0: ஆசிரியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நம்முடைய வேத புஸ்தகங்களை நீதிமொழிகளின் புஸ்தகம் 10:12 நேராக நாம் திருப்பிக் கொள்வோம். பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களையும் மூடும். இந்த பகை என்கிற வார்த்தைக்கு பதிலாக வேதத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள சில வார்த்தைகள் என்னவென்றால், பகை, விரோதம், பொறாமை. இங்கிலீஷில் வாசிக்கணும்னா envy, jealousy, hatred. இந்த வார்த்தைகள் வந்து மாறி மாறி பயன்படுத்தப்பட்டதாக நம்ம வந்து பைபிளில் படிக்க முடியும். இந்த பகையை குறித்து ஏன் முக்கியமாக இன்றைக்கு நம்ம கவனிக்க வேண்டி இருக்கு என்று கேட்டால், இந்த வசனத்திலே படிக்கும்போது வேதம் சொல்லுது, பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களையும் மூடும். அப்போ நீங்க பைபிள் ஃபுல்லா நீங்க படிச்சீங்கன்னா, அன்புக்கு நேர் எதிரடையாக காண்பிக்கப்பட்ட ஒரு குணாதிசயம் என்னன்னா பகை. இன்னொரு விதமாய் சொன்னால், அன்பு இருக்கிற இடத்துல பகை இருக்க முடியாது, பகை இருக்கிற இடத்துல அன்பு இருக்க முடியாது. ரெண்டும் ஒன்று சேரவே சேராது. தே ஆர் ஆப்போசிட்ஸ். வேதம் முழுவதும் நீங்கள் எந்த இடத்துல போய் நீங்கள் வசனங்களை வாசித்து இந்த ரெண்டு வார்த்தைகள் ஒன்று சேர இருக்கிற இடத்த பார்த்தீங்கன்னா, எதிர் முனையிலே இவைகள் வைத்து நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. நம்ம வாசித்த இந்த முதல் வசனத்திலேயே பகைகள் விரோதங்களை எழுப்புகிற பொழுது அன்போ பாவங்களை என்ன பண்ணும், மூடிவிடும். நேர் எதிரடியான ஒரு பொசிஷனில் அதை பார்க்குறோம். நான் இன்னும் ரெண்டு மூணு வசனம் காண்பிக்கிற போல புரியும். 1 Corinthians 13:4 வருவீர்களானால் அங்கே நம்ம வாசிக்கிறோம், அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பா இருக்கிறவங்க பொறாமையா இருக்க மாட்டாங்க, பொறாமை உள்ளவர்கள் அன்பாகவும் என்ன பண்ண மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. இன்னொரு வசனமும் காண்பிக்கிறேன், நீதிமொழிகள் 15:17 பாருங்க, பகையோடு இருக்கும் கொழுத்த எருதின் கரியை பார்க்கிலும் சிநேகத்தோடு இருக்கும் இலைக்கரியே நல்லது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா பகை, சிநேகம், இட் இஸ் ஆல்வேஸ் பிளேஸ்ட் இன் தி ஆப்போசிட். இது ரெண்டும் ஒன்று அல்ல, இது ரெண்டும் ஒரே இடத்துல ஒரு விதமாய் செயல்படவே முடியாது. ரெண்டும் எதிரெதிராய் தான் செயல்படுகிற ஒரு காரியம். ஏன் இந்த வார்த்தை இன்றைக்கு நான் பேசும்படி கர்த்தரை ஏவினார்னா, கொஞ்சம் வாரமாகவே நம்ம தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கவனித்து கொண்டிருக்கிறோம். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமேலே ஏற்றுக்கொள்வீர் என்று கவனித்துக் கொண்டிருக்கிறோம். இப்போ முடிவில் ஒரு மனிதன் மகிமையில ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் அதற்கு தேவனுடைய ஆலோசனை அவசியம் என்று கவனித்தோம். இந்த தேவ ஆலோசனை என்ன அப்படின்னா, ஒரு வார்த்தையில சொல்ல வேண்டுமானா என்ன வார்த்தை சொல்லலாம், தேவனில் அன்பு கூறு, கண்கண்ட மனுஷன் மேலும் எப்படி இரு, அன்பாயிரு. இந்த அன்பு இல்லாமல் இருந்தால் நாம் தேவனுடைய ராஜ்யத்தை போய் சேர முடியாது என்பதை கடந்த 3-4 தொடர்ந்து இதை நம்ம கவனித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த அன்பு நமக்குள்ள உண்மையாக இருக்குமானால், இந்த அன்பு இருக்கிற இடத்துல என்ன இருக்கக்கூடாது என்றால் பகை. இது தேவன் விரும்புகிற ஒரு குணம் அல்ல, தேவன் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு குணம் அல்ல, இது தேவனுடைய பிரியமான ஒரு சுபாவம் அல்ல, இது அன்புக்கு நேர் எதிரடையான ஒரு குணம். இன்றைக்கு இந்த பகையை பற்றி கொஞ்சம் ஆழமாக போய் கொஞ்சம் படிக்க போகிறோம். இது நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப பர்சனலாகவே ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் நான் நினைக்கிறேன். பிகாஸ் தேவனுடைய வார்த்தையை நாம் எவ்வளவு அறிந்து கற்றுக்கொள்கிறோமோ அது நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். நமக்கு இருக்கிற தெளிவற்ற காரியங்களை தெளிவுபடுத்தி தேவனுடைய வசனத்தை உற்று நோக்கவும் அதனால் உணர்வடையவும் நமக்குள்ள தேவையான மாற்றங்கள் தேவைப்படும் போது ஆவியானவர் அந்த மாற்றங்களுக்கு நேராய் கர்த்தர் நடத்தவும் இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. ஆகவே என்னுடைய செய்தி இன்றைய தலைப்பு, லவ் டஸ் நாட் என்வி, அன்புக்கு இல்லாத குணம் பகை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பகை என்பது, இதை யார் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தனிப்பட்ட ரீதியிலேயே மிகப்பெரிய ஆபத்தை வருவிக்கக்கூடியது. Envy is personally dangerous to anybody who holds it in their heart. தங்கள் உள்ளத்தில் பகையை வைத்திருக்கிற யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு தனிப்பட்ட ரீதியாகவே மிகப்பெரிய கேடையும் ஆபத்தையும் வருவிக்கக்கூடிய ஆபத்து நிறைந்தது பகை. பகை நமக்குள்ள நம்ம வரவிடுவோமானால் அதனால் வருகிற ஆபத்துக்கள் 3 முதலாவது பட்டியலிட விரும்புகிறேன். Number 1, envy can make us walk in darkness. பகை நமக்குள்ளே இருக்குமானால் அது நம்மை இருளில் நடக்க வைக்கும். இதை நாம் ரோமருக்கு எழுதின நிருபம் 13:12-14 வாசிக்கலாம். அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட வேண்டும் என்று 12 சொல்லுகிற அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கிரியைகள் என்னவென்று 13 பட்டியலிடும் போது அவர் சொல்லுகிற ஒரு முக்கியமான வார்த்தை 13 பொறாமை உடையவர்களாய் நடவாமல் என்று வாசிக்கிறோம். 14 தூர் இச்சைக்கு இடம் கொடுக்கும்படி உடலை பேணாதீங்க என்று எழுதுறாரு. அதே 13 கடைசி பகுதியில் பொறாமை உள்ளவர்களாய் நடக்காம சீராய் நடங்கன்னு சொல்றாரு. இதை நான் சினாப்சிஸ் மாதிரி சொல்லணும்னா, பகையிலே நடப்பது என்பது சீரற்ற நடக்கைக்கு நம்மளை கொண்டு போயிடும். லிவிங் இம்ப்ராப்பர் லைஃப் வந்து என்வியஸ் லைஃப். பகை உள்ளவர்கள் சீரற்ற ஒரு வாழ்க்கையிலே வாழுகிறார்கள். இந்த பகையை வேதம் ஒரு இருளின் பாதை என்று சொல்லுகிறது. இந்த பகை என்பது மாம்சத்திற்கு ஏதுவான தூர் ஆசைகள், இச்சைகளுக்கு இடம் கொடுக்கிற ஒரு நிலைமைக்கு நம்மை கொண்டு போய்விடும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுது. நம்ம இருள தூங்குவோம், ஆனால் இருள நடக்க விரும்ப மாட்டோம். நம்ம வீடுகளிலே பார்த்தீங்கன்னா பழக்கப்பட்ட ஒரு பெட்ரூமாக இருக்கும், பழக்கப்பட்ட ஒரு ஹால், பல வருஷம் அதே இடத்துல இருப்பீங்க, அதே இடத்துல வாழ்ந்திருப்பீங்க. அந்தந்த பொருள் அந்தந்த இடத்துல தான் இருக்கும். ஆனால் கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு, லைட்டை போடலை அப்படின்னா நம்ம இருளில் நம்ம சொந்த வீட்டிலே நம்ம தடுக்கி விழுந்துருவோம், எங்கேயாவது மோதிடுவோம். ஏன்னா இருள் என்பது ஒவ்வொரு நொடியும் அதில் நடக்கும்போது நமக்கு ஆபத்தை தான் கொண்டு வரும். வாழ்க்கை அதே போல தான். பகையோடு நம்ம வாழ்வோமானால், எவ்ரி ஸ்டெப் யூ டேக், நாம் எடுக்கிற ஒவ்வொரு அடியும், நாம் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் நமக்கு பெரிய ஆபத்துக்குள்ள நம்மளை சிக்க வைக்கும். நம்ம எந்த பிரச்சனையில் நம்மை அவசியமில்லாமல் சிக்க வைத்துக் கொள்வோம் என்று நமக்கு தெரியவே தெரியாது. ஆகவே பகையை குறித்து நாம் மிகுந்த எச்சரிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். So envy can make us walk in darkness. Number 2, if you want to write it down, envy can bring disease into our body. இந்த பகை நம்முடைய சரீரத்திற்குள்ளே வியாதியை கொண்டு வர வலியது. Envy can bring disease into our body. நீதிமொழிகள் 14:30 வாசிக்கும் போது, சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்பு உருக்கி என்று வாசிக்கும். இந்த வியாதி பலவீனம் என்பது எவ்வளோ டீப்பாக போக முடியும்னா, எலும்பு தொடர வரைக்கும் அது என்ன பண்ணுமா, இந்த பகையும் பொறாமையும் விரோதமும் நம்முடைய உடம்புக்கு மிகுந்த கேடை வலுவிக்கும் என்று மறந்துடக்கூடாது. கடைசியாக 3, இந்த பகையுடைய ஆபத்து என்னவென்றால், யோபு 5:2 வாசிக்கும் போது, பொறாமை புத்தி இல்லாதவனை அதம் பண்ணும் அல்லது அவனை கொன்று போடும் என்று வாசிக்கிறோம். In other words, envy can destroy the foolish. புத்தி இல்லாமல் பகையை உள்ளே மறைத்து வைத்திருக்கிறவர்களை அழித்து விடக்கூடிய தன்மை இந்த பகைக்கு உண்டு. இட்ஸ் அ செல்ஃப் டிஸ்ட்ரக்டிங் டேஞ்சர். 3 சொன்னேன். Envy can make us walk in darkness. இந்த பகை என்பது ஒருவனை இருளிலே நடப்பதற்கு வழி நடத்தும். Envy can bring disease in our bodies. நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய சரீரத்திலே நமக்கு வியாதியை கொண்டு வரக்கூடிய வலிமை பகைக்கு உண்டு. எலும்பு மட்டும் கொண்டு போவோம். 3, envy can destroy the foolish. இந்த பகை என்பது, விரோதம் என்பது ஒரு மதியினனை அழிவுக்கே கொண்டு போய்விடும். இந்த பகையை குறித்து நாம் ரொம்ப எச்சரிப்பாக இருக்கணும். நான் ஒரு புறம் இந்த பகையினால் வரக்கூடிய ஆபத்து என்ன நான் காண்பிக்கிற வேளையில், அடுத்த பகுதி எங்கே கொண்டு போக போகிறேன்னா, உங்களை இந்த பகையை எந்த இடங்களில் பொதுவாக பார்க்கலாம், Where is envy commonly found? நீங்கள் சில வேளையில் உங்கள் வாகனங்களில், நம்ம இந்திய தேசத்தில் தமிழ்நாட்டில் கூட சில காட்டு பகுதிகள் போனீங்கன்னா, அங்கே வந்து ஒரு போர்டு போட்டிருப்பாங்க, யானைகள் ஜாக்கிரதை, புலிகள் ஜாக்கிரதை அப்படின்னு போடுவாங்க. சில இடங்கள்லாம் போனால் சொல்லி அனுப்புவாங்க, இந்த மார்ஷ் லேண்டில் வந்து நிறைய பாம்பெல்லாம் இருக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, இந்த காட்டு பகுதியில் இந்த மாதிரி கொடிய விஷமுள்ள பிராணிகள்லாம் சுற்றுது, கேர்ஃபுல்லாக இருங்க. சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்குன்னு ஒரு மிருகம் இருக்கும். இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு போனீங்கன்னா அந்த லேண்டுக்குனே தனியாக இருக்குது, அதை வேற எங்கேயும் பார்க்க முடியாது. அதனால் அங்கே போகிறவங்கலாம் அதுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். அதுபோல இந்த பகை எங்கெல்லாம் இது நம்மளை வந்து எதிர்க்கும், எங்கெல்லாம் இது நம்மளை பாதிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டா நல்லா இருக்கும். அப்போ நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கலாம் இல்லையா. அப்படி நம்ம பைபிளில் தேடி பார்க்கும்போது 5 இடங்களில் இந்த பகை வந்து ஊடுருவக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பதை படிக்க முடியும். நம்பர் 1, ரைட் இட் டவுன். Envy can rise against the skillful. நல்ல திறமை உள்ள மனிதர்களுக்கு மேலே பகை எழும்ப முடியும். நல்ல காரிய சமர்த்தர்கள், காரியங்களை சாதுரியமாக செய்கிறவங்க, திறமைசாலிகள், நல்ல அறிவுள்ளவர்கள், காரியங்களை ரொம்ப நேர்த்தியாக நடத்துகிறவங்களுக்கு எங்கே இருக்கிறாங்களோ அந்த இடத்துல பகை எழும்பும். வேதத்தில் அதுக்கு வசனம் உண்டு. நீங்கள் பிரசங்கியின் புஸ்தகம் 4:4 வசனத்தை வாசித்தால், மனுஷன் படும் எல்லா பிரயாசமும் பயன்படும் எல்லா கிரியையும் அயலானுடைய பொறாமைக்கு ஏதுவாய் இருக்கிறதை நான் கண்டேன் என்று சொல்கிறார். இங்கிலீஷில் அது ரொம்ப தெளிவாக இருக்கிறது. Again I saw, for all toil and every skillful work, a man is envied by his neighbor. கூட இருக்கிறவங்க, சுற்றி இருக்கிறவங்க, அயலான், அவங்க எப்போ வந்து பொறாமையில் எழும்புறாங்கன்னு கேட்டால், ஒரு மனிதன் ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாக இருக்கிறாரு, ரொம்ப டேலண்டடாக இருக்கிறாரு, எல்லாத்தையும் நேர்த்தியாக செய்கிறாரு, அருமையாக செய்கிறாரு அப்படின்னா, நம்ம நிறைய வேளை வரவேற்பு எதிர்பார்க்குறோம், பாராட்டு எதிர்பார்க்குறோம். ஆனால் மறந்துடாதீங்க, எல்லாருக்குமே சந்தோஷம் கொடுக்காது. இதை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டியது. இது வந்து ஆஃபீஸில் மாத்திரம் இல்லை, ஸ்பிரிச்சுவல் சர்க்கிள்ஸ்லையும் இது இருக்குது. எந்த இடத்துல நீங்கள் ரொம்ப ஷைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு விரோதமாக பட்டயம் வரும்ன்றதை மறந்துடாதீங்க. When you are very skillful, when you are very smart, when you are very wise, you will face the fury of people. அங்கே தான் இந்த hatred, jealousy, envy அங்கேருந்து கிளம்புன்றதில் சந்தேகமே கிடையாது. இந்த பகை ஊடுருவக்கூடிய 2வது இடம் என்னென்னா, ஆதியாகமம் 37:11, அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். 2 Samuel 13:22, 2வது பகுதி, அப்சலோம் தன் சகோதரியாகிய தாமாரை அம்னோன் கற்பழித்த காரியத்தின் நிமித்தம் அப்சலோம் அவனை பகைத்தான். நம்பர் 2, ரைட் இட் டவுன். Envy can rise between sons. குமாரர்களுக்கு இடையே பகை எழும்பும். ரெண்டு பேரும் ஒரே தகப்பன் தாய்க்கு பிறந்த சகோதரர்களாக இருக்கலாம், ஆனால் சகோதரர்கள் இடையே கூட என்னை எழும்ப முடியும் என்றால் பகை எழும்ப முடியும். நம்பர் 3 எழுதி கொள்ளுங்க. Envy can rise between sisters. பகை என்பது சகோதரிகள் இடையே கூட எழும்ப முடியும். சிஸ்டர்ஸ், இதை நாம் ஆதியாகமம் 30:2 வசனங்களை வாசிக்கிறோம். ராகேல் தன் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டாள். உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்கலாம் இது, பட் திஸ் இஸ் an area that is so rife, where envy and hatred and jealousy can rise. First, when you are skillful. Number 2, between sons. Number 3, between sisters. 4th, envy can rise even between seasoned statesmen. முதிர்ந்த தலைவர்கள் இடையே இந்த பொறாமை, இந்த எரிச்சல், இந்த பகை வளர முடியும். Luke 23:12, முன்னே ஒருவருக்கொருவர் பகைவராயிருந்த பிலாத்துவும் ஏரோதும் அன்றைய தினம் சிநேகிதரானார்கள். இவங்க ரெண்டு பேர் யாருன்னா, தேசத்தை ஆளுகிறவர்கள், ராஜாவாக அதிபதியாக ஆளுகிறவர்களுக்குள்ளே என்ன வந்துருச்சு, மறந்துடாதீங்க. அதை பெரிய ஆளுகை இருக்கலாம், பெரிய அதிகாரங்கள் இருக்கலாம், பெரிய பதவிகள் இருக்கலாம், நீங்கள் நினச்சிடாதீங்க அவங்களுக்கெல்லாம் பகை வராதுன்னு. வரும். ரொம்ப வருஷமாக பெரிய பெரிய தலைமைத்துவ பகுதிகளில் பெரிய பெரிய உயர்வுகளை பார்த்தவங்களுக்கு கூட பகை உண்டாகும். இட்ஸ் அ பாசிபிலிட்டி. 5வது, இதுதான் ரொம்ப கொஞ்சம் அதிர்ச்சி ஓட்டுகிறது. Envy can rise between saints. பரிசுத்தவான்கள் இடையே பகை உருவாக முடியும். அல்லது பரிசுத்தவான்களுக்கு விரோதமாக பரிசுத்தவான்கள் மேல் பகை உருவாக முடியும். நீதிமொழிகள் 29:10 இரத்த பிரியர் உத்தமனை பகைக்கிறார்கள் என்று வாசிக்கிறோம். இதற்கான எடுத்துக்காட்டை சங்கீதம் 106:16-17 வசனங்களை வாசிக்கும் போது, பாளையத்தில் அவர்கள் மோசேயின் மேலும் கர்த்தருடைய பரிசுத்தனாகிய ஆரோன் மேலும் பொறாமை கொண்டார்கள். எங்க பொறாமை வந்தது? பரிசுத்தனாகிய ஆரோன் மேல் பொறாமை வந்தது. ஆகவே பரிசுத்தமானவர்களுக்கு எதிர்த்தும் என்ன வரும்? பகை பொறாமை உருவாகும் என்பதை மறந்துவிடக்கூடாது. 5 காரியம் சொன்னேன், திறமைசாலிகளுக்கு எதிர்த்து பகை எழும்பும். என் வி கேன் ரைஸ் பிட்வீன் சன்ஸ், குமாரருக்கு இடையே பகை எழும்ப முடியும். 3, என் வி கேன் ரைஸ் பிட்வீன் சிஸ்டர்ஸ், சகோதரிகளுக்கு இடையே இந்த பகை எழும்ப முடியும். என் வி கேன் ரைஸ் பிட்வீன் ஸ்டேட்ஸ்மென், நன்றாக கைதேர்ந்த முதிர்ந்த தலைவர்கள் இடையே பகை உருவாக முடியும். 5, பரிசுத்தவான்கள் மேலே பகை எழும்ப முடியும். என் வி கேன் ரைஸ் அகேன்ஸ்ட் செயின்ஸ். இதை சுருக்கமாக சொல்லணும்னா, பகை என்பது வீட்டிலேயும் நுழையும், வேலையிலேயும் நுழையும், நாட்டிலேயும் நுழையும், சபையிலேயும் நுழையும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அதனால அப்ப அர்த்தம் என்னன்னு புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பகை நுழையாத இடம் என்பது, இந்த பாம்பு இதெல்லாம் நுழையாது பாஸ்டர், இந்த ஏரியா பக்கம் வராது அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த பாம்பு எல்லாத்தையும் ஒரு வழி பண்ணிடும். அவ்வளோ பயங்கரமானது பகை. வீட்டுக்குள்ளேயும் நுழைஞ்சிரும், வேலையிலையும் நுழையும், தேசத்திலையும் நுழையும், விட்டா சபைக்குள்ளே வந்துடும். இது பயங்கரமான ஒரு பொல்லாங்கு. தேவன் பரிசுத்தாவியினாலே தேவனுடைய அன்பை நம்முடைய இருதயத்திலே ஊற்றி இருக்கிறார். ஆனால் பிசாஸ் அந்த அன்புக்கு விரோதமாய் கிரியை செய்யும்படி பகையை கொண்டு வந்து இவர்களை கலங்கடிக்கிறார். இந்த பகைக்கு நாம் எச்சரிப்பாக இருக்க வேண்டியது அவசியம். இப்போ 3 முக்கியமான பகுதிக்கு போக போகிறோம். 3 common causes behind envy. பகையை உண்டு பண்ணும் 3 பொதுவான காரணங்கள். 3 common causes behind envy. Let's learn from the word of God. முதலாவது எழுதிக்கொள்ளுங்க. The first common cause for envy, பகையை நாம் சந்திக்க அல்லது நமக்குள்ளே எழும்ப முதலாவது ஒரு பொதுவான காரணம் என்னவென்றால், unanticipated success or fortune, எதிர்பாராத வெற்றி அல்லது நல்வாழ்வு. ஆதியாகமம் 27:41, யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்ததின் நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்தான். ஆதியாகமம் 37:4, அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது, வசனம் முடிகிறது, அவனை பகைத்தார்கள். Let me bring this very simple. You see, the moment you face unanticipated success with somebody, it's a rife ground for envy to rise. எதிர்பாராத விதமாக ஒருவர் வெற்றி பெறுவதை நாம் கவனிக்கும் போது அந்த இடத்துல பகை நமக்குள்ளே எழும்புவது அதிக சாத்தியம் உள்ள ஒரு காரியம் என்பதை மறந்து போகாதீங்க. இட்ஸ் வெரி ஈஸி. அந்த இடம் ரொம்ப வல்னரபிளான ஒரு ஏரியான்றதை மறந்துடாதீங்க. நாமளும் வந்து யாரும் எதிர்பாராத நேரத்தில் உயரும்போது மற்றவருடைய பகையை நம்ம அனுபவிப்போம். அநேக வேளையில் நாம சில பேர் எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம், அவங்க திடீரென்று உயர்த்தப்படும் போது நமக்குள்ள அந்த நேரத்தில் பகை உருவாக வாய்ப்பு இருக்கிறது. எச்சரிப்பாக இருக்கணும். இந்த இடத்துல 2 சம்பவங்கள் உங்களுக்கு காண்பித்தேன். இந்த ஏசாவும் யாக்கோவும் ரெட்ட பிள்ளைங்க. அது வரைக்கும் அவங்களுக்கு எந்த சண்டை இருந்த மாதிரி தெரியல. உங்களுக்கு தெரியும், இந்த ஏசா வந்து ரொம்ப ஏமாளி. பசி நேரத்தில் கொண்டு போய் சேஷ்ட புத்திர பாகத்தை வெற்று போட்டு கூட கவலையே இல்லாமல் அவன் பாட்டு சுட்டிக்கிட்டு இருந்தான். ஆனால் இந்த இடத்துல மூத்தவனுக்கு வர வேண்டிய அப்பாவனுடைய ஆசீர்வாதத்தை இளைய மகன் எடுத்துட்டான்னு பார்த்த உடனே அவன் பகைக்க ஆரம்பித்தான் பார்க்குறோம். இது காரணம் என்ன தெரியுமாங்க? ஹி நெவர் எக்ஸ்பெக்டட் திஸ் டு ஹேப்பன். இது அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. வேட்டையாடிட்டு வந்து அப்பாட்ட சாப்பாடை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கலான்னு அவன் திட்டம் போட்டிருக்கும் போது இவன் திட்டத்துல கொஞ்சம் கூட ஃபிகர் ஆகாத வரவே வராத ஒரு காரியம் அதிர்ச்சியாக அவனுக்கு வரும்போது அவனால் அதை பொறுத்து கொள்ள முடியல. பகை அவனுக்குள்ளே எழும்புச்சு. யோசேப்பையும் 10 சகோதரர்கள் நல்லா தான் விளையாடி இருப்பாங்க பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் என்றைக்கு அவங்க அப்பாவுடைய அன்பை அந்த பிள்ளையின் மேலே கொஞ்சம் விசேஷமாக பார்க்க ஆரம்பித்தாங்களோ, பலவரன் அங்கே அப்பா கொடுத்தாரோ, சொப்பனங்களெல்லாம் பேச ஆரம்பித்தானோ, எதிர்பாராத ஒரு சூழ்நிலை உருவாகும் போது சகோதரர்களால் பகையை நிறுத்த முடியலை. பகைக்க ஆரம்பித்தாங்க, விரோதிக்க ஆரம்பித்தாங்க. யூ சி, திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் இன் லைஃப். எவ்ரி இன்சிடென்ட் தட் டேக்ஸ் பிளேஸ் இன் ஆர் லைஃப் டசன்ட் கம் வித் அன் அட்வான்ஸ் நோட்டீஸ். நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாமே முன்பாகவே சொல்லி எல்லாம் நடக்கும் நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. எல்லாமே நம்மகிட்ட ஆண்டவர் சொல்லிட்டு தான் மற்றவங்களை உயர்த்துவாரு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். திடீர்னு சில பேர் எலிவேட் ஆவாங்க, சில பேர் வந்து ப்ரமோஷன் வரும், சில பேருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும், திடீரென்று அவங்க ஷைன் பண்ணுவாங்க, திடீரென்று வளருவாங்க. நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, இந்த பிள்ளை இவன் வளருவானா, இவன் ஆசீர்வதிக்கப்படுவானா, இவன் மேன்மை அடைவானா, இவனுக்கு ஒரு புகழ்ச்சி வருமா, இவனுக்கு ஒரு மேன்மை வருமா, இவனுக்கு ஒரு பாராட்டு வருமா, நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. சம்டைம்ஸ் காட் இஸ் குட் அட் சர்ப்ரைசஸ். விலக்கி தள்ளின கல் தான் திடீர்னு எல்லாருக்கும் மூளைக்கு தலைக்கல்லாக வந்து நிற்கிது. நோபடி எக்ஸ்பெக்டட், நோபடி தாட். அன்றைக்கு யாருமே எதிர்பார்க்கல பெலிஸ்தியனை வந்து ஒரு ஆட்டு இடைன்னு வந்து கொன்று போட்டு கவிழ்த்துவானு யாரும் நினச்சாங்களா? அவங்க டிக்ஷனரிலே கிடையாது, அவங்களுடைய தாட் ப்ராசஸில் வரவே இல்லை. பட் சவுலால் அதை அக்செப்ட் பண்ணவே முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக தாவீது வளர்ந்துருந்தா கூட அக்செப்ட் பண்ணியிருப்பான். பட் திடீரென்று ஒரு பையன் வர்றான், இட் ஜஸ்ட் டேக்ஸ் ஓவர் தி என்டையர் சீன். நாட்டினுடைய ட்ரெஜக்டரியே மாறுது பாருங்க. நாடு வந்து இவனையும் தாவீதையும் ஒப்பீடு செய்து இவனுக்கு ஒன்றும் தாவீதுக்கு 10 கொடுக்குறாங்க. யூ கேன் அக்செப்ட் இட். இது என்ன இது, நான் இவ்வளோ நாள் உட்கார்ந்துருக்கிறேன், எனக்கு கிடைக்காத புகழ் இவனுக்கு வந்துருச்சு. அதுவும் ஒரு நாளில் இவன் எதிர்பார்க்காத ஒரு காரியம் நடக்குது. See, this happens to us, it can happen to others. ஆண்டவர் ஒருவனை உயர்த்தணும்னு தீர்மானிக்கும் போது திடீரென்று ஒரு மனுஷனை தூக்கிடுவார். சில வேளையில் நாம் எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம், சில மனிதர்கள் திடீரென்று வாழ்வை பெறுவாங்க, திடீரென்று வளருவாங்க, திடீரென்று செழிப்பாங்க, திடீர்னு பூ பூத்துருவாங்க, திடீரென்று கனி கொடுப்பாங்க. அதை பார்க்கும்போது இந்த அன்ஆன்டிசிபேட்டட் சக்சஸ் ஆர் ஃபார்ச்சூன் should never drive us to envy. எதிர்பாராத வெற்றியும் புகழ்ச்சியும் உயர்வும் ஒருவருக்கு வரும்போது பிசாசானவன் நமக்குள்ளே பகையை விதைத்து விடாதபடி நாம் எச்சரிப்பா இருக்கணும். நல்லா கவனிங்க, இந்த அன்எக்ஸ்பெக்டட் ஆர் அன்ஆன்டிசிபேட்டட் சக்சஸ், எதிர்பார்க்காத ஒரு வெற்றி, எதிர்பார்க்காத ஒரு ஜெயம் என்று சொல்வது, நம்ம வாழ்க்கையை மோதும் போது, நம்ம திடீர்னு அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் நிற்கும் போது, இது எப்படி நம்மளை வந்து அட்டாக் பண்ணணும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். தெர் ஆர் 4 ஸ்டேஜஸ் ஆக்சுவலி இன் டு திஸ். இதை நான் வேதத்தில் வந்து காண்பிக்க விரும்புகிறேன். நீங்கள் வேதத்தை சற்று ஆராய்ந்து வாசித்தீங்கன்னா யுல் பி சோ த்ரில் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு த பைபிள் சோ பியூட்டிஃபுல்லி எக்ஸ்பிளைன்ஸ் த ப்ரோசஸ் பிஹைண்ட் தீஸ் அன்ஆன்டிசிபேட்டட் சக்சஸஸ் தட் வி கேன் ஃபேஸ் இன் லைஃப். மற்றவர்களிடத்திலே நாம் எதிர்பாராத வெற்றிகளை பார்க்கும்போது இது எப்படி நம்மை வந்து தாக்கும் அப்படின்றத 4 படிகளில் பார்க்கலாம். முதலாவது இந்த ஈசாக்குக்கு மேல் வந்த பொறாமையை எரிச்சலை நாம் படிக்கும்போது ஆதியாகமம் 26:12 பாருங்க. வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தரவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 பலனடைந்தான். கவனித்தீங்களா? அந்த ஊரில் எல்லாரும் தான் விதை விதைச்சிருப்பாங்க, எல்லாரும் தான் பிரயாசப்பட்டிருப்பாங்க, எல்லாரும் தான் வயலுக்கு போயிருப்பாங்க, எல்லாருக்கும் பலன் கிடைக்கல. ப்ராபபிளி எல்லாருக்கும் வந்து 2x, 5x, 10x கிடைச்சிருக்கலாம். ஆனால் சம்திங் எக்ஸ்ட்ராடினரி ஹேப்பன் டு 1 பர்சன், ஒரே ஒரு ஆளுக்கு இயற்கைக்கு மாறாத ஒரு காரியம் நடந்தது. விதைச்ச விதை 100 பலனடைந்தது. திஸ் இஸ் சம்டைம்ஸ் some events that happen in our life that is far beyond our comprehension. நம்மால் புரிந்து கொள்ள முடியாத விதத்தில் சில பேருடைய உயர்வு, வளர்ச்சி, வெற்றி, அவர்களுடைய மேன்மை நம்ம கண் திடீர்னு ஃப்ளாஷ் லைட் மாதிரி பிரகாசிக்கும். Then this is where it all starts. Number one, first, we get startled. I call it as a shock or surprise. நாம் சில வேளையிலே ஆச்சரியம் அடைந்து அதிர்ச்சிக்குள்ளாகும் அளவிற்கு சில பேருடைய வளர்ச்சி பரிணாம வளர்ச்சியாக திடீரென்று வளரும். இதற்கு நம்ம விளக்கமே கொடுக்க முடியாது. இதை நம்மளுடைய ஞானத்தினாலோ புத்தியினாலோ இதை நாம் அறிந்து தெரிந்து இதை நம்ம ஆராய்ச்சி பண்ணி இதற்கு விடை காணவே முடியாது. ஏனென்றால் வேதம் அங்கே சொல்லுகிறது, அந்த வருஷத்தில் ஈசாக்குக்கு கிடைத்த அந்த விளைச்சல் அதற்கான பின்னணி என்ன, காரணம் என்னன்னு கேட்டால், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டார்னா அதுக்கு எக்ஸ்பிளனேஷனே கிடையாது. There's no explanation. How somebody can just turn out to be such an outstanding success, there's no explanation. That is God. இது எப்படி ஆயிற்று? நம்முடைய கண்களுக்கு இது ஆச்சரியமா இருக்கு. எப்படிங்க? நாங்களும் தான் விதைச்சோம், அவங்களுக்கு 100 மடங்கு கிடைச்சிருக்கு. இது கர்த்தராலே ஆயிற்று, கர்த்தராலே ஆயிற்று. ஹல்லேலூயா. ஸோ ஃபர்ஸ்ட் யூ கெட் ஸ்டார்ட்டில்ட். சிலருடைய வளர்ச்சி நமக்கு அதிர்ச்சியை தரும், ஆச்சரியத்தை தரும். பட் இட் டசன்ட் ஸ்டாப் தேர். See, that startled experience goes to the next mode, which is the next verse. ஆதியாகமம் 26:13 வாசித்தீங்கன்னா அந்த அதிர்ச்சி அடுத்த லெவலுக்கு ஒருத்தரை கொண்டு போவோம். என்ன தெரியுமா? இந்த ஈசாக்கு 100 மடங்கு பெற்றது மாத்திரம் இல்லை, இப்போ அவன் ஐஸ்வர்யவான் ஆகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு மாட்டு மந்தை அநேக பணிவிடைக்காரர் இருந்தபடியால் பெலிஸ்தியர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். Let me tell you what it is. Number 2, it will make a stare at them. நம்முடைய கவனம் எல்லாம் அவர்கள் மேல் ஈர்க்கப்படுவது இயல்பு. This happens. Suddenly they become the hero, the heroine. They just rule the stage. They just become so important. அவங்கள பார்க்காம இருக்கவே முடியாது. இந்த மாதிரி திடீர் என்று ஒருவர் மேன்மை அடையும் போது, வெற்றி அடையும் போது, we can easily be tempted to constantly follow them. நம்முடைய அத்தனை கவனமும் அவர்கள் மேல் ஈர்க்கப்படக்கூடிய ஒரு சோதனை நமக்கு இருக்குன்றதை மறந்துடாதீங்க. You can be easily drawn into it. சில பேர் அப்படிதான், யாராவது ஒருத்தர் வெற்றி பெறாங்க, புகழ்ச்சி பெறாங்க, பெயர் எடுக்கிறாங்க, நல்ல தளைச்சு வர்றாங்க, ஆசீர்வதிக்கப்படுறாங்கன்னா இவங்க வேலையை விட்டுருவாங்க. அவங்களே தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்க உட்கார்றது, எழும்புறது, நடக்கிறது, அவங்க நடமாடுறது, என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. And they can have a explanation for every action. அவங்களுடைய ஒவ்வொரு அசைவுக்கும் இவங்க ஒரு விளக்கம் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஏன் தெரியுமா? இன்னும் கூட அவங்களுக்கு புரியலை எப்படி இது நடந்துச்சு. They just can't understand how it happened. This is a great danger, you know. அவனுக்கு எத்தனை வேலைக்காரங்க இருக்காங்க, எத்தனை வேலைக்காரி இருக்காங்க, எவ்வளோ ஆடு வந்துச்சு, எவ்வளோ மாடு வந்துச்சு, இதே தான் தங்க பிழைப்பெல்லாம் விட்டுருவாங்க. என்ன அவன் கார் வந்துச்சா, இன்னொரு மாடி கட்டிட்டானா, எத்தனை ரூம் போடுறான், எவ்வளோ உயரமாக கட்டுறான், இன்டீரியர் பண்ணுறானா, 2 AC போடுறானா, அப்பா அவன் காசு கட்டிக்க போகிறான், அவன் மீட்டர் ஓட போகுது, உனக்கு என்னப்பா பிரச்சனை, எத்தனை ஏசி போடுறான், புது வண்டி வாங்கிட்டானா, போன வாரம் தான் ஒரு வண்டி வாங்கினான், உனக்கு என்னப்பா, அவன் பெட்ரோல் போடுறான், அவன் வாங்கிக்கிறான், அவன் டியூ கட்ட போகிறான், உனக்கு என்னப்பா, இல்லை அதே தான் கணக்கு பார்க்கறது, எப்படி வந்துச்சு. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சம்பளமே வாங்காத கணக்கு பிள்ளையாக மாறிடுவாங்க. ஊருக்கே ஃப்ரீ சர்வீஸ், கணக்கு வழக்கெல்லாம் இவங்களே பார்ப்பாங்க. இதே தான் பிரச்சனை. இதே பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து வளர்றானே வளர்றானே வளர்றானே, உனக்கு இது ஏறிடுச்சு, அதிக அதிகமாயிருச்சு, இது ஜாஸ்தி ஆயிடுச்சு, இதே பார்த்து பார்த்து பார்த்து முடிவு என்ன போகிறாங்க. ஸோ முதலாவது யூ கெட் ஸ்டார்டில்ட். Number 2, யூ ஸ்டார்ட் ஸ்டேரிங். மற்றவர்களையே கவனித்து கொண்டிருப்பது, வர வர வர வர வர வர அவன் பெருசாகிட்டே இருக்கானே, வளர்றானே, பெருகிறானே, பேர் வாங்குறானே. நவ் இட் ஸ்டார்ட்ஸ் டு டூ சம்திங் மோ. இது அதோட நிற்காது பாருங்க. இது 3வது ஒரு நிலை கொண்டு போவோம். அது என்னென்னா 16வது வசனம், ஆதியாகமம் 26:16. இப்போ அபிமலைக்கு வர்றார், ராஜாவை இறங்கி வந்துட்டார். இறங்கி வந்து ஈசாக்கை பார்த்து சொல்றாரு, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானாய். The third one is suspicion. See, when somebody has unanticipated success, நாம சற்றும் எதிர்பாராத வெற்றிகளையும் ஜெயங்களையும் மேன்மைகளையும் ஆசீர்வாதங்களை பெறுகிறத நம்ம பார்த்து அவங்களையே நம்ம கவனம் செலுத்திக்கிட்டே இருந்தோம்னா அடுத்தது எங்க கொண்டு போய் விட்டுறோம்னா சந்தேகத்துக்குள்ள விட்டுரும். ஏதோ தப்பு நடக்க போகுது. சில பேர் சொல்றதை பார்த்துருக்கோம், கொஞ்சம் ஒருத்தன் வளர்ந்துட்டா பார்த்துக்கிட்டே இருக்கேன், ரொம்ப வளர்றான், ஆபத்து, என்னமோ இவர் தான் சிக்னல் காட்டுற மாதிரி, ஏதோ ஒரு மர்மம் இருக்கும் இதுக்குள்ள, ஏதோ ஒன்று நடக்குது. சில பேருக்கு தீர்க்க தரிசனம் வரணும்னா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், போய் தீர்க்க தரிசனம் அப்படி நடந்துடும், பாரு, நீ வெயிட் பண்ணி பாரு, சவால் விடுறது மற்றவங்கிட்ட என்ன நடக்க போது பாரு. சஸ்பிஷன். அங்கே பார்த்தீங்கன்னா ஈசாக்கு வந்து இந்த அபிமலைக்கு விரோதமாக ஏதாவது செயல்படணும்லாம் ஒன்றும் திட்டம் போடலை. உண்மை அதான், அவனுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு பிளானும் கிடையாது, எந்த சஸ்பிஷியஸ் ஆக்டிவிட்டியும் நடக்கலை. நடந்ததுலன்னா 100 மடங்கு பலன் கிடைச்சது ஒரு வருஷம், அது எல்லா வருஷமும் எனக்கு கிடந்ததுன்னு போடலை. அந்த வருஷத்தில் 100 மடங்கு கர்த்தர் அவனுக்கு கொடுத்தாரான். தட் வாஸ் ஜஸ்ட் அ ஒன் டைம் ஈவெண்ட் ப்ராபப்ளி. ஒருவேளை இது ஒரு வருஷத்துல ஒரு முறை நடந்த ஒரு காரியம். விளைச்சல்ல இருந்த காசை வச்சு அவர் என்ன பண்ணிருப்பாருனா, ஆடு மாடு வாங்கினாரு, மந்த பெருசாச்சு, நிறைய வேலைக்காரங்க வந்தாங்க, எல்லாம் மெயின்டைன் பண்றதுக்கு, அவ்வளவுதான். இவங்களுக்கு என்ன சஸ்பிஷன்னா, ஏதோ நம்மளுக்கு விரோதமா பண்ண போறான், ஏதோ நடக்க போகுது, நம்மளை கவிழ்த்த போறான். உடனே இந்த ராஜா அறிமுகம் சொல்றாரு, எங்களை விட்டு போயிடு, உடனே காலி பண்ணிப்போ. ஏன்னா இவருக்கு பயம் வந்துருச்சு. இந்த பயத்திற்கு காரணமே கிடையாது. அதற்கு எந்த விதமாக வேலையும் ஈசாக்கு செய்யவே இல்லை. நீங்க இதே போல இஸ்ரவேல் ஜனங்கள் பட்ட பாடு உங்களுக்கு தெரியும். நீங்கள் யாத்திராக முதலாம் அதிகாரத்து வருவீர்களானா, இஸ்ரவேல் ஜனங்கள் மிகுதியாய் பழுகி பெருகினாங்க. பருகை பண்ணியவர் கர்த்தர். ஆனா வேதம் சொல்லுது, உடனே உங்களுக்குள்ள பயம். ஒரு யுத்தம் வந்தால் இவர்கள் எல்லாம் ஒன்னா கூட்டம் கூடிடுவாங்க, நம்ம விரோதிகளோடு சேர்ந்து நம்மளுக்கு என்ன பண்ணிடுவாங்க, ஆபத்தை வரவழிச்சிருவாங்க. அதனால இவர்களை கொடுமையா வேலை வாங்க. இதனால ஜஸ்ட் சஸ்பிஷன். பொதுவாகவே நான் பார்த்துருக்கேன், ரொம்ப வளர்றவங்களை, ரொம்ப ஆசீர்வதிக்கிறவங்களை பார்த்து இந்த எரிச்சலும் பொறாமையும் கொள்றது பாதை எப்படிப்பட்ட பாதைனா, அவங்கள ஒரு சந்தேக கண்ணோடையே தான் பார்க்கறது. அவங்க ஏதோ தப்பு பண்ண போறாங்க, அவங்க ஏதோ தீமைக்குள்ள போக போறாங்க, அவங்க ஏதோ ஒரு காரியம் மறைக்கிறாங்க, ஏதோ நமக்கு ஒரு ஆபத்து வருவிக்க போறாங்க. நடக்காததை நடந்தது போல கற்பனை செய்ய ஆரம்பிப்பாங்க, அவங்கள சந்தேகத்தோடய பார்ப்பது. இதை நாம் வேதம் முழுவதும் வாசிக்கலாம். நீங்கள் ஆதியாகமம் 37:5 பார்த்தீங்கன்னா, யோசேப்பு கண்டது நிஜம் அல்ல, சொப்பனம் தாங்க. அந்த சொப்பனம் கண்டதுக்காக சகோதரர்கள் அவனை என்ன செய்தாங்க, பயத்தாங்க. ஏங்க சொப்பனம் பார்க்கறது தப்பா? எப்பா நான் இந்த மாதிரி பார்த்தேன்ப்பா அப்படின்றது இன்னும் நிஜம் ஆகல. அது சொப்பனம் பார்த்தோடனே உங்களுக்குள்ள ஐடியா ஓடிட்டு பாருங்க, உடனே மூளை பாருங்க ஹை ஸ்பீட்ல ஒர்க் ஆயிருக்கு. எங்கள் மேல் துரைத்தனம் பண்ண போகிறாயா, எங்கள் மேல் அதிகாரம் செலுத்த போகிறாயா? இவங்க எதுக்குள்ளயும் என் ரிசல்ட்டை எழுதிட்டாங்க. இவங்க நடக்காதே நடந்தது போல இவங்க கன்க்ளூஷன் எழுதுறாங்க, ஸ்டோரி எழுதுறாங்க, என்னமோ நடக்க போகுது. See, when you face unanticipated success, ஒருவருடைய எதிர்பாராத வெற்றியை நாம் பார்க்கும்போது, டோன்ட் கெட் ஸ்டார்டில்ட், அதிர்ச்சி அடைந்து ஆச்சரியத்துக்குள்ள போயிடாதீங்க. கர்த்தர் செய்கிறார் அது, அவ்வளவுதான். நம்ம கண்களுக்கு ஆச்சரியமா தான் இருக்கும், அதை பார்த்தாலும் மிரண்டு போகாதீங்க. ரெண்டாவது, அதிலேயே தொடர்ந்து கவனம் ஈர்ப்பை திருப்பாதீங்க. மூன்றாவது, சந்தேகத்திற்கு இடம் கொடுக்காதீங்க. நான்காவது, இந்த பகை எங்க கொண்டு போகணும்னு சொல்றேன். கடைசியா ஆதியாகமம் 26:15 பாருங்க, 100 மடங்கு வளர்ச்சி, ஆடு மாடு வளர்ச்சி, வேலைக்காரர் வளர்ச்சி எங்க கொண்டு போய் விட்டதுன்னா, 15 வசனத்துல, அவன் தகப்பனாகி ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளையெல்லாம் தூர்த்து இந்த பெலிஸ்தியர் மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். Number 4, which is scheming evil, தீமையை பிணைப்பது, தீங்கை விதைப்பது. ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ்ங்க இது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டா, அவங்க எதிர்பாராத வேலையில எதிர்பாராத விதத்துல ஈசாக்கு வளர்ந்துட்டான், ஈசாக்கு பெருகிட்டான், ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டான். அந்த பகை என்ன பண்ணுது பாருங்க, அவங்கள அதிர்ச்சிக்குள்ள கொண்டு போய் அவர்கள் மேலேயே கவனத்தை திருப்பி சந்தேகத்தை வளர்த்து கடைசி தீமையை பிணைக்குது. இந்த தீமைக்கு இவன் எந்த பங்குமே ஆற்றல, ஆனா தீமை செய்யறாங்க. ஆதியாகமம் 49:23 வாசிக்கும் போது யோசேவின் சம்பவம் சொல்லுகிறது, வில் வீரர் அவனை மனம் அடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். என்னப்பா நீ தப்பு பண்ண யோசேப்பே, என்ன தப்பு பண்ண, ஒண்ணுமே பண்ணலங்க. கர்த்தரனை ஆசீர்வதிக்கிறாரு, எனக்கு நல்ல சொப்பனங்களை தர்ற, நல்ல கனவா நான் பாக்குறேன். அவனு கெட்ட கனவு வருது, எனக்கு நல்ல கனவு வருது, அது நான் என்ன பண்ண முடியும்? அப்ப சில பேர் கேள்வி, எங்களுக்கெல்லாம் கெட்ட கனவா வருது, எங்களுக்கு பேய் பிசாஸ் தான் வருது கனவுல, உனக்கு மட்டும் எப்படி தேவதூதன் வருவான், உனக்கு மட்டும் எப்படி வானத்துல வந்து உனக்கு ஏணி வந்து இறங்கும், உனக்கு மட்டும் எப்படி நல்ல கனவா வரும், உனக்கு மட்டும் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சாட்சி சொன்னா அது எப்படி? அப்ப நாங்களாம் சாட்சி சொல்லக்கூடாதா? அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீ கண்ணை மூடனா உனக்கு அப்படி தெரியுது, எனக்கு கண்ணை மூடனா இப்படி தெரியுது, நான் என்ன பண்ண முடியும்? அது விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா, மன மட்டி பாக்குனாங்களாம், வில்லை அவன் மேல் எய்தார்கள். வேதம் சொல், சொந்த சகோதரன் கூட பார்க்காம 20 வெள்ளிக்காசுக்கு அந்நியர் இடத்துல விற்றே போட்டாங்க. முதல்ல கொலை பண்ணணும்னு தான் நினைச்சாங்க, அந்த திட்டத்தை விட்டுட்டு கடைசி நிமிஷம் கர்த்தரை காப்பாற்றி விற்றே போட்டாங்க. இந்த அளவு கொடுமை செய்யறதுக்கு என்னப்பா காரணம்னு கேட்டால், அது எப்படி அவன் வளர்றது, அது எப்படி அவன் திடீர்னு இவ்வளோ பெரிய ஆளாகிறது, அவன் எப்படி திடீர்னு பெரிய தலைவனாக மாறுறது, அப்படி ஆகக்கூடாது. இந்த சில பேருக்கு இதான் பிரச்சனை, அதாவது தாங்க வளர மாட்டாங்க, மற்றவங்களும் வளரக்கூடாது, இது ஒரு பிரச்சனை சில பேருக்கு. நான் வளரலையே, அப்போ யாரும் என்ன பண்ணக்கூடாது, வளரக்கூடாது. யாரும் வளர்ந்துட்டா இவங்களுக்கு பொறுக்காது, இது இப்படி இருக்கக்கூடாது. முடிவு என்னன்னா, பகைக்குள்ள நம்மளை கொண்டு போயிடும். See, sometimes God doesn't have to come and tell you about everything that's happening in the world. உலகத்தில் யார் யாரெல்லாம் உயர்த்த போறேன்னு ஆண்டு நம்ம முதல்ல பெர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. உயர்த்துகிற அவர் தான், தாழ்த்துகிறதும் அவர் தான். அவர் பிரியமானபடி ஒருவனை உயர்த்துவார், ஒருவனை தாழ்த்துவார். And we have no business to go around and hate those people who are being exalted by the Lord. ஒன்றும் மறந்துடாதீங்க, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, அவ்வளோதான். அது யாராக இருந்தாலும் சில பேர் நினைக்கலாம், ஏன் அவங்களுக்கு உயர் வருது? கர்த்தர் தான் அவங்கள உயர்த்துறாரு, கர்த்தர் தான் அவங்கள மேன்மைப்படுத்துறாரு, கர்த்தர் அவங்கள வந்து கண்ணோக்கி பார்க்குறாரு, அவருடைய கண்கள் அவர்களுக்கு கிருபை கிடைக்குது. அது மனுஷனாலே அல்ல, கர்த்தராலே ஆயிற்று, எங்கள் கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அதனால நம்ம கர்த்தரிடத்துல தான் நம்ம மகிமையை செலுத்தணுமே தவிர, ஐயோ இவங்க உயர்ந்துடுறாங்க, அவங்க பெருகிட்டாங்க, அவங்க வளர்ந்துட்டாங்க, வளரட்டுங்க, கர்த்தர் அவங்களை ஆசீர்வச்சிருக்கிறாரு. வேதம் சொல்ல சந்தோஷப்படுகிறவர்களோட என்ன பண்ணுங்க? சந்தோஷப்படுங்க. ஒருத்தங்க வெற்றி எடுத்தேன்னு சொல்றாங்களா, நல்ல வேலை கிடைச்சிட்டு சொல்றாங்களா, எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சுன்னு சொல்றாங்களா, என்ன கர்த்தர் உயர்த்தினார் பயன்படுத்துறாரு, உடனே சந்தோஷப்படுங்க. வெரி குட், ஹாப்பி ஃபார் யூ அப்படின்னு கை கொடுங்க, கங்க்ராச்சுலேட் பண்ணுங்க. அது போல நீயா அப்படின்னு பார்க்காதீங்க. அம்மா பின்னால் போயிட்டு ஏதோ ஒன்று இருக்குங்க, சும்மாவா வளருவான், ஏதோ ஒன்று இருக்கும். பி வெரி காஷியஸ் தட் வி டோன்ட் கெட் காட் அப் இன் என்வி தட் கேன் டிஸ்ட்ராய் அஸ். நம்மையே அழித்து போடக்கூடிய இந்த பகை இன்னொருவருடைய எதிர்பாராத வெற்றியும் செல்வமும் அவருடைய மகிமையினால் நமக்குள்ளே நுழைந்து விடாதபடி நாம் எச்சரிப்பாக இருக்க வேண்டியது அவசியம். உயர்த்துகிறவர் கர்த்தர், மேன்மைப்படுத்துகிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். பொதுவாகவே உலகத்தில் வந்து நம்ம எல்லாமே வந்து கிராஜுவலாக ஸ்டெப் பை ஸ்டெப் நடக்கணும்னு நம்ம எதிர்பார்ப்போம். சில தடவை திடீரென்று நடக்கிறத பார்த்து நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. ரகசியங்கள் கர்த்தரக்கூடியது, அவ்வளோதான். அதனால் நம்ம எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளனேஷனை கண்டுபிடிக்கவே முடியாது. ஜஸ்ட் ஹாவ் டு கிவ் தேங்க்ஸ் டு காட் அண்ட் கிவ் க்ளோரி டு ஹிம் ஃபார் ஹிஸ் அமேசிங் விஸ்டம் இன் டூயிங் திங்ஸ் பியாண்ட் அவர் காம்ப்ரிஹென்ஷன். நம்முடைய புத்திக்கு மாறாத எட்டாத காரியங்களை கர்த்தர் செய்கிறதை பார்க்கும்போது பிரமித்து கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டுமே தவிர, பொறாமையோ பகையோ விரோதத்தையோ நமக்குள்ளே வளர்த்து விடவே கூடாது. நான் சொன்னது போல இந்த எதிர்பாராத உயர்வு நம்முடைய குடும்பத்தாரில் யாராவது ஒருவருக்கு திடீர் நடக்குங்க, திடீர்னு ஒரு சகோதரன் உயர்த்தப்படுவான். அதாங்க இங்கே நடந்தது. கூடவே பிறந்தான், கூடவே வளர்ந்தான், திடீர்னு அவனுக்கு மேன்மை, அவனுக்கு ராஜரீகம் கிடைக்குது. ஆனால் இவங்களால் புரிஞ்சு கொள்ள முடியாது. அது எப்படி, எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவியா, அதிகாரம் பண்ணுவியா? உடனே இவங்க தேவையில்லாத ஸ்டோரிஸை ஸ்பின் பண்ணுறாங்க. ஆனால் ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, இந்த பிள்ளையினுடைய உயர்வுக்கு கர்த்தர் ஒரு திட்டம் வச்சுருந்தார். அது குடும்பத்தை அழிக்க அல்ல, இந்த பிள்ளையின் மூலமாகவே அந்த குடும்பம் முழுவதும் ஜீவ ரட்சனை பெற வேண்டும் என்பது தேவ திட்டமாக இருந்தது. ஹல்லேலூயா. அதனால் யாருக்கு இங்கே தெரியும், உங்கள் தம்பியினுடைய ஒரு வளர்ச்சி, உங்களுடைய சகோதரியுடைய வளர்ச்சி, சகோதரனுடைய திடீர் வளர்ச்சி மேன்மை, அவர்கள் கிடைக்கிற பிரபலம் பிரஸ்தாபம், அவர்கள் கிடைக்கிற உயர்வு யாருக்கு தெரியுங்க? இன்றைக்கு நீங்கள் அவங்க மேலே எரிச்சல் படுறீங்க, பொறாமப்படுறீங்க, ஆனால் கர்த்தர் அந்த பிள்ளையின் மூலமாகவே உங்கள் குடும்பம் முழுவதையும் ஆசீர்வதிக்க போகிறார் என்பது தெய்வ திட்டமாக இருக்கலாம். தெரியாதுங்க நமக்கு. வி நெவர் நோ. வை ஆர் யூ கெட்டிங் ஓவர்லி சஸ்பீஷியஸ்? வை ஆர் யூ புட்டிங் அப் யுவர் சினிஸ்டர் பிளான்ஸ்? வை ஆர் யூ ஸ்கீமிங் அகேன்ஸ்ட் பீப்புள் ஹூ ஆர் க்ரோயிங்? வளருகிற மக்களை பார்த்து ஏங்க நீங்க பொறாமப்படுறீங்க, ஏன் எரிச்சல் படுறீங்க? யாருக்கு தெரியுங்க, உங்க சகோதரன் அல்லது உங்க அயலான், உங்கள் கூட இருக்கிறவங்க, உங்களுக்கு அறிமுகமான யாரோ ஒருத்தர் உங்கள் மேல் திடீரென்று உயர்த்தப்படும் போது யாருக்கு தெரியும், உங்களுக்கு ஒருவேளை சிபாரிசு பண்ணுகிற ஒருவராக அவர் மாறலாம். ஏன்னா எந்த பிள்ளையின் மேல இவங்க ரொம்ப எரிச்சலா இருந்தாங்களோ அதே பிள்ளைதான் பார்வோன்ட்ட போய் இந்த குடும்பத்தை பற்றியே சிபாரிசு பண்ணி கோஷேன் நாட்டையே வாங்கி கொடுத்தான். அதனால எரிச்சல் கொள்ளாதீங்க. பகையை மாத்திரம் வாழ்க்கையில் வழக்கவே வழக்காதுங்க. எவ்வளவு தூரம் ஒருத்தர் உயர்த்தட்டும், கர்த்தர் உயர்த்துறாருங்க. எனக்கு குறித்ததை கர்த்தர் நிறைவேற்றுவார். அதனால் நம்ம ஏன் மற்றவங்களுடைய உயர்வெல்லாம் பார்த்து பயப்படணும், ஏன் வந்து நம்ம மிரண்டு போகணும், அதிர்ச்சி அடையணும், ஏன் சோர்ந்து போகணும், ஏன் தேவையில்லாத கதைகளை பின்னணும், ஏன் சந்தேகத்தில் வாழணும், ஏன் பயத்தில் வாழணும்? தேவையில்லை. கர்த்தர்கிட்ட நம்ம வாழ்க்கை இருக்குங்க. அவர் நம்மை தம்முடைய கரத்தில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் குறித்த காலத்தில் அவர் அழகாய் நேர்த்தியாய் நடத்தி முடிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தயவு செய்து அவசரப்பட்டு பொறாமைக்குள்ள போயிடாதீங்க, பகைக்குள்ள போயிடாதீங்க. இன்னைக்கு அநேக வேளையில குடும்பங்கள்ல இந்த பகை வருவது ரொம்ப வேதனை. எதிர்பாராத வெற்றி ஒருவர் கிடைக்கணும்னு மற்றவங்க எல்லாரும் பல்ல கட்டிக்கிறவங்களா மாறிறான். எங்களுக்கு நடக்கல, உனக்கு நடந்துருச்சா? எங்களுக்கு விளையல, உனக்கு விளைஞ்சிருச்சா? நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கோம், நீ 100 மடங்கு வாங்கிட்டியே. ஏன்ப்பா கவலைப்படுற? அது கர்த்தர் அவனை குறித்த காலம் அவ்வளோதான், நம்மளுக்கு தெரியாது. நீ ஏன்ப்பா புறாமப்படுற? எரிச்சல் படாத, உன்னையே அழித்து கொள்ளாத, வியாதிக்குள்ளாயிடாத, உன்னுடைய நல்ல சந்தோஷத்தை இழந்து போகாத, பிசாசுக்கு இடம் கொடுக்காத. Unanticipated success and fortune can become the cause of envy. ரெண்டாவது ஒரு காரியம், பகை உருவாக்கும் இன்னொரு சூழ்நிலை என்ன தெரியுமா? Unacceptable setback or failure. ஏற்றுக்கொள்ள முடியாத பின்னடைவு அல்லது தோல்வி. ஆதியாகமம் 30 முதல் 2 ராகேல் தன் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கூடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள். சாகிற அளவுக்கு தீர்மானம் எடுத்துட்டீங்களா, என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்டா, என்ன பிரச்சனைனா அவளுக்கு நடந்துச்சு எனக்கு நடக்கலை. எதிர்பாராத ஒரு பின்னடைவு, இது ஒரு தோல்வி. இப்போ பாருங்க, நல்லா கவனிங்க. நம்ம நிறைய பேர் வந்து வெற்றிகளை கொண்டாடுறதுக்கு நம்ம பழகியிருக்கோம், தோல்விகளை எதிர்கொள்றதுக்கு நமக்கு பழக்கம்லாம் போயிடுச்சு. வெற்றி வந்த உடனே எப்படி துதிக்கணும் நமக்கு தெரியும், தண்ணி கசப்பாயிட்டா எப்படி பொறுத்துருக்கணும் நமக்கு தெரியாது இல்லையா. மண்ணா கிடைக்கும்போது சந்தோஷப்பட்டோம், அந்த மண்ணா சலிச்சு போகும்போது கர்த்தர் நமக்கு வேண்டியதே தருவார்னு காத்திருக்க நமக்கு பொறுமை கிடையாது. See, we want everything to turn gold at the first moment. அந்த தோல்விகளை ஏமாற்றங்களை எதிர்கொள்கிற ஒரு மனப்பக்குவம் அநேகர் கிடையாது. They don't accept failure as part of life. They don't accept setbacks as part of life. தங்கள் வாழ்க்கையில் பின்னடைவும் தோல்வியும் வாழ்க்கையில் ஒரு பகுதி என்பதை அநேகர் ஏற்றுக்கொள்வதில்லை. எதில் முதலீடு செஞ்சாலும் எனக்கு 100 பலன் வரணும், எந்த எக்ஸாம் எழுதினாலும் 100 வாங்கணும், எந்த வேலைக்கு போனாலும் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கணும், எந்த பொருள் வாங்கினாலும் நான் ஏமாந்துடக்கூடாது, இப்படி தான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் அநேக முறை வாழ்க்கையில் கண்டுபிடிக்கிறோம், பல காரியங்களில் ஏமாற்றங்கள் வருகிறது, பல காரியங்களில் பின்னடைவுகள் வருகிறது, பல காரியங்களில் நம்ம மனசை சோர்வுற பண்ணுற சில சந்தர்ப்பங்கள் உருவாகிறது. வி ஃபேஸ் டிஸ்கரேஜ்மெண்ட்ஸ், டிசப்பாயின்மெண்ட்ஸ், ஃபெயிலியர்ஸ். We are not always on the success trail. And sometimes we get so depressed. We don't run in the winning streak. நாம் அநேகவில் வெற்றி பயணத்தில் தொடர்ந்து போகாத போது சோர்ந்து போகிறோம். நம்மால் வந்து தோல்விகளை ஜீரணிக்க முடியலை. இன்னைக்கு வீடுகளில் கூட பார்த்தா அவங்க கேட்குற எல்லாமே உடனே இப்போ அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும், உடனே அவங்களுக்கு ஆமான்னு சொல்லிடணும், உடனே ஆமோதிச்சிடணும். இவங்களுடைய ஆலோசனைக்கு எல்லாருமே அடிபணியணும். மனைவியை தான் எதிர்பார்க்குறாங்க, கணவனை தான் எதிர்பார்க்குறாரு, பிள்ளைங்க தான் எதிர்பார்க்குறாங்க, பெற்றோரை தான் எதிர்பார்க்குறாங்க, எல்லாருக்கும் தான். நான் சொன்னது தான் கடைசி வரி, நான் சொல்லபடி எல்லாம் நடக்கணும். நம்ம சொல்கிறத ஒருத்தர் கேட்கலை, அவங்க விரும்பலை, அதை ஏற்றுக்கொள்ளலை, அது எல்லாருக்கும் பிரியமாக இல்லைன்னா அது ரொம்ப ரொம்ப டிப்ரெஸ் ஆகிடுறாங்க. தங்களையே எல்லோரும் வெறுத்துட்ட மாதிரியும் வாழ்க்கையே வாழ்கிறதுக்கு அவசியம் இல்லாத மாதிரி அவங்களுக்கு தோணிடும். பிகாஸ் தி கேனாட் சிம்பிளி மஞ்ச் ஃபெயிலியர். இங்கே நடந்த என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கணவனுடைய அன்பு இவளுக்கு அதிகமாக

நானா அம்மா பிள்ளை கொடுக்குறேன், கர்த்தர் தானே உங்க கர்ப்பத்தை அடிச்சிருக்காரு, கர்த்தர் தானே உங்க பிள்ளையை கொடுக்குறாரு, ஏன் நீ இப்படி பண்ற? பாருங்க, இந்த ராகேலுக்கு தெரியல, எனக்கும் கர்த்தர் ஒரு நாள் ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்கு ஒரு டைமிங் வச்சிருக்காரு. There's a time set by God. My delay is not my denial. எனக்கு வந்த தாமதம் தேவனுடைய மறுப்பு அல்ல. கர்த்தர் எனக்கு டைம்ல கொடுப்பாரு. இது லேயாவுடைய காலம், எனக்குன்னு கர்த்தர் ஒரு காலத்தை குறித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மை டைம் இஸ் இன் ஹிஸ் ஹேண்ட். என்னுடைய காலம் கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது. பாருங்க, நாம் எந்த உலகத்தில் வாழ்றோம்னா, வி ஆர் லிவிங் இன் அ காம்படிட்டிவ் வேர்ல்டு. அதாவது நம்ம எல்லாமே மற்றவங்களோட மேட்ச் பண்ணி போட்டி போட்டு அப்படியே முந்திக்கிட்டு போய் தான் நமக்கு ஒரு பழக்கம் இருக்கும். அண்ட் வி கேன்நாட் அக்செப்ட் சம்படி கோயிங் பிஃபோர் அஸ் அஹெட் ஆஃப் அஸ். வி ஆல்வேஸ் ஹேவ் டு பி ஆன் த நம்பர் ஒன். நம்ம எல்லாமே முதல் நிலையில் இருக்கணும்னு விரும்புவோம். ஆனால் கர்த்தர் சில வேளையில் எல்லாத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. ஒரு பிரியாணி சமைக்கிறத பார்த்துருக்கீங்களா? அந்த பிரியாணியில் முக்கியமான பகுதி வந்து அரிசி தான் இல்லையா? அரிசி மட்டும் இல்லைன்னா பிரியாணி, அது அரிசி தான் முதல்ல ரொம்ப முக்கியமானது. அதுக்காக அரிசியை முதல்லையாக போட்டு சமைக்கிறாங்க. முதல்ல எதை போடுறாங்க தெரியுமா? தூக்கி வெளியே போட போகிற அந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதை போட்டு வதக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த அரிசி பக்கத்துலேருந்து கற்றுது, ஏ நான் தான் முக்கியமான ஆள், என்ன உள்ளே போடாமல் அவன்களெல்லாம் தூக்கி வெளியே போட போகிறதெல்லாம் கொண்டு இப்படி வதக்கிட்டு உட்காந்துருக்கேன், என்ன முதல்ல போடு. அது கேட்குமா? அது கேட்குமா? உங்கள் வீட்டிலலாம் கேட்கும் போல இருக்கு. அது என்ன பண்ணுதுன்னா பொறுமையாக இருக்கே, என்ன வதங்கினாலும் நாங்கள் பின்னால் வர்றோம் ராஜாவா. நாங்கள் வந்தால் தம் போட்டு கடைசி வரைக்கும் வலிச்சு எடுக்க போகிறது என்ன தான். நீ போகிறதுனா போ, முன்னால் உன்னை வதக்கி வதக்கி வெளியே தூக்கி போட போகிறாங்க. நான் தான் கடைசியில் எல்லாருக்கும் நல்ல கௌரவமாக வந்து இறங்க போகிறேன். அது பொறுமையாக காத்திருக்கு பாருங்க. இதை மாதிரி தான் நம்ம வாழ்க்கை கூட. யாரோ ஒருத்தர் முந்திட்டு போகிறாங்கன்ன உடனே நம்ம வெற்றி பயணத்தில் நம்ம தோத்துட்டோம்னு நினைக்கிறோம். இல்லை, தெர் இஸ் அ டைம் ஃபார் எவ்ரி திங். காட் ஹஸ் பியூட்டிஃபுல்லி ஆர்கனைஸ் எவ்ரி திங் இன் ஆர் லைஃப். ஹல்லேலூயா. தாமதித்தாலும் வரும். ஹல்லேலூயா. சில வேளை முந்தினோர் பிந்தினோராக இருப்பாங்க, பிந்தினோர் முந்தினோராக இருப்பாங்க. ஏங்க கவலைப்படுறீங்க? ஒருத்தர் முந்திட்டு போகிறாங்க அப்படின்றதுக்காக கவலைப்படாது. சில பேர் யாரையுமே முந்த விட மாட்டாங்க, இதுதான் பிரச்சனை. சில பேருக்கு ஒரு கொடூர புத்தி இருக்கு தெரியுமா? விசேஷமா கார் ஓட்டும் போது பின்னால இருந்து ஒருத்தன் ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருப்பான், எனக்கு வழி விடு வழி விடுன்னு. இவங்க கண்ணாடியில் பார்ப்பாங்க அவன் பின்னாடி வர்றான், வழி விடுவாங்க. அவன் ரைட்ல வந்தார், ரைட்ல ஒதுங்கிறது. அவன் லெஃப்ட்ல வந்தார், இதே விளையாட்டு காட்டிக்கிட்டு இருப்பான். கடைசியில் எங்கப்பா போக போறான்னா, பக்கத்து தெருவில் தான் திரும்ப போறான். லாஸ்ட் மினிட் வரைக்கும் அவனை அலைய விட்டு இவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம். திரும்பணும்னு கடைசி வரைக்கும் அவனை முந்த விடவே இல்லை. அது ஒரு பெரிய திருப்தியில் ஒரு சந்தோஷம், முகத்தை பார்க்கணும் ஒரு சிரிப்பு, ஒரு புன் சிரிப்பு வர இருக்கும் அவருக்கு. என்னன்னு கேட்டால் அவனை என்ன பண்ணிட்டேன் நான், காக்கா வச்சிட்டான் பாரு, பின்னாடி தான் வந்தான். இது என்ன புத்தி? இது என்னமோ ரோட்டை நம்ம சொந்தமாக வாங்கி போட்ட மாதிரி. ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகிற அவசரத்தில் கூட ஆண் அடிச்சுட்டு இருந்திருப்பான். அம்மா வரட்டும், பொறுமையாக வரட்டும், என்ன முந்திக்கிட்டு போகிறது? நான் தான் ஃபஸ்ட்டு போவேன். இது டிரைவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த சோதனை உண்டு இல்லையா? வண்டி ஓட்டுற எல்லாருக்குமே. ஒருத்தன் வந்து கேட்பான், அந்த கொஞ்சம் உள்ளே விட்டுருப்பான், நான் தான் விடுவேன், நடுவில் குறுக்கில் வண்டியை விடுறது, நீ பொறுத்துரு, நாங்கள் தான் ஃபஸ்ட்டு போனோம். ஏன் இந்த போராட்டம் அப்படின்னா, நமக்கு முந்தி போனால் தான் நமக்கு ஆத்ம சாந்தி. ஃபஸ்ட்டு போயிடணும். உலகத்தை விட்டு ஃபஸ்ட்டு போகணுமா? அது வேணாம், அது கடைசியாக தான் போவேன். ஆனால் வாழ்க்கையில் மட்டும் எப்படி இருக்கணும்? ஃபஸ்ட்டு போயிடணும். என்னங்க இது? இன்னொருத்தன் முந்திடக்கூடாது, இன்னொருத்தன் பேர் பெற்றக்கூடாது, இன்னொருத்தன் நம்மளை விட புகழப்பட்டுறக்கூடாது. ரெண்டு சகோதரிகள் சண்டை வீட்டுக்குள்ள. என்னன்னு கேட்டா, எனக்கு முந்திட்டு நீ போறியே, என்னை விட வேகமா போறியே, என்னை விட நீ வாழ்ந்துட்டியே, என்னை விட பேர் பெறியே. அன்அக்செப்டபிள் செட்பேக். எனக்கு ஃபெயிலியரா இருக்கு, எனக்கு எல்லாமே லேட்டா இருக்கு, எனக்கு வந்து நடக்கல. அதோட விளைவு என்னன்னா பகை. ஏன்னா வி ஹவ் ஆல்வேஸ் இமேஜின் அவர் லைஃப் இன் அ காம்படிஷன். அதுல ஃபர்ஸ்ட் எடுத்தா தான் நமக்கு சக்சஸ் நம்ம பழகிட்டோம். அதனால் வி ஆல்வேஸ் வாண்ட் டு பி நம்பர் ஒன். ஆனால் இயேசு நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாரு தெரியுமா? உங்களில் யாராவது ஒருவன் முதன்மையாக இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் அடிமையாக இருக்க கடவுள். பி லாஸ்ட் ஸோ யூ கேன் பிகம் ஃபர்ஸ்ட். எல்லாருக்கும் நீ லாஸ்ட் ஆயிரு. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் வர்ற தோல்விகள் நிமித்தமாக எனக்கு எப்போதாவது ஒரு பகை உணர்வு வருகிறது என்றால், அந்த கேடு என்னை விட்டு விலகிறதுக்கு எனக்கு கிருபை தாங்க. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ டோன்ட் ஆல்வேஸ் ஹாவ் டு வின். தெர் ஆர் டைம்ஸ் யூ ஹாவ் டு லூஸ்.
There are times you have

give way. There are times you have to give the chance to someone else. எப்பொழுதும் எல்லா நேரத்திலையும் நம்ம தான் முதன்மையாக இருக்கணும், நம்ம தான் ப்ரிஃபர்டாக இருக்கணும், நாம் தான் தெரிந்தெடுக்கப்படணும், நமக்கு தான் வாய்ப்பு கிடைக்கணும்னு எதிர்பார்ப்பது தவறு. தேவனை ஒவ்வொருவனை குறித்த நேரத்தில் தேவன் அந்தந்த காரியத்தை கரெக்டாக செய்வார். நமக்கு தெரியாது. வி டோன்ட் நோ வை சம் திங்ஸ் ஆர் டிலேட். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, நம்ம அவசரப்பட்டு வேகமாக நம்ம முன்னால் போய் விழுந்துட்டோம் அப்படின்னா குழஞ்சே போயிடுவோம் நம்ம. தேர்ஸ் அ டைம் ஃபார் அஸ். காட் ஹஸ் அ செட் சீசன். எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை தேவன் முன்குறித்திருக்கிறார். ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள்னு போட்டிருக்கு. அப்போ கர்த்தர் வந்து எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறவர். நம்முடைய டிலேயை பார்த்து, நமக்கு இருக்கிற ஃபெயிலியர், நமக்கு இருக்கிற பின்னடைவுகளை பார்த்து நம்ம பொறாமைக்கு பகைக்கு நம்ம இடம் கொடுத்து விடவே கூடாது. கடைசியாக மூன்றாவது, எப்போ இந்த பகை நமக்குள்ளே வர முடியும் தெரியுமா? அந்த தேர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் த தேர்ட் கஸ்டமரி பாத் தட் என்வி ஹேஸ் அ வே இன் டு அவர் லைஃப். நம்முடைய வாழ்க்கையில் இந்த பகை ஊடுருவதற்கு மூன்றாவது ஒரு வழி என்ன தெரியுமா? ஐ கால் இட் அன்அட்டெயினபிள் சுப்பீரியாரிட்டி ஆஃப் ஃபேம். எட்ட முடியாத உயர்வு அல்லது புகழ். மத்தி எழுதின சுவிசேஷம் 27:17 தமிழில், 18 இங்கிலீஷில், பொறாமையினாலே அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிராத்து அறிந்தான். யார் ஒப்பு கொடுத்தார்கள் என்றால் பிரதானாசாரியர் மூப்பர்கள். இயேசுவை ஒரு அந்நிய ராஜா ரோம தேசாதிபதி கிட்ட கவர்னர்கிட்ட கொண்டு போய் இயேசு ஒப்பு கொடுத்தாங்க. எதுக்காகப்பா நீ ஒப்பு கொடுத்த, அவர் என்னப்பா தப்பு பண்ணாருன்னு கேட்டா, வேதம் சொல்றது பொறாமையில் இவங்க ஒப்பு கொடுத்தாங்க, பகை உணர்வோடு ஒப்பு கொடுத்தாங்கன்னு யார் கண்டுபிடிச்சிட்டாருன்னா, அந்த ரோம தேசாதிபதி ஆகிய பிலாத்து கண்டுபிடிச்சானா. இவங்க இன்டென்ஷனே தப்பா இருக்கு. ஏன்னா அவன் சொல்லுகிறான், நான் இவங்களை ஃபுல்லா விசாரிச்சேன், மரணத்துக்கு ஏதுவான குற்றம் இவற்ற நான் காணலை. என்னங்க நீங்க சொல்ற அக்யூசேஷன் ஒண்ணுமே இல்லை, ஆனா நீ அவன் சிலுவையில் யாராவது நிற்கிறாங்க, என்ன ரீசன்னு கேட்டா பகை. இந்த பகை ஏன் வருது தெரியுமா? இட்ஸ் அ லாங் லாஸ்டிங் ஆர் அ லாங் ஸ்டாண்டிங் என்வி. இந்த பகை உருவானதற்கு ஒரு முக்கிய காரணத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். யோவான் 12:19 பாருங்களேன். ஒருவரோட சொல்லிக்கொண்ட காரி இயேசுவை குறித்து, நீங்கள் செய்கிறதெல்லாம் வீண் என்று அறிகிறது இல்லையா? இதோ உலகமே அவனுக்கு பின் சென்று போயிற்றே என்றார்கள். என்னன்னா, த ஹோல் வேர்ல்ட் இஸ் கான் ஆஃப்டர் ஹிம். என்னையா நீங்க இருந்து என்ன பிரயோஜனம்? இயேசுன்னு ஒருத்தர் வந்தாரு, ஒன்றும் படிப்பும் கிடையாது, ஒரு தச்சனுடைய மகன், ஏழை வீட்டு பையன், எந்த கல்விக்கூடத்தில் படிக்கலை. இந்த பையன் வந்து பிரசங்கம் பண்ணுறான், நமக்கு வர்ற கூட்டம்லாம் அவனுக்கு அடிச்சுட்டு போச்சே, மொத்த உலகமே அவன் பின்னாடி என்ன பண்ணிடுச்சு, போயிடுச்சு. தட் இஸ் அ ப்ராப்ளம். நம்ம எவ்வளோ மூச்சு விட்டு எவ்வளோதான் பிரயாசப்பட்டாலும் நம்ம பக்கம் யாரும் திரும்ப மாட்டேங்கிறான், எல்லாம் அந்த பக்கம் தான் திரும்புகிறான். இயேசு எல்லாருக்கு முன்பாக பிரகாசிக்கிறார், ஜொலிக்கிறார், எல்லாரும் அவர் பின்னால் போகிறாங்க. தாங்க முடியல அவங்களால எரிச்சல். அப்போ இவங்க எதிர்பார்ப்பு என்ன? எப்பவுமே நான் தான் முதல் நிலையில் இருக்கணும், எல்லாரும் என்னை விரும்பணும், எல்லாரும் என்னை பாராட்டணும், நான் வந்து எப்பவுமே நம்பர் ஒன்ல இருக்கணும், நான் எல்லாருக்கும் மேலோங்கி இருக்கணும். ஐ ஷுட் ஆல்வேஸ் பி பாப்புலர், ஐ ஷுட் ஆல்வேஸ் பி நோன், சீன், ஐ ஷுட் பி ப்ரிஃபர்ட். அதோட விளைவு என்னன்னா பகை. சில பேருக்கு இது ஒரு பிரச்சனை. தேர்ஸ் அ காம்ப்ளெக்ஸ் ஃபார் சம் பீப்புள். அவங்கள கண்டு கொள்ளலைன்னா அவ்வளோதான், முகமே வாடிப்போம். எல்லார் பேரையும் சொன்னாங்க, என் பேரை மட்டும் சொல்ல. அப்பா நம்ம பேரை இங்கே சொல்கிறாங்களான்றது முக்கியம் இல்லை, ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருந்தால் போதும், அது மாதிரி பார்க்கணும். எல்லார் பேரையும் சொல்லி என் பேரை விட்டுட்டாங்க, என் பேரை சொல்லலை. எல்லாரும் சூஸ் பண்ணாங்க, என்ன சூஸ் பண்ணல, என்ன தான் செலக்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சேன், எனக்கு தான் முதலிடம் கொடுப்பான்னு நினச்சேன், எனக்கு கிடைக்கல. சில பேர் நேற்றைக்கு வந்தவெல்லாம் மேலே வந்துட்டான், நான் தான் அப்படியே கிடக்கிறேன். அப்போ இவங்க எதிர்பார்ப்பு என்ன? முன்னால் வந்தால் இவங்க முன்னாடி இருக்கணுமா? அதுவா அப்படி ஃபஸ்ட் பெஞ்சில் உட்காடுறவன் எல்லாம் ஃபஸ்ட் ரேங்க்கா எதிர்பார்க்க முடியுமா? நான் இந்த ஸ்கூலில் 12 படிக்கிறேன், எனக்கு தான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு கொடுக்கணும்னு கேட்டால் எப்படிங்க சொல்லுங்கள், முடியுமா? சம் பீப்புள் ஹூ ஹேவ் தி சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தே ஹவ் டு ஆல்வேஸ் பி நம்பர் ஒன், ஆல் த டைம் ப்ரிஃபர்ட், முதல்ல இருக்கணும், ப்ரையாரிட்டி எனக்கு தான் கொடுக்கணும், பேர் என்று சொல்லப்படணும், எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படணும், முக்கிய சேர் போடணும், முக்கியமாக எனக்கு பார்க்கணும். அதனால் வீடுகளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பயங்கர பொறாமை, பயங்கர பகை. கேட்டால் என்னை வந்தால் கண்டுகிடவே இல்லை யாரும்.
இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் நமக்குள்ள வரும்போது அது பூர்த்தி ஆகலை அப்படின்னா சம்டைம்ஸ் வி கேன் கெட் இட் என்வி. இந்த மாதிரி இடங்களில் நம்ம ரொம்ப ரொம்ப எச்சரிப்பாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. உலகமே அவன் பின்னால் போயிடுச்சு, அதனால் என்ன செய்யலாம், குற்றமே செய்யாதவனை குற்றம் செய்தான்னு சொல்லி பிலாத்துக்கு முன்னால் கூட்டத்தை எழுப்பி ஒரு பெரிய அமளியை உண்டாக்கி திருடனை பரபாசை தங்களுக்கு விடுதலை ஆக்கிட்டு நீதிபரராகி இயேசுவை கொலை செய்யும்படி ஒப்பு கொடுத்தாங்க. இன்னசென்ட் மேலே போய் பாய்ந்தாங்க. ஏன் தெரியுமா, தட் ஹேட்ரட், தட் என்வி, ஐ டென்ட் கெட் இட், இஃப் ஐ டோன்ட் கெட் இட் நோபடி ஷுட். எனக்கு கிடைக்கலையா யாருக்குமே கிடைக்கூடாது, எனக்கு வரலையா யாருக்கும் வரக்கூடாது, எனக்கு கூட்டம் சேரலையா கூட்டம் சேர்றவன் ஒழியணும். சி, இந்த மாதிரி என்வியஸ் ஆட்டிடியூட்ஸ் நமக்குள்ளே வராமல் இருக்க கர்த்தர் நம்மை பாதுகாக்கணும். பாருங்கள், இதை நீங்கள் வேதம் முழுவதும் நிறைய இடங்களில் படிக்கலாம். அந்த கூட்டம் சேர்றது, புகழ் வர்றது, அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுறது என்பது எப்படி பகைக்கு காரணமாக மாறும் என்பது அநேக சம்பவங்களை காட்ட முடியும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13:44-45 குறித்து கொள்வீர்களானால், அந்தியோகியா என்கிற பட்டணத்தில் ஒரு ஜபாலயம் இருக்கு. அந்த ஜபாலயத்தில் அப்போஸ்தலாகிய பவுல் பிரசங்கம் பண்ணுகிறார். 45 சொல்லுகிறது, அந்த பிரசங்கத்தை கேட்க வந்த யூதர்கள் ஜனக்கூட்டங்களை கண்டபோது பொறாமையினால் நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவைகளுக்கு எதிரடையாய் பேசி விரோதித்து தூஷித்தார்கள். எதை பார்த்தாங்கன்னா, ஜனக்கூட்டம், எங்கேருந்து இவ்வளோ கூட்டம் வந்துச்சு, எங்கேருந்து இவ்வளோ புகழ் இவருக்கு வந்துச்சு, எங்கேருந்து இவ்வளோ பிரஸ்தாபம் வந்துச்சு, எப்படி இவ்வளோ பேர் இவர் அங்கீகரிச்சிட்டாங்க, அது தாங்க முடியல அவங்களால, பொறாமை கொண்டார்கள். நீங்கள் மீண்டும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17:2-9 படிப்பீங்களான்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கா பட்டணத்துக்குள்ளே போகிறார். இந்த தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போகும்போது அங்கே நடந்தது என்னன்னு பார்த்தா, அங்கேயும் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, 3 ஓய்வு நாளில் போய் அங்குள்ள ஜபாலயங்களில் போய் இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணுறாங்க. நடந்தது என்னன்னு கேட்டால், 4 பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, அவர்களில் சிலரும் பக்தி உள்ள கிரேக்கரில் திரளான ஜனங்களும் கணம் பொருந்திய ஸ்திரீகளில் அநேகரும் விசுவாசித்து பவுலையும் சீலாமையும் சேர்ந்து கொண்டாங்க. அவ்வளவுதாங்க அங்கிருந்த கூட்டம் செய்கிற வேலையை பாருங்க. 5 பாருங்க, விசுவாசியாத யூதர்கள் வைராக்கியம் கொண்டாங்களாம். என்னப்பா வைராக்கியம், தேவ வைராக்கியமா, என்ன வைராக்கியம், அந்த வைராக்கியத்துக்கு விளக்கம் இருக்கு பாருங்க. அடுத்தது, இந்த வைராக்கியம் கொண்டு வீணராகிய சில பொல்லாதவர்களை சேர்த்து கொண்டு கூட்டம் கொண்டாங்களாம். எப்படின்னா, அடுத்த நம்ம ஊர்ல சொல்ல போனா எல்லா ரவுடிகளையும் ஒன்றா சேர்த்துருக்காங்க. யாரு, யூதர்கள், பக்தி உள்ளவர்கள், வைராக்கியம் நிறைந்தவர்கள், சமுதாயத்தில் யாரெல்லாம் கேடு கட்டவனோ அத்தனை பேரையும் ஒன்றா சேர்த்துருக்காங்களா, இவங்களுக்கு கூட்டம் சேர்க்குறது. சேர்த்துட்டு பவுலுக்கு விரோதமாக கூட்டம் கூடி பட்டணத்தில் அமளி உண்டாக்கி யாசோனுடைய வீட்டை வளைத்து கொண்டு பட்டணத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு வர வகை தேடி அவங்கள காணாமல் யாசோனையும் சில சகோதரரையும் பட்டணத்து அதிகார இடத்துல இழுத்து கொண்டு வந்து போட்டு தண்டிங்கன்னு சொல்லி தண்டிக்க சொல்லி. எதுக்கான், ஏன்பா அவனுக்கு இந்த பிரச்சனை, அவன் என்னப்பா அவனுக்கு பண்ணான், இல்லையே நான் இத்தனை நாள் கூட்டம் போடுறேன், எனக்கு கூட்டம் வராத கூட்டம் எல்லாம் இவன் முன்னாடி போயிடுச்சு, கணம் பொருந்தியவங்களும் அவங்க பின்னாடி போகிறாங்க, மதிப்புக்குரியவர்கள் எல்லாம் அவங்க பின்னாடி சாஞ்சிட்டாங்க, என்ன யாரும் கவனிக்கலை, அவ்வளோதான். பகை, விரோதம், அன்அட்டைனபிள் சுப்பீரியாரிட்டி ஆர் ஃபேம் கேன் பி வெரி டிஸ்ட்ரெஸிங். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்த்துருக்கிற உயர்வுகள் மேன்மைகள் நம்ம கிடைக்காத போது கொஞ்சம் மனசு சங்கடமாக இருக்குங்க. ஆனால் அதில் சோர்ந்து போகக்கூடாது. உங்களுக்கு தெரியுமா, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ், எவ்ரிபடி இஸ் நாட் டு பி இன் த சேம் பிளேஸ். ஐ எம் சாரி டு சே, எவ்ரிபடி கெனாட் கெட் டு த சேம் பிளேஸ், எவ்ரிபடி கெனாட் பி எலிவேட்டட் டு த சேம் பொசிஷன். எல்லாருமே, எல்லாரும் எதிர்பார்க்கிற, எதிர்நோக்குகிற இடங்களை போய் அடையவே முடியாது. கர்த்தர் யாருக்கு எந்தெந்த இடத்த வச்சுருக்கிற அங்கே தான் போக முடியும். இன்ஃபேக்ட், இன்னொருவர் போகிற உயர்வுக்கு நாம் போட்டிக்கு போட்டுக்கொண்டு அவர்களுக்கு இணையாக நம்ம போகணும்னு எடுத்த முயற்சி தேவ சித்தம் இல்லாமல் போயிட்டோம் அப்படின்னா அதுவே நம்முடைய அழிவுக்கு காரணமாக மாறிடும். தெரியுமா உங்களுக்கு, வானத்தில் பறக்கிற விமானங்களை பாருங்களேன், அது எவ்வளோ சிறந்த விமானமாக இருந்தாலும் அதுக்கு ஒரு ஹைட் லிமிட் வச்சுருக்காங்க. தெரியுமா, ஒரு முறை நான் அதை பற்றி படிச்சுட்டு இருந்தேன். இந்தோனேஷியாவில் ஒரு ஏர்கிராஷ் வந்தபோது ஏன் அது ஏர்கிராஷ் ஆச்சுன்னு இன்வெஸ்டிகேட் பண்ண ரிப்போர்ட் நான் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ அதில் போட்டிருக்காங்க, அந்த விமானம் என்ன செய்ததுன்னா, இட் டுக் அ ஸ்டீப் டேர்ன், நேரம் மேலே அப்படி போயிடுச்சு. அது என்ன செய்ததுன்னா, அதோடைய லிமிட் வந்து 50,000 feet தான். பூமியிலிருந்து 50,000 feet மட்டும்தான் அந்த விமானம் பறக்க முடியும். ஆனால் இந்த விமானத்தை அதுக்கு மேலே ஓட்டுறதுக்கு இவங்க முயற்சி செய்தாங்க. விளைவு என்னன்னா, அந்த பிளேனே பர்ஸ்ட் ஆகிடுச்சு. அப்படி வானத்தில் படக்கிற இன்னொன்று இருக்குது, அது பேர் ராக்கெட். அது ஒரு நொடிக்கு 50,000 feet பறந்துட்டு போகுது.
அது லட்சக்கணக்கான மைல்களை தாண்டி நிலாவுக்கே போயிடுது. ஐயோ அவன் நிலாவுக்கு போகிறான், நான் போனா என்ன, நானும் தானே காற்றுல பறக்கிறேன்னு எழும்பி போனால் 50,000 தாண்ட முடியாது, வெடிச்சிடும். இதை பார்த்துட்டு ஒரு பஸ் பார்க்குது, இல்லை அவனுக்கும் தான் டயர் இருக்குது, எனக்கும் தான் டயர் இருக்குது, நான் காலமெல்லாம் ரோட்லேயே தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன், நான் பறக்கிறேன்னு சொல்லி ஒரு அடி பறந்து பார்க்கட்டுமே உள்ளே இருக்கிறவன் நிலைமை என்ன. எல்லாத்துக்கும் ஒரு அழகு ஆண்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டார், இவ்வளோதான், நீ 50 பேர் ஏற்றிட்டு போகலாம், 100 பேர் ஏற்றிட்டு போகலாம், 500 பேர் ஏற்றிட்டு போகலாம், தேர் இஸ் எ லிமிட்ப்பா, உனக்கு அதுக்கு மேலே ஹேண்டில் பண்ண முடியாது. சில பேருடைய பிரச்சனை என்னென்னா, யாராவது ஒருத்தர் உயர்த்தப்படுறாங்களா, மேன்மையாடுறாங்களா, நாங்கள் உட்காந்துடணும். கற்பனை நல்லா தான் இருக்குப்பா, உன்னால் முடியாது அது. Because you are not cut out for that. So many times, you don't get everything what everybody is getting. இங்கே பாருங்கள், நான் அடிக்கடி சொல்கிற உதாரணம் தான், இது வந்து என்னது, இது ஒரு கப்பு, இந்த கப்புக்குள்ளே என்ன இருக்குது, பரவாயில்ல கரெக்டாக சொன்னீங்க, தண்ணி தான் இருக்குது. சில பேருக்கு ரொம்ப நாளாக சந்தேகம், பாஸ்ட் காப்பி காப்பியாக குடிச்சிக்கிட்டு இருக்காரு, தண்ணி தான், கவலைப்படாது. ஸோ இதில் தண்ணி இருக்குது, எவ்வளோ தண்ணி இருக்குது, இதில் மிஞ்சி போனால் ஒரு 100 ml இருக்குமா, 100 ml வாட்டர் இருக்குது. இப்போ இந்த கப்பு இங்கே இந்த ஸ்டேஜ் மேலே உட்காந்து என்ன கௌரவமாக உட்காந்துருக்கு பாருங்கள், சர்ச்சு பேரை வேற போட்டு கேமராலி தான் தெரியுது, அதுக்கு என்ன கௌரவம், என்ன அந்தஸ்து, ஆனால் 100 ml தான் பிடிக்கும். இப்போ இந்த தண்ணி எங்கேருந்து வந்துச்சுன்னா, உள்ளே ஒரு கெட்டில் வச்சுருக்காங்க, அந்த கெட்டில் வந்து 1 liter தண்ணி பிடிக்கும், அதை சூடு பண்ணி எனக்கு அப்பப்போ சூட சூட தண்ணி கொடுத்துட்டே இருப்பான். இப்போ அந்த கெட்டில் யோசிக்குது, சூடு பண்ணுறது நான், நீ ஸ்டேஜில் ஏறி எல்லாத்தையும் பேர் வாங்கறதா, நான் வரம்பாரு ஸ்டேஜுக்குன்னு வந்தா என் வாய் என்னதுக்காக. இப்போ இந்த கெட்டிலுக்குள்ள 1 liter தண்ணி எப்படி வந்துச்சுன்னா, அங்கே உள்ள ஒரு 25 liter கேன் ஒன்று இருக்குது, அது யோசிக்குது. நான் ரோடெல்லாம் வண்டி வண்டியாக ஏறி வந்து ரோட்டில் உருண்டு வந்து உனக்கு தண்ணியை கொடுத்தா என்னை முகத்தையே காட்ட மாட்டேங்கிற, அடுத்த வாரம் நான் தான் பாஸ்டர் பக்கத்தில் உட்காருவேன் அப்படின்னு அது ஸ்டேஜ் மேலே ஏறி உட்காந்தா நான் தண்ணி குடிக்க முடியுமாங்க? மூணுமே அவசியம்தான், இந்த கப்பும் தேவைதான், அந்த 1 liter கெட்டிலும் தேவைதான், 25 liter கேனும் தேவைதான், ஆனால் எங்கெங்கே இருக்கணுமோ அங்கங்கே தான் இருக்கணும். இந்த கப்பு வந்து புல்பிட் மேலே இருக்குது, அதுக்கு அது கொடுத்த இடம், அந்த இடத்துல இருக்கிறது இதுக்கு மரியாதை. ஆனால் இந்த கெட்டில் பார்த்தீங்கன்னா காலமெல்லாம் ஒரு டேபிள் மேலே தான் உட்காந்துருக்கு, ஆனால் அந்த 25 liter சுமந்துக்கிட்டு இருக்கு, தரையிலே தான் இருக்குது, யாரும் தூக்க கூட மாட்டேங்கிறான், யாரை கேட்டாலும் நான் தூக்க முடியாது பதா, இடுப்பு வலி எனக்கு, யார் வேணாலும் சொல்லிடுறான், யார் தொட மாட்டேங்கிறான், அதுக்காக இது வீணுன்னு சொல்லிடலாமா? இல்லை, அது நியமிக்கப்பட்ட இடம் அதான்ப்பா, அதுக்காக நீ பிரயோஜனமற்றவன் நினைச்சிடாத. நம்ம நிறைய வெளில பிரயோஜனம்னா இங்கே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். வேல் யூஆர் நாட் டிசைன் ஃபார் தேட், யூஆர் நாட் டிசைன். நம்ம கர்த்தர்கிட்ட வந்து ஜோம் பண்ணுற தப்பு இல்லை, தேவனே என் ஆசீர்வதம் என் எல்லையை பெரிதாக்கும் ஜோம் பண்ணுற தப்பே இல்லை, ஆனால் உயர்வை கர்த்தர்கிட்ட விட்டுறணும். ஹல்லேலூயா. வேதம் சொல்ல தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான். உயர்வு கர்த்தர்ட்டந்தான் வரணுமே தவிர நம்மகிட்ட வந்து வரக்கூடாது. நிறைய பேர் ஆசை இருக்கலாம், கற்பனை இருக்கலாம், கர்த்தருடைய கரத்தில் இருக்கணும், மறந்துடக்கூடாது. அந்த கரம் தான் நம்மை உயர்த்தும். ஹல்லேலூயா. அவர் உயர்த்துவார், ஆனால் அது நமக்கும் மகிமையாக இருக்கும், கர்த்தருக்கும் மகிமையாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆனால் ஒன்றை மறந்துடாதீங்க, அநேக வழியில் நம்ம வாழ்க்கையில் சில உயர்வுகளை நாம் எட்ட முடியாது. யூ கேன் நாட் கர்த்தர் நமக்குன்னு ஒரு அழவை வச்சிருக்கிறார். அவனவன் தான் அழைக்கப்பட்ட அழைப்பிலே நிலைத்திருக்க கடவன், அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு மிஞ்சி ஒருவனும் சிந்தியாதிருப்பானாக. சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது மிஞ்சின கருமங்களில் நான் என்னை தலையிட்டு கொள்ள மாட்டேன்னு சொன்னார். ஐ டோன்ட் நோ வை காட் புட் மீ இன் திஸ் பிளேஸ், காட் நோஸ் பெட்டர். கர்த்தர் எல்லாம் அறிந்திருக்கிறார். எனக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஒருவேளை நான் ஆசைப்பட்டது நடக்கலை, நான் நினச்ச மாதிரி உயர்வு நடக்கலை, நான் தெரிந்தெடுக்கப்படலை, என்னை யாரும் கூப்பிடலை, எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலை, ஐ வாஸ் நாட் சுப்பீரியர், ஐ வாஸ் நாட் ஃபேமஸ், இட் இஸ் ஓகே. எவ்ரிபடி டசன்ட் ஹேவ் டு பி ஃபேமஸ். எல்லாருமே பிரபலமாக வேண்டும் என்பது நியதி கிடையாது. நம்முடைய சரீரத்தில் நம்ம மனுஷர் பார்க்குற பகுதிகள் பார்த்தீங்கன்னா அந்த முகம்தான் எல்லாருக்கும் முன்னாடி க்ளோஸ்அப்லேயே காமிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த முகத்தை விட ரொம்ப முக்கியமான பகுதிகள் ஒரு நாளும் கண்ணில் பார்க்காம மறைஞ்சிருக்கு. உள்ள ஒரு மூளை இருக்குது, அந்த மூளை மட்டும் வேலை செய்யலைன்னா இந்த முகத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இந்த முகத்தை விட முக்கியமான பகுதி உள்ள இருதயம், உள்ளே உட்காந்துருக்கு, அது வாழ்நாளெல்லாம் மறைஞ்சிருக்கு. உள்ளே இருந்துட்டு ஏயா இப்படி பேர் வாங்கிட்டு போகிற ஒரு நாளாகல ஜனங்க என்ன பார்க்கட்டும்,
அப்படின்னு இருதயம் வெளியே வந்தால் என்னங்க ஆகும்? மூளை உள்ளிருந்து லைட்டை எட்டி பார்க்கலாம், எப்படி இருக்குது உலகம், என்னையே எல்லாரும் பார்க்கட்டும், நான் தாங்க இவர் அப்படிலாம் இயக்குறேன் அப்படின்னு உள்ளி வெளியே எட்டி பார்த்துன்னா அடுத்த நிமிஷம் உயிரோடு இருக்க முடியும்? இருக்க முடியாது. அது உள்ளே தான் இருக்கணும்னு கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அதற்காக அது அவசியமல்ல என்று நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு உறுப்பையும் தேவன் ஒவ்வொரு இடத்திலே அவருடைய திட்டத்தின்படி தேவன் வைத்திருக்கிறார். எல்லாமே பிரயோஜனம் உள்ளது, எல்லாமே கர்த்தர் நேசிக்கிறார். ஆண்டவரே, இன்னொருவன் நான் எட்ட முடியாத ஒரு உயரத்துக்கு எழும்பும்போது, அவன் புகழ்ச்சிக்கு எழும்பும்போது, அதை கண்டு நான் பொறாமை கொள்ளாமல் பகையை வளர்த்து கொள்ளாமல் என் இருதயத்தை காத்துக்கொள்ள எனக்கு கிருபை தாரும். தீத்து 3:3-4 அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறத சினாப்சிஸ் மாதிரி சொல்கிறான். சொல்கிறாரு, எப்பா இந்த பகை, இந்த பொறாமை, இதெல்லாம் வந்து இயேசுவை அறிகிறதுக்கு முன்னால் நீங்கள் வச்சுருந்தீங்க. இப்பொழுதோ பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு உண்டான மறுரூபத்தினால, நீங்கள் மறு ஜென்மம் முழுக்கினால அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுங்க. இன்னும் பழைய ஆள் மாதிரி இருக்காதிங்க. பழைய மனுஷனை எல்லாம் களைஞ்சு போட்டுருங்க, அதை சிலுவையில் அரைஞ்சிருங்க. திருப்பி திருப்பி அந்த பகையில் பொறாமையிலேயே வாழாதீங்க என்று சொல்லுவார். ஒரு முக்கியமான வசனத்தை வாசித்து நான் முடிவு கூற விரும்புகிறேன். கலாத்தியர் 5:19-21 வாசிக்கும் போது, மாம்சத்தின் கிரியைகள் என்ன என்பதை ஏறத்தாழ 17 காரியங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே பட்டியலிடுகிறார். Works of the flesh, 17 things அவர் பட்டியலிடுகிறார். அதில் ஒன்று என்னவென்றால், அவர் சொல்லுகிறது இந்த விரோதம். 20 விரோதம், 21 பொறாமை. அதில் 21 ரொம்ப முக்கியமான வார்த்தைங்க, எல்லாரும் வாசிக்க வேண்டிய ஒரு பகுதி. இந்த பொறாமையை பற்றி, இந்த விரோதத்தை பற்றி, இந்த பகையை பற்றி ஒரு செய்தி ஃபுல்லாக கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இந்த வசனம் சொல்லுது பாருங்க, இப்படிப்பட்ட வைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று நான் முன்னே சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு. அப்போ ஏன் இன்றைக்கு நாளெல்லாம் உட்காந்து பகையை பற்றி படித்தோன்னா, இந்த பகையிலேருந்து விடுதலையாகி அன்புக்கு நேராக நம்ம திரும்பலைன்னா மகிமை மேலே போய் சேர முடியாது. பரலோக ராஜ்யத்தை நம்ம சுதந்திரிக்க முடியாது. பகை என்பதை ஒரு சாதாரண காரியமாக நினச்சிடாதீங்க. இருதயத்திலே பல நாள், பல வருஷங்கள், பல பேருக்கு விரோதமாய் பகைகளை வளர்த்து கொண்டு ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் அதுக்கு இடம் கொடுத்துருப்போம்மா. நான் இன்றைக்கு மனம் திரும்பி ஆண்டவரே என் இருதயத்தை சுத்திகரித்து பரலோக ராஜ்யத்துக்கு போக என்னை பாத்திரவானாய், என்னை மாற்றுமப்பா, பகையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை தாரும், நல்ல எண்ணங்களை என் இருதயத்திலே தாரும். ஆண்டவரே, இன்றைக்கு நாம் கேட்டது போல ஒருவேளை எதிர்பாராத வெற்றியும் வாழ்வும் யாராவது ஒருவர் கிடைத்து விட்டது என்பதற்காக அவர்கள் மேல் நான் வீண் பகை, விரோதம், பொறாமை கொண்டிருப்பேன். ஆனால் என்னை விட்டு அதை எடுத்து போடும். அன்அக்செப்டபிள் செட் பேக் ஆஃப் ஃபெயிலியர், ஏற்றுக்கொள்ள முடியாத பின்னடைவு, தோல்வி, அதனால எனக்குள்ள பகை எழும்பி இருக்குமானால் என்னை மன்னியும். அன்அட்டைனபிள் சுப்பீரியாரிட்டி ஆஃப் ஃபேம், எட்ட முடியாத உயர்வும் புகழும் என் வாழ்க்கையில் வந்ததுனால அதை எட்டி பிடித்தவர்களை பார்த்து பொறாமை கொண்டு பகை உணர்வை நான் வளர்த்திருப்பேன், ஆனால் என்னை மன்னியும். இன்றைக்கு நான் சொன்னது போல இந்த பகை நுழையாத இடமே கிடையாது. அது ஒரு சின்ன ஒரு துவாரம் கிடைச்சா உள்ள நுழைஞ்சிடும் பாம்பு மாதிரி. ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்ம அதுக்கு. அது நம்ம உள்ளத்துக்குள்ளே வந்துடும், நம்ம வீட்டுக்குள்ளேயே குடும்பத்துக்குள்ளேயே வந்துடும், அது நம்ம வேலை செய்கிற இடத்துல வந்துடும், அது சில வேளையில் நம்முடைய தேசத்துக்குள்ளே வரும், ஆளுகைக்குள்ள, நம்முடைய அதிகாரங்களுக்குள்ளே வரும், எல்லாத்துக்கும் மேலே. ஏன் சபைக்குள்ளே வந்துடும், ஊழியத்துக்குள்ளே வந்துடும். பகைக்கு இடம் கொடுத்துடாதீங்க. பகை வேண்டாம். என் இருதயத்தை இன்றைக்கு சுத்திகரியும். இந்த பகையும் பொறாமையும் இருக்குமானால் சின்ன காரியமோ பெரிய காரியமோ யாரை குறித்தார்களாம், என்னை சுத்திகரித்து என் இருதயத்தை சுத்தமாய் வைத்துக் கொள்ள கிருபை தாரும் என்று கேட்போம். ஹல்லேலூயா.

சிறு மந்தையே நீ பயப்படாதே, சியோனிலே மகிழ்ந்து களி கூறு. தேவ ராஜ்யத்தையே தேவன் நமக்கு பரிசாக தந்துவிட்டார். தேவ ராஜ்யம் அது நமக்குள்ளே இருக்கிறது. இது இரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரின் கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருக்கிறது. பாடலை கேட்போமா?

கண்ணீர் கவலை வியாதிகள் இந்த நேரத்தில் மாறுவதாக, எல்லா கண்ணீர் துடைக்கப்படுவதாக, எல்லா கவலைகள் மாறுவதாக, நாளைய தினத்தை குறித்த கவலைகள் மாறுவதாக, நாளைய தினத்தை குறித்த கவலைகள் மாறுவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓ ஹல்லேலூயா. ஓ நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள் என்று சொன்ன நம்முடைய ஆண்டவர், ஓ ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்பட வேண்டாம். ஓ ஹல்லேலூயா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூட வேண்டுதினாலும் விண்ணப்பத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் உள்ளங்களை ஆட்கொள்ளும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எல்லா கவலைகளை மாற்றுகிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். எல்லா கவலைகளை மாற்றுகிறவர் உன் அருகில் இருக்கிறார். அதிசயங்களை செய்கிறவர் உன்னோடு

எத்தனை பேர் கண்ணீரோட பலவிதமான கவலையோட பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்க வாழ்க்கையில் இப்பொழுது அற்புதங்கள் நடக்கிறது. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கிறது. உங்கள் கண்ணீர் துடைக்கப்படுகிறது. உங்கள் கவலைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. உங்கள் வியாதிகள் நீங்கிக் கொண்டு

எங்களை கழுவி சுத்திகரிக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள தெய்வமே, எங்களுக்கு அடைக்கலமாயிருக்கிற எங்கள் மேலான தெய்வமே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நல்ல ஒரு விசை கூட கைகளை தட்டி அந்த நல்ல தேவ நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம்.

அதிகாரத்தில் வாசிக்கிறோம், திரளான ஜனங்கள் இயேசுவுக்கு பின் சென்று கொண்டிருக்க குஷ்ட ரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் கூடும் என்று சொல்கிறார். இயேசு தமது கையை நீட்டி சித்தம் உண்டு சுத்தமாக என்று அவனை சுகமாக்கினார். நம் ஆராதிக்கிற தேவன் யெகோவா ராபா, அற்புதங்களை செய்கிறவர், ஒரு மருத்துவர் இருக்கிற ஒரு பொருளை சரிப்படுத்த முடியும். என் தேவனோ இல்லாத ஒன்றை உருவாக்க முடியும். அந்த தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்வதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். சேர்ந்து கைகளை தட்டி பாடி ஆராதிக்க போகிறோம். உம்மால் கூடு ராஜா, ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க? அந்த ஒரு வார்த்தை எங்க வாழ்

வைத்திருக்கிறார். சிலுவையில அவர் பட்ட பாடுகளினாலே அவர் நம்முடைய வியாதிகளை எல்லாம் சுமந்து தீர்த்திருக்கிறார். உன் வியாதிகளை அவர் ஏற்கனவே சுமந்து கொண்டார். ஓ ஏசாயா 53 அதிகாரம் வாசிக்கும் பொழுது வசனம் இப்படி சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம், தழும்புகளால சுகம் உண்டாகிறது. அவர் பட்ட தழும்புகளினாலே, அவர் ஏற்றுக்கொண்ட தழும்புகளினாலே சுகம் உண்டாகிறது. இன்னைக்கு என்ன கேட்டுக்கொண்டிருக்கிற, என்னை பார்த்து கொண்டிருக்கிற, ஆராதிக்கிற அன்பு தேவ பிள்ளையே, உனக்கு சுகம் உண்டாகிறது. அவருடைய தழும்புகளினாலே, அவருடைய தழும்புகளினாலே, அவருடைய தழும்புகளினாலே சுகம் உண்டாகிறது, விடுதலை உண்டாகிறது, அற்புதங்கள்

கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர், நம்முடைய கண்ணீரை காண்கிறவர், நமக்கு சுகத்தை தருகிறவர். ஒன்றுமர் பார்வைக்கு மறைவாயில்லை. நூற்றுக்கு அதிபதி தன் வேலைக்காரனுக்காக இயேசுவிடத்தில் வந்து கேட்கிறார், ஐயா என் வீட்டிற்கு வருவதற்கு நான் பாத்திரம் அல்ல, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, அந்த வார்த்தை என் வேலைக்காரனை சுகமாக்கும். நான் சொல்றேன், இந்த ஆராதனை வேளையில ஆண்டவருடைய ஒரே ஒரு வார்த்தை உங்களை சுகமாக்க போதுமானது. இயேசுவின் ஒரு வார்த்தை உங்களை சுகமாக்க போதுமானது. வியாதி எதுவாக எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், பிரச்சனை எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, அதை சுகமாக்க இயேசுவின் ஒரு வார்த்தை போதும், ஒரு வார்த்தை போதும். அந்த வார்த்தையில வல்லமை உண்டு, அந்த வார்த்தையில ஜீவன் உண்டு, அந்த வார்த்தையில உயிர் உண்டு, உனக்கு சுகம் உண்டு, சுகம் உண்டு. அவர்

அப்படி நாமத்தை போல வேறொரு நாமம் இல்லை, அப்படி நாமத்தை போல வேறொரு பரிசுத்த நாமம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, ஹாலலூயா, வானத்திலும் பூமியிலும் ஓ மனிதர்களுக்கு இடையில ஓ ஹாலலூயா அவருடைய நாமத்தை போல மேலான நாமம் இல்லை. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாருடைய முழங்காலும் முடங்கத்தக்கதான நாமம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவ்வளவு பெரிய அந்த நாமத்தை உயர்த்தலாமா? அதை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் உயர்த்துகிற எந்த இடத்திலும் அப்பா வந்து ஆசீர்வதிக்கிறாரு, அப்பா வந்து நிரப்புகிறாரு.

கீழானோர் யாவரும் யாவுடைய முழங்கால்களும் முழங்குகிறதானே. அந்த மேலான நாமத்தை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம்பா. உம்முடைய நாமத்தை போல வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. உம்முடைய நாமத்தை போல வேறொரு உன்னதமான நாமம் இல்லை. மேலே வானத்திலே, கீழே பூமியிலே, மனிதர்களுக்கிடையே, தேவர்களுக்குள்ளே உம்முடைய நாமத்தை போல வேறொரு நாமம் இல்லையப்பா. உயர்ந்த நாமமே, மாறாத நாமமே, மகிமை உள்ள நாமமே, ஆச்சரியமான நாமமே,

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது அனுதின தியான வேளை.
1: திருச்சபையின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு, சபைக்கு உதவும் சங்கம், சப்ளிமெண்ட் டு தி சர்ச். வாசிக்க வேண்டிய பகுதி அப்போஸ்தலர் 13 அத்தியாயம் முதல் 5 வசனங்களும், 44 முதல் 49 வசனங்களும். அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்ணபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேனை ஊரானாகிய லூகியும் கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்ணபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். அப்படியே அவர்கள் பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டு செலூக்கியா பட்டணத்துக்கு வந்து கப்பல் ஏறி அங்கிருந்து சீப்புரு தீவுக்கு போனார்கள். சாலமி பட்டணத்தில் வந்தபோது அவர்கள் யூதருடைய ஜப ஆலயங்களில் தேவ வசனத்தை பிரசங்கித்தார்கள். 44 முதல் 49. அடுத்த ஓய்வு நாளிலே கொஞ்சம் குறைய பட்டணத்தார் அனைவரும் தேவ வசனத்தை கேட்கும்படி கூடி வந்தார்கள். யூதர்கள் ஜனக்கூட்டங்களை கண்டபோது பொறாமையினால் நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவைகளுக்கு எதிரடையாக பேசி விரோதித்து தூஷித்தார்கள். அப்பொழுது பவுலும் பர்ணபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதாயிருந்தது, நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்கிறபடியால் இதோ நாங்கள் புறஜாதியரிடத்தில் போகிறோம். நீர் பூமியின் கடைசி பரியந்தம் ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறபடியினால் இப்படி செய்கிறோம் என்றார்கள். புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். கர்த்தருடைய வசனம் அத்தேசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. இன்றைய மனப்பாட வசனம் 1 கொரிந்தியர் 3:7. நடுகிறவருக்கும் பெருமை இல்லை, நீர் பாய்ச்சுகிறவருக்கும் பெருமை இல்லை, விளையச் செய்யும் கடவுளுக்கே பெருமை. Neither he who plants is anything, nor he who waters, but God who gives the harvest. இவ்வுலகில் திருச்சபைகளும் திருப்பணி சங்கங்களும் இறைப்பணியை செய்து வருகின்றன. சபைகளுக்கு திருமறையில் அங்கீகாரம் உண்டு என்பதில் கருத்து வேறுபாடு இல்லை. ஆனால் ஊழிய சங்கங்களை வேதம் அங்கீகரிக்கிறதா என்ற கேள்வி திரும்ப திரும்ப கேட்கப்படுகிறது. இரு தரத்தாரும் அவ்வப்போது உட்கார்ந்து பேசி வருவதால் ஒருவரையொருவர் கூடுதலாக புரிந்து கொள்ள வகை ஏற்பட்டாலும் இழுபறி இல்லாமல் இல்லை. There is always a tension between church leaders and para-church organizational leaders. மிஷினரி இயக்கங்களுக்கான நாற்றங்கால் நாம் வாசித்த அப்போஸ்தலர் 13 அத்தியாயத்தில் உண்டு என்பது எனது கருத்து. தூயாவியானவர் பவுலையும் பர்ணபாவையும் உள்ளூர் சபை ஒன்றிலிருந்து வெளியே இன்னும் பரந்த ஊழியத்திற்காக அழைத்தார். தங்களது முதல் மிஷினரி பயணம் முடிந்ததும் தங்களை அனுப்பி வைத்த சபைக்கு திரும்பி வந்து கடவுளின் செயல்களை அவர்கள் அறிக்கையிட்டனர். 14:26-27 வசனங்களில் அதை வாசிக்கிறோம். ஆனால் அதற்கு பின் பவுலோ அவனது உடனாளிகளோ எந்த ஒரு உள்ளூர் சபை கட்டுப்பாட்டிற்குள்ளும் இயங்கியதாக தெரியவில்லை. அவர்களின் ஊழிய பாணி ஒரு மிஷினரி இயக்க பாணியாக மாறியது. ஊழிய சங்கங்கள் பொதுவாக உள்ளூர் பணிக்கு மிஞ்சி வெளியுலக பணியில் ஈடுபடுபவை. They are translocal. Parachurch organizational ministries are essentially translocal in nature. திருச்சபை என்றவுடன் நாம் உள்ளூர் சபையை மட்டும் நினைத்துவிடக்கூடாது. கிறிஸ்துவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட போகிற உலகளாவிய சபையை புரிந்து கொண்டால்தான், அதாவது த யூனிவர்சல் சர்ச், கடவுளின் அரசில் ஊழிய சங்கங்களின் இடம் நமக்கு தெளிவாகும். பல வகையான வரங்கள் மட்டுமல்ல, பலவிதமான ஊழியங்களும் உண்டு. ஆனால் இவற்றை எல்லாம் இயக்கும் கடவுள் ஒருவர் தான். ஒரு வசன பகுதி வாசிக்கிறேன், 1 கொரிந்தியர் 12:4-6. வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. வரங்களில் என்று சொல்லிவிட்டு ஊழியங்களில் என்று அல்ல, ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. நீ எனக்கு வேண்டியது இல்லை என்று யாரும் யாரிடமும் சொல்ல முடியாது. அதே அத்தியாயத்தின் 21 பாருங்கள். திருச்சபையினர் படிக்க பைபிள் வேண்டுமானால் அதற்கு வேதாகம சங்கங்கள் தேவை. சபை மக்களை பயிற்றுவிக்க இறையியல் கல்லூரிகள் தேவை. அதுபோல உள்ளூர் சபைகளின் மூலம் சந்திக்கப்படாத தொலைவிட மக்களை சந்திக்க மிஷினரி நிறுவனங்கள் தேவை. கடவுள் தமது ஞானத்தின்படி இந்த நிறுவனங்களை, இந்த பாராசர்ச் ஆர்கனைசேஷன்ஸை எழுப்பி இவ்வுலகில் தமது திட்டத்தை நிறைவேற்ற பயன்படுத்துகிறார். பல்வேறு சபைகளில் உள்ள வரங்களை பொதுவான நிகழ்ச்சிக்காக ஒருங்கிணைக்கவும், சபைகளுக்கிடையே ஒருமனதை உண்டாக்கவும் சங்கங்கள் ஒரு பாலம் போல், ஒரு பொதுவான மேடையாக உதவுகின்றன. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஒரு முக்கியமான சம்பவம், கூடாரத்திற்குள்ளே நம்மோடு ஒருவன் இல்லை என்ற ஒரே காரணத்தினால் அவன் தீர்க்க தரிசனம் சொல்வதை தடுக்க வேண்டாம் என்ற மோசையைப் போல் பரந்த மனப்பான்மை நமக்கு இருக்க வேண்டும். அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியுமா? எண்ணாகமம் 11:26-29. அப்பொழுது 2 பேர் பாளையத்தில் இருந்து விட்டார்கள். ஒருவன் பெயர் எல்தாத், மற்றவன் பெயர் மேதாத். அவர்களும் பெயர் வழியில் எழுதப்பட்டிருந்தும் கூடாரத்துக்கு போக புறப்படாதிருந்தார்கள். அவர்கள் மேலும் ஆவி வந்து தங்கினதால் பாளையத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். ஒரு பிள்ளையாண்டான் ஓடி வந்து, எல்தாதும் மேதாதும் பாளையத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள் என்று மோசேக்கு அறிவித்தான். உடனே மோசேயின் இடத்தில் உள்ள வாலிபரில் ஒருவனும் அவனுடைய ஊழியக்காரனும் நூனின் குமாரனுமாகிய யோசுவா மறுமொழியாக, என் ஆண்டவனாகிய மோசேயே, அவர்களை தடை பண்ணும் என்றான். அதற்கு மோசே, நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாயோ? கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் இறங்க பண்ணினால் நலமாயிருக்குமே என்றான். இவ்வித பரந்த மனப்பான்மை கொண்டால்தான் கர்த்தருடைய மாபெரும் பணி நம்முடைய தலைமுறையிலே நிச்சயமாக முடிக்கப்படும். நெய்யூரை சேர்ந்த வேதமாணிக்கம் ஐயா அவர்கள் அருமையான ஒரு பாடலை கீர்த்தனைக்கு தந்திருக்கிறார்கள். அதை நான் வாசிக்கிறேன். காடுதனிலே அலைந்தே, கிறிஸ்தேசு கர்த்தன் சேவையிலே அமர்ந்தே, நாடு நகர் கிராமம் தேடி நாம் பெற்றடைந்த நல்ல ஈவு வரங்கள் எல்லாரும் கண்டடைய ஜீவ வசனம் கூறுவோம் சகோதரரே, சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். ஜீவ வசனம் கூறுவோம் சகோதரரே, சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். நடுகிறவருக்கும் பெருமை இல்லை, நீர் பாய்ச்சுகிறவருக்கும் பெருமை இல்லை, விளைய செய்யும் கடவுளுக்கே பெருமை. Neither he who plants is anything nor he who waters but God who gives the harvest. மகாபரிய தேவனே, திருச்சபையை உருவாக்கினவரே, திருச்சபையின் ஆண்டவரே, திருச்சபையின் மூல கர்த்தாவே, காரணரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். திருச்சபைக்கு உதவியாய் இருக்கும்படி, திருச்சபைக்கு உறுதுணையாய் இருக்கும்படி நீர் கர்த்தாவே ஊழிய சங்கங்களையும் நீர் எழுப்பியிருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். குறிப்பாக இந்தியாவிலே கடந்த 30-40 ஆண்டுகளிலே எழும்பியிருக்கிற ஏராள மிஷினரி இயக்கங்கள், நற்செய்தி அறிவிப்பு பணி முயற்சிகள், பல நிறுவனங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குறிப்பிட்ட பகுதியிலே அதிகமாய் கவனம் செலுத்தி அதில் மற்றவர்களை விட காரியங்களை மேம்பட்டு மேன்மையாக செய்வதற்கு நீர் அவர்களுக்கு கூடுதல் கிருபைகளையும் கூடுதல் அருள் வரங்களையும் நீர் தந்திருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். யாவருக்கும் மற்றவர்கள் தேவை. ஒருவர் இல்லாமல் ஒருவர் இல்லை. நாங்கள் யாருமே எங்களில் தானே நிறைவுள்ளவர்கள் அல்ல, எங்களுக்கு எங்களுடைய சகோதர சகோதரிகள் தேவை. கர்த்தாவே, இந்த பரந்த மனப்பான்மையை எங்களுக்கு தாரும். யோசுவாவை போல தடுத்து நிறுத்தும் என்று சொல்லாதபடி, மோசேயை போல அவர்களும் தீர்க்க தரிசனம் சொல்லட்டும் என்று ஊக்குவிக்கிற ஆவியை தாரும். மோசேயை போன்ற தலைவர்களை கர்த்தாவே எங்கள் திருச்சபைகளுக்கு நீர் தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். யார் குத்தினால் என்ன, நெல் அரிசியானால் போதும் என்பதே எங்களுடைய பாணியா இருக்கட்டும். நீர் எழுப்பியுள்ள எல்லா ஊழியங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆனால் ஊழியங்கள் ஒன்றுக்கொன்று போட்டியிடாமல் எல்லாரும் சேர்ந்தே எக்காலம் ஊத நீர் உதவி தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.

ஒரு நாள் ஒரு பெண் தன்னுடைய பழைய சூட்கேஸை திறந்து அதனுள் இருக்கும் பொருட்களை ஆராய்ந்து கொண்டிருந்தாள். அதற்குள் தலைமுடியை காய வைக்கக்கூடிய ஹேர் ட்ரையர் கருவி இருந்தது. அவள் துணி தைக்கும் தொழில் செய்பவள். ஆகவே பல துண்டு துணிகளை அந்த பெட்டியில் உள்ளே திணித்து வைத்திருந்தாள். அந்த துணிகளை கொண்டு ஒரு மெத்தை செய்யத்தான் இப்பொழுது நினைத்து அந்த பெட்டியை அவள் திறந்தாள். அந்த பெட்டியினுள் துண்டு துணிகளிடையே அந்த ஹேர் ட்ரையர் கருவியும் இருந்தது. இது எப்படி இங்கே வந்தது? மறந்தே போனாள். 10 ஆண்டுகளுக்கு முன்பு அவள் தன்னுடைய சிநேகிதி வீட்டிற்கு சென்றிருந்த பொழுது இந்த கருவியை களவாக எடுத்துக்கொண்டு வந்திருந்தாள். அந்த குடும்பத்து மக்களும் இந்த கருவியை அதிகமாக தேடினார்கள். அந்த காலகட்டத்தில் இவளிடத்திலே அதை குறித்து கேட்ட பொழுதும் இவள் சரியாக பதில் சொல்லவில்லை. 10 வருடங்கள் ஓடிவிட்டதே, எப்படி நான் இதை சிநேகிதியிடம் சொல்லுவேன் என்று அலைமோதிய மனதுடன் இருந்தாள் செல்வி என்ற அந்த பெண். ஆனால் அவள் மனசாட்சி அவளை துன்புறுத்தியது. கடைசியாக அந்த கருவியை அந்த குடும்பத்தினருக்கு அனுப்பி வைத்தாள். பல ஆண்டுகளுக்கு முன்னதாக தான் அதை எடுத்து வந்ததாகவும் இத்தனை நாள் அதை தன்னோடு வைத்திருந்ததற்காக தன்னை மன்னிக்க வேண்டும் என்றும் அவள் கேட்டு ஒரு கடிதம் எழுதியிருந்தாள். அந்த குடும்பத்தில் எல்லோரும் இதை பார்த்து சிரித்துவிட்டு இந்த காரியத்தை அப்படியே மறந்து விட்டார்கள். நல் மனசாட்சி கடவுளிடமிருந்து மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு பெரும் கொடையாகும். நம் வாழ்வை சீராக அமைப்பதற்கு அது உதவுகிறது. மனசாட்சியின்படி நடந்தால் நம் மனதில் சமாதானம் ஏற்படுகிறது. நம் மனசாட்சி சொல்லும் காரியங்களை நாம் மதிக்காமல் மீறி நடக்கும் பொழுது நாம் சமாதானத்தை இழந்து போய்விடுகிறோம். எனவேதான் துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று ஏசாயா தீர்க்கன் கூறியிருக்கிறார். மேலும், நான் தேவனுக்கும் மனுஷனுக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன் என்று பவுலடிகளாரும் எழுதியிருக்கிறார். இன்று நம்முடைய மனசாட்சி நம்மை குற்றவாளி என்று சொல்கிறதா? அல்லது நாமும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவர்களாக இருக்கிறோமா? நம் மனசாட்சி சரிசெய் என்று சொல்லும் காரியங்களை சரிசெய்ய திட்டமிடுவோமா? தீர்மானம் செய்வோமா?

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளை கிருபையாய் காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2:6-8 வசனங்கள். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. பாவத்தில் சிக்கொண்டு தேவ மகிமையற்று தேவ சமூகத்தை விட்டு தூரமாய் நித்தியத்தோடு எவ்வித தொடர்பில்லாமல் வாழ்ந்த மனுக்குலத்தை மீட்டெடுத்து நித்தியத்துக்கு கொண்டு செல்லும்படியாக தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இறங்கி வந்தார். அவர் எப்படி வந்தார் என்று இங்கே நாம் படித்தோம். அவர் எப்படிப்பட்டவராய் இருந்தார் என்பதையும் இந்த வசனம் நமக்கு காண்பிக்கிறது. அவர் எப்படிப்பட்டவராய் இருந்தார்? பிதாவுக்கு சமமாய் இருந்தார். பிதாவுக்கு குறைந்த அல்ல, பிதாவுக்கு சமமாய் ஒரே தன்மை. பிதாவாகிய தேவன் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். இப்படியே காணப்பட்டார். பிதாவை யாரும் கண்டதில்லை. பிதா எப்படி இருக்கிறார் என்பதை அறிய வேண்டுமானால் குமாரனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்தால் மட்டுமே முடியும். காரணம், அவர் ஒருவரே பிதாவுக்கு சமமானவர். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து என்னை மீட்க மனுஷகுமாரனாய் இந்த பூமியிலே வர வேண்டுமானால் அவர் என்ன செய்தார் தெரியுமா? தம்மை வெறுமையாக்கினாராம். தம்மை தாமே வெறுமையாக்கினாராம். பிதா அவரை வெறுமையாக்கவில்லை, வேற யாரும் அவரை வெறுமையாக்கவில்லை. வேற யாருக்கும் அவரை வெறுமையாக்க முடியாது. அவர் தம்மை தாமே வெறுமையாக்கினார், தம்மை தாமே வெறுமையாக்கினார். இன்னும் சொல்ல வேண்டுமானால் வானத்தை சிங்காசனமாகவும் பூமியை பாதபீடமாகவும் உடைய கர்த்தர் இந்த சிறியவனை மீட்கும்படிக்கு என்னை போல தம்மை மாற்றிக்கொண்டார். அப்படி என்றால் எவ்வளோ பெரிய தேவன் தம்மை தாழ்த்தி தாழ்த்தி தாழ்த்தி தாழ்த்தி தாழ்த்தி, ஆமென், இதுக்கு மேல தாழ்த்த முடியாது என்று சொல்லுகிற வண்ணம் எல்லாவற்றையும் விட்டு, சிங்காசனத்தை விட்டு, தூதர்களுடைய எல்லா சூழ்ந்திருக்கிற அந்த மேன்மையான அனுபவங்கள் எல்லாவற்றையும் விட்டு தம்மை எவ்வளவு வெறுமையாக்க முடியுமோ அவ்வளவு வெறுமையாக்கி இந்த பூமியிலே வந்தார். எதற்காக தெரியுமா? ஆமே, நானும் நீங்களும் கிருபை மேல கிருபை பெற்று மகிமை மேல மகிமை அடைந்து அவரோடு கூட அவரை போல அவர் சமூகத்தில் நித்திய நாளாய் காணப்பட வேண்டும் என்பதற்காக. என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, எனக்காகவும் உங்களுக்காகவும் எல்லாவற்றையும் விட்டு வந்தார்னா நம் மேலே வச்ச அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். ஆண்டவருக்காக அவரோடு இருக்கும்படியாக ஏன் நம்மால் இன்னும் சில காரியங்களை விட முடியவில்லை? நம்மோடு இருக்க வேண்டும் என்பதற்காக தானே ஆண்டவர் எல்லாவற்றையும் விட்டு வந்தார். அவரோடு இருக்கும்படியாக ஏன் நம்மால் சில காரியங்களை விட முடியவில்லை? தேவனோடு நெருங்குவதற்கு எது தடையா இருக்கிறதோ அதை நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணி தள்ளுவோமானால் நாம் உண்மையிலேயே ஆண்டவரை நேசிக்கிறோம். ஆமே, நம்மோடு இருக்க வந்தார் அல்லவா, தம்மை வெறுமையாக்கி வந்தாரா? வேதம் சொல்லுகிறது அவர் 10,000களில் சிறந்தவர், ஆனால் வெறுமையாக்கி வந்தபோது அவரை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? அவருக்கு விரும்பப்படத்தக்க ரூபம் இல்லை. 10,000களில் சிறந்தவர் தம்மை எவ்வளவு வெறுமையாக்கி இருக்கிறார் பார்த்தீங்களா? அவருடைய பிறப்பு கூட அரண்மனையில் அல்ல, சாதாரண ஒரு மாட்டுத் தொழுவத்தில். எல்லாரும் அவர்கிட்ட வரலாம். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் படித்தவன் படிக்காதவன் ஏழை பணக்காரன். அரண்மனையில் இயேசு பிறந்திருந்தா சாஸ்திரிகளுக்கு மாத்திரமே பார்க்க அனுமதி கிடைத்திருக்கும். அழுக்கு வஸ்திரம் தரித்த மேய்ப்பர்களை உள்ளேயே விட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் இயேசு சாதாரணமாய் மாட்டுத் தொழுவத்தில் துணியிலே சுற்றி முன்னணியில் கிடத்தி இருக்கிறார்கள். இப்போ யார் வேணாலும் வந்து பார்க்கலாம். எவ்வளோ வெறுமையாக்கி இருக்கிறார் பார்த்தீங்களா? நமக்காக எல்லாவற்றையும் விட்டு அவர் வந்து அன்பை நிரூபித்து விட்டார். இயேசுவுக்காக எதை விட போகிறோம்? கர்த்தர் இந்த நாளிலே நம்மை பார்த்து கேட்கிறார், அழைக்க வந்திருக்கிறார்.
ஆமென். வேத வாக்கியங்கள் நிறைவேற்ற வந்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாவற்றையும் செய்து முடித்தவர் நம்மிடத்தில் எதிர்பார்த்து காத்திருக்கிறார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, நல்ல தகப்பனே, எங்களுக்காக எல்லாவற்றையும் விட்டு வெறுமையாக்கி இந்த பூமியில் வந்த உங்க கிருபை எவ்வளவு பெரியது. அப்பா, உம்மோடு நெருங்க, உம்மோடு இருக்க தடையாக இருக்கிறவைகளை நாங்களும் விட்டு வெறுத்து தள்ளி உம் மண்டை சேர கிருபை செய். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: வாழும் வார்த்தையும்.
2: வணக்கம் ஜீவான் வானொலி நேயர்களே, இன்றைய நாளிலே வாழ்வும் வார்த்தையும் நிகழ்வு கூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாளைக்கான தலையங்கம் தீர்க்க தரிசன ஆவி. அதற்கான ஜீவ வார்த்தை இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியா இருக்கிறது. வெளிப்பாடு 19:10. பலவிதமான கர்த்தருடைய ஆவிகளை குறித்து நாங்கள் தொடர்ந்து தியானித்துக் கொண்டே வருகிறோம். இதனால் உங்கள் வாழ்க்கை ஆவிக்குரிய ரீதியிலே செழிப்படைய போகிறது. பரிசுத்த வாழ்க்கை வாழவும் வெற்றியுள்ள ஜீவியம் செய்யவும் இந்த அபிஷேகம் உங்களுக்கு உதவியாயிருக்கிறது. ஒருமுறை தன் கால்களிலே விழுந்த அப்போஸ்தலர் ஜோவானை பார்த்து தேவதூதன் சொன்னான், இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரரிடம் கூட நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுதுகொள், இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியா இருக்கிறது என்றார். வெளிப்பாடு 19:10. கர்த்தர் மனுமக்களோடு பேசி அவர்களை திருத்த நல்வழிப்படுத்தவும் வரும் காரியங்களை அறிவிக்க பயன்படுத்தின ஒரு ஆவிதான் தீர்க்க தரிசன ஆவியாகும். பழைய ஏற்பாட்டிலும் தீர்க்க தரிசனம் இருந்தது. புதிய ஏற்பாட்டில் உள்ள 5 வகை ஊழியக்காரர்களுக்குள் தீர்க்க தரிசிகள் இருந்தார்கள். விசுவாசிகள் விரும்பக்கூடிய மிக சிறந்த வரம் ஒன்று உண்டு என்றால் அது தீர்க்க தரிசன வரம் தான். அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார், அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். 1 Corinthians 14:1. வேதம் முழுவதிலுமே 46 தீர்க்க தரிசிகளை நீங்கள் காணலாம். இதுல எசேயா, எரேமியா, எசேக்கியல், தானியல் போன்றவர்கள் பெரிய தீர்க்க தரிசிகள் என்று அழைக்கப்பட்டார்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் நீண்ட காலம் தீர்க்க தரிசனம் உரைத்தவர்கள், அதிகமான அளவு தீர்க்க தரிசனம் சொன்னவர்கள். வேதத்திலே ஏறக்குறைய 13 பெண் தீர்க்க தரிசிகளும் இருந்தார்கள். அவர்கள் ராகேல், மிரியாம், நொவதியாள், தெபோராள், உல்தாள், எசாயாவின் மனைவி, மரியாள், அன்னாள், பிலிப்புவின் 4 குமாரத்திகள் என்பவர்கள். கிறிஸ்துவுக்குள் ஆணென்றும் இல்லை, பெண்ணென்றும் இல்லை. அதுபோல தீர்க்க தரிசிகளில் ஆணென்றும் இல்லை, பெண்ணென்றும் இல்லை. கடைசி காலத்தில் மாம்சமான ஜாவர் மேலும் கர்த்தர் தம்முடைய ஆவியை ஊற்றும் போது குமாரர்கள் மாத்திரமில்லை, குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். ஊழியக்காரர்கள் மேலே மட்டுமல்ல, ஊழியக்காரிகளின் மேலும் அபிஷேகம் ஊற்றப்படும். ஜோவேல் 2:28-29 நீங்கள் காணலாம். இன்றைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்தில் ஏராளமான தீர்க்க தரிசிகள் எழும்பாததுனால புற மதஸ்தர்களில் குறி சொல்லுகிற ஆவியை உடையவர்கள் எழும்பி இருக்கிறார்கள். தீய ஆவிகள் உதவியை கொண்டு மந்திரங்களை ஓதுகிறார்கள், தேவ ஜனங்களை வழிநடத்தி பாதாளத்தில் பங்கடைய செய்கிறார்கள். தீர்க்க தரிசன வரம் இருக்கும் போது ஜனங்களை எளிதாய் கர்த்தருக்கென்று ஆதாயப்படுத்தி ஆலோசனை கொடுத்து நல்வழிப்படுத்தி மறைபொருட்களை அறிவிக்கலாம். தேவ பிள்ளைகளே, உங்களுக்காகவே கர்த்தர் தீர்க்க தரிசன வரத்தை வைத்திருக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவருக்கு தீர்க்க தரிசிகள் தேவை. கர்த்தருக்கும் அழிந்து போற ஜனங்களுக்கும் இடையே பாலமாய் நிற்கும்படி, ராஜாக்களை எச்சரிக்கும்படி, தேசங்களை சீர்படுத்தும்படி கர்த்தருக்கு தீர்க்க தரிசிகள் தேவை. ஆகவே இம்மாபெரும் தீர்க்க தரிசன வரத்தை நீங்கள் விரும்பி வாஞ்சித்து கர்த்தரிடத்திலே கேட்டு பெற்றுக் கொள்வீர்களாக. ஆமேன். உங்களுடைய நினைவுக்கு, கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் இறங்க பண்ணினால் நலமாயிருக்குமே என்றான். என்னாக்கமா 11:29. அன்பான தேவ ஜனங்களே, நீங்களும் தீர்க்க தரிசன ஆவியை நாடும்படிக்கு உங்களிடத்திலே இறுதியாக சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது, நீச்சல் ஆழத்துக்குள்ள எங்களை நடத்தி செல்லும். ஜீவன் அதிக்குள்ள எங்களை நடத்தி செல்லும். துயாவியே, ஓ ஜீவன் நதிகளை எங்கள் மேலே திறந்திடும்.

0: மகிழ் வித்து மகிழ் என்ற தலைப்பில் சகோதரன் ஜெபராஜா அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகளின் புத்தகம் 8:30 நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 8:30. நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன். எத்தனை பேர் இந்த வார்த்தையை படிக்கும்போது சந்தோஷப்படுறீங்க? ஆண்டோருக்கு பக்கத்தில் அவருடைய செல்ல பிள்ளையா இருக்கிறது எவ்வளோ பெரிய சலாக்கியம். நான் அவர் அருகே செல்ல பிள்ளையா இருந்தேன் என்று சொல்லும் பொழுது எத்தனை பேர் உங்கள் வீட்டில் உங்கள் அப்பாவுக்கு செல்ல பிள்ளையா இருந்திருக்கீங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் அந்த வசனத்தினுடைய பின்பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நான் அவர் அருகே செல்ல பிள்ளையா இருந்தேன், நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாக இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது கஷ்டத்தோடு வாழ்கிற வாழ்க்கை இல்லை, ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிற வாழ்க்கை. அதை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு பல்ல கடிச்சிக்கிட்டு பரிசுத்தமாக வாழ முடியலைன்னு சொல்கிறது, இல்லாட்டி முறுமுறுத்துக்கிட்டு ஆண்டவட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு அப்படி வாழ்கிற வாழ்க்கை இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. பக்கத்தில் உள்ள பார்த்து சொல்லுங்கள், கிறிஸ்தவ வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை. ஸோ அந்த செல்ல பிள்ளை அப்படிங்கிறது கொஞ்சம் மாற்றி வந்திருக்கு. தமிழில் மொழிபெயர்த்தவங்க அந்த சரியான வார்த்தையை போடாமல் கொஞ்சம் மாற்றிட்டாங்க. அந்த வார்த்தையை தான் நம்ம இன்றைக்கி அதிகமாக தியானிக்க போகிறோம். இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கறது யாருன்னா, நீதிமொழிகள் 8:30 ஞானம் பேசுகிறது போல தெரிகிறது. ஞானமாகிய நான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ஞானம் பேசிக்கொண்டே வருகிறது. அந்த ஞானம்தான் சொல்லுகிறது, நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாக இருந்தேன். ஞானம் என்றால் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 1 கொரிந்தியர் 1:31 சொல்லப்பட்டிருக்கிறது, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் மீட்பும் நீதியும் பரிசுத்தமுமானார் என்று. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்லுகிறார், நான் அவர் அருகே செல்ல பிள்ளையா இருந்தேன். நீங்கள் ஆங்கில வேதாமத்தில் பார்க்கும் பொழுது, நான் அவர் சொல்லுவதை கேட்டு செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரனாக இருந்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழிலே மொழிபெயர்த்தவர்கள் அதை சரியான வார்த்தையை போடவில்லை, செல்ல பிள்ளை என்று போட்டு விட்டார்கள். திருவிவிலியத்தில் கத்தோலிக்க பைபிளில் சரியாக போட்டிருக்கிறது, நான் அவர் அருகில் சிற்பியாயிருந்தேன். நான் அவர் அருகில் சிற்பி என்றால் ஒரு உருவத்தை செதுக்கக்கூடியவன், இன்னும் சொல்ல போனால் கிராப்ட்ஸ்மேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, கைவினையாளர், வேலை கைவேலை செய்யக்கூடிய ஒரு நபர். ஒரு மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் எனக்கு எஜமானாக, அவர் எனக்கு மாஸ்டராக இருக்கிறார், அவர் என்ன சொல்லுவார்னு கேட்டு அதை செய்யறதுக்கு நான் எப்போதும் தயாராக இருக்கேன்னு சொல்லி, நான் அவருடைய பேச்சை கேட்டு அவர் எனக்கு கொடுக்கக்கூடிய வேலையை கேட்டு அதை அப்படியே செய்யக்கூடிய செல்ல பிள்ளையாக இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஊரில் செல்ல பிள்ளைன்னா ஒரு வேலையும் செய்யாதான் செல்ல பிள்ளைமாங்க. ஏன் அந்த பிள்ளைகிட்ட வேலை கொடுக்க மாட்டீங்களா? அது செல்ல பிள்ளைங்க, அது வேலை செய்யாதுங்க. ஆனால் ஏசு செல்ல பிள்ளை சொல்கிற வேலையை செய்யக்கூடிய செல்ல பிள்ளை. அநேக நேரங்களில் நம்ம செல்ல பிள்ளை நினச்சிக்கிட்டு வேலை செய்ய மாட்டேங்கிறோம். ஆனால் செல்ல பிள்ளைகள் என்றால் என்ன அர்த்தம்? வேலை செய்வது என்ன என்பதை கேட்டு, அல்லது என்ன வேலை செய்யணுங்கிறத கேட்டு அந்த வேலையை செய்கிற பிள்ளை தான் செல்ல பிள்ளை. ஆமே. ஒரு வேலையை செய்யாத பிள்ளையோ, வேலை செய்யறதுக்கு சுணங்குற பிள்ளையோ செல்ல பிள்ளை இல்லை. சொல்ற வேலையை தட்டாம ஒரு பிள்ளை செய்துன்னா அதுக்கு பிறகு என்ன பிள்ளை? செல்ல பிள்ளை. ஸோ திருவிவிலியத்தில் இருக்கிறதை வாசிக்கிறேன், நான் அவர் அருகில் சிற்பியாயிருந்தேன், நாள்தோறும் அவருக்கு மகிழ்ச்சி ஊட்டினேன், எப்போதும் அவர் முன்னிலையில் மகிழ்ந்து செயலாற்றினேன். ஸோ இந்த வார்த்தை இன்னைக்கு உங்க வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ண வேண்டிய ஒரு வார்த்தை. நீங்களும் நானும் இந்த வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோமானால் நம்ம வாழ்க்கை எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? எப்போ நான் சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு வழியை தேவன் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவரை சந்தோஷப்படுத்தி நான் சந்தோஷப்படுத்தப்படுவது. இன்னைக்கு செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமானால், மகிழ்வித்து மகிழ். சொல்லுங்க பார்க்கலாம், மகிழ்வித்து மகிழ். நமக்கு என்னன்னா, ஆண்டவர் என்ன சந்தோஷப்படுத்தணும், ஆண்டவர் என்ன சந்தோஷப்படுத்தணும், அதுவும் உண்டு. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறான், கர்த்தாவே உம்முடைய செய்கைகளால் என்னை மகிழ்ச்சி ஆக்கினீர். எவ்வளவோ காரியங்களை செஞ்சு நம்மளை சந்தோஷப்படுத்திக்கிட்டு தான் இருக்காரு. ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? நீ அவருக்கு அருகில் என்ன வேலை சொன்னாலும் உடனே செய்யக்கூடிய ஒரு செல்ல பிள்ளையா இருக்கியா. இன்னைக்கு அப்படிப்பட்ட பிள்ளைகளை ஆண்டவர் சந்தோஷப்படுத்த விரும்புகிறார். எவ்வளவோ காரியங்களில் அவர் நம்மை சந்தோஷப்படுத்தி கொண்டிருக்கார். நம்முடைய ஜபத்தை கேட்கிறார், நம்முடைய ஜபங்களை கேட்டு எவ்வளவோ ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் அவர் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? நான் சந்தோஷப்படுத்துற என்னுடைய பிள்ளை என்ன சந்தோஷப்படுத்தணும், எனக்கு பிரியமா இருக்கணும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். கைத்திறனுள்ள தொழிலாளியாக இருந்தேன். ஒரு மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது, கைத்திறனுள்ள தொழிலாளி. சும்மா ஏனோ தானோன்னு ஒரு வேலையை செய்யறால, ஸ்கில்ஃபுல் மேன், கைத்திறனுள்ள வேலையால். ஒரு வேலையை சொன்னா முழு பலத்தோடு, ஒரு ஊழியத்தை சொன்னா முழு பலத்தோடு. கடமைக்காக ஊழியம் செய்யறதில்ல, கடமைக்காக செயலாற்றுவதல்ல. ஆண்டவருக்காக ஒரு வேலையை செய்வதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் என் முழு இருதயத்தோடு, என் முழு பலத்தோடு, என் முழு ஆத்மாவோடு. கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லுவோமா? இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையை குறித்து கொடுக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட். நித்தம் அவர் அருகில் செல்ல பிள்ளையா இருந்தேன் என்பது, நித்தம் அவர் அருகில் அவர் சொல்ற வேலையெல்லாம் செய்யக்கூடிய கைத்திறனுள்ள வேலையாளா இருந்தேன். எதுக்கு அங்க போட்டிருக்குன்னா, அந்த வசனத்தை மட்டும் பார்க்க கூடாது, முன்னையும் பின்னையும் பார்க்கணும். அங்க பாருங்க, 27 வசனத்துல, அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன், அவர் சமுத்திர விசாலத்தை வட்டணிக்கையிலும் உயரத்தில் மேகங்களை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊற்றுகளை அடைத்து வைக்கையிலும் சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திவாரங்களை நிலைப்படுத்துகையிலும். இப்ப எப்படி செல்ல பிள்ளையா இருக்க முடியும்? அதையெல்லாம் செய்யும் போது அவர் சொல்லுகிறதையெல்லாம் கேட்டு அப்படியே செய்யக்கூடிய ஒரு பிள்ளையாக இருந்தேன். நல்லா சொல்லுமா? தேவன் இந்த பூமியில என்னவெல்லாம் செய்ய விரும்புகிறாரோ அவருடைய விருப்பத்தை அறிந்து அதை செய்வதற்குத்தான் உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த வசனத்தினுடைய ஆழத்தை பார்க்கும்போது நான் உட்கார்ந்து அழுதேன். ஆண்டவரே, அநேக நேரங்களில் எங்களுக்கு என்ன தோணுதோ அப்படிப்பட்ட ஊழியத்தை தானே செய்யறோம், எங்க மனசுல தோன்ற ஊழியத்தை தானே செய்யறோம். ஆனா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க, நீங்க என்ன பேச விரும்புறீங்க, நாங்க என்ன செய்யணும்னு நீங்க விரும்புறீங்க, அதை கேட்டு செய்வதற்குரிய பொறுமை எங்களுக்கு இல்லையே. அப்படிப்பட்ட காரியங்களை கேட்பதற்கு உங்க சமூகத்துல அமரக்கூடிய பொறுமை எங்களுக்கு இல்லையே. ஆண்டவரே, நாங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதையெல்லாம் நாங்க செஞ்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன், நான் நினைக்கிறதெல்லாம் செய்து சந்தோஷப்படுவதல்ல, எனக்கு சந்தோஷத்தை உண்டாக்குவதற்கு நான் நிறைய காரியங்களை செய்வதல்ல, கொஞ்ச காரியம் செஞ்சாலும் அவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை நான் செய்வது. ஒரு அலையிலே செல்லவும் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் செய்யும் பொழுது நான் செல்ல பிள்ளையா வேடிக்கை பார்த்துக்கிட்டா இருக்கேன். ஒரு அப்பா இருக்காரு, தோட்டத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யறாரு. அப்போ பிள்ளைங்க நிறைய பிள்ளைங்க இருக்காங்கன்னு வச்சுங்களேன், இல்லாட்டி ஒரு பிள்ளை இருக்கு. அப்பா கஷ்டப்பட்டு வேலை செய்யறதை பார்க்கும்போது அந்த பிள்ளை சொல்லு, ஹே டேடி, ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்றீங்களே, பரவாயில்லையே, உங்களுக்கு இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது, பரவாயில்ல, நீங்கள் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, பரவாயில்ல, நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்றீங்கன்னு அப்பாவை பார்த்து சொல்லிக்கிட்டு இது அங்கங்கே விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சுன்னா இது ஒப்பேராத செல்ல பிள்ளை. ஆனால் அதே சமயத்தில் அந்த பிள்ளை, டேடி கொடுங்க நான் என்ன செய்கிறேன், சரி இதை என்ன செய்யணும், இந்த வேலையை எப்படி செய்யணும், அந்த வேலையை எப்படி செய்யணும், அப்படி கேட்டு ஒரு பிள்ளை செய்து வாருங்க. அந்த அர்த்தத்துல தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, நான் அவர் அருகே செல்ல பிள்ளையா இருந்தேன். இன்னைக்கு உங்களையும் என்னை ஆண்டவர் தெரிந்தெடுத்து எதுக்கு தெரிந்தெடுத்திருக்காரு தெரியுமா? அன்றைக்கு உலகங்களை உண்டாக்கி விட்டா, இன்றைக்கு உலகத்தில் மனிதர்களை ரட்சிப்பதற்கு பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அவர் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். அவரோடு இணைந்து செயல்பட, அல்லது அவருடைய உள்ளத்தின் விருப்பத்தை அறிந்து செயல்பட உங்களை அழைத்திருக்கிறார். துரதிர்ஷ்டவசமாக இன்றைக்கு கிறிஸ்தவர்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? தேவ சமூகத்துக்கு போகணும், நம்ம விருப்பத்தை கேட்கணும், அவர் நம்ம விருப்பத்தை நிறைவேற்றணும், போயிடணும். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஏன் தெரியுமா இன்னும் நிரந்தரமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கல? ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்க. என்ன வந்தாலும், யார் என்ன பேசினாலும் சரி, என் தேவன் முதலிடம். அவருக்கு பிரியம் எதுவோ அதைத்தான் நான் செய்வேன். அலையலூயா. அவருக்காக அவரை சந்தோஷப்படுத்த கற்றுக்கொள்ளுங்க. அந்த வார்த்தையினுடைய பின்பகுதி சொல்லுது, நாள்தோறும் அவருக்கு மகிழ்ச்சி ஊட்டினேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து விட்டு புறப்படும் போது சந்தோஷமா வந்தாங்க, ஆனா மீட்கப்பட்ட ஜனம் ஒவ்வொரு நாளும் அவருக்கு கோபம் ஊட்டிக்கொண்டே இருந்தார்கள். நீங்க சர்ச்சுக்கு வராட்டி ஆண்டவர் கோபம் வரும் தெரியுமா? நீங்க ஜெபம் பண்ணாட்ட ஆண்டவர் கோபம் வரும் தெரியுமா? நீங்க பைபிள் வாசிக்காட்ட ஆண்டவர் கோபம் வரும் தெரியுமா? உங்களுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம், ஆனா ஆண்டவர் எழுதப்பட்ட வசனத்தின்படி நீங்க வாழாட்டா கோபப்படுவார், விசனப்படுவார். அவர் உள்ளத்துல ஒரு எரிச்சல் வரும், இவ்வளவு செய்யறேனே, இந்த பிள்ளை ஏன் எப்படி இருக்கு கேட்டீங்களா? ஆண்டவருடைய உள்ள வேதனைப்பட வேதனைப்பட வாழ்ந்து திரும்ப அவர்கிட்ட போய், ஏன் ஆண்டவர் எனக்கு இது நடக்கல, நான் இத்தனை வருஷமா ஜெபம் பண்றேன், அத்தனை வருஷமா ஜெபம் பண்றேன், ஏன் எனக்கு நடக்கலன்னு சொல்லுவாரு. நீ என்னைக்காவது நான் எதுல சந்தோஷப்படுவேன் நீ கேட்டிருக்கியா? என்னை எப்படி சந்தோஷப்படுத்துறது நீ கேட்டிருக்கியா? உனக்கு சந்தோஷமான காரியங்களையே நீ கேட்கிற, என்ன நீ சந்தோஷப்படுத்தி இருக்கிறியா? ஒரு பிள்ளை, ஒரு பெற்றோர் எப்ப பார்த்தாலும் பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துற காரியங்களே செய்து கொண்டே இருக்கிறாங்க. கொஞ்சமாச்சும் பிள்ளைகளும் பெற்றோரை சந்தோஷப்படுத்தினாதான் அந்த பெற்றோருக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். பெற்றோரே பிள்ளைகளை சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருந்தா அந்த பிள்ளைகள் சரியான பிள்ளைகள் அல்ல. பிள்ளைகளும் பெற்றோரை என்ன செய்யணும்? அதைத்தான் ஆண்டவர் விரும்புறார். இயேசு அதைத்தான் செய்தார். நான் டெய்லி அவருக்கு மகிழ்ச்சி ஊட்டினேன். அப்படின்னு அர்த்தம், நான் டெய்லி செய்யற காரியம், நான் பேசுற காரியம், நான் பழகிற நட்பு எல்லாமே என் ஆண்டவருக்கு சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. இப்ப கொஞ்சம் உங்க வாழ்க்கை யோசிச்சு பாருங்க, நீங்க டெய்லி செய்யற காரியம் ஆண்டவரை சந்தோஷப்படுத்துதா ஆண்டவரை கோபப்படுத்துதா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நான் டெய்லி செய்கிற காரியம் என் ஆண்டவரை சந்தோஷம். டெய்லி முதல்ல ஒழுங்கா ஜெபம் பண்றீங்களா? டெய்லி ஜெபம் பண்றீங்களா? இந்த டெய்லி ஜெபம் பண்ணாட்டாலே ஆண்டவருக்கு உங்களை பார்க்கும்போது ஒரு அருவறுப்பா இருக்கும். ஏன்னா எவ்வளவு நன்மையான காரியங்களை செய்கிறார், எவ்வளவு அற்புதங்களை செய்கிறார், எவ்வளவு அடையாளங்களை உங்க வாழ்க்கையில செய்திருக்கிறார். அவர் எதிர்பார்ப்பது ஒரு மணி நேரமாவது என் கூட வலித்திருக்க கூடாதா? இன்னைக்கு அநேக நேரத்துல ஜபிக்கணுங்கிற ஆசையிலேயே வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கோம். ஐயோ நிறைய ஜபிக்கணும், நிறைய ஜபிக்கணும். இந்த ஆசை உங்களுக்கு திருப்தியை தராது. ஜபித்தால்தான் திருப்தி வரும். இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில அடிப்படை காரியங்கள் இல்லாமல் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? டெய்லி ஒரு மணி நேரமாவது தேவனுடைய பாதத்தில் காத்திருந்து அவரோடு பேசுகிற அனுபவம், இதுதான் ஆண்டவரை சந்தோஷப்படுத்தும். அநேக வயதானவர்களுடைய வேதனை என்ன தெரியுமா? என் பிள்ளை எனக்கு நிறைய சம்பாரிச்செல்லாம் கொடுக்க வேண்டாம், கொஞ்ச நேரம் என் கூட உட்காந்து என்ன செய்யட்டும், பேசட்டும். பிதாவுக்கு அந்த ஆசை தான் இருக்கு, என் பிள்ளை கொஞ்ச நேரம் உட்காந்து என்ன செய்யணும், மனுஷங்களோட எவ்வளவு நேரம் பேசுறீங்க, என் பிள்ளை என்னோடு பேச வேண்டும். எனக்கே ஜபிக்காதவங்களை பார்க்கும்போது கோபம் வரும். அது ஏன் பிள்ளைகளா இருந்தாலும் ஜெபம் பண்ணாட்டா எனக்கு பயங்கர எரிச்சல் வரும். ஜெபம் பண்ணாத பிள்ளைகளை பார்க்கும்போது கோபமா தான் வரும். ஆனா ஜபிக்கிறவங்களை பார்க்கும்போது சந்தோஷமா, நமக்கே ஒரு ஊழியக்காரனுக்கே பிள்ளைகள் ஜபிக்கிறாங்கன்னு சொல்லும் போது சந்தோஷமா இருக்குன்னா பிதாவுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதனாலயா சொல்லுவோமா, நான் அவரை எப்பொழுதும் மகிழ்வூட்டி கொண்டே இருந்தேன், அவருக்கு முன்னாடி எப்பவும் நான் சந்தோஷமா இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி சந்தோஷமா இருக்கிறது ஈஸி, சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி சந்தோஷமா இருக்கிறது ஈஸி. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸோட போய் லூட்டி அடிச்சுட்டு ஜாலியா விளையாண்டுட்டு அப்படி இப்படின்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி சந்தோஷமா இருக்கலாம். ஆனா இயேசு தேவனுக்கு முன்பாக சந்தோஷமா இருந்தார். அதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. கர்த்தருக்கு முன்பாக நான் சந்தோஷமாய் வாழ வேண்டியது. இந்த இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாத்தீங்களா, 31 வசனத்தை, அவருடைய பூவுலகத்தில் சந்தோஷப்பட்டு மனுமக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தேன். இன்னைக்கு நான் இந்த வார்த்தையை கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு அழுத்தி சொல்ல விரும்புகிறேன். முதலாவது சொல்ல, அவர் உலகங்களை உண்டாக்கும் போது நான் அவர் அருகே இருந்தேன். எதுக்கு இருந்தாரு? வேடிக்கை பார்க்க இருந்தாரா? நான் முதல்ல சொன்னேன், கார்டனில் ஒரு அப்பா வேலை செய்யும் போது

ஆகியவைகளுமான சகல வஸ்துகளும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும், எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், அவரை கொண்டும் அவருக்கென்றும். அப்ப இந்த நீதிமொழிகள் 8 அதிகாரத்தை யோசிச்சு பாருங்க. அவர் இந்த ஜலத்தை சமுத்திரத்தை உண்டாக்கி அதுக்கு ஒரு எல்லையை வைத்து மலைகளை உண்டாக்கி இதையெல்லாம் செய்யும்போது இயேசு கிறிஸ்து பக்கத்துல உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கிற செல்ல பிள்ளையா இருந்தாரா, அவர் சேர்ந்து செயல்பட்டாரா? இந்த வசனம் என்ன பண்ணுங்க, அவரை கொண்டு. ஒரு அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப பிதாவாகிய தேவன் இயேசுவை கொண்டு இந்த உலகங்களை உண்டாக்குறார். யோவான் 1 அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 1 அதிகாரம் 10 வசனம், அவர் உலகத்தில் இருந்தார், அவர் உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது? ஆண்டவராகிய இயேசுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவை பற்றி சொல்லும் பொழுது அங்கே யோவான் குறிப்பிடுகிறார், உலகம் அவர் மூலமாய். அப்ப செயல்படுகிறவர் ஒரு இருக்கிறார். என்னுடைய வாய்ஸ இந்த மைக்ரோபோன் உள் வாங்கி இந்த ஸ்பீக்கர் வழியா வெளியிடுகிறது. பேசுகிறதுனா என் பேச்சை கொண்டு போகிறது இந்த மைக். இதே போல தான் பிதாவாகிய தேவன் செய்ய நினைக்கிறார், அவர் செய்வதை வெளிப்படையாக செய்து முடிப்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அதே 1 யோவான் 3:3, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. ஒரு அணு கூட இயேசு கிறிஸ்து இல்லாமல் உண்டாகவில்லை. அத்தனையும் பிதாவாகிய தேவன் இயேசுவை கொண்டு செய்தார். அதிலே சொல்லுவோமா ஆமென். இன்னைக்கும் பிதா சொல்றத அப்படியே கேட்டு செய்யக்கூடிய செல்ல பிள்ளைகளா உங்களை என்னை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சொன்னதை சொன்னபடி, அந்த கைவேளையாள் அப்படின்னா இந்த கொளுத்து வேலை செய்யற இடத்துல பார்த்தீங்கன்னா கையாளுன்னு சொல்லுவாங்க. கையாள்னா யார் தெரியுமா? சித்தாளுங்கிறவங்க அங்க தூரத்துல போய் மண்ணை குழச்சி எடுத்துட்டு வர்றது, இல்லாட்டி செங்கலை எடுத்துட்டு வர்றது, கல் எடுத்துட்டு வர்றது, இதெல்லாம் சித்தாள் வேலை. கையாள்னா அந்த கொத்தனாருக்கு பக்கத்திலே நிற்பாங்க. என்ன கேட்டாலும் உடனே செங்கல் அப்படின்னா செங்கல் எடுத்து கொடுக்கணும், சாந்துனா சாந்து எடுத்து கொடுக்கணும், தண்ணி அப்படின்னா தண்ணி எடுத்து கொடுக்கணும். ஒரு கொத்தனார் வீட்டை கட்டும் போது அவருக்கு பக்கத்திலே ஒரு கையாள் இருக்காங்களே, இந்த மாதிரிதான் இயேசு இருந்தாரா. கரங்களை தட்டி கத்தோடி நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. உங்களை என்னைய இயேசு அழைத்த போது அவருக்கு பக்கத்தில் இருக்கிற கையாள அழைச்சிருக்காரு. ஆனா நம்ம என்ன தெரியுமா செய்வோம், எனக்கு அந்த வேலை இருக்கு, எனக்கு கம்பெனியில வேலை இருக்கு, எனக்கு இங்க வேலை இருக்கு, அங்க வேலை இருக்கு, இங்க வேலை இருக்குன்னு நம்ம வேலையே செய்து அதுலயே சந்தோஷப்படுறோம். இன்னும் எனக்கு வேதனையான காரியம் என்ன தெரியுமா, நல்ல செய்தியை கேட்கறீங்க. பிசாசுனுடைய பயங்கரமான வஞ்சனை நல்ல செய்தியை கேட்டும் அதன்படி செய்யாம அப்படியே சும்மா மன வருத்தம் அடைஞ்சிட்டு போறீங்க பாத்தீங்களா, இதுக்கு கண்டிப்பா நீங்க கணக்கு கொடுத்தே ஆகணும். பயமா இல்லையா? இவ்வளவு வெளிப்பாடுள்ள செய்தியை கொடுக்கும்போது இதுக்கு நீங்க கீழ்படியாம போனீங்கன்னா கண்டிப்பா ஒரு நாள் கணக்கு கொடுத்து ஆகணும். பரலோகம் போறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப பயத்தோடு நடுக்கத்தோடு இந்த செய்தியை கேளுங்க. பாஸ்டர் புதுசு புதுசா பிரசங்கம் பண்றாருங்கிறது முக்கியம் இல்ல, அந்த பிரசங்கம் என் வாழ்க்கையை எப்படி மாற்றுகிறது, அந்த வசனத்துக்கு நான் எப்படி இசைந்து போகிறேன், அதுதான் முக்கியம். அப்படி இல்லாம நல்லா இருந்துச்சு பிரசங்கம் நல்லா இருந்துச்சுன்னு கேட்டு எனக்கு சர்டிபிகேட் கொடுக்கறதுனால எனக்கு எந்த பெருமையும் இல்லை, அதுல சந்தோஷப்படுற ஆளும் நான் கிடையாது. இந்த பிரசங்கம் உங்களை மாத்துச்சுன்னா சந்தோஷம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. எவ்வளோ காரியங்களில் ஒரு கம்பெனி எடுத்துக்கொள்ளுங்க, அரசாங்கத்தை எடுத்துக்கொள்ளுங்க, இல்லை நீங்கள் வேலை பார்க்குற எடுத்துக்கொள்ளுங்க, 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஓயாமல் உழைக்கிறீங்க. உங்களுக்கு உயிரை கொடுத்து, ஜீவனை கொடுத்து, தண்ணியை கொடுத்து, சுவாசத்தை கொடுத்து, சூரிய வெளிச்சத்தை கொடுத்துருக்கிற தெய்வத்துக்கு நல்ல சுகத்தை கொடுத்துருக்காரு. அவர் வேலை ஏதாவது செய்கிறீங்களா? அவருக்கா என்ன செய்கிறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, யோசித்து பாருங்க. அதைத்தான் சொல்கிறாரு, நான் அவர் அருகே கை வேலையாளாக இருந்தேன், கைக்கு அடக்கமான ஒரு வேலையா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை அப்படிதான் எதிர்பார்க்கிறார். 1 யோவான் 3:22 திருப்பிக் கொள்வோம். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்கிறோம். இன்னைக்கு அநேக நேரத்தில் ஏன் நம்முடைய ஜபம் கேட்கப்படவில்லை? நண்பனுக்கு பிரியமான காரியங்களை நண்பனுக்கு முன்பாக செய்கிறோம், மனிதர்களுக்கு பிரியமான காரியங்களை மனிதர்களுக்கு முன்பாக செய்கிறோம். பிள்ளைகளுக்கு பிரியமாக, புருஷனுக்கு பிரியமாக, அவர்களுக்கு பிரியமாக, இவர்களுக்கு பிரியமாகன்னு மனுஷனை ப்ளீஸ் பண்ணி ப்ளீஸ் பண்ணி அவங்களுக்காக வாழ்ந்தபடினால நம்முடைய அநேக ஜபங்கள் இன்னும் கேட்கப்படாம அப்படியே பெண்டிங்ல இருக்கு. ஆனா ஜபம் ஈஸியா கேட்கப்படணும், நீங்க பண்ற ஜபத்தெல்லாம் ஆண்டவர் கேட்கணும்னா இந்த வசனத்தில் அதுக்கு ஒரு விடை இருக்கு.

0: அவருக்கு முன்பாக பிரியமானதை செய்யுங்கள். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கு முன்பாக? தேவனுக்கு முன்பாக பிரியமானது. அப்ப ஆண்டவருக்கு பிரியமானது எதுன்னு தெரிஞ்சாதானே நீங்க பண்ண முடியும். ஆண்டவருக்கு பிரியமானது என்னன்னு தெரியணுமே. சங்கீதம் 40வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள், 8வது வசனம். என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்தில் இருக்கிறது என்று சொன்னேன். ஆண்டவருக்கு பிரியமானதை நான் எப்படி செய்ய முடியும்? ஆண்டவருக்கு பிரியமானது எது என்று நான் எப்படி கண்டுபிடிப்பது? இந்த தேவனுடைய வார்த்தை உங்கள் உள்ளத்தில் இருக்கும் பொழுது எது தேவனுக்கு பிரியம், எது தேவனுக்கு பிரியம் இல்லை என்பதை இந்த வார்த்தை உங்களுக்கு வெளிப்படுத்தும். இந்த வசனம் உள்ளத்தில் இருக்கணும். வீட்டில் கேலண்டர்ல இருக்கிறது முக்கியம் இல்லை, அல்லது இந்த மாதிரி ஒரு கார்டு எடுத்து வச்சு வாக்குத்தத்த அட்டை என்பதை நீங்க பைபிள்ல வச்சுட்டு அப்பப்போ பார்த்து ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தம் கொடுத்தீங்களே இது நிறைவேறணும் அது அல்ல. இந்த நியாயப்பிரமாணம் உள்ளத்தில் இருக்க வேண்டும். அந்த கிருபையின் பிரமாணம் என் உள்ளத்தில் இருக்க வேண்டும். இந்த வசனங்கள் என் உள்ளத்தில் நிரம்ப நிரம்ப உள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எது பிதாவுக்கு பிரியம். இப்போ ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ஃப்ரெண்டு வர்றான், ஏ வாடா வெளியே போகலாம், அங்கே போகலாம், கிரிக்கெட் விளையாட போகலாம், இல்லாட்டி இங்கே போகலாம், அங்கே போகலான்னு கூப்பிட்றான். அப்போ அவன் கூட போகிறது அவனுக்கு பிரியம், உனக்கு பிரியம். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், கிராம ஊழியம் நடக்குது, நீ கிராம ஊழியத்துக்கு போகலாம்ல, அது வெறுப்பாக இருக்கு, இயேசுவை பற்றி சொல்கிறது போர் அடிக்குது, அங்கே உன இயேசு உன்னை நேசிக்கிறாரு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நினைக்கிறான், ஒரு மாதிரி கேவலமாக இருக்குது, ஃப்ரெண்டோட போனால் எவ்வளோ ஜாலியாக இருக்கு. இங்கே தான் பிசாசு நம்மளை வஞ்சிக்கிறான். அந்த ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் நமக்கு பிரியமா வாழ விரும்புகிறோம், ஆனால் யாருக்கு பிரியமா வாழ மறந்துடுறோம்? தேவனுக்கு பிரியமா. தாவீதை போல சொல்லணும், உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், உமக்கு பிரியமானதை செய்ய விரும்பு. இயேசு அதைத்தான் செய்தார். இயேசு அதைத்தான் செய்தபடினாலே நீங்கள் யோவான் 8வது அதிகாரம் 29வது வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் 8வது அதிகாரம் 29வது வசனம். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. எப்ப செய்கிறாரா? எல்லாம் சொல்லுங்களேன், சொல்லுங்க. இன்னும் தேடிக்கிட்டு இருக்கீங்களா பைபிள்ல? சொல்லுங்க பார்க்கலாம். பிதாவுக்கு பிரியமானத எப்பொழுதும் இருக்கு. இன்னொரு வார்த்தை சொன்னா 24 hours. 24 hours யாருக்கு பிரியமா செய்யறாரு? இங்கே தான் உங்கள் இந்த பிரசங்கத்தில் தீர்மானம் எடுக்க வேண்டியது. நீங்கள் இங்கே தான், நான் எப்பெல்லாம் தேவனை பிரியப்படுத்துகிறேன், எப்பெல்லாம் மனுஷனை பிரியப்படுத்துகிறேன். இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், நான் எப்பவும் அவரை பிரியப்படுத்துகிறேன். அவருக்கு எது பிடிக்கும், எது பிடிக்கும்னு எப்போ தெரியும்? இப்போ ஒரு உதாரணமாக ஒரு கணவன் மனைவி எடுத்துக்கொள்ளுங்க, கல்யாணம் பண்ணி வர்றாங்க. கல்யாணம் பண்ணி வந்த உடனே மனைவி தனக்கு பிடிச்ச மாதிரியெல்லாம் சமைச்சு, தனக்கு என்னெல்லாம் சமைக்க தெரியுமோ அதெல்லாம் சமைச்சு சமைச்சு புருஷனுக்கு போட்டால் அவர் சாப்பிடவே மாட்டேங்கிறார். அவர் சிறுகவும் நான் பெருகவும் வேண்டுங்கிற மாதிரி அவருக்கு பிடிக்காத சமைச்சு சமைச்சு அவர் கொத்தவரங்க மாதிரி ஒல்லியாக போய்கிட்டே இருக்காரு. அம்மா பூசணிக்கா மாதிரி குண்டாகிட்டே போகிறாங்க. ஏன்னா இந்த அம்மா இவங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு செஞ்சு நல்லா சாப்பிட்றாங்க, ஆனால் அவருக்கு பிடிச்சதை செய்யலை. இப்போ கொஞ்ச நாள் ஆகுது, ஆக ஆக சில காய் வைக்கும் போது நல்லா சாப்பிட்றாரு, சில காய் வைக்கும் போது சாப்பிட மாட்டேங்கிறாரு. ஒரு கல்யாணம் ஆகி 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் ஆனதுக்கப்புறம் இப்போ புரிஞ்சு போச்சு வீட்டுக்காருக்கு எது பிடிக்கும், எது எப்போ கூட வாழும்போது. கூட வாழும்போது அவரோடு ஒன்றா இருக்கும் பொழுது அவருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது. இப்போ ஆண்டவருக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுங்கிறதுக்கு ஒரு சிம்டம்ஸ் தெரியுமா? நீங்கள் ஒரு காரியத்தை செய்யும்போது உள்ளத்தில் ஒரு கலக்கம், உள்ளத்தில் ஒரு தடுமாற்றம், உள்ளத்தில் ஒரு பயம், அல்லது தேவ பிரசனம் போன மாதிரி ஒரு காரியம்னா நீங்கள் தேவனுக்கு பிரியமானதை செய்யாமல் வேறு யாருக்கோ பிரியமானதை செஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். திடீர்னு ஒரு காரியத்தை செய்யும்போது உங்களுக்கு ஒரு பரவசம் வருதுன்னா நீங்கள் தேவனை பிரியப்படுத்திட்டீங்கன்னு அர்த்தம். கரங்களை தட்டி கத்தோடைய நாமத்தை மேம்படுத்துவோமா? இதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார். ஸோ பிதாவே, நான் உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். பிதா எப்பவுமே இயேசுவை எப்படி தெரியுமா பார்த்தாரு? பிரியமானவராக பார்த்தார். இயேசையா 42வது அதிகாரம் 1வது வசனம். இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. ஏன் பிரியமானவர் சொல்றாரு தெரியுமா? பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்கிறவர்கள் பிதாவுக்கு பிரியமானவர்கள். இப்ப ஆண்டவர் உங்களை பார்த்து பிரியமானவனே அப்படின்னு சொல்லணும்னா நீங்க எப்படி நடக்கணும்? இப்ப பிரியமானவங்க கேட்டதை உடனே வாங்கி கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? நல்ல கவனிங்க, ரொம்ப முக்கியமான காரியத்தை சொல்றேன். பிரியப்படுறவங்க, நம்ம ரொம்ப விரும்புறவங்க, நம்ம ரொம்ப நேசிக்கிறவங்க, அல்லது நம்மளை ரொம்ப நேசிக்கிறவங்க ஒரு காரியத்தை கேட்டா எப்பாடுபட்டாவது வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். இப்ப இயேசு பிதாவுக்கு பிரியமானவரா இருக்காரு. ஏன் பிதாவுக்கு பிரியமானவரா இருக்காரு? அவர் உலகங்களை உண்டாக்கும் போது அவர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்து முடித்தார். அவர் எதை செய்யணும்னு விரும்புகிறாரோ அதை செய்து முடிக்கக்கூடிய ஒருவர். எல்லாம் என்னையா வந்து நிக்கிறார். அப்படிப்பட்ட காரியத்தை இயேசு செய்து கொண்டிருக்கிற அப்படின்னா, பிதாவுக்கு இயேசுவை பார்க்கும்போது எப்படி ஆயிப்போச்சு? என் ஆத்துமாவுக்கு பிரியமானவர். இயேசு சொல்றாரு, நான் பிதாவுக்கு பிரியமானவைகளை எப்பொழுதும் செய்கிறபடியா. இப்ப இயேசு ஒவ்வொரு காரியத்திலும் பிதாவை பிரியப்படுத்தி கொண்டே இருந்தார். மனுஷனை பிரியப்படுத்தல, வேதபாரர்களை பிரியப்படுத்தல, மதவாதிகளை பிரியப்படுத்தல, அரசியல்வாதிகளை பிரியப்படுத்தல. இன்னைக்கு ஊழியம் எப்படி தெரியுமா போயிட்டு இருக்கு? மனுஷனை பிரியப்படுத்துற ஊழியம், ஜனங்களை பிரியப்படுத்துற ஊழியம், அரசியல்வாதிகளை பிரியப்படுத்துற ஊழியம் இன்னைக்கு இப்படிதான் போய்கிட்டு இருக்கு. ஆனா நம்முடைய பேச்சு, நட, உட, பாவனை எல்லாம் யாரை பிரியப்படுத்தணும்? பிதாவை பிரியப்படுத்தணும். இயேசு எப்பொழுதும் பிதாவுக்கு பிரியமானவைகளே செய்தார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையை ஆராய்ஞ்சு பாருங்க, நீங்க யாருக்கு பிரியமானதை செய்யறீங்க? உங்க ஏன் ஜபம், உங்க ஜபம் கேட்கப்படலை? அவருக்கு பிடிக்காத காரியங்களையே செய்துட்டு அவற்றை வந்து, ஆண்டவர் எனக்கு இது வேணும், அது வேணும், எனக்கு ஒரு வேலை வேணும், எனக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும், எனக்கு ஒரு குழந்தை வேணும், எனக்கு ஒரு பிஸ்னஸ் நல்லா நடக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு பிரியமா நீ நடக்கிறியாப்பா. அப்படி பிரியமா நடந்துட்டா அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை நாம் செய்கிறபடியா, நாம் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்ளுகிறோம். ஜபம் கேட்கப்படணுமா? ஒரே ஒரு வழி, அவருக்கு பிரியமானதை செய்யுங்க. அவருக்கு எது பிரியமானதுங்கிறத யோசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து அப்படி செஞ்ச பண்ணினால் பிதா சொல்றார், இவர் எனக்கு என் ஆத்துமாவுக்கு பிரியமானவர். ஞானஸ்தானம் எடுத்து கரையேறார். அப்ப பிதா சொல்றாரு, இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன். ஆண்டவர் பல காரியங்கள்ல பிதாவுக்கு பிரியமாக வாழ்ந்து கொண்டிருந்தார். நம்மளை ஆண்டவர் எப்படி பாக்குறாரு தெரியுமா? மன மகிழ்ச்சியை உண்டாக்குகிற பிரியமா இருக்கணும்னு சொல்றார். உன்னத பாட்டின் புத்தகம் 7:6 மன மகிழ்ச்சியை உண்டாக்குகிற என் பிரியமே. மன மகிழ்ச்சியை உண்டாக்குற என் பிரியமே என்ன அர்த்தம்? பிதாவை எப்பொழுதுமே இந்த மனவாட்டி பிரியப்படுத்திக்கிட்டே இருக்கா. மனவாளனை பிரியப்படுத்திக்கிட்டே இருக்கிறா. இயேசு செய்தது அதுதான். இயேசுவை ஃபாலோ பண்ணதான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்காரு. ஆமீன் சொல்லுவோமா? யாரை ஃபாலோ பண்ண? எந்த ஊழியக்காரனையும் ஃபாலோ பண்ணல. எல்லா ஊழியக்காரங்களையும் முன்மாதிரியா எடுத்துக்கிறதுக்கு சில காரியங்கள், நல்ல காரியம் இருக்கு, அதை எடுத்துக்கிறணும். நம்ம ஃபாலோ பண்றதுக்கு தகுதியான ஒரே ஒருவர் நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவரை மட்டும்தான் நான் பின்பற்ற வேண்டும். அவர் பிதாவுக்கு பிரியமானதை செய்தார். அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. தைரியமா சொல்றாரு, லாசருடைய கல்லறைக்கு முன்னாடி நின்று சொல்றாரு, பிதாவே நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை அறிந்திருக்கிறேன். நீங்க சொல்ல முடியுமா, நான் என்ன ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்கிறார்? ஐயோ, இன்னும் செவி கொடுக்கலையே. வாழ்க்கையில இன்னும் நிறைய ஜெபங்கள் கேட்கப்படல. டிவி முன்னாடி உட்காந்து 24 சீரியலும் அது இதுவும் பார்த்துக்கிட்டு இருந்தா பிதாவுக்கு பிரியமா? அப்புறம் எப்படி உங்க ஜபம் கேட்கப்படும்? பிரச்சனை நம்மள்கிட்ட தான் இருக்கு. நான் 10 சச்சுக்கு வரேன், 5 சச்சுக்கு வரேன், எனக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கல, எனக்கு ஒரு அற்புதம் நடக்கலன்னா, நீங்க நடக்கிற ஒவ்வொரு காரியமும் தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா? தேவனுக்கு பிரியமா இருக்கணும். மன மகிழ்ச்சியை உண்டாக்குற என் பிரியமே. இயேசு சொல்றார் நீதிமொழிகள் 8:30 நித்தம் அவருடைய மன மகிழ்ச்சியா இருக்கு. அதாவது என்னை பார்க்கும்போது அவருக்கு சந்தோஷம் உண்டாகுது. என்னை பார்க்கும்போது அவருக்கு, தானியேலை பார்க்கும்போது ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷம். பிரியமான புருஷனாகிய தானியேலே. ஏன் தானியேலை பிரியமான புருஷன் சொன்னாரு? அவன் தன்னை தீட்டுப்படுத்தாமல் வாழ்ந்தான். உலகத்தால தன்னை கரைபடுத்தாமல் வாழ்ந்தான். அதனாலதான் அவன் ஜெபம் பண்ண உடனே ஆண்டவர் பதிலை கொடுத்தார். நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. ஏன்னா இந்த உலகம் தீட்டுப்படுத்த பார்க்குது, நம்முடைய ஆத்மாவை தீட்டுப்படுத்த பார்க்குது. உலகத்தில் உள்ள டெக்னாலஜி, உலகத்தினுடைய ஆசா பாசங்கள், இதெல்லாம் நம்மளை தீட்டுப்படுத்த பார்க்குது. நீ உலகத்தால தீட்டுப்பட்டுட்டு ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே எனக்கு இது நடக்கல, அது நடக்கலன்னு சொல்லுவாரு. என் தாசனாகிய தானியேலை பிரியமானவன் என்று அழைத்ததற்கு காரணம், அவன் போஜனத்துல கூட தன்னை தீட்டுப்படுத்தல. ரெண்டாவது, அவன் மேல ஆண்டவர் ரொம்ப சந்தோஷமா இருந்ததுக்கு காரணம், தலையே போனாலும் ஜபத்தை விட மாட்டேன். இன்னைக்கு தூக்கத்தை விரும்புறோம், ஆண்டவர்கிட்ட ஜபம் பண்ண முடியல. ஆமாவா இல்லையா? எதை பேர் ஆமான்னு ஒத்துக்கிறீங்க? கையை தூக்க சொல்லலாம். ஆமா, நிறைய பேர் இருக்கீங்க. எதை விரும்புறோம்? தூக்கத்தை விரும்புறோம். தூங்குறது இன்ட்ரெஸ்டா இருக்கு, பிதாவுக்கு முன்னாடி உட்கார்றது அவருக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு. பிதாவுக்கு முன்னாடி போய் டெய்லி ஆஜராகணும் காலையில். இந்த ஒரு ஒரு ரியல் கிறிஸ்டியன் லைஃப் உங்க வாழ்க்கையில வரணும். சும்மா மனசுல ஆண்டவர் நினைச்சிட்டு நான் ஆண்டவர் நேசிக்கத்தான் செய்யறேன்னா, பிராக்டிக்கலா நடைமுறையில நீங்க அவர் விரும்புறதை செய்யாட்டா உங்களுடைய அன்பு போலியானது, உங்களுடைய அன்பு மாய்மாலமானது. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. அவன் யாராவது ராஜாட்ட ஜபம் பண்ணாம தெய்வத்திட்ட ஜபம் பண்ணா சிங்க கபியில போடுவாங்கன்னு தெரிஞ்சு பண்ற பாத்தீங்களா? இந்த துணிகாரம் யாரை பிரியப்படுத்துச்சு? பிதாவை பிரியப்படுத்துச்சு. அதனாலதான் பிரியமான புருஷனாகிய தானியலே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம நம்ம விரும்புறதான் சரி, என்னை எது சந்தோஷப்படுத்துதோ. இன்னைக்கு ஆராதனையை கூட எடுத்துக்கொள்ளுங்க. ஆராதனை எடுத்துக்கிறோமே, எந்த ஆராதனை யாருக்கு பிரியமா இருக்கணும்? யாருக்கு பிரியமா இருக்கணும்? நமக்கு பிடிச்ச பாட்டு, நமக்கு பிடிச்ச தாளம், நமக்கு பிடிச்ச ஸ்பீடு, இதெல்லாம் நம் ஆராதனை கூட நம்மளை சந்தோஷப்படுத்தணும்னு விரும்பி வர்றோம். ஆராதனை நம்மை சந்தோஷப்படுத்த அல்ல, நம்முடைய தெய்வத்தை சந்தோஷப்படுத்த. ஸோ ஒவ்வொரு காரியங்களையும் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. ஒவ்வொரு காரியமும் எனக்கு பிரியம், எனக்கு பிரியம், எனக்கு பிரியம்னு தான் செய்றீங்க. ஆண்டவர் நீங்க உடுத்துற உடையில உடையிலையோ, நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டுலையோ நீங்க பிரியமா நடக்கிறத விரும்பல, விரும்புறார். அதுலாம் கோவப்பட மாட்டார். ஆனா வாழ்க்கையில நீங்க செய்யற செயல்கள், நீங்கள் எடுக்கிற தீர்மானங்கள், இதெல்லாம் யாருக்கு பிரியமா இருக்கணும்? இப்ப இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்த உடனே இயேசு கிறிஸ்து எப்படியெல்லாம் பிதாவுக்கு பிரியமா இருந்தார் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதலாவது, இயேசு கிறிஸ்து எப்படி இந்த பூமியில அவர் நடந்தார். இப்ப 31 வசனத்தை யாராவது சத்தமா வாசிங்க. நீதிமொழிகள் 8:31, அவருடைய பூவுலகில் சந்தோஷப்பட்டு மனுமக்களுடனே. அந்த வசனத்தை நல்லா கவனிங்க, அவருடைய பூவுலகில். இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறார்? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க, இயேசு எங்க இருக்கிறார்? பரலோகத்துல. எங்க இருக்கார்? மகிமையான சிங்காசனத்தில் பிதாவின் மகிமை பொருந்தினவராக, மாட்சிமையுள்ளவராக, மகிமை நிறைந்தவரா இருக்கார். அந்த மகிமையான இடத்தை விட்டுட்டு பூமியில பாவிகள் இருக்க இடத்துல. இப்ப நம்ம ஒரு நல்ல பணக்காரவங்க இருக்கிற இடம், பெரிய பணக்காரவங்க, பெரிய பெரிய ஆட்கள், பிசினஸ்மேன், இவங்க இருக்கிற ஏரியால குடியிருக்கும் பொழுது நமக்கு சந்தோஷமா இருக்கு. கஷ்டப்படுற ஆட்கள், ஏழைகள், கொஞ்சம் அந்த சாக்கடை தண்ணி எல்லாம் வெளியே போற மாதிரி இதெல்லாம் இருக்கும்போது நமக்கு எப்படி இருக்கு? ஐயோ, ஸ்டாண்டர்டு குறைவா, நம்ம ஸ்டாண்டர்டுக்கு இங்க குடியிருக்கிறது நல்லது இல்லைங்கிறோம். ஹலோ, இயேசுவை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். பாவமே இல்லாத, பொல்யூஷன் இல்லாத அந்த பரலோகத்திலிருந்து பிதா இந்த பூமியில வச்சாரு பார்த்தீங்களா? அவர் வச்ச இடத்துல எவ்வளவு பொல்யூஷன் இருந்தாலும், எவ்வளவு போக்கிரிகள் இருந்தாலும், எவ்வளவு பாவிகள் இருந்தாலும், அந்த இடம், அந்த அட்மாஸ்பியர் அவருக்கே பிடிக்காட்டாலும் அதை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மயப்படுத்துமா? இங்கதான் உங்க வாழ்க்கை இருக்கு. ஆண்டவர் வச்ச இடத்துல சந்தோஷப்படாம, நேற்றுக்கு அந்த சிஸ்டர் அருள் வந்திருக்காங்களா, அவங்கள நான் ஏர்போர்ட்ல இருந்து கூட்டிட்டு வரும்போது நான் சொன்னேன், இந்த இந்த திருவற்றியூர்ல ஊழியத்தை ஆரம்பிச்ச போது இந்த ராயபுரம் பிரிட்ஜை ஏறினாலே எங்களுக்கு அழுக வரும். ஏன்னா கோடம்பாக்கத்தில் ஊழியம் செய்யும்போது நல்ல ஏரியா, நல்ல டீசெண்டான ஏரியாவில் நாங்கள் இருந்தோம். ஆனால் இங்கே வரும்பொழுது அந்த மீன் நாத்தம், கருவாட்டு நாத்தம், ஜனங்களை பார்க்கும்போது ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்காங்க. எங்கே பார்த்தாலும் விக்கிரக ஆராதனை, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் பார்க்கும்போது ஒரே அழுகையாக வரும். ஆனால் என்னைக்கு ஆண்டவர் வைத்த இடத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை சந்தோஷப்படுத்தினோமோ, அன்னையிலேருந்து எங்கே போனாலும் இந்த ராயபுரம் பிரிட்ஜ் ஏறினா தான் அப்பாடா நம்ம ஏரியாவுக்கு வந்தாச்சுங்கிற ஒரு திருப்தி. ஆண்டவர் உங்களை வச்ச இடத்துல சந்தோஷமா இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டை கொடுத்துருக்கலாம், ஐயோ இந்த ஏரியாவில் இருக்கேன். உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்கலாம், ஐயோ இந்த வேலை கிடைச்சிருக்கு. எதெடுத்தாலும் அதில் குறை, எதெடுத்தாலும் அதில் ஒரு குற்றம். ஆனால் அவ்வளோ பெரிய தெய்வம் பரலோகத்தில் சந்தோஷப்படலையா, பூமியில் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கரப்ஷன் நிறைந்த பூமியில், பொல்லாத மனிதர்கள் நிறைந்த இந்த பூமியில், இந்த பூமியில தன்னுடைய மகிமை, மாட்சிமை, மேன்மை, வேலையெல்லாம் தாழ்த்தி ஒரு குழந்தையா பிறக்கிறதுக்கு தன்னை அர்ப்பணித்தார். அப்ப பிதாவை எப்படி சந்தோஷப்படுத்தினாரு? அர்ப்பணிப்பின் மூலமா. சொல்லுங்க பார்க்கலாம். பிதாவை நீங்க சந்தோஷப்படுத்தினா முதல்ல அவருக்குன்னு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை இருக்கணும். சும்மா போற பக்கத்துல ஜபம் பண்றது அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை இருந்துச்சுன்னா காலையில எழுந்து நீங்க ஜபம் பண்ணுவீங்க, பைபிள் வாசிப்பீங்க, ஆண்டவரை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லுவீங்க, தேவனுடைய ராஜ்யத்தினுடைய காரியத்தை செய்வீங்க, பாவம் பண்ண மாட்டீங்க. எந்த இடத்துல ஆண்டவர் வச்சாலும் அந்த இடத்த சந்தோஷமா ஏற்றுக்கொள்வீங்க. பூவுலகில் அவருடைய மனுமக்களோடு, இப்ப படிச்சவங்களோட, நல்ல டீசெண்டா, நல்ல சந்தோஷமா இருக்க ஆட்களோட, அங்க உட்காரும் போது சந்தோஷமா இருக்கு. நல்ல சென்ட் போட்டு கோட் சூட் போட்டு ஒரு ஆள் உட்காந்துருக்காருன்னா பஸ்ல அவருக்கு பக்கத்துல உட்காடுறது, பிளைட்ல அவருக்கு பக்கத்துல உட்காடுறது, ஒரு மாதிரி தூங்கு மூஞ்சி மாதிரி முடியெல்லாம் கலைஞ்சு போய் ரொம்ப சொங்கி மாதிரி ஒரு ஆள் வந்து உட்காருறாரு, அவர் பக்கத்துல உங்களால உட்கார முடியுமா?
1: அப்பதான் இல்லாது போலாது.
0: அப்படிலாம் பார்ப்போம். நான் கேட்கிறேன், இப்ப இந்த ஆராதனையில இவ்வளவு இடம் இருக்கு, ரெண்டாவது ஆராதனையில உட்கார இடம் இல்லாம இருக்கும். ஆமாவா இல்லையா? ரெண்டாவது ஆராதனையில உட்கார்றதுக்கு இடம் இல்லாம ஃபுல் டைட்ல. செகண்ட் சர்வீஸ்க்கு யார் வருவா? மீஞ்சூர்ல இருந்து ஹிந்திக்காரவங்க. அவங்களுடைய வேலை என்ன? அவங்களுடைய வேலை என்ன தெரியுமா? பிச்சை எடுக்கிற வேலை. அவங்க வந்து உட்காரும் போது எத்தனை பேர் முகத்தை சுழிக்கிறீங்க, எத்தனை பேர் சந்தோஷமா ஏற்றுக்கொள்றீங்க? ஹலோ, வாழ்க்கைங்கிறதான். எத்தனை பேர் முகம் சுழிக்கிறீங்க? பிச்சைக்காரவங்க தான். ஆனா இங்க வரும்போது நீட்டா வருவாங்க, அவங்க பிச்சைக்கார மாதிரியே தெரியாது. அவங்க வரும்போது அந்த ஹிந்திக்காரவங்க உடம்புலயே சில வாடைகள்லாம் அடிக்கும். அவங்கெல்லாம் வந்து இந்த கூட்டத்தில் வந்து நெருக்கிட்டு வந்து உட்காருவாங்களே, இங்கே இந்த இடத்துல உட்கார பிள்ளைகள்லாம் நிரம்ப நெருக்கிட்டு இருக்கும்போது அவங்கள வந்து நெருக்கி உட்காருவாங்களே, அப்போ எத்தனை பேர் முகம் சுழிக்கிறாங்க தெரியுமா? ஆனால் இயேசு தேவனுடைய செல்ல பிள்ளை இந்த பூமியில் மனுமக்களோடு வந்து உட்கார்றதுக்கு அவர் ஒரு நாள் வைக்கப்படலை. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நான் சாட்சியாக சொல்ல விரும்புகிறேன், இங்கே தாயம்மா சிஸ்டர் இருக்காங்க. பல ஆண்டுகளுக்கு முன்பாக அவங்க சர்ச்சுக்கு வந்த புதுசில் கடற்கரை ஓரத்தில் கடல்லிருந்து மூணாவது வீடு அவங்க வீடு. ஓலை குடிசை, தர கிடையாது, மணல், மணல் தான் ஓலை குடிசை. கவுச்சி நாத்தம் பயங்கரமாக அடிக்கும். நான் சொல்கிறது உண்மையா இல்லையா சிஸ்டர் தாயம்மா? ஆமாம், கவுச்சி நாத்தம் பயங்கரமாக அடிக்கும். அப்படிப்பட்ட இடம். ஒரு கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஒரு பிஹெச்டி படிக்கிற ஒரு பிரதர், ஒரு டாக்டருக்கு படிக்கிறவர் நம்ம சர்ச்சுக்கு வந்துக்கிட்டு இருந்தார். அப்போ அவர் சொன்னார், பாச இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வாங்க அப்படின்னார். என் உள்ளத்தில் ஆண்டவர் சொன்னார், தாய்மா வீட்டில் போய் சாப்பிட. அவங்களும் கூப்பிட்டாங்க, பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வருவீங்களா அப்படின்னாங்க. ரெண்டு சாய்ஸ், ஒருத்தர் பிஹெச்டி படிக்கிற டாக்டர், அவருடைய வீட்டில் போய் சாப்பிட்டா ரொம்ப அழகான வீடு, நல்ல அழகாக டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்லாம், நல்ல பிரியாணி கிடைக்கும், அது கிடைக்கும் இது கிடைக்கும். இது தர கூட கிடையாது, வெறும் மணல், கவுச்சி நாற்று எடுக்கிற அந்த கடற்கரை ஓரம். நான், என்னுடைய மனைவி, என் பிள்ளைகள் போய் அந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்டோம். அது எங்களுக்கு சந்தோஷம் கொடுத்துச்சோ இல்லையோ, அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், எங்க பாஸ்டர் எங்க வீட்டில் வந்து சாப்பிட்டாருன்னு. இது யாருடைய சுபாவம் தெரியுமா? இயேசுனுடைய சுபாவம். ஆயக்காரர்களோடு உட்கார்ந்து சாப்பிடுகிறாரு. பரிச மதவாதிகள் அவர்களை விரும்பல, அவங்கெல்லாம் பாவிகள், ஒதுக்குனாங்க. ஆனா இயேசு அவர்களை நேசித்தபடினா அவர்களோடு உட்காருவதற்கு எங்க சிங்காசனத்துல பிதாவோடு சர்வ மகத்துவம் உள்ள அந்த தெய்வத்தோடு உட்கார்ந்திருந்தவர் பாவிகளோடு போய் உட்கார்ந்து சாப்பிடுவது அந்தஸ்து பார்க்கல. சின்னவங்க பெரியவங்க, படிச்சவங்க படிக்காதவங்க, இதெல்லாம் பார்க்கலங்க. என்ன அருவறுப்பா இருக்கக்கூடியதா இருந்தாலும் ஆண்டவர் அங்க போய் உட்கார்ந்தார். நீங்களும் நானும் எம்மாத்திரம் அர்ப்பணிப்பு இருக்கா? ஆண்டவருடைய பிள்ளையா வந்த முதல்ல எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அர்ப்பணிப்பு இருக்கணும். ஆமேன் சொல்லுவோமா? இரண்டாவதாக, எல்லா வல்லமையும் இருந்தும் ஒரு சாதாரணமான மனிதனாக வாழ பழகினார். ஆமேன் சொல்லுவோமா? அந்த எனக்கு இது இருந்தா தான் முடியும், அது இருந்தா தான் முடியும், இப்படி இருந்தா தான் முடியும். ஒரு சின்ன பிள்ளை ஆஸ்திரேலியால இருந்து வந்திருந்துச்சு. நம்ம பிரதர் சவுந்தர் அவருடைய குழந்தை, சின்ன குழந்தையா இருக்கும்போது அவங்க இங்க வந்தப்ப இந்த அவங்க அவங்க வீட்டுக்கு அவங்க அவங்க சவுந்தருடைய அப்பா வீட்டுக்கு போகும்பொழுது அந்த டாய்லெட் போறதுக்கு அந்த பிள்ளைக்கு ஒரே அழுக. ஏன்னா அவங்க வந்து ட்ரை டாய்லெட் போய் தான் பழக்கம், இங்கே வந்தால் எல்லாம் வெட்டு தண்ணியாக இருக்கும். அந்த தண்ணியை பார்த்தோமே அந்த பிள்ளை காலை வைக்க மாட்டேங்குது, ரெண்டு வயசோ ஒன்றரை வயசோ தண்ணியில் காலை வைக்க மாட்டேங்குது. ஐயோ நான் போக மாட்டேன்னு சொல்லி அழுக. ஏன்னா அந்த பிள்ளை அதில் பழகிடுச்சு, வெட் டாய்லெட்டில் போக பழகலை, ட்ரையில் தான் போய் பழகிருக்கு. அப்போ இந்த காலை வைக்கிறதுக்கு அது அந்த ஸ்டேட்டஸ் பார்க்குது. ஆனால் இயேசு பிதாவுக்கு பிரியமாக எப்படி வாழ்ந்தார் தெரியுமா? அந்த அந்தஸ்து, இது இருந்தால் தான் வாழ முடியும், இது இருந்தால் தான் என்னால் முடியும், இந்த வசதி வேணும், அந்த வசதி வேணும், இந்த வசதி, எந்த வசதியும் இல்லாமல். பஞ்சாபுக்கு நாங்கள் ஊழியத்துக்கு போயிருந்தப்ப தங்குறதுக்கு இடம் இல்லை, மரத்துக்கு அடியில் ஒரு ஊழியத்துக்கு போயிருக்கோம். வேப்ப மரத்துக்கு அடியில் நார்கட்டில் போட்டு, சிஸ்டருக்கு ஒரு கட்டில், எனக்கு ஒரு கட்டில், என் கூட வந்த இன்னொரு பாஸ்டருக்கு ஒரு கட்டில், அந்த நார்கட்டில் போட்டு கொடுத்தாங்க. டாய்லெட்டுக்கு கதவு கிடையாது, ஸ்க்ரீன் தொங்கும், யாராவது வெளியே காவலுக்கு நிற்கணும். ஆண்டவர் நம்ம எந்த இடத்தில் வைக்கிறாரோ அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன ரம்யத்தை கத்தரிடத்துல கேட்க வேண்டும். அவ்வளவு அந்த சூழ்நிலவரா இருந்தாலும் எல்லாரோடும் எசைந்து போனார். இது அவருடைய அடங்கி இருந்த தன்மையை காட்டுகிறது. அர்ப்பணிப்பின் மூலம் பிதாவை பிரியப்படுத்தினார், அடங்கி இருப்பதன் மூலம். சில சின்ன கிருபைகள் கிடைச்சிட்டா எனக்கு எல்லாம் தெரியும், சாதாரண வேலை செய்ய முடியலை. ஒரு பாட்டு பாட தெரிஞ்சிட்டா, ஒரு கீபோர்டு வாசிக்க தெரிஞ்சிட்டா, ஒரு இசை வாசிக்க தெரிஞ்சிட்டா, ஒரு வொர்ஷிப் லீட் பண்ண தெரிஞ்சிட்டா, ஒரு பிரசங்கம் பண்ண தெரிஞ்சிட்டா சாதாரண லெவலில் நம்மளால் இருக்க முடியலை. நம்மளை குறித்து பெருசாக நினைக்கிறோம். ஆனால் இயேசு எல்லாம் இருந்தும் எல்லாவற்றையும் திறந்து எல்லாரோடைய இசைந்து போனார். அமைன்னு சொல்லுவோமா? எல்லாரோட இசைந்து போய் அடங்கி இருக்க கற்றுக்கொண்டார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஞானஸ்தானம் எடுத்ததின் மூலமாய் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படிதலின் மூலமாய் பிதாவுக்கு பிரியமாய் இருந்தார். இன்னைக்கு இந்த வசனம் என்ன சொல்லுது? அதுக்கு கீழ்ப்படிஞ்சிங்கன்னா நீங்க பிதாவுக்கு பிரியமா வாழ்றீங்கன்னு அர்த்தம். வசனம் சொல்றது சொல்லிட்டு போகுது, எனக்கு இதுதான் ஆசைன்னா உங்களுக்கு பிரியமா வாழ்றீங்க. சோ இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். இயேசுவை போல மரணம்னு ஆசைப்படுறோம்ல, இயேசு பிதாவுக்கு பிரியமா இருந்தது போல நானும் பிதாவுக்கு. அவர் அருகில எப்படி இருந்தேன்? செல்ல பிள்ளைங்கிறத விட்டுருங்க, அவர் அருகில அவர் சொல்ற சொல்ல கேட்டு வேலை செய்யக்கூடிய கை வேலையாளாக இருந்தேன். அப்படி செய்கிற வேலை நிமித்தமாக அவரை சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருந்தேன். அவரை சந்தோஷப்படுத்துறதுனால ஆட்டோமேட்டிக்காக என் வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்கு. என்ன தெரியுமா, ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்கிறோம், அது பெரிய சந்தோஷம். அவருக்கு பிரியமாக வாழ்ந்தீங்கன்னா கேரண்டி கண்டிப்பாக பரலோகத்துக்கு போயிடுவீங்க. அப்படின்னு சொல்லுவோமா? அவருக்கு பிரியமாக வாழ்ந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக பரலோகத்துக்கு போயிடுவீங்க. சரி, அடுத்து பாருங்க, சுவிசேஷம் அறிவித்ததின் மூலம் பிதா தன்னை அனுப்பின நோக்கத்தை நிறைவேற்றி என்ன செய்தார்? ஊழியம் செய்தார். ஊழியம் செய்வதன் மூலம் பிதாவை பிரியப்படுத்தினார். இப்ப ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறது ஊழியக்காரவங்க வேலையா, எல்லார் மேலும் விழுந்த கடமையா? சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. பாஸ்டர் பாஸ்டர்மா இல்லாட்டி சில விசுவாசிகள் செய்யற வேலையா, எல்லார் மேலும் விழுந்த கடமையா? அப்ப உங்க கடமையை செய்யாட்டா உங்க கவர்மெண்ட் சும்மா விடுமா? உங்க கடமையை செய்யாட்டா உங்க கம்பெனி முதலாளி சும்மா விடுவாரா? ஆனா தேவன் உங்களுக்கு ஒரு கடமையை வச்சிருக்கும் பொழுது அந்த கடமையை செய்யாம ஜஸ்ட் எனக்கு அட்டன் பண்றதுக்கு ஒரு சர்ச் போதுங்கிற மனநிலைமையில வாழ்றீங்களே, அது எவ்வளவு கேவலமான ஒரு மனநிலைமை உங்களுக்கு தெரியுமா? வேதனையோடு ஆதங்கத்தோடு கோபமா பிரசங்கம் பண்றேன். மாறணும். ஊழியம் எல்லாருமேலும் விழுந்த கடமை. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா செய்யறதில்லை ஊழியம், கண்டிப்பா செய்து ஆக வேண்டியது ஊழியம் என்றால் பிதாவுடைய கடமை உங்கள் மேல் இருக்கிறது. தேவனுடைய கடமை, தேவன் உங்கள் மேல் அந்த கடமையை போட்டிருக்கார். இயேசு எல்லா இடத்துலும் போய் என்ன செஞ்சாரு? ஊழியம் செய்தார். எங்க? ஒரு சமாரிய ஸ்திரி கேவலமானவ, அவள்கிட்டையும் போய் ஊழியம் செஞ்சார். பிசாசு பிடிச்சவன், அவன்கிட்ட போய் ஊழியம் செஞ்சார். பெரிய தலைவர்கள் அங்கேயும் ஊழியம், நிக்கோதேமு அவனுக்கும் ஊழியம் செஞ்சார். எல்லா தரப்பட்டவர்களுக்கும் என்ன செய்தார்? ஊழியத்தை செய்தார். நீங்க ஊழியம் செய்றீங்களா? ஊழியம் செய்யலன்னா பிதாவுக்கு பிரியமா வாழலன்னு அர்த்தம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. சபையில் எவ்வளவு ஊழியம் நடக்குது? ஆராதனை செகண்ட் சர்வீஸ் முடிச்ச உடனே கிடி நடக்குது, அந்த கிட் சர்வீஸ்ல வந்து ஹெல்ப் பண்ணலாம். அது முடிச்சுமே ஏரியாக்கள்ல ஊழியம் நடக்குது, கிராமங்கள்ல ஊழியம் நடக்குது, மாலை ஆராதனை நடக்குது. இந்த சண்டே முழுசு உங்களுக்கு டைட்டா இருக்கு, ஏதாவது ஒரு ஊழியத்துல. அதான் பிதாவுக்கு பிரியமா இருக்குது. இல்லாட்டி சும்மா சண்டே வந்து இங்க உட்காந்துட்டு போறதுனால உங்க ஜபம் கேட்கப்படும் அப்படின்னா தப்பா நினைக்காதுங்க. ஏன்னா ஆண்டவருடைய வசனத்துக்கு மாற அவர் செயல்படவே மாட்டார். வசனம் என்ன சொல்லுது? அவருக்கு கீழ்ப்படியணும். இயேசு கீழ்ப்படிதல் மூலமா ஞானஸ்தானத்துக்கு. நிறைய பேர் ஞானஸ்தானம் எடுக்க மாட்டாங்க. ஞானஸ்தானம் எடுத்தா தான் பரலோகம் போக முடியுமா? கள்ளன் ஞானஸ்தானம் எடுத்தானே, கள்ளனை பார்க்கறவங்க இயேசுவை பார்க்க மாட்டேங்கிற. சிலுவையில் தொங்குற இயேசு ஞானஸ்தானம் எடுத்தாரு. நீங்க கள்ளனா இருந்து இன்னைக்கே சாகிறதா இருந்தா ஞானஸ்தானம் எடுக்க வேண்டாம், உங்களுக்கு தான் வாழ்க்கையை கொடுத்துருக்காரு. ஞானஸ்தானம் எடுக்காதவங்க ஞானஸ்தானம் எடுத்து கத்தர் என்ன செய்யணும்? பிரியப்படுத்தணும். அடுத்து பாருங்க, இயேசு ஊழியம் செய்ததின் மூலமாய் பிதாவுடைய நோக்கத்தை அனுப்பினார். என்னை அனுப்பினவருடைய கிரியையை செய்து முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. அவர் எதுக்கு அனுப்பினாரோ அதை நான் செய்து முடிக்கணும். எதுக்கு என்ன ரட்சித்தார்? பரலோகத்துக்கு போறதுக்கு ரட்சித்தார். இந்த பூமியில் எதுக்காக வச்சிருக்காரு? அவருடைய நாமத்துக்கு மகிமையா கனி கொடுக்கும்படி. எதற்காக நம்மை தெரிந்து கொண்டா? நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி, அந்த கனி உங்களில் நிலைத்திருக்கும்படி, சந்தோஷம் உண்டாகும்படி நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இயேசு கிறிஸ்து சகித்து போனார். எப்படி போனாரு? எல்லாத்தையும் சகித்தார். ஏளனம், அவமானம், நிந்த இதெல்லாம் வந்தபோது நான் யார் தெரியுமா அப்படின்னு பார்த்துருந்தாருன்னா அத்தனை பேர் செத்துருப்பான். இன்னைக்கு நமக்கு சுருக்குன்னு வர்றது என்ன தெரியுமா? நம்முடைய ஸ்டேட்டஸ். நம்முடைய ஸ்டேட்டஸ் தான் நமக்கு கோபத்தை உண்டு பண்ணுது. நம்முடைய தகுதி, நம்முடைய அந்தஸ்து இதெல்லாம் நமக்கு கோபத்தை உண்டு பண்ணுது. ஏய், நான் யார் தெரியுமா, எங்கிட்டயே விளையாடுறியா அப்படின்னு நம்ம கோவப்படுறோம். ஆனா ஒரு வேலைக்காரன் கன்னத்தில் அடிக்கிறான், அப்படி பார்த்துருந்தாருன்னா அங்கேயே அவன் எரிஞ்சிருப்பான். பேதுரு நீ பொய் சொல்றன்னு சொன்ன உடனே அனனியா சப்பிரால் கீழே விழுந்து சாகுறாங்கன்னா இயேசு பார்த்தாலே சாக முடியுமா? அவருடைய கண்கள் எப்படிப்பட்டது? அக்கினி சுவாலை போன்றது, பட்சிக்கிற அக்கினி. அவர் பார்த்த உடனே சாகடிக்க முடியும், ஆனா இந்த வழியா தான் போகணும்னு பிதா நியமிச்சதுனால ஏளனம் நிந்த அவமானம் எல்லாத்தையும் என்ன செய்தார்? சகித்தார். நம்ம வேலை செய்யற இடத்துல நமக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னா சுருக்குன்னு கோபம் வருதே, அந்த சுபாவம் மாறுதா? ஓவர் டென்ஷன் ஆகிறமே, நமக்குன்னு ஒரு பாணி வச்சு நான் இப்படிதான் கோபப்படுத்தாத வரைக்கும் நீங்க எல்லாம் நல்லவங்க தான். கோபப்படுத்திட்டா இயேசுவை எவ்வளவு கோபப்படுத்தினாங்க. ஆனால் அந்த இடத்துல அவர் என்ன செஞ்சாரு? நான் சொல்ற இந்த பிரசங்கம் ரொம்ப ஈஸியா வரக்கூடியதில்ல, இதுக்கு இது என்ன வழிங்கிறத இன்னும் 10 நிமிஷத்துல நான் உங்களுக்கு சொல்லி முடிப்பேன். அவ்வளவு ஈஸியா வர்றதில்ல, பிராக்டிஸ் பண்ணணும். ஆமென் சொல்லுவோமா? சகித்து போனதினால் சகிப்புத்தன்மை, இன்னைக்கு அதான் நமக்கு வரமாட்டேங்குது. சகிப்புத்தன்மை இருக்கிறது பிதாவை பிரியப்படுத்தும். சகிப்புத்தன்மையின் மூலமாய் பிதாவை பிரியப்படுத்தினார். உலக மனிதர்கள் தரவிருந்ததான மேன்மைகள் ராஜாவாக்கிறதுக்கு தயாரா இருந்தாங்க. இயேசுவ ராஜாவாக்கிறதுக்கு உலகம் அவருக்கு ஒரு மதிப்பு கொடுக்க விரும்பினது, உலகம் ஒரு பட்டம் கொடுக்க விரும்பினது, உலகம் ஒரு மேன்மையை கொடுக்க விரும்பினது. அதெல்லாம் வேணான்ட்டு நான் பிதாவினுடைய கிரியை செய்து முடிப்பேன். ஆமென் சொல்லுவோமா? தேவன் எதற்காக தன்னை அனுப்பினாரோ அதை செய்து முடிப்பதிலிருந்து வழி விலகவே இல்லை. இன்னைக்கு எத்தனையோ ஊழியக்காரவங்க விசுவாசிகள் தேவன் சொன்ன வேலையை செய்யறதுக்கு தங்களுடைய வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆண்டவர் அழைச்ச போது ஒரு தரிசனத்தோடு வந்தாங்க, ஆண்டவருக்காக அதை சாதிக்கணும் இதை சாதிக்கணும்ட்டு எதுவுமே வேண்டாம், பட்டம் வேணாம், பதவி வேணாம், மேன்மை வேணாம், சொகுசு வேணாம், ஒன்றும் வேணாம், எனக்கு ஆண்டவர் மட்டும் போதும்ட்டு வந்தாங்க. ஆனால் பிசாசு நைசா இடையில சில மேன்மைகள், சில தகுதிகள், சில பட்டங்கள் அது இதுன்னு கொடுத்த உடனே இப்ப தேவன் அழைத்த நியமித்த ஊழியத்தை விட்டுட்டு இந்த பதவிக்கு ஏற்ற ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இயேசு ஒரு நாளும் பதவிக்கு ஏற்ற ஊழியத்தை செய்யல, பிதா அழைத்த ஊழியத்தை செய்தார். எந்த மேன்மைகளும், எந்த பட்டங்களும், எந்த பதவிகளும், எந்த பணமும், எந்த அந்தஸ்தும் தேவன் நம்மை அழைத்த அழைப்பை விட்டு விலக்கி விடக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் பணம் வந்தமே மாறிக்கிறாங்க, நடையே மாறிடுது. அது ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது? மாறவே கூடாது. அநேகர் எல்லாரோடையும் ஒத்து போனார், சிலருக்கு எல்லாரோடையும் ஒத்து போக முடியாது. எப்படியாவது அவங்களை இவங்களை குறை சொல்லிட்டு தான் தனித்தன்மையோடு இருக்குன்னு பார்ப்பாங்க. அடுத்தவங்களை குறை சொல்றவங்கள நம்ப மாட்டோம். எங்கள்கிட்ட வந்து சிலர் குறை சொன்னாங்கன்னா பார்ப்போம், ஓஹோ இவங்க சரியில்லாத ஆவி. அடுத்தவங்களோட அடுத்தவங்களை பத்தி குறை சொல்லக்கூடாது, அவங்களோட ஒத்து இணைந்து ஊழியம். இயேசு அப்படிதான் 12 பேரை கொடுத்தாரு. 12 பேர் எப்படிப்பட்டவங்க? மீன் பிடிக்கிறவங்க, டாக்ஸ் கலெக்டரா இருந்தவங்க. இவங்களோட இயேசு ஒத்து போனாரா இல்லையா? பிதாட்ட போய் பிதாவே ஊழியத்துக்கு என் கூட அனுப்புன இந்த ஆள் சரியில்லை, இவர் இப்படி பண்றாரு அப்படி பண்றாரு, இவரை மாத்திட்டு வேற இடத்துல போறாங்க, என்னைக்கு அது கேட்டாரா? இயேசு கூட ஊழியத்துக்கு வந்த அத்தனை பேர் எப்படி இருந்தாங்களோ அப்படியே அவர்களை ஏற்றுக்கொண்டார். நம்ம ஊழியத்துக்கு போகும்போது இவங்களை விட்டுட்டு அவங்களோட போன நல்லா இருக்குமே, அவங்களை விட்டுட்டு இவங்களோட போன, அது மனுஷிக புத்தி. தேவன் ஒரு இடத்துக்கு நம்மளை அனுப்புனாருன்னா கூட வர்றவங்களோட இசைந்து இணைந்து ஒருமனப்பட்டு பிதாவுடைய வேலையை செய்து முடிக்க வேண்டும். அமேன் சொல்லுவோமா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் வழி விலகவில்லை, கடைசியில தன்னுடைய மனுக்குள்ள மீட்புக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்து அவர் மீட்பை உண்டு பண்ணினார். அமேன் சொல்லுவோமா? எதற்காக பிதா அழைத்தாரோ அதை செய்து முடித்தார். 7 காரியங்கள், அர்ப்பணிப்பின் மூலமாக, அடங்கியிருப்பதின் மூலமாய், கீழ்ப்படிதலின் மூலமாய், ஊழியம் செய்வதன் மூலமாய், சகிப்புத்தன்மையின் மூலமாய், வழி விலகாமல் தேவனுடைய வேலையை செய்ததின் மூலமாய், கடைசியில நியமித்த வேலையை செய்து முடித்ததின் மூலமாய் பிதாவை பிரியப்படுத்தினார். ஆமென் சொல்லுவோமா? இந்த 7 காரியங்களும் உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். கோரேஸ் ராஜா ஒரு அந்நிய ராஜா. இந்த கோரேஸ் ராஜாவை குறித்து ஏசாயா 44:28 சொல்றாரு, எனக்கு பிரியமானவைகளை எல்லாம் அவன் செய்வான்னு நம்பிக்கை வச்சார். தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்குது, அவன் என் இருதயத்துக்கு ஏற்றபடி தமக்கு எனக்கு சித்தமானதை எல்லாம் செய்வான்னு நம்பினார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து இப்படி நம்ப முடியுமா? இங்க இருக்கிற உட்கார்ந்து இருக்கிற இந்த டுனாமிஸ் ஏஜி சபை விசுவாசிகள், நல்ல செய்தியை கேட்கிறவங்க, நல்ல காணிக்க கொடுக்கறவங்க, ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தா நல்லா அள்ளி கொடுக்கறவங்க, நல்ல ஒத்துழைக்கக்கூடியவங்க, இப்படி மட்டும் ஆண்டவர் சொல்லக்கூடாது. எனக்கு பிரியமானபடி வாழ்கிறவர்கள், எனக்கு பிரியமானபடி செய்கிறவர்கள், நான் சொல்லுவதை கேட்கிறவர்கள். தாவீதை குறிச்சு சொன்னாரு, என் இதயத்துக்கு சித்தமானதெல்லாம் அவன் செய்வான். கோரேசை குறிச்சு சொன்னாரு, எனக்கு பிரியமானதை எல்லாம் அவன் நிறைவேற்றுவான். எத்தனை பேர் அப்படி வாழ விரும்புறீங்க? எனக்கு பிரியமா வாழ விரும்புறது இல்லை ஆண்டவரே, உமக்கு பிரியமா வாழ. எபேசியர் 5 அதிகாரம் 2:2 மட்டும் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எபேசியர் 5:1 ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி. அதாவது இந்த வசனத்தினுடைய ஆழமான அர்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகினா இமிட்டேட்டர் ஆஃப் காட், தேவனை அப்படியே இமிட்டேட் பண்ணுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு சிலர் பாத்தீங்களா, டிஜிஎஸ் தினகரன் மாதிரியே இமிட்டேட் பண்ணுவாங்க, மோன்சி லாசரஸ் மாதிரியே இமிட்டேட் பண்ணுவாங்க, பிற அகஸ்டின் ஜெபக்குமார் மாதிரியே இமிட்டேட் பண்ணுவாங்க. ஊழியக்காரன் எப்படி கையை தூக்குறாரு, கண்ணை உருட்டுறாரு, இப்படி பிரபலமான ஊழியர்களை போல, அவர்களை போல பேச்சு, அவர்களை போல கையை தூக்குறது. சிலர் பார்த்தீங்கன்னா சினிமா நடிகனை போல பேசுவாங்க. சபைக்கு வர சில வாலிபர்கள் கூட இந்த சினிமாவில் உள்ளவன் எப்படி முடிய கத்திருக்கிறானோ அந்த மாதிரி கத்து. யாரை இமிட்டேட் பண்றாங்க? உலகத்தை. ஆனா தேவனை பிரியப்படுத்தணும்னா நீங்க அவரை இமிட்டேட் பண்ணணும். அமேன் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஃபாலோ ஹிஸ் எக்ஸாம்பிள். அவருடைய முன்மாதிரியை பின்தொடர்கிறவர்களாக. இந்த வசனத்துடைய அர்த்தம் தான் அவருடைய முன்மாதிரியை பின்தொடர். இதைத்தான் பவுல் சொல்றாரு, நம்ம அவருடைய முன்மாதிரியை பின்தொடரும்படி அடிச்சுவடுகளை வைத்து விட்டு போயிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுடைய வழியில நடங்க, அவருடைய அடிச்சுவடல நடங்க. என் ஃப்ரெண்டு சொன்னா, இல்ல அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அந்த வழியில நடக்காதீங்க. இந்த வேதம் என்ன சொல்லுகிறதோ அந்த வழியில நடங்க. 10 வாசிக்கலாம். 5 எபேசியர் 5:10 கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். இந்த வசனத்துக்கு நான் ஒரு சில விளக்கங்களை கொடுக்க விரும்புகிறேன். அதாவது ட்ரை டு லேர்ன் வாட் இஸ் பிளீசிங் டு லார்ட். அதாவது உன்னுடைய வாழ்க்கை பிராக்கெட்ல போட்டு இன் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ், உன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்துல முயற்சி செய்ய எது தேவனுக்கு பிரியப்படுத்தும். சமைச்சு சமைச்சு போடுறா மனைவி, இது என் புருஷனுக்கு பிரியமா இருக்கும், அது பிரியமா இல்ல, சரி அடுத்த நாள் அதை செய்ய வேண்டாம், இன்னொன்னு செஞ்சு பார்ப்போம், இது சாப்பிடற இது கொஞ்சம் பிரியமா இருக்கு, சரி இன்னொன்னு செஞ்சு பார்ப்போம். இப்படி செய்ய செய்ய பிராக்டிஸ் பண்ண பண்ண பண்ண இந்த அனுபவத்துல தன்னுடைய புருஷனுக்கு பிரியமான உணவு எதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டான். இதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது, இன் யுவர் பிராக்டிஸ் ஆமே சொல்லுவோமா, இன் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ், உன்னுடைய அனுபவத்துல ஒன்னொன்னா செஞ்சு செஞ்சு, இது என் ஆண்டவருக்கு பிடிக்குமா, இது என் ஆண்டவருக்கு பிடிக்குமா, இது என் ஆண்டவருக்கு பிடிக்குமான்னு இப்படி ஒன்னொன்னான ஆண்டவருக்கு செஞ்சு செஞ்சு பார்த்து கடைசியில சொல்லுவார், நல்லது உண்மை உத்தமான ஊழியக்காரனே, உன் எஜமானுடைய சந்தோஷத்துல என்ன தெரியுமா சொல்லுவாரு, எனக்கு பிரியமானதெல்லாம் குறைச போல நீயும் செஞ்சப்பா. யோசிச்சு பாருங்க, உங்க ஃப்ரெண்டு உங்களை பார்த்துட்டு, நீ வாடா, நீ தாண்டா நமக்கு ஒத்து வர்ற ஆளு, நமக்கு ஏத்த மாதிரி நீ தாண்டா நடப்பேன்னு சொல்றானா, இல்ல ஆண்டவர் சொல்றாரா, மகனே மகளே நீ என்ன ஃபாலோ பண்ற, என்ன மாதிரி நடக்கிற, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ஆண்டவர் சொல்ல முடியுமா? யோசித்து பாருங்க. அதாவது இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னுடைய வாழ்க்கை நீ தேவனை பின்பற்றுகிறாய் என்பதை நிரூபிக்கக்கூடிய தொடர்ந்தேர்ச்சியான ஆதாரமாக இருக்கு. கான்ஸ்டன்ட் ப்ரூஃப் சொல்லுங்க பார்க்கலாம். கான்ஸ்டன்ட், நிலையான ஆதாரம். என்னைக்கோ ஒரு நாள் ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு, இன்னைக்கு நான் ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டேன், ரொம்ப சந்தோஷம், ஆண்டவர் எனக்கு பிரியமா இருப்பாரு, இன்னைக்கு 2 பைபிள் வாசிட்டேன், இன்னைக்கு நான் ஒரு காலுக்கு ஊழிஸ், எப்பயோ ஒரு நாள் ஆண்டவரை பிரியப்படுத்தி விட்டுறது இல்ல. கான்ஸ்டன்டா நீங்க அந்த ஆண்டவரை பிரியப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அந்த கான்ஸ்டன்ட் ப்ரூஃப் உங்கள்கிட்ட இருக்குதா? இன்னைக்கு கவர்மெண்ட்ல என்னென்னமோ ப்ரூஃப் கேட்க போறான், சொந்த நாட்டிலே அகதிகளாக்க போறான், சொந்த நாட்டிலே பிச்சை எடுக்க வைக்க போறான், அவன் கேட்கிற ப்ரூஃப் நம்மள்ட்ட இல்ல, ஆனா ஆண்டவர் கேட்கிற ப்ரூஃப் நம்மள்ட்ட காட்ட முடியும். ஆமென் சொல்லுவோமா? உன்னுடைய வாழ்க்கையில நீ நடக்கிற ஒவ்வொரு நடையும் உடையும் பாவனையும் பிதாவுக்கு பிரியமாய் நடக்கிறாய் என்பதை நீ ப்ரூஃப் பண்ணணும். என்னைக்கே உற்சாகப்பட்டு ஒரு நாள், உணர்ச்சி வசப்பட்டு 2 அல்ல, ஒவ்வொரு நாளும் கான்ஸ்டன்ட். லெட் யுவர் லைஃப் பி கான்ஸ்டன்ட் ப்ரூஃப். அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. உன்னுடைய வாழ்க்கை தொடர்ந்தேச்சியான ஆதாரமா இருக்கணும். என்னைக்கோ ஒரு நாள் செய்யறதில்ல, இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போறோம், ஆண்டவரே நான் உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உங்க அருகில செல்ல புள்ளையா. மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு தாங்க இன்னைக்கு பிரசங்கத்துடைய தலைப்பு என்னது, மகிழ்வித்து மகிழ். எப்படி ஆண்டவரை நான் பிரியப்படுத்திட்டா என் வாழ்க்கை முழுசும் சந்தோஷமா இருக்கும். அவரை பிரியப்படுத்தாம ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, ஆண்டவரை வேதனைப்படுத்திட்டு நீ சந்தோஷமா வாழவே முடியாது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? சிலர் சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும். அப்ப சபைக்கு வராட்டி யாரு யாதரை வேதனைப்படுத்தும்? ஆண்டவரை அது வேதனைப்படுத்தும். பைபிள் வாசிக்காட்டி அது யாரை வேதனைப்படுத்தும்? ஏன்னா கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன், அது அவர் எதிர்பார்க்கிறது. போய் சொல்ல சொல்றாரு, சுவிசேஷத்தை அறிவிங்கள், உலகமெங்கிலும் போய் என்னுடைய சுவிசேஷத்தை. அப்ப சுவிசேஷம் சொல்றது அவருக்கு பிரியமானது, பைபிள் வாசிக்கிறது அவருக்கு பிரியமானது, ஜெபம் பண்றது அவருக்கு பிரியம். இந்த மூணையும் செய்யாம நான் வர்றேன், பாட்டு பாடுறேன், கைதட்டுறேன், காணிக்க போறேன், போறேன்னா அவருக்கு பிரியமா இருக்குமா கோபமா இருக்குமா? பிரியமா நடந்து பாருங்க, உங்க ஜெபம் இன்னைக்கே கேட்கப்படும். அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடினால் நாம் வேண்டிக் கொள்வதை அவராலே பெற்றுக்கொள்ளுகிறோம். முழங்கால் படிடுவோமா? எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே இதுவரைக்கும் நான் எனக்கு பிரியமாய் வாழ்ந்தேன், எனக்கு பிரியமாய் வாழ்ந்தேன், ஆனால் இன்றைக்கு உமக்கு பிரியமானதை நான் செய்ய விரும்புகிறேன். ஆண்டவரே ஜெபிக்க விரும்புகிறவங்க வலதுகையை உயர்த்தி உணர்ந்து இந்த செய்தியை கேட்ட ஆண்டவரே, இன்னைக்கு செய்தி ரொம்ப நல்லா இருந்துச்சுன்ட்டு சொல்லிட்டு நான் போகக்கூடாது, இந்த செய்தி என்னை மாற்றணும். சொல்லுங்க, நான் சொல்ற வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே இந்த செய்தி மூலமா என் வாழ்க்கை மாறணும், என்னுடைய ஜெப ஜீவியை மாறணும், அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கணும், பிதாவுக்கு பிரியமான வாழணும். தேவ பிள்ளைய, இந்த ஜெபத்தை நீங்க உண்மையா செஞ்சீங்கன்னா இன்னையிலிருந்து உங்க வாழ்க்கையில மாற்ற வரும். ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரூஃபாக கத்தர் இருக்க விரும்புகிறார். ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல, இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒரு நாள் அல்ல, தொடர்ந்து உங்க வாழ்க்கையில நீங்க ஆண்டவருக்காக வாழ விரும்புகிறார். ஹல்லேலூயா! அவருக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறார் ஆண்டவர், செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். என் பிள்ளை எப்பவும் எனக்கு பிரியமா நடக்கணும்.

சங்கீதம் 143:10 சொல்லுகிறான், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தரணும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில நடத்துவாராக. இன்றிலிருந்து உங்கள் ஜபம் எளிதாய் கேட்கப்பட வேண்டுமா? ஒரு வழி இருக்கிறது. நீங்க தேவனுக்கு பிரியமா வாழ்ந்தா போதும், நீங்க பண்ற ஜபத்துக்கெல்லாம் உடனே பதில் கிடைக்கும். உங்க அர்ப்பணிப்பின் மூலமா, அடங்கி இருக்கிறதன் மூலமா, தேவன் வச்ச இடத்துல எல்லாரோட இசைந்து ஒத்துழைப்பதின் மூலமா, அவருடைய ஊழியத்தை செய்யறதன் மூலமா, அழைப்பை நிறைவேற்றுவதன் மூலமா, பிதாவுக்கு பிரியமானதை செய்யுங்க. அநேக நேரத்தில் நம்ம சுயநலக்காரர்களா இருக்கோம். நமக்கு எது பிடிக்குமோ அதைத்தான் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம். எனக்கு பிடிச்சதை ஆண்டவர் கொடுத்தார், எனக்கு பிடிச்ச கார், எனக்கு பிடிச்ச வீடு, எனக்கு பிடிச்ச கலர், ரைட், அதெல்லாம் எதுக்கு கொடுக்குறாரு தெரியுமா? அவருக்கு பிடிச்சதை ஏதாவது நீங்க செய்ய மாட்டீங்களாங்கிறது தான். நாங்க விரும்பின மாதிரி ஒரு வீட்டை கத்தர் கொடுத்துருக்காரு எங்களுக்கு. அது எதுக்கு தெரியுமா? படுத்து படுத்து தூங்கி பார்த்து ரசிக்கிறதுக்கு இல்லை. எனக்கு பிடிச்ச வீட்டை கொடுத்துருக்கிற தேவனை அந்த வீட்டுக்குள்ள இருந்து அவருக்கு பிரியமானதை செய்யறதுக்கு. நீங்க பிடிச்ச, உங்களுக்கு பிடிச்ச காரை கத்தர் எதுக்கு தெரியுமா கொடுத்துருக்காரு? அந்த காருக்குள்ள உட்காந்து அவருக்கு பிடித்தமான வேலையை செய்யறதுக்கு. உங்களுக்கு பிடிச்ச வேலை எதுக்கு தெரியுமா கொடுத்துருக்காரு? அந்த இடத்துல வேலை செய்யறவங்க மற்றவங்களுக்கு அவருக்கு பிடிச்ச ஊழியத்தை செய்யறதுக்காக. பொல்லாத சாத்தான் நம்மள எல்லாரையும் சுயநலவாதிகளா வாழ வச்சுக்கிட்டு இருக்கா. நமக்கு பிடிச்சதையே செய்வதற்கு இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தரலாம். உன் அருகே செல்ல பிள்ளையாக அல்ல, நீ செய்ய விரும்புகிற காரியத்தை அறிந்து செயல்படக்கூடிய ஒரு கை வேலையாளாக இருந்து உம்மை சந்தோஷப்படுத்தி அதிலே சந்தோஷப்பட எங்களுக்கு கிருபித்தார். இயேசு இந்த பூ உலகில் இருந்தபோது எப்படி மனு மக்களோடு சந்தோஷமா இருந்தாரோ, பிதா வைத்த இடத்துல அதையெல்லாம் சகித்து கொண்டு ஏற்றுக்கொண்டு எந்த அட்மாஸ்பியரையும் பார்க்காம அவர் எப்படி சந்தோஷமா பூ உலகில மனு மக்களோடு இருந்தாரோ, அதை போல எங்களுடைய வாழ்க்கையில் நீர் வைக்கிற இடத்துல சந்தோஷமா இருந்து உம்மை பிரியப்படுத்த கிருபித்தார். இந்த நாளிலிருந்து உடைய பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொன்றும், பேசுகிற ஒவ்வொன்றும், நடக்கிற ஒவ்வொன்றும் பிதாவை பிரியப்படுத்துகிறதா இருக்கட்டும். அதற்கு வேண்டிய கிருபையும் பலத்தையும் பரிசுத்த ஆவியானவர் தந்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாமே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோ நைக்கவும் நம் அனைவரோடு உடைய வருகை வரைக்கும் இரண்டைக்கும் தங்கியிருப்பதாக. அல்லேலூயா. கர்த்தர்களை ஆசீர்வதி. இன்றைக்கு தான் முதல் முறையாக இந்த சர்ச்சுக்கு வந்தவங்க யாராவது இருக்கீங்களோ, இன்றைக்கு தான் முதல் முறையாக இந்த ஆராதனைக்கு வந்தவங்க இருந்தீங்கன்னா எழும எழுங்க. உங்களுக்கு ஜெபிக்க வரும்போது கரங்களை தட்டியவர்களை நாம் வரவேற்போம். இன்றைக்கு தான் முதல் முறையாக வந்திருக்காங்க. தகப்பனே, வந்திருக்கிற இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உடைய அன்பு, உடைய கிருபை, உடைய சமாதானம் பிள்ளைகளோடு இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.

அவரை போல நல்ல தெய்வம் இல்லையே. அவர் ஒருவரை ஆராதனைக்குரியவரும் துதிக்கப்படத்தக்கவரும் மகிமைக்கு பாத்திரரும். அவர் எல்லாவற்றுக்கு எல்லாமாய் இருக்கிறாரே. ஓ ஜீசஸ், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த, சேனைகளின் கர்த்தர் நல்லவர், எல்லாவற்றிற்கும் மேலானவர் அவர், எல்லோரிலும் பெரியவர் அவர். உம்மை போல நல்ல தெய்வம்

எல்லார் வலதுகரத்தை உயர்த்தி ஏசாய ஆறாம் அதிகாரத்தில் பார்க்கிறோமே. கேருபீன்களும் சேராபீன்களும் ரெண்டு செட்டைகளால் பறந்து ரெண்டு செட்டைகளால் முகத்தை மூடி தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் துதித்துக் கொண்டிருக்கும் அந்த காட்சியை ஏசாயாவினுடைய கண்கள் கண்டது. அப்பொழுது தேவ மகிமை இறங்குவதை பார்த்தார். தேவனுடைய பிரசன்னத்தை அவர் அனுபவித்தார். அவருக்குள்ளே ஒரு குற்ற உணர்வு பாவ உணர்வு ஏற்பட்டது. ஐயோ நான் பாவி அசுத்த உதடுள்ள மனிதன் என்று தேவனுக்கு முன்பாக தன்னை வெறுமையாக்கி ஒப்புக் கொடுத்தார். தேவ பிரசன்னம் ஒரு மனிதனை பரிசுத்தப்படுத்தும். தேவ வல்லமை ஒரு மனிதனை பரிசுத்தப்படுத்தும்.

அவர் ஒருவர்தான் ஆராதனைக்குரியவர். அவர் ஒருவரே புகழப்படத்தக்கவர். அவர் ஒருவே மகத்துவம் நிறைந்தவர். அந்த தேவனை கரங்களை தட்டி நல்ல உற்சாகமாக, நீரே, நீர் மாத்திரமே போதாது, நல்ல விடுதலையோடு

0: ஆமென். அவரே நமக்கு போதுமானவர். அந்த தேவன் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் நமக்கு போதுமானவர் என்பதை நம்ம வாழ்க்கையில் உணர்ந்திருக்கிறோம். அவர் நமக்கு உதவி செய்கிற ஆண்டவர் என்று நம்ம உணர்ந்திருக்கிறோம்.
1: பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரையின் புகழ் பாட வேண்டும்.
0: தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா?

விடுதலையோடு கரங்களை தட்டி சோர்ந்து போகாதே. கர்த்தர் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். தேவ பலனை உங்களுக்கு கொடுக்கும்படி தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்லவர். கர்த்தர் நல்லவர் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவர் நல்லவர் என்பதை வாழ்க்கையில் உணர்ந்திருக்கீங்களா? கர்த்தர் நல்லவர் என்பதை வாழ்க்கையில் அறிந்திருக்கிறீர்களா? இயேசு நல்லவர். ஹல்லேலூயா.

என் ஆத்துமாவுக்கு அவர் செய்த நன்மைகள் ஏராளம். 103 சங்கீதத்தில் எழுதி இருக்கிறது, அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ மறவாதே. அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார், நோய்கள் எல்லாம் குணமாக்கினார். நமக்கு தேவன் செய்த நன்மைகள் எல்லாம் எண்ணி பார்க்கும் பொழுது அவருக்கு நாம் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. ஜபத்தோடு சொல்லுங்க பார்க்கலாம்.

0: பரிசுத்தமுள்ள தேவனை உயர்த்தவும் மகிமைப்படுத்தவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அவரை பாடி துதிக்கும் பொழுது ஒரு விடுதலையின் அபிஷேகத்தை உணர்கிறோம், ஒரு பெரிய சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம். உயிரோடு எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கும். இயேசு உங்களை உயிர்ப்பிக்கிறதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். அவர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்பதற்கு நமக்கு தேவன் கிருபையை கொடுத்திருக்கிறார். நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரங்கள் மத்தியிலே கிருபையாய் வெளிப்பட்டதற்காக நன்றி. ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. உம்முடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
1: சிந்திப்போம், செயல்படுவோம். நம்ம வாழ்க்கையில நண்பர்களோட பங்கு மிக முக்கியமானது. நம்ம பக்கத்துல எப்பவும் நண்பர்கள் இருக்காங்க அப்படிங்கிற நினைப்பே நமக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்குது இல்லையா? சரி, இப்போ உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட நினைச்சு பாருங்க. நீங்க தேவையில இருக்கும்போது உண்மைக்குமே அவங்க உங்க பக்கத்துல இருக்காங்களா? வேணா சில நேரங்கள்ல இருந்திருக்கலாம், ஆனா எப்பவுமே அவங்க நீங்க கூப்பிட்ட உடனே ஓடி வர்றாங்களா? மிக துயரமான நேரங்கள்ல, நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள்ல நீங்க அனுப்புற மெசேஜஸுக்கு அவங்க உடனே பதில் அனுப்புறாங்களா? சில வேளைகள்ல அனுப்பலாம், ஆனா நிறைய நேரங்கள்ல அவங்க கிட்ட இருந்து உடனே பதில் வராது, அப்படித்தானே? சில நேரங்கள்ல அவங்க அருகாமைய நீங்க தேடும் போது, அவங்கள நீங்க போன் பண்ணி கூப்பிடும் போது உடனே ஓடி வருவாங்களா? வந்திருக்கலாம், வராமலும் இருந்திருக்கலாம். இப்படிப்பட்டவங்கள நாம உண்மையான நண்பர்னு சொல்லலாமா? ஒரு உண்மையான நண்பர்னா அவங்க நமக்கு தேவைப்படும் போது நம்ம கூட இருக்கணும், நம்மள ஒருபோதும் கைவிட்டுற கூடாது, நம்ம ரகசியத்தை பாதுகாக்கணும், நமக்கு எப்பவும் உண்மையா இருக்கணும். உங்க நண்பர்களால நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு வர முடியாம இருந்திருக்கலாம், அதே மாதிரி நீங்களும் அவங்க எதிர்பார்ப்புக்கு வர முடியாம இருந்திருக்கலாம், அவங்க தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாம இருந்திருக்கலாம். சில நேரங்கள்ல உங்களை அறியாமலே கூட நீங்க இதை செஞ்சிருக்கலாம். இதெல்லாத்தையும் நினைச்சு பார்க்கும்போது ஒரு தனிமையான உணர்வு உங்களை ஆட்கொள்ளுது இல்லையா? வேண்டாம், இப்படி நீங்க தனிமையா உணரவே வேண்டாம். நமக்கு ஒரு நல்ல நண்பர் இருக்காரு. நாம எதிர்பார்க்கறதுக்கு அதிகமா அவர் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வாரு. நம்மள ஒரு போதும் கைவிட மாட்டாரு, நம்மள தனிமையில விடமாட்டாரு. நாம பேசுறத கவனமா கேட்கிறாரு, உடனுக்குடனே பதில் கொடுக்காரு, நாம செஞ்ச தவறுகளை மன்னிக்கிறாரு. அவர் நித்தியமானவர், நிலையானவர். சங்கீதக்காரன் சொல்றது மாதிரி நாமும் சொல்வோமா, நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமாய் இருக்கிறீர். கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும், என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாயிருக்கிறீர். நான் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். நீரோ எனக்கு பலத்த அடைக்கலமாயிருக்கிறீர்.

நாளாகமத்தின் இரண்டாம் புஸ்தகம் 18 அதிகாரம். யோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. அவன் ஆகாபோடே சம்பந்தம் கலந்து சில வருஷங்கள் சென்ற பின்பு சமாரியாவில் இருக்கிற ஆகாபிடத்துக்கு போனான். அப்பொழுது ஆகாப் அவனுக்கும் அவனோடு இருக்கிற ஜனத்திற்கும் அநேகம் ஆடுமாடுகளை அடிப்பித்து கிளையாத்திலுள்ள ராமயத்துக்கு வரும்படி அவனை ஏவினான். எப்படியெனில் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் ஜூதாவின் ராஜாவாகிய ஜோசபாத்தை நோக்கி, கிளையாத்திலுள்ள ராமோத்துக்கு என்னோட வருகிறீரா என்று கேட்டதற்கு அவன், நான் தான் நீர், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், உம்மோடே கூட யுத்தத்திற்கு வருகிறேன் என்றார். பின்னும் ஜோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு விசாரித்து அறியும் என்றார். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா 400 தீர்க்கதரிசிகளை கூடி வர செய்து, நாங்கள் கிளையாத்திலுள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாமா போகலாகாதா என்று அவர்களை கேட்டார். அதற்கு அவர்கள், போம், தேவன் ராஜாவின் கையில் அதை ஒப்புக்கொடுப்பார் என்றார்கள். பின்பு ஜோசபாத், நாம் விசாரித்து அறிகிறதற்கு இவர்களை அல்லாமல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி வேறே யாராகிலும் இங்கே இல்லையா என்று கேட்டார். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா ஜோசபாத்தை நோக்கி, கர்த்தரிடத்தில் விசாரித்து அறிகிறதற்கு இம்லாவின் குமாரனாகிய மிகாயா என்னும் மற்றொருவன் இருக்கிறார். ஆனாலும் நான் அவனை பகைக்கிறேன். அவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாகவே எப்பொழுதும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் என்றான். அதற்கு ஜோசபாத், ராஜாவே, அப்படி சொல்ல வேண்டாம் என்றான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா பிரதானிகளில் ஒருவனை கூப்பிட்டு, இம்லாவின் குமாரனாகிய மிகாயாவை சீக்கிரமாய் அழைத்து வா என்றான். இஸ்ரவேலின் ராஜாவும் ஜூதாவின் ராஜாவாகிய ஜோசபாத்தும் சமாரியாவின் ஒளிமுக வாசலுக்கு முன்னிருக்கும் விசாலமான இடத்திலே ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டவர்களாய் அவரவர் தம் தம் சிங்காசனத்திலே உட்கார்ந்திருந்தார்கள். சகல தீர்க்க தரிசிகளும் அவர்களுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். கெனானாவின் குமாரனாகிய சீதேக்கியா தனக்கு இரும்பு கொம்புகளை உண்டாக்கி, இவைகளால் நீர் சீரியரை முட்டி நிர்மூலமாக்கி போடுவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். சகல தீர்க்க தரிசிகளும் அதற்கு இசைவாக தீர்க்க தரிசனம் சொல்லி, கிளையாத்திலுள்ள ராமோத்திற்கு போம், உமக்கு வாய்க்கும், கர்த்தர் அதை ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்றார்கள். மிகாயாவை அழைக்க போன ஆள் அவனுடனே பேசி, இதோ தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகள் ஏக வாக்காய் ராஜாவுக்கு நன்மையாயிருக்கிறது, உம்முடைய வார்த்தையும் அவர்களில் ஒருவர் வார்த்தையை போல இருக்கும்படி நன்மையாக சொல்லும் என்றார். அதற்கு மிகாயா, என் தேவன் சொல்வதையே சொல்வேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். அவன் ராஜாவிடத்தில் வந்தபோது ராஜா அவனை பார்த்து, மிகாயாவே, நாங்கள் கிளையாத்திலுள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாமா போகலாகாதா என்று கேட்டார். அதற்கு அவன், போங்கள், உங்களுக்கு வாய்க்கும், உங்கள் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவார்கள் என்றார். ராஜா அவனை பார்த்து, நீ கர்த்தருடைய நாமத்திலே உண்மையை அல்லாமல் வேறொன்றையும் என்னிடத்தில் சொல்லாதபடிக்கு நான் எத்தனை தரம் உன்னை ஆணையிடுவிக்க வேண்டும் என்று சொன்னான். அப்பொழுது அவன், இஸ்ரவேலர் எல்லோரும் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல மலைகளிலே சிதறப்பட்டதை கண்டேன். அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு எஜமான் இல்லை, அவரவர் தம் தம் வீட்டிற்கு சமாதானத்தோட திரும்ப கடவார்கள் என்றார் என்று சொன்னான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா ஜோசபாத்தை நோக்கி, இவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாகவே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் என்று நான் உம்மோடே சொல்லவில்லையா என்றான். அப்பொழுது அவன் சொன்னது, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதையும் பரமசேனையெல்லாம் அவர் வலது பக்கத்திலும் அவர் இடது பக்கத்திலும் நிற்கிறதையும் கண்டேன். அப்பொழுது கர்த்தர், இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் கிலேயாத்திலுள்ள ராமோத்தில் போய் விழும்படிக்கு அவனுக்கு போதனை செய்கிறவன் யார் என்று கேட்டதற்கு, ஒருவன் இப்படியும் ஒருவன் அப்படியும் சொன்னார்கள். அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று, நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது.
எதினால் என்று கர்த்தர் அதை கேட்டார். அப்பொழுது அது, நானே போய் அவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரின் வாயிலும் பொய்யின் ஆவியாய் இருப்பேன் என்றது. அதற்கு அவர், நீ அவனுக்கு போதனை செய்து அப்படி நடக்க பண்ணுவாய், போய் அப்படியே செய் என்றார். ஆனதினால் கர்த்தர் பொய்யின் ஆவியை இந்த உம்முடைய தீர்க்கதரிசிகளின் வாயிலே கட்டளையிட்டார். கர்த்தர் உம்மை குறித்து தீமையாக சொன்னார் என்றார். அப்பொழுது கெனானாவின் குமாரனாகிய சீதேக்கியா கிட்டே வந்து மிகாயாவை கன்னத்தில் அடித்து, கர்த்தருடைய ஆவி எந்த வழியாய் என்னை விட்டு உன்னோடே பேசும்படி வந்தது என்றார். அதற்கு மிகாயா, நீ ஒழித்துக் கொள்ள உள்ளறையிலே பதுங்கும் அந்நாளிலே அதை காண்பாய் என்றார். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா, நீங்கள் மிகாயாவை பிடித்து அவனை பட்டணத்து தலைவனாகிய ஆமோனிடத்திற்கும் ராஜகுமாரனாகிய ஜோபாவிடத்துக்கும் திரும்ப கொண்டு போய் அவனை சிறைச்சாலையிலே வைத்து, நான் சமாதானத்தோட திரும்பி வருமளவும் அவனுக்கு இடுக்கத்தின் அப்பத்தையும் இடுக்கத்தின் தண்ணீரையும் சாப்பிடக் கொடுங்கள் என்று ராஜா சொன்னார் என்று சொல்லுங்கள் என்றார். அப்பொழுது மிகாயா, நீர் சமாதானத்தோட திரும்பி வந்தால் கர்த்தர் என்னை கொண்டு பேசினதில்லை என்று சொல்லி, ஜனங்களே நீங்கள் எல்லோரும் கேளுங்கள் என்றார். பின்பு இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவாகிய ஜோசபாத்தும் கிலேயாத்திலுள்ள ராமோத்துக்கு போனார்கள். இஸ்ரவேலின் ராஜா ஜோசபாத்தை பார்த்து, நான் வேஷம் மாறி யுத்தத்திலே பிரவேசிப்பேன், நீரோ ராஜவஸ்திரம் தரித்திரும் என்று சொல்லி இஸ்ரவேலின் ராஜா வேஷம் மாறி யுத்தத்திலே பிரவேசித்தார். சீரியாவின் ராஜா தனக்கு இருக்கிற ரதங்களின் தலைவரை நோக்கி, நீங்கள் சிறியவரோடும் பெரியவரோடும் யுத்தம் பண்ணாமல் இஸ்ரவேலின் ராஜா ஒருவனோடே மாத்திரம் யுத்தம் பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டிருந்தார். ஆதலால் ரதங்களின் தலைவர் ஜோசபாத்தை காண்கையில், இவன்தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ண அவனை சூழ்ந்து கொண்டார்கள். அப்பொழுது ஜோசபாத் கூக்குரலிட்டான். கர்த்தர் அவனுக்கு அனுசாரியாயிருந்தார். கர்த்தர் அவர்கள் அவனை விட்டு விலகும்படி தேவன் செய்தார். இவன் இஸ்ரவேலின் ராஜா அல்ல என்று ரதங்களின் தலைவர் கண்டபோது அவனை விட்டு திரும்பினார்கள். ஒருவன் நினையாமல் வில்லை நாணேற்றி எய்தார். அது இஸ்ரவேலின் ராஜாவினுடைய கவசத்தின் சந்துக்கடையே பட்டது. அப்பொழுது அவன் தன் சாரதியை பார்த்து, நீ திருப்பி என்னை இராணுவத்துக்கு அப்பால் கொண்டு போ, எனக்கு காயம் பட்டது என்றார். அன்றைய தினம் யுத்தம் அதிகரித்தது. இஸ்ரவேலின் ராஜா சீரியருக்கும் எதிராக ரதத்தில் சாயங்காலம் மட்டும் நின்றிருந்து சூரியன் அஸ்தமிக்கும் போது இறந்து போனான். ஆமென்.

சங்கீதம் 27 நான்காம் வசனம். கர்த்தாவே, உம்மிடத்தில் ஒன்றை கேட்கிறேன், அதையே நாடுவேன். ஒருமனமாய் சேர்ந்து நம் கர்த்தரிடத்தில் ஒன்று கேட்போமா, அதையே நாடுவோமா?

மகிமை ஊற்றுங்கப்பா. Lord, let your healing presence fill this place right now, Lord. ஆவியானவரே, சுகம் தரும் அக்கினியின் வல்லமை பிரசனம் இங்கே இறங்கிக் கொண்டிருக்கிறபடி உமக்கு நன்றி சொல்லுகிறேன். அப்பா, இந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கூடாரங்களும் நம்ம மகிமை இறங்கட்டும். வார்த்தை சொல்வது போல நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும். நிறைவான பரலோக மகிமை அப்பா கட்டப்பட்டு இருக்கிறவர்கள் விடுவிக்கட்டும். சொந்து போன ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கட்டும். கலந்து போன முழங்கால்களை திடப்படுத்தட்டும். மனுஷனால் ஆகாதது தேவனால் ஆகும். நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய் என்று சொன்னீங்களே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். குடும்பங்கள் உடைய மகிமை காணட்டும், சபைகளோட மகிமை காணட்டும், தேசமுடைய மகிமை காணட்டும். இந்த கடைசி நாட்களிலே மாம்சமான யாவ

0: கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதாகமத்திலே அபிஷேகம் என்ற வார்த்தை மிக முக்கியமான ஒரு வார்த்தை. இன்றைக்கு அநேகரால் இந்த அபிஷேகம் என்ற வார்த்தை தவறாக சொல்லப்படுகிறதாகவும் புரிந்து கொள்ளப்படுகிறதுமாக இருக்கிறது. அபிஷேகம் என்பதற்கான உண்மையான அர்த்தத்தின் அடிப்படையில் அது புரிந்து கொள்ளப்படவில்லை. சமீபத்திலே ஒரு குறிப்பிட்ட ஊரில் நடந்த கூட்டத்தினுடைய ஃபீட்பேக்கை வந்து அந்த கூட்டம் முடிந்த பிறகு கேட்கிறார்கள், எப்படி இருந்தது கூட்டம் அப்படின்னு கேட்குறவள்ள, அவ்வளவு அருமையான அபிஷேகங்க, இதை மாதிரி அபிஷேகத்தை எங்கேயுமே பார்த்ததில்லை, எத்தனையோ கூட்டங்களுக்கு போயிருக்கிறேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு அபிஷேகத்தை உணர்ந்ததில்லை. அவ்விதமாக ஜனங்கள் கருத்து சொல்வதை கேட்க முடிந்தது. பெரும்பாலும் சொன்னது என்னவென்றால், மிக மிக அருமையான ஒரு அபிஷேகம், வல்லமையான அபிஷேகம், அந்த அபிஷேகம் அபிஷேகம் என்று தான் சொல்கிறதை பார்க்க முடிந்தது. ஆனால் எதை சொல்ல வருகிறாள் என்று பார்க்கும் பொழுது, தாங்கள் கலந்து கொண்ட கூடுகையிலே ஒரு வல்லமையான ஒரு சூழல், இல்லை என்றால் ஒரு பரவசமான ஒரு சூழல், தங்களுடைய உணர்வுகளை ஆளுகை செய்கிற ஒரு சூழல் நிலவினதைத்தான் அவர்கள் விதமாக சொல்கிறார்கள். அந்த கூடுகையில் அவங்க வந்து வழக்கமாக உணர்கிறது போல் அல்லாமல் வித்தியாசமாக உணர்ந்ததைத்தான் பெரிய ஒரு அபிஷேகம், வல்லமையான அபிஷேகம், இந்த மாதிரி அபிஷேகத்தை வேறு எங்கேயோ பார்த்ததில்லை, என்ன ஒரு அபிஷேகம் என்று அவர்கள் வியந்து சொல்லுகிறார்கள். ஆனால் அபிஷேகம் என்பது எதற்காக வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், தேவனுடைய நோக்கம் நிறைவேறுவதற்கு ஏதுவாக தேவன் கொடுக்கிற ஒரு அனுகிரகம். அந்த அனுகிரகம் என்பது ஒரு குறிப்பிட்ட தேவனுடைய நோக்கத்தை, திட்டத்தை, விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு மனிதனை பலப்படுத்துவது, சம் கைண்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் எனேபிள்மெண்ட், சம் கைண்ட் ஆஃப் டிவைன் எனேபிள்மெண்ட். அதாவது ஆண்டவர் விரும்புகிறத செய்வதற்கு தேவையான இயற்கைக்கு அப்பாற்பட்டு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அனுகிரகம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ராஜாக்களுக்கு, ஆசாரியர்களுக்கு இந்த விதமான அனுகிரகங்கள் கொடுக்கப்பட்டதனுடைய விளைவாக தேவன் அவர்கள் மூலமாக என்ன செய்ய விரும்பினார், அதை செய்து முடித்தார். தீர்க்கதரிசிகளுக்கு அவ்விதமான அபிஷேகங்கள் கொடுக்கப்பட்டது, அந்த அபிஷேகத்தின் மூலமாக தேவன் என்ன நிறைவேற்ற விரும்பினாரோ அதை செய்து முடித்தார். ஆனால் இந்நாட்களிலே அபிஷேகம் அபிஷேகம் என்பது ஒரு உணர்வு ரீதியாக உணரப்படுகிற ஒன்றாக இருக்கிறது என்று அது வாழ்க்கையில் வந்து செயல் அளவில் வெளிப்படவில்லை. வல்லமையான அபிஷேகங்க, ரொம்ப பெரிய அபிஷேகம், ரொம்ப எக்ஸ்ட்ராவா எக்ஸ்ட்ராடனரியாக ஃபீல் பண்ணோம், இந்த மாதிரி அபிஷேகத்தை பார்த்ததில்லை, அவ்விதமாகலாம் சொல்லுகிற சூழல்களில், இதுக்கு முன்னால் நிறைய கூடுகள் பல இடங்களில் பலவுகள் நடந்த பொழுதும் அங்கு கூடியவர்கள் இதை தான் சொன்னான், இது மாதிரி அபிஷேகத்தை பார்த்ததில்லை. சரி, இந்த அபிஷேகத்தை பார்த்ததில்லைன்னு சொன்னால் இதனுடைய விளைவு என்ன? இந்த அபிஷேகத்தை உணர்ந்த சூழலில் இருந்தவருடைய வாழ்க்கை எந்த அளவிற்கு மாறி இருக்குன்னு பார்க்கும் பொழுது வாழ்க்கையில் அது மாற்றங்களை ஏற்படுத்தலை. சிலர் சொல்லுவாங்க, அந்த கூட்டத்தில் கலந்து போன்ற பிறகு 2-3 நாட்கள் அந்த அபிஷேகத்தில் தான் இருக்க முடிஞ்சது, 2-3 நாட்கள் ஒரு நார்மல் லெவலுக்கு வர முடியல, அந்த அபிஷேகம் விலகாமல் இருந்தது. சரி, 3 நாட்களுக்கு பிறகு என்ன நடந்தது? அபிஷேகம் என்பது எதற்கென்று சொன்னால் தேவனுடைய நோக்கம் நிறைவேறணும். ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல, ஒரு குறிப்பிட்ட ஒரு சூழலை உணர்ச்சி வசப்படுத்துகிற சூழலாக மாற்றிக்கொள்ளுகிற ஒரு திறமை அபிஷேகமான சூழலாக உணரப்படுகிறது. இன்றைக்கு தந்திரமான வார்த்தைகள், நயவசனிப்புகள், பரவசப்படுத்துகிற வார்த்தைகள், இன்னும் பல்வேறு விதமான குறிப்பிட்ட சில சூழலை உருவாக்கி ஜனங்களுடைய இருதயத்தில் ஒரு வல்லமை உணர்வு கொடுக்கப்படுகிறது. ஆனால் அந்த வல்லமை உணர்வு தேவ நோக்கத்தை நிறைவேற்றவில்லை. ஒரு இடத்துல வந்து அபிஷேகம் ரொம்ப இருக்குன்னு சொன்னால் அதனுடைய விளைவு எப்படி இருக்கணும்னு சொன்னால் ஒரு பெரிய வாழ்க்கை மாற்றத்துக்கு வழி நடத்தணும். இன்றைக்கு அபிஷேகமான சூழல்களை உருவாக்குறவர்கள், ஆராதனை நடத்துகிறவர்கள், கூட்டம் நடத்துகிறவர்கள், பெரிய வல்லமையான காரியங்களை செய்கிறவர்கள், வல்லமை என்ற பேரில் ஜனங்களை கீழே விழ வைக்கிறவர்கள், அவர்களை வந்து பல விதங்களில் உலுக்குகிறவர்கள், பல விதங்களில் பரவசப்பட வைக்கிறவர்கள், இவைகளின் மூலமாக என்ன விளைவை ஏற்படுத்துகிறார்கள் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அபிஷேகம் என்று சொன்னால் அதை பெற்றுக்கொண்டவருடைய வாழ்க்கையில் தேவனுடைய நோக்கம் நிறைவேறணும். இன்றைக்கு அந்த அபிஷேக சூழலை உருவாக்குறவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இந்த அபிஷேகமான ஒரு பெரிய ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் ஊற்றுகிறார், ஒரு பெரிய வல்லமை பொழிகிறார் என்றெல்லாம் பிரசங்கிக்கின்ற அந்த கூடுகை நடத்துகிறவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பார்க்கும் பொழுது உலகத்தோடு ஒத்து ஓடுகிறது, ஆடம்பரங்களுடைய அதி உச்சத்துக்கு போய் கொண்டிருக்கின்றது, வாயில் உண்மை இல்லை, சொல்லுது தீர்க்கத்தரிசனம் என்று நிறைய சொல்கிறாங்க, அது பொய்யாக இருக்கிறது. வாதம் மாதந்தோறும் வாக்குத்தம் என்று கொடுக்குறாங்க, அது தேர்ந்தெடுத்து சொல்லப்படுகிற வார்த்தையாக இருக்கிறது என்று இது உண்மையான வார்த்தையாக இல்லை. தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவனுடைய விருப்பத்துக்கு இசைந்து வாழ்வதற்கு போதுமான சாட்சிகள் இல்லை. ஆனால் அவர்கள் ஒரு கூடுகை நடத்துகிற பொழுது, ஒரு ஜபக்கூட்டம் நடத்துகிற பொழுது, ஒரு ஆராதனை கூட்டம் நடத்துகிற பொழுது, ஒரு நற்செய்தி கூட்டம் நடத்துகிற பொழுது, அந்த இடத்துல ஒரு பெரிய அபிஷேகம் நிறைந்தது போல ஒரு சூழலை உருவாக்கி விடுகிறார்கள். இந்த சூழலை உருவாக்கி விடுகிறவருடைய வாழ்க்கையும் ஒரு முன்மாதிரித்தனமாக இல்லை. இவருடைய வாழ்க்கையும் ஆடம்பரம் நிறைந்ததாக, உலகத்துக்கேற்றதாக, உலக வழிகளிலே மூழ்கி போனதாக காணப்படுகிறது. மக்களுக்கு முன்மாதிரியாக இல்லை. இந்த மாதிரிப்பட்ட அபிஷேகமான சூழலை கலந்து கொண்டு ஒரு வல்லமையான அபிஷேகத்தை உணர்ந்தோ, ஒரு அக்னியான அபிஷேகத்தை உணர்ந்தோ, ஆகா என்ன பிரமாதமான அபிஷேகம் என்று உணர்கிறவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலும் மாற்றங்களை பார்க்கவில்லை. இப்போ ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிட்டோன்னு சொன்னால், அந்த கூடுகையின் மூலமாக தேவனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், அதை கேட்கிற அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளுகிறவர்கள், அந்த கூடுகை மூலம் கொடுக்கப்படுகிற வார்த்தைகளை கேட்கிறவர்களுடைய வாழ்க்கை சீர்திருந்த வேண்டும். எபேசிய 4:11, 12-13 வசனங்களை வாஸ்து பார்க்கும் பொழுது, தேவ ஊழியர்கள், தீர்க்கதரிசிகள், போதகர்கள், மேய்ப்பர்கள் இவர்களெல்லாம் சபைகளுக்கு எதிர்க்க கொடுக்கப்பட்டார்கள் சொன்னால், தவறான உபதேசங்களுக்கு விலகி அவள் வாழணும், பக்தி விருத்தி அடையணும், சீர் பொருந்தணும், இந்த மாதிரிப்பட்ட காரியங்களுக்கு தான். எந்த கூட்டம் நடத்தினாலும் சரி, ஆராதனை கூட்டம் நடத்தலாம், ஜப கூட்டம் நடத்தலாம், உபவாச கூட்டம் நடத்தலாம், நற்செய்தி கூட்டம் நடத்தலாம், பிரசங்க கூட்டம் நடத்தலாம், பைபிள் ஸ்டடி கூட்டம் நடத்தலாம், எந்த ஒரு கூட்டம் நடத்தினாலும் அதனுடைய விளைவு ஜனங்களுடைய வாழ்க்கையை வந்து பரிசுத்தத்துக்கு எதுவாக வளர்க்கணும். அப்போ அந்த கூடுகையில் கலந்து கொண்டு வெளியே வருகிறவங்க ஒரு வல்லமை உணர்ந்தோம் என்று சொல்லுகிற பொழுது நமக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கு. ஒரு பெரிய அபிஷேகம், அபிஷேகத்தை உணர்ந்து அபிஷேகத்தை உணர்ந்து அபிஷேகத்தை உணர்ந்தேன்னு சொன்னால், உணர்ந்ததுக்கு பிறகு என்ன நடந்தது? உணர்கிறோம், நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீல் பண்ண முடிஞ்சிருக்கு. ஆனால் வாட் ஹேப்பன்ஸ், வாட்ஸ் அ ரிசல்ட், வாட்ஸ் அ கான்சிக்வன்ஸ், விளைவு என்ன? அப்போ அபிஷேகத்தை உணர்ந்தோம்னு சொன்னால், இன்றைக்கு ஆண்டவர் என்னோட பேசினார், இன்றைக்கு என்னுடைய தவறுகளை நான் உணர்ந்தேன், இன்றைக்கு ஆண்டவருக்காக வாழ்வதற்கு ஒப்புக் கொடுத்தேன், இன்றைக்கு ஆண்டவருக்கு என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க தூண்டப்பட்டேன், இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையுடைய தவறுகளை ஆண்டவர் சுட்டி காட்டினார், இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சீர்திருத்தம் நிகழ்ந்தது, இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் தேவன் குறிப்பிட்டு என்னை சந்தித்து உணர்ந்தேன் என்று சொன்னால் அது அபிஷேகம். ஏன்னா அபிஷேகத்தினுடைய நோக்கம் அதுதான், மனிதனுடைய மனம் மாறணும். இறைமையை 17:9 என்ன வாசிக்கிறோம்? மனிதர்கள் எல்லாவற்றை பார்க்கும் திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாக இருக்கிறது. அந்த இருதயம் அபிஷேகத்தின் மூலமாக, தேவனுடைய அபிஷேகம் நிறைந்த வார்த்தைகள் கேட்பதன் மூலமாக மாறணும். இந்த மாற்றத்தை இன்றைக்கி சொல்லுகிறவங்கள நல்லா உணர்ந்தவங்க, ஒரு வல்லமை உணர்ந்த ஒரு புதிய, என்ன புதிய அனுபவம், ஒரு புதிய அனுபவத்தை பெற்று, என்ன புதிய அனுபவம், என்ன புதிய அனுபவம்னு சொன்னால், நீங்கள் என்ன சொன்னால், புதியவர்களாக மாறணும், சுபாவம் மாறணும், எண்ணங்கள் மாறணும், ஆசைகள் மாறணும், நோக்குகள் மாறணும், வழிமுறைகள் மாறணும், வாழ்க்கை முறைகள் மாறணும், நடத்தைகள் மாறணும், ஒழுங்குகள் மாறணும், வார்த்தைகள் மாறணும். இந்த மாதிரி மாற்றங்களுக்கு உங்களை கொண்டு போகாதபடிக்கு வல்லமையான அபிஷேகம், வல்லமையான அபிஷேகம்னு சொன்னால், இது ஒரு போதை போல மாறிவிட்டது. இந்த வல்லமை உணர்வதற்கு அதிகமாக நம்ம கவனம் செலுத்துகிறோம். எந்த கூட்டத்துக்கு போனால், எந்த ஜப கூட்டத்துக்கு போனால், எந்த ஆராதனை கூட்டத்துக்கு போனால் இதை உணர முடியும். இப்போ இதை உணர வைக்கிறவர்களெல்லாம் வல்லமையானவர்களாக அறியப்படுகிறாள். இந்த உணர வைக்கிறவருடைய வாழ்க்கையிலும் முன்மாதிரி அனுபவம் இல்லை, இந்த உணர்கிறவருடைய வாழ்க்கையிலும் முன்மாதிரி இல்லை. நம்ம வல்லமை ஃபீல் பண்ணுற எதுக்கு? வல்லமை ஃபார் வாட் பர்பஸ் வி ஆர் கிவன் த பவர். அப்போஸ்தலர்களுக்கு 1:8 நாம் பார்க்கிறோம், பரிசுத்தாய் உங்கள் மேலே வரும், வருகிறவர்கள் என்ன நடைபெறும் சொன்னால், நீங்கள் பலமடைவீர்கள். எதற்கு பலமடைவீர்கள்? நல்லா ஃபீல் பண்ணுங்க, நல்ல ஒரு அபிஷேகம், ஐயா வந்து நடத்துகிற கூட்டத்தில் ஒரு பெரிய புதிய அனுபவத்தை பெற்றேன், இப்படி சொல்லுகிறதில்ல. அதை பலப்படுகிறோம், பலப்படுத்தா என்ன, பலப்பட்டால் என்ன நடக்கும்? அந்த வசனத்தோட இறுதிப்பகுதி என்ன சொல்லுகிறது? அந்த மாதிரி ஆவியினால் பலப்படுகிற பொழுது அவங்க எருசலேமிலும் யூதையாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரைந்தவும் எனக்கு சாட்சிகளாக இருப்பேன். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற மக்களாக மாறுவீர்கள். இன்றைக்கு மக்கள் ஜபக்கூட்டங்களின் வாயிலாக, ஆராதனை கூட்டங்களின் வாயிலாக, பாடல் கூட்டங்களின் வாயிலாக, இன்னும் பலவிதமான கூட்டங்களின் வாயிலாக தங்களிடத்தில் ஒரு வல்லமை உணர்வதை குறிவித்து செயல்படுகிறார்கள். அவர்களை அவ்விதமான ஒரு அனுபவத்தை உணர வைப்பதை குறிவித்து ஊழிக்கால் செயல்படுகிறாங்க. இவர்கள் பேசுகிற வார்த்தையில் சத்தியம் இல்லை, சத்தம் இருக்கிறது. அவர் பேசுகிறவர் பரவசம் ஊட்டப்படுகிறார். அதாவது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, அந்த அபிஷேகம் அபிஷேகம்னு சொல்லி அதிகமாக பேசுகள் பண்ணுவோம். ஆண்டவர் எந்தெந்த விதமாக நமக்கு செயல்படுவார், அந்த விஷயத்தில் மக்களிடத்தில் ஒரு பெரிய நம்பிக்கை உருவாக்குறது. அவர் அதை புரட்டுவார், இதை அசைப்பார், அது அசை இது அசை ஆ ஊ என்று சொல்லி நய வசனிப்பு அளவுக்கு மிஞ்சின சத்திய விளக்கங்கள் கிடையாது. நடைமுறை வாழ்க்கையில் ஒரு மனிதனை மாற்று சத்தியம் கிடையாது. அதாவது அவளை பரவசப்படுத்தி அரசியல் கூட்டங்களில் தலைவரை குறித்து பேசுகிறது மாதிரி இந்த ஆவிக்குரிய கூட்டத்தில் ஆண்டவரை பற்றி பேசுகிறாங்க. ஆண்டவரை குறித்து நமக்கு போதுமான அனுபவம், அது ஐடியா அறிவு வந்து விட்டது. ஆண்டவர் ஹீ சோ பவர்ஃபுல், சோ மைட்டி, ஹீ கேன் டு எனிதிங் ஃபார் அஸ். ஆனால் அவர் அப்படி செய்வார் இப்படி செய்வார்னு சொல்லி கொண்டிருக்கிறதல்ல. இன்றைக்கு நமக்கு மிக முக்கியமான தேவை என்னவென்றால், இந்த கோணலும் மாறுபாடுமான சந்ததி நடுவில் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்வதற்கு மக்களை நாம் தூண்ட வேண்டும். அதற்குத்தான் அபிஷேகம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 61:1 நம்ம என்ன பார்க்குறோம்? அந்த அபிஷேகம் வருகிற பொழுது என்ன நடைபெறுகிறது? ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 61 மத்தேயு 1:2-3 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது அந்த தேவ ஆவியானவர் இருந்து என்ன செயல்படுகிறார்? கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தரினை அபிஷேகம் பண்ணினார். அப்போ சிறுமைப்பட்டவர்களுக்கு நற்செய்தி கிடைக்கணும். நற்செய்தி என்னன்னு சொன்னா, நற்செய்தியுடைய பிரதானமான சாராம்சம்னா நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது. நாம் சீர்திருந்துகிறோம், பாவத்தின் அடிமைத்திலிருந்து வெளியே வருகிறோம், சுபாவங்கள் மாறுகிறது, மனநிலைகள் மாறுகிறது. அதன் மூலமாக தேவ உறவை நான் அனுபவிக்கிறோம், தேவ ஐக்கியத்தை அனுபவிக்கிறோம், தேவோடு இசைந்து வாழுகிறோம், அந்த உலகத்தை வெல்லுகிறோம், பாவத்தை வெல்லுகிறோம், ஆடம்பரத்தை வெல்லுகிறோம், நவநாகரிக சூழலை வெல்லுகிறோம், ஒரு சாட்சியாக வாழுகிறோம். அதுதான் சுவிசேஷம். இன்னைக்கு அபிஷேகத்தை உணர வைக்கிற ஊழியங்கள், அபிஷேகத்தை உணர்கிற மக்கள் கூட்டம். இவர்கள் பல கூட்டங்களுக்கு செல்வாள், நல்லா அபிஷேகத்தை உணர்ந்தோம், ஒரு புதிய அனுபவத்தை என்ன புதுசாக நீங்கள் வந்து உணர்ச்சி வசப்பட்டீங்க, அவ்வளோதான். இன்னைக்கு உணர்ச்சி வசப்படுத்துகிற செயல்பாடுகள் அபிஷேகத்தின் செயல்பாடுகளாக தவறாக காண்பிக்கப்பட்டபடினாலே அபிஷேகம் என்ற ஜனங்களுக்கு விளங்கவில்லை. அபிஷேகம் என்ற மனுஷனை மாற்றணும், சுபாவங்களை மாற்றணும், அவர்களை கோணலும் மாறுபடும் என சந்ததியினர் சுடர்களையே பிரகாசிக்க வைக்கணும். 2 கொரிந்தியர் 3:18 என்ன வாசிக்கிறோம்? மகிமை மேல் மகிமை அடைந்து நாம் என்ன செய்கிறோம்? மறுரூபம் அடைகிறோம். இதுதாங்க அபிஷேகம். அபிஷேகம்னா மக்கள் புரிந்து ஏதோ ஒரு வல்லமையாக உணர்றது. வார்த்தை இல்லை இன்னைக்கு ஐயா வார்த்தைகளை பிரசங்கிக்கிற பொழுது அந்த வார்த்தைகளால் தொடப்பட்டேன், என்னை நான் அறிந்து கொள்ள முடிந்தது, நான் தேவனுக்கு எவ்வளோ தூரமாக இருக்கிறது புரிந்து கொள்ள முடிந்தது, என்னுடைய வாழ்க்கையை மாற்றத்துக்கு ஆண்டவர் ஒப்புக்கொள்ள கொடுக்க முடிந்தது, ஆண்டவருக்கு என்னை அர்ப்பணித்து இந்த மாதிரி சொல்லணுங்க. அதுதாங்க அபிஷேகம். வெறுமனை உணர்ந்தேன், நல்ல ஒரு உடலில் உணர்ந்தேன், வல்லமை உணர்ந்தேன், 2 நாட்கள் 3 நாட்கள் அந்த அபிஷேகம் என்னோடு இருந்தேன்னு சொன்னால், 3 இல்லை 10 நாள் 30 நாள் அந்த அபிஷேகம் உங்களோடு இருக்கட்டும். வாட்ஸ் த ரிசல்ட்? உங்களுடைய வாழ்க்கையை மாற்றலையே, சுபாவங்களை மாற்றலையே, மனநிலையை மாற்றலையே. நீங்கள் இன்னும் பொருளாசை, பண ஆசை, உலக ஆசை இதில் எல்லாம் அதே விதமாக தான் இருக்கிறீங்க, மாற்றம் இல்லை. அப்போ ஒரு மாற்றப்பட்ட ஒரு வாழ்விற்கு சாட்சியாக உங்களை மாற்றாத அந்த அபிஷேகம் எதற்கு? இன்றைக்கி பெரும்பாலும் திருச்சபைகளில் இந்த அபிஷேகத்தை சொல்லி அதாவது உணர வைக்கிறதெல்லாம் அதிக கவனம் செலுத்துகிறார்கள். அதற்கு தான் பரவசமான வார்த்தைகள் இல்லை, பரிசுத்தமான வார்த்தைகள் இல்லை. இன்றைக்கி நம்ம வந்து தேவன் அப்படி செய்வார் இப்படி செய்வார்னு சொல்லி கொண்டிருக்கிறதில்ல, அப்படி செய்கிற தேவனுடைய செயல்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் பார்ப்பதற்கு எந்த விதமாக நாம் மாற வேண்டியிருக்கிறது, எந்த விதமாக ஆண்டோடு இசைந்து போக வேண்டியிருக்கிறது என்று சொல்லி உண்மையான தேவ வார்த்தைகள் மூலமாக மாற்றத்தை ஏற்படுத்தணும். அதுதான் அபிஷேகம். வல்லமை உணர்ந்தேன், வல்லமை உணர்ந்தேன்னு சொன்னால் இந்த விதமான ஒரு போலியான அபிஷேகத்தை ஜனங்கள் உணர்கிறபடினாலே பாவம் செய்கிற பொழுது இந்த அபிஷேகத்தை அவள் இழக்கவில்லை. பல தேவ ஊழியர்கள் போலியார் ஒரு அபிஷேக சூழலை உருவாக்குறபடினால அவர்கள் இந்த உலகத்துக்கு ஏற்றபடி வாழ்ந்தாலும் சரி, பாவத்திற்கு இசைந்து போனாலும் சரி, அவர்கள் இந்த அபிஷேகத்தை இழக்க முடியும். என்றால் இந்த அபிஷேகம் மூலம் தேவ அபிஷேகம் அல்ல. இது ரெண்டு விதத்தில், ஒன்று உணர்ச்சி வசப்படுவதே அபிஷேகம் என்று நம்புகிறாள், இன்னொன்று தவறான ஆவிகள் என்ற வேதத்தில் எல்லாம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. 2 தெசலோனிக்கேயர் 2:9 பார்க்கும் பொழுது அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சகல அற்புதத்தோடு வல்லமையோடு இருக்கும், அடையாளங்களோடு இருக்கும். எனவே தான் நான் மற்ற 7 ஆண்டவர் சொன்னால் கள்ளத்திற்கு தரிசி எச்சரிக்கையாக இருங்கள். 1 யோவான் 3:4 யோவான் அதான் சொன்ன, எல்லா ஆவிகளும் நம்பாதீங்க, நீங்கள் அது தேவனது வந்ததா என்பதை பரிசோதனை செய்து பாருங்கள். அப்போ இன்றைக்கு நிறைய இடங்களில் உணர்ச்சி வசப்படுத்தி மக்களை உணர்ச்சி வசப்பட செய்த அதற்கு பாடல்கள், பலவிதமான இசைகள், குறிப்பாக தேவ ஊழியர்களுடைய கவர்ச்சிகரமான வார்த்தைகள். இதைத்தான் கொலோசியர் 2:4 அப்போஸ்தலன் பவுல் வந்து எச்சரிக்கிறார், நய வசனிப்பினால் உங்களை ஒருதனும் கொள்ள கொண்டு போயிடக்கூடாது. கொலோசியர் 2:4 8 வாசிக்கும் பொழுது, ஒருவனும் நய வசனிப்பினாலே உங்களை வஞ்சி. இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் பாருங்கள், ஒரு கூட்டம் திருச்சபைகளில் வசனமும் இல்லை, நய வசனிப்பும் இல்லை, ஒரு வசனிப்பும் இல்லை, கேட்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் இன்னும் ஒரு கூட்டம் திருச்சபை நய வசனிப்பு. அளவுக்கு அதிகமாக தேவனுடைய வல்லமையை, அளவுக்கு அதிகமாக தேவனுடைய அபிஷேகத்தை நய வசனிப்புனா சொல்கிறாங்களே ஒழிய, இதை வாழ்க்கையில் வந்து நம்ம செயல்படுத்தி ஆண்டவர் எதிர்பார்க்கிற விளைவுகளை ஏற்படுத்துவது சொல்லப்படவில்லை. அப்போ நய வசனிப்பு. இன்னும் 8 வாசிக்கும் பொழுது கொலோசியில் நம்ம பார்க்குறோம், லௌகிக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு. நீங்கள் கேட்கும் பொழுது உணர்ச்சி வசப்படுறீங்க, நீங்கள் கேட்கும் பொழுது எக்ஸ்ட்ராவை ஃபீல் பண்ணுறீங்க, ஆனால் என்ன கேட்டீங்க? சத்தியத்தை அறிகிற அறிவை பெற்றீங்களா? அது உங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுதா? சத்தியத்தை இப்போ பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் அப்படிகள் 17:11 வாசித்து பார்க்கலாம். அப்போஸ்தலர் பவுல் பிரேயா என்கிற ஊரில் வந்து பேசுகிற பொழுது அந்த பிரேயா ஒரு மக்கள் மனவு வாஞ்சியோட வார்த்தைகளை கேட்டதை ஏற்றுக்கொள்கிறாங்க. அது மட்டுமல்ல, இவ்விதமாக இருக்கிற வேதத்தை ஆராய்ந்து பார்க்குறாங்க. அதனால தெசலோனிக்க திருச்சபையில் இருந்த மக்களை விட இவர்கள் அதிக நற்குணசாலிகளாக மாறினாலும் பைபிள் சொல்லுது. அப்போ இன்றைக்கு வசனம் இல்லைங்க, அபிஷேகம் தான் இருக்குது. வசனம் இல்லாத அபிஷேகம் போலி. இன்னைக்கு அபிஷேகத்தை உங்களுக்குள் கொண்டு வருகிறவர்கள் வேத வசனத்தின் அடிப்படையில், அதாவது அதை எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா, இன்றைய ஊழியர்கள் பிரசங்கம் பண்ணுறதை நீங்கள் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கணும். அதை தான் பெரிய ஒரு காரங்க செஞ்சாங்க. அவர் பேசுனதும் பைபிளில் சொல்லப்படும் சரிதானா அப்படின்னு அதை கம்பேர் பண்ணி அதை வெரிஃபை பண்ண விரும்புகிறாங்க. அதே மாதிரி நீங்கள் கேட்குற பிரசங்கங்கள் பேதரு பிரசங்கம் பண்ணது மாதிரி இருக்குதா, யோவான் பண்ணது மாதிரி இருக்குதா, இல்லை அப்போஸ்தலன் பவுல் பண்ண மாதிரி இருக்கா, அந்த அவருடைய நிருபங்கள் அவர்கள் பேசினதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குதா, அவங்க என்ன பிரசங்கம் பண்ணாங்க, இன்றைக்கு உங்கள் ஊழியர்கள் உங்களிடத்தில் வருகிறவள் எந்த மாதிரி பிரசங்கம் பண்ணுறாங்க, இவர்கள் நம்மை உசுப்பி விடுகிறார்கள், உணர்ச்சி வசப்படுத்தி விடுகிறார்கள், ஒன்றுமே நாம் அடையவில்லை ஆனால் அடையாததை அடைந்தது போன்று நம்மளை உணர வைக்கிறார்கள். இந்த வெறும் உணர்கின்ற அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்தாது. இன்றைக்கு திருச்சபைகளுக்கு நடுவிலே ஒரு போலியான அபிஷேகம், இந்த போலியான அபிஷேகம் பாவம் செஞ்சாலும் போகாது, தப்பு பண்ணாலும் போகாது, தவறு செய்தாலும் போகாது. அதனால் ஒரு பக்கம் மக்கள் இந்த அபிஷேகத்தையும் அதிகமாக விரும்பி இன்னொரு பக்கம் தவறான வாழ்க்கையில் இருக்கிறாங்க. ஏன்னா அவர்கள் தவறுகின்ற பொழுது அவர்களை உணர்த்தவில்லை. ஆனால் யோவான் 16 அத்தியாயத்தினுடைய 8 என்ன சொல்கிறது, பரிசுத்தாவினர் வந்தால் நீதியை கொடுத்து நியாய தீர்ப்பு கொடுத்து கண்டித்து உணர்த்துவார். ஆனால் இந்த அபிஷேகம் இவர்களை உற்சாகப்படுத்துகிறது, உத்வேகப்படுத்துகிறது, ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு உணர்ச்சியை பிறவிக்கிறது, ஆனால் உறுத்தவில்லை. இந்த அபிஷேகத்தோடு பாவம் செய்கிறார்கள், இந்த அபிஷேகத்தோடு பொய் சொல்கிறார்கள், இந்த அபிஷேகத்தோடு பணாசைக்கு அடிமையாகிறார்கள், இந்த அபிஷேகத்தோடு பொருளாசைக்கு அடிமையாகிறார்கள், இந்த அபிஷேகத்தோடு ஆடம்பரத்தில் மூழ்கிறார்கள், இந்த அபிஷேகத்தோடு நவநாகரிகத்திற்கு எத்தபடி இசைந்து போகிறார். அபிஷேகமும் இருக்குது ஆனால் சாட்சியற்ற வாழ்க்கையும் இருக்குது. காரணம் என்றால் இது அபிஷேகமே கிடையாது, இது உணர்ச்சி வசப்பட்ட ஒரு நிலைமை ஒன்று, இன்னொன்று போலியான ஆவிகளினாலே. அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார் தானே 2 கொரிந்தியர் 11:4 வேறே ஆவி, அனதர் ஸ்பிரிட். அப்போ இது வேத வார்த்தைகள் சொல்லுகிற ஆவி அல்ல. அதனால் இந்த உணர்ச்சி வசப்படுவதைத்தான் இன்றைக்கு ஆவிக்குரிய வல்லமை என்றும் ஆவிக்குரிய அனுகிரகம் என்றும் ஆவிக்குரிய அபிஷேகம் என்று நம்புகிற நிலைமை. அதை எப்படி கண்டுபிடிக்கலாம், இவைகள் வாழ்க்கையில் தேவன் விரும்புகிற விதமான விளைவுகளை ஏற்படுத்தலை, நல்ல கரிகளை ஏற்படுத்தலை, நல்ல குணங்களை ஏற்படுத்தலை, நல்ல பண்புகளை ஏற்படுத்தலை. எனவே இப்படிப்பட்ட போலி அபிஷேகங்களுக்கு விலகி இருக்க வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் இந்த போலி அபிஷேக செயல்பாடுகளும் இந்த போலி அபிஷேக அனுபவிப்புகளும் பெருத்து போய்விட்டது. ஒரு கூட்டம் ஊழியக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எந்த சாட்சியும் இல்லாமல், ஆனால் எங்கு போனாலும் ஒரு கூட்டம் மக்களை அபிஷேகத்துக்கு உட்படுத்துகிறாய், அதான் உணர்ச்சி வசப்படுகிறது உட்படுத்துகிற, அவர்களுடைய வாழ்க்கையில் உண்மையான மாற்றங்களை ஏற்படுத்த உதவாத ஒரு போலி அனுபவத்துக்கு உட்படுத்துகிற காரியங்களை செய்கிறார்கள். அதற்கு அவர்களுக்கு அவர் நல்ல சினிமாத்தனமாக பேசுவது, ரொம்ப அதாவது நயவசனிப்பாக பேசுறது, கவர்ச்சிகரமாக பேசுறது, அதாவது அவங்கள மனதை வந்து கேப்சர் பண்ணுற மாதிரி பேசுறது, அவங்கள வந்து ஒரு மெஸ்பரைஸ் பண்ணுறது மாதிரி. வாழ்க்கையில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கலையா, வாழ்க்கை மாற்றம் நடக்கவில்லையா, அந்த அபிஷேகங்கள் எல்லாம் போலியானது. அருமையானவர்களே, வல்லமையான அபிஷேகம் எந்த இடத்துலையும் இந்த மாதிரி அபிஷேகத்தை பார்த்து நீங்கள் சொல்லுகிற பொழுது இந்த அபிஷேகம் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கு, வார்த்தையை கேட்டிங்களா, வசனங்களை கேட்டிங்களா, வாழ்க்கையை புரிஞ்சிட்டிங்களா, என்ன மாதிரி ஆண்டவர் விரும்புகிறாங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா, அது உங்கள் வாழ்க்கையை மாற்றம். வெறுமனே உணர்ந்தேன், புரிந்தேன், அக்கினியை உணர்ந்தேன், அனுபவித்தேன், ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது, புதிய அனுபவமாக இருந்தது, இவைகளெல்லாம் வேஸ்ட்டுங்க, இவைகளெல்லாம் வேஸ்ட். உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கேற்ற விதமாக மாற்றாத எந்த அனுபவம் போலி அனுபவம், இந்த போலி அனுபவங்களை அடையாளம் கண்டு கொண்டு அவைகளை வேண்டாம் என்று ஆண்டவர்கிட்ட சொல்லி ஆண்டவர்களுக்கு புதிய அனுபவத்தை கேட்கணும். இந்த போலி அனுபவங்களை கொண்டு வருகிறவர்கள் தான் இன்றைக்கு மிக அதிகமாக பிரபலமாக இருக்கிறார்கள். இவர்கள் ஒரு பக்கம் பொய்யும் சொல்கிறாங்க, கள்ள தீர்க்கு தரிசனம் உரைக்கிறாங்க, உரைத்து கொண்டே இன்னொரு இடத்துல அபிஷேகத்தையும் கொடுக்குறாங்க. ஏன்டா, இந்த அபிஷேகத்துக்கும் தேவனுக்கும் சம்மந்தம் இல்லை, பரிசுத்தாவியானவருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இது உணர்ச்சி வசப்படுத்தப்படுகிற நிலைமை, இன்னொன்று தவறான ஆவிகளால் உருவாக்கப்படுகிற, இவை ரெண்டும் நமக்கு அபாயகரமானது. இவைகளால் உண்மையான அனுபவத்தை ஒருவரும் அடைய முடியாது, உண்மையான தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற முடியும். எனவே உணர்கிறோம், அனுபவிக்கிறோம் என்பதை விட்டுவிட்டு வாழ்க்கையை மாற்றுகிற அனுபவங்களை வேத வார்த்தைகளின் வழியாக பெற்றுக்கொள்ள ஒரு கவனம் செலுத்துங்கள். அவ்விதமான வார்த்தைகளை முக்கியத்துவம் கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை சரியான ஆவிக்குரிய பாதையில் வழிநடத்தி உங்களுடைய வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை காண செய்வார். தேவன் அவிதமாக உங்கள் வாழ்க்கையில் செய்வாராக.
1: இஷுவா, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுவிக்கவும், குருடர்களுக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும் வந்தவரே.

வந்த உபத்தனங்களையும் வேதனைகளையும் எப்படி கடக்க போகிறோம் என்று நினைத்த நேரங்கள் உண்டு. ஆனால் இங்கு கூடவே இருந்து கடக்க வைத்திர தேங்க்யூ டாட்.

பா, உம் அன்பு மாறவில்லை, உம் அன்பு மறையவில்லை, தம் கிருபை குறையவில்லை. உம் அன்பை நினைக்கும் பொழுதெல்லாம் உங்க மேல இன்னும் பாசம் வருகிறது. தம் ஒரே பேரான குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்திரே. உம்முடைய அன்பு இப்படியாக எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டினீரே. வண்டர்ஃபுல் லார்ட், யுவர் லவ் இஸ் வண்டர்ஃபுல்.

குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்தவரே. அப்பா, அன்புக்காய் நான் நன்றி சொல்லுகிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். அவளே நேசிக்கப்படத்தக்க பெண்மானும் அழகான வரையாடும் போல் இருப்பாளாக நீதிமொழிகள் 5:19 தாமஸ் கார்லைல் என்பவர் ஸ்காட்லாந்தைச் சேர்ந்த பிரபல வரலாற்று ஆசிரியர், கட்டுரையாளர் மற்றும் மொழிபெயர்ப்பாளரும் கூட. த பிரெஞ்சு ரெவல்யூஷன் அ ஹிஸ்டரி என்ற புத்தகத்தை எழுதியவரும் இவரே. அவருக்கு ஜேன் என்ற மனைவி இருந்தார்கள். அவருடைய மனைவி அவரை விட மிகவும் பணக்கார பெண். ஜேன் ஒரு புத்தி கூர்மையுள்ள பெண். ஜேன் தன்னுடைய கணவனுக்காக எத்தனையோ தியாகங்களை செய்தார். ஆனால் தன்னை அதற்காக தன் கணவன் ஒருமுறை கூட பாராட்டியதே இல்லை என்ற மனக்கவலை அவருக்கு மிகவும் இருந்தது. இரண்டு பேரும் ஒரே வீட்டில் இருந்த போதிலும் கார்லைல் தன் மனைவியை ஒரு பொருட்டாக எண்ணியதே இல்லை. ஆனால் அவருடைய மனைவியோ அவருக்கு பல உதவிகள் செய்யவும் தன்னை அதற்காக அர்ப்பணிக்கவும் செய்திருந்தார்கள். கடைசி வரை கார்லைல் தன் மனைவியிடம் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று ஆறுதலாக ஒரு வார்த்தை கூட பேசியதில்லை. இறுதியில் ஜேன் இந்த இங்கிலாந்து தேசத்திலேயே மிகவும் துர்பாக்கியமான பெண் நான் என்று தன்னை குறித்து கூறினார்கள். தன் கணவன் தன்னை நேசிக்கவில்லை. எவ்வளவோ அர்ப்பணத்துடன் அவருக்கு சேவை செய்த போதிலும் தன்னை அவர் பாராட்டவே இல்லை என்ற மன வருத்தத்திலேயே அவர்கள் மரித்தும் போனார்கள். ஜேன் மரித்த பின்பு ஜேனின் நாட்குறிப்பில் எழுதப்பட்டவைகளை படித்து பார்த்து ஜேனின் மரணத்திற்கு காரணம் என்ன என்பதை அவர் அறிந்து கொண்டார். கார்லைல் ஜேனின் கல்லறைக்கு சென்று மிகுந்த வருத்தத்துடன் அழுது கொண்டிருந்தார். அதை பார்த்து அவருடைய நண்பன், உங்கள் மனைவியை நேசியுங்கள், அவர்களை பாராட்டுங்கள் என்று உங்களிடம் சொல்வதற்கான சமயம் இதுதான் என்று நான் அறிந்திருந்தால் அப்பொழுதே உங்களிடம் சொல்லியிருப்பேன் என்று மிகவும் வருத்தப்பட்டார். ஆம் பிரியமானவர்களே, அநேக பெண்கள் எத்தனையோ தியாகங்களை தங்கள் கணவனுக்காகவும் குடும்பத்துக்காகவும் செய்கிறார்கள். ஆனால் வீட்டில் யாரும் அவர்களை மதிப்பதில்லை. நீ நன்றாய் இருக்கிறாயா, சாப்பிட்டாயா, உனக்கு என்ன செய்கிறது, உனக்கு என்ன வேண்டும் என்றெல்லாம் ஒரு வார்த்தை கூட யாரும் கேட்பதில்லை. என்றாவது அவளுக்கு சுகம் இல்லாததால் வீட்டு வேலைகள் செய்து முடிக்கப்படாமல் கிடந்தால் வீட்டிலேயே இருந்து கொண்டு உனக்கு இதை கூட செய்ய முடியாதா என்று காரணம் தெரிவதற்கு முன்பே மனைவியை திட்டும் கணவன்மார் அநேகர் இருக்கிறார்கள். கணவன்மார்களே, உங்கள் மனைவி உங்கள் அன்புக்கும் பாராட்டுக்கும் ஏங்குகிறவர்கள் என்பதை ஒருபோதும் மறந்து போகாதிருங்கள். உங்கள் மனைவி மிகவும் விலையேற பெற்றவள். உங்கள் மனைவி வீட்டில் இருப்பதால் தான் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் கவலை இல்லாமல் இருக்க முடிகிறது என்று புரிந்து கொள்ளுங்கள். கார்லைலை போல மனைவி இறந்த பிறகு கல்லறைக்கு சென்று அழுது என்ன பிரயோஜனம்? இப்பொழுதே உங்கள் மனைவியை பாராட்டுங்கள், அவர்களோடு பச்சமாய் பேசுங்கள். அப்பொழுது உங்கள் மனைவி நீண்ட நாட்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். நீதிமொழிகள் 31 நாம் ஒரு குணசாலியான பெண்ணை பற்றி வாசிக்கிறோம். அவள் தன் கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும் மிகுந்த பயனுள்ளவளாய் இருந்தாள். அவள் நிமித்தம் அவளுடைய கணவனுக்கு மிகுந்த நற்பெயர் ஏற்பட்டது. அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களோடு நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கையில் பெயர் பெற்றவனாயிருந்தான் என்று நீதிமொழிகளிலே நாம் வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, ஒரு கணவனின் வெற்றிக்கு பின்னால் அவனுடைய மனைவி இருக்கிறாள் என்பதை நாம் மறுக்க முடியாது. எனவே உங்கள் மனைவியை நேசியுங்கள், பாராட்டுங்கள், அன்பு கூறுங்கள். அவர்களின் மன விருப்பமும் நிறைவேறட்டும். அப்பொழுது நீங்களும் தேசத்திலே உயர்ந்திருப்பீர்கள்.

0: தடுமாறும் போது இதில் தடுமாறாதே என்ற தலைப்பில் ஊழியர் ஜேக்கப் கோசி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: கடவுள் நமக்கு எல்லாருக்கும் உடல் பல உறுப்புகளை தந்தார். ஆனால் இந்த உடலிலேயே மிக முக்கியமான உறுப்பு, ஒரு சின்ன ஃப்ளஷ்ஷு, அதுதான் நம்முடைய நாவு. அந்த நாவு மிக வல்லமையானது என்று பைபிள் நமக்கு போதிக்கின்றது. ஸோ இந்த நாவில் வல்லமையும் இருக்குது, இந்த நாவால் நிறைய பிரச்சனையும் இருக்குது. இன்னொரு முறை சொல்கிறேன், இந்த நாவில் நிறைய வல்லமையும் இருக்குது, இந்த நாவால் பல பிரச்சனையும் இருக்குது. இதை எவர் நன்று கையாள கற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் எதையுமே சாதிப்பார்கள் என்பதுதான் பைபிள் சொல்லுகிறது. இன்னைக்கு என்னுடைய செய்தி, இந்த நாவை நீங்கள் நல்லா பயன்படுத்தினா அதில் வல்லமையும் இருக்குது, இதை வேற வேண்டாம் மாதிரி பயன்படுத்தினா பல பிரச்சனைகளும் இருக்குது. இதை நீதிமொழிகள் 18 ஞானி இப்படி சொன்னார், த டங் has the power of death and life. இந்த நாவில் ஜீவனுக்கும் மரணத்துக்கும் உரிய வல்லமை உண்டு. The tongue has the power of life and death, and those who love it, இந்த நாவின் பேச்சை யார் நேசிக்கிறார்களோ, எந்த விதத்தில் நேசிக்கிறார்களோ, அந்த விதத்தில் அதன் கனிகளை அவர்களே புசிப்பார்கள். ஸோ இந்த நாக்கை நீங்கள் நல்லா பயன்படுத்தினா நல்ல கனிகளை புசிப்பீங்க, இதை தப்பாக பயன்படுத்தினா தப்பான கனிகளை புசிப்பீர்கள். ஆமேன். நம்ம சொன்ன உங்களன்னு சொல்கிறத விட நம்மன்னு சொல்லிட்டு போயிடறேன். நம்ம சொல்கிற நிறைய வார்த்தை நிறைய பேரை சாகடிச்சிருக்கு. இனி ஆமேன் வராமல் இருப்பதாக. நம்ம சொன்ன நிறைய வார்த்தை நிறைய பேர் உற்சாகவும் படுத்தியிருக்கு. நம்ம சொன்ன நிறைய வார்த்தை நிறைய பேரை சோர்வடைய செஞ்சிருக்கு. ஸோ இந்த டங், இந்த நாவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது, இது ஜீவனையும் மரணத்தையும் பேசக்கூடிய வல்லமை மிக்கது. சில குடும்பங்கள், சில கல்யாணங்கள், சில திருமண வாழ்க்கைகள் நலமாக இருந்திருக்கும், யாராவது ஒருத்தர் அந்த குடும்பத்தில் வாயை மூடிட்டு இருந்திருந்தா. அமைனே வரல. சில குடும்பங்கள் உடையாமல் பொழைச்சி போயிருக்கும், அந்த குடும்பத்திலிருந்து யாரோ ஒருத்தர் தன் நாவை மட்டும் ஒழுங்காக பயன்படுத்தியிருந்தா இன்றைக்கி அந்த குடும்பம் உடைய வேண்டிய அவசியம் இல்லை. வளர்ந்து வருகிற நம்முடைய நிறைய பிள்ளைகள் சுயமரியாதையோடு, செல்ஃப் எஸ்டீம் இல்லாதவர்களாய் தங்கள் வாழ்க்கையில் உடைஞ்சும் நலிஞ்சும் போவதற்கு காரணம், ஒருவேளை பெற்றோர்கள் அவர்களை பார்த்து ஒரு வார்த்தை கூட ஒரு காலமும் நன்றாய் சொன்னதே கிடையாது. இன்றைக்கி சொல்கிறேங்க, நம்ம வாயில் ஜீவனும் உண்டு, நம்முடைய நாவில் மரணமும் உண்டு, அழிவும் உண்டு. டெவஸ்டேட்டட் சில்ட்ரனை பார்க்கிறேன், சில பிள்ளைகள் முற்றிலும் அழிக்கப்பட்டிருப்பதை காணுகிறேன். ஏன்னா அவங்கள நீண்ட காலம் வளர்ந்து குடும்பத்தில் நன்மையான ஒன்றையும் அவர்களை பார்த்து சொன்னதே கிடையாது, கேவலங்களை மட்டும்தான் சொல்லுவார்களோ. இன்னைக்கு ஜெபிக்கிறேங்க, உங்கள் நாவை இனியாகிலும் நாம் பயன்படுத்துகிற விதங்கள் சரியாக இருப்பதாக. இன்னைக்கு நீங்கள் ஒரு தீர்மானத்தோடு தான் இந்த இடத்தை விட்டு போகணும். இந்த நாவில் வல்லமையும் இருக்குது, இந்த நாவில் அழிவும் இருக்குது, ஆகையால் இதை நான் சரியாகவே பயன்படுத்துவேன். ஆமேன். நீங்கள் பேசும் காரியங்கள் ஜீவனை கொண்டு வரலாம், நீங்கள் பேசும் காரியங்கள் அழிவை கொண்டு வரலாம். இதை யார் நேசிக்கிறார்களோ, இந்த நாவின் வார்த்தைகளை எப்படி பயன்படுத்துகிறீர்களோ, அதனுடைய கனிகளை நீங்கள் புசிப்பீர்கள். அப்படின்னா அதன் பலன்களை நீங்கள் காணாமல் போக மாட்டீர்கள். இன்னிலிருந்து நீங்கள் தீமையாகவே பேசிட்டு வாங்க, கவலையப்படாதீங்க, அதன் கனிகளை தீமையாக நீங்கள் புசிப்பீங்க. கஷ்டமாக இருந்தால் கூட நீங்கள் நன்மையாகவே பேசிட்டே வாங்க, நன்மையான கனிகளை நிச்சயமாய் புசிப்பீங்க. மீண்டும் சொல்ல, நிறைய குடும்பங்கள் உடையாமல் இருந்திருக்கும், வாழ்ந்திருக்கும், வாய் மட்டும் நல்லா இருந்திருந்தால். நம்ம போலாம் கல்யாணத்தில் ஒரு அறிவுரையை சொல்வது என் வழக்கம், அப்படியே குடும்பத்தில் ஏதாவது சண்டை வந்துருச்சுன்னா நான் உங்களுக்கு நல்ல ஆயுர்வேத மருந்து தரேன். என்னன்னு என்ன பார்ப்பாங்க கல்யாணத்தில், ஒன்று இல்லை அரை கிளாஸ் தண்ணியை வெது வெதுப்பாக எடுத்து வாயில் ஊற்றிட்டு ரெண்டு பேரும் அரை மணி நேரம் துப்பாம இருங்க, எல்லாம் சரியாயிடும். பேச்சாலையும் தவறான வார்த்தைகளாலும் கெட்டவர்கள் ஏராளமானவர்கள். நம்முடைய பிள்ளைகளை பார்த்து இந்த நாட்களில் நம்ம சொல்ல வேண்டும், நீங்கள் ஒளிவ கன்றுகள், நீ பிரகாசிப்ப, நீ நீதிமானின் சந்ததி, நீ பலத்த ஜாதி, நீ செம்மையான வம்சம், நீ உயர்ந்திருப்ப. என் பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துவார். என் பிள்ளைங்க மாதிரி எந்த பிள்ளைங்களும் இல்லைங்க, சொல்ல மாட்டீங்களா? மத்தேயு சுவிசேஷம் 12:36 இப்படி சொல்லுகிறது, But I tell you everyone, But I say to you that every idle word men may speak, they will give account of it in the day of judgment. In our translation, but I tell you, everyone will have to give account on the day of judgment for every empty word they have spoken. Okay, இப்படி சொல்றேன். நீங்க ஒரு நாள் தேவனுக்கு முன்பாக இருக்கீங்களா? இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நியாய தீர்ப்பு நாளில் அங்கே நிற்கும் போது நீங்க பேசின தேவையில்லாத, நீங்க என்ன சொல்ற, என்ன சேர்த்துக்கிற, நீங்களும் நானும் பேசின ஒவ்வொரு தேவையில்லாத வார்த்தைக்கும் உங்ககிட்ட கணக்கு கேட்பாராம். இருக்கீங்களா? ஒரு ஆமே சொல்ல மாட்டீங்களா? We will stand before the judgment day and give account for every drama, for every word that we spoke unwantedly. தேவையில்லாம பேசின ஐடில் வேர்ட், எம்டி வேர்டுக்கு பதில் கொடுக்க வேண்டும். சிலருக்கு ஊழியமே சபிக்கும் ஊழியம். அவங்கள கொஞ்சம் லைட்டா உரசி பாருங்களேன், உடனே சபிச்சிருவாங்க. உங்க வீட்டுக்கு வந்து உங்க சாப்பாடை சாப்பிட்டு உங்க காணிக்க வாங்கிட்டு போகும்போது உங்களையே சபிச்சுட்டு போறவங்கள உங்க வீட்டில் ஏத்தி உட்கார வச்சு அழகு பார்க்க வேண்டிய அவசியம் என்னன்னு நான் உங்களை கேட்கிறேன். ஏன்னா நாவில் என்ன இருக்குங்க? மரணம் இருக்குன்னு பைபிள் சொல்லுகிறது. Don't allow that sister to come and pray for you. ஆனா உங்க வீட்டில் வந்து சாப்பிட்டு காணிக்க வாங்கி போகும்போது இந்த வீடை நான் ஆசீர்வதிக்கிறேன், உங்க துன்பங்கள் நீங்கும் என்று சொல்லுகிறவர்கள் சிலருக்கு அது ஊழியமாகவே மாறி விடுகிறது. சிலர் பார்வையில் நல்ல மதவாதிகள், ஆனா வாயை திறந்தா எம்மோய் சகிக்க முடியாத அளவுக்கு பேசுவார்களே. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? Life is full of lies and dramas. And many times I understand many dramas, but I keep quiet. Because for every idle word that you and I speak, we will give account to God on the day of judgment. தே புறம் கூறுதல்னு ஒன்று இருக்கு. அதுக்கு நான் கொடுக்குற டெஃபினிஷன் என்ன, சம்பந்தமில்லாத ஒருத்தர் சம்பந்தமில்லாத இன்னொருத்தர்கிட்ட சம்பந்தமில்லாதவரை பற்றி பிரச்சனைக்கு சம்பந்தமில்லாத அதுக்கு எந்த பரிகாரமும் செய்ய முடியாதவன் பேசிகிட்டு இருப்பான். நீங்கள் யாரும் கவனிக்கவே இல்லை. இன்னொரு வாட்டி, சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் சம்பந்தமில்லாத இன்னொருத்தர்கிட்ட சம்பந்தமில்லாத இன்னொருத்தரை பற்றி அதுக்கு பிரச்சனைக்கும் அவனுக்கு கனெக்ஷன் இல்லை, அதுக்கு எந்த பிரச்சனைக்கு பரிகாரம் இல்லை, ஆனால் அவன் பேசிகிட்டு இருப்பான். நான் என்ன சொல்கிறேன், நம்ம யாரை பற்றி பேசினாலும் அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கா? இறங்கி செய்யுங்க இல்லையா? ஒருவேளை சொல்ல மாட்டீங்களா? ஏன்னா நீங்களும் நானும் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் தேவனுக்கு முன்பாக நம்ம கணக்கு கொடுக்க வேண்டிய ஒரு நாள் வரும் என்று பைபிள் சொல்லுகிறது. பரவாயில்ல, நான் அமைதி நிலவும் பார்த்து ஆமேன் வருது. யாக்கோபுன்னு ஒருத்தர் பைபிளில், நியூ டெஸ்ட்மெண்ட்டில் அவர் ஒரு நிருபத்தை எழுதியிருக்கிறார். அந்த நிருபத்தில் ஒரு அதிகாரம், மூணாம் அதிகாரம், இந்த நாவினுடைய ரெண்டு பங்கு எழுதுகிறார். ஒன்று த பவர் ஆஃப் த டங், ரெண்டு த ப்ராப்ளம் ஆஃப் த டங். நாவினுடைய வல்லமையும் எழுதுகிறார், நாவினால் வர பிரச்சனையும் எழுதுகிறார். நான் உங்களை அதை பாயிண்ட் தருவதை காட்டிலும் நரேட்டிவாக அந்த வசனங்களை மட்டும் காண்பித்து போகிறேன், நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாம் வசனத்தில் இப்படி சொல்கிறார், ஜேம்ஸ் சாப்டர் 3:2 இப்படி சொல்கிறார், ஃபார் வி ஆல் ஸ்டம்பிள் இன் மெனி திங்ஸ். நம்ம எல்லாரும் பல விஷயங்கள் தடுமாறுகிறோம். பட் இஃப் எனி ஒன் டஸ் நாட் ஸ்டம்பிள் இன் வேர்ட், ஆனால் தன் பேச்சில் ஒருவன் தடுமாறாமல் இருந்தால் ஹி இஸ் அ பர்ஃபெக்ட் மேன், ஏபிள் ஆல்சோ டு பிரிடில் த ஹோல் பாடி. நல்லா கவனிக்கணும், நான் விளக்கம் சொல்லிடுறேன். அந்த வசனத்துக்கு நம்ம எல்லாரும் சில விஷயங்களில் கொஞ்சம் தடுமாறுறோம், ஆமாவா இல்லையா? நம்ம எல்லாரும் மனிதர்கள் தான், தடுமாறுவோம், சில தவறுகள் செய்வோம். ஸோ ஆனால் தடுமாறுகிறவனாக இருந்தாலும் தன் பேச்சில் தடுமாறாதவனாக இருந்தால் அவன் பர்ஃபெக்ட் மேன், அல்லது அதுக்கு அர்த்தம் அவன் முதிர்ச்சி உள்ளவனாம். அவனா தடுமாற்றங்கள் வரும்போதும் கஷ்டங்கள் வரும்போதும் தன் வாய் மட்டும் செதறாமல் தடுமாறாமல் பேசுகிறவனா இருந்தால் அவன் பர்ஃபெக்ட் மேனாம். அப்படி பேசுகிறவன் தன் உடலையே கண்ட்ரோல் பண்ணுவானாம். ஒரு அழிலே சொல்ல மாட்டீங்களா? ஸோ நம்ம எல்லாரும் தடுமாறுகிறோம், பல விதங்கள் பல ஏரியாவில் ஸ்டம்பிள் பண்ணுகிறோம். ஆனால் அந்த ஸ்டம்பிள் பண்ணுகிறவன் கூட தன் வாயை ஒழுங்காய் பயன்படுத்தினால் அவன் பர்ஃபெக்ட் மேன், அவன் மெச்சூர் மேன். அவன் மெச்சூர் மேனை இருப்பான், ஆனால் தன் வாழ்க்கையை சீர்படுத்தி அதன் பாதையில் கொண்டு போய் சேர்க்க தன் நாவு தனக்கு உதவி செய்யும். இருக்கீங்களா? நல்லா பேசணும் நீங்கள். ஸோ அவங்க அப்படி பேசக்கூடியவங்களால் தங்கள் உடல் முழுவதையும் ஒரு கண்ட்ரோலில் வைக்க முடியுமா? ஆமேன். அப்படின்னா என்ன பாச? ரெண்டாம் வசனத்தை உங்க அர்த்தம் சொல்றேன், இந்த நாக்கை மட்டும் கண்ட்ரோல் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா இந்த உடலையே கண்ட்ரோல் பண்ணலாம். ஆப்போசிட். இந்த நாக்கு உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண தெரியலனா இந்த உடல் கண்டதெல்லாம் பண்ணும் என்றுதானே அவர் சொல்லுகிறார். கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் வளர்றீங்க? போக போக போக போக போக நம்முடைய பேச்சுகள் குறைஞ்சிட்டே வரணும். தேவையில்லாதனால நம்ம பேசக்கூடாது, தேவை உள்ளது மட்டும்தான் பேசணும். அப்படி வந்துட்டீங்கன்னா நீங்கள் யார், யாக்கோப் சொல்றார் யூ ஆர் அ பர்ஃபெக்ட் மேன், நீங்கள் அந்த மெச்சூர் மேனாக இருப்பீங்கன்னா உங்கள் பாடியே கண்ட்ரோலில் வரும்ன்றார். சிலர் வாய்க்கு கண்ட்ரோலே கிடையாது. ஆமேன். ஏன் சிலருடைய உடலை தங்கள் செயல்களை தங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியலனா, தங்கள் நாவை தங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியலை. ஆனால் நாவை மண்ணு கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா இந்த உடலை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? ஆமேன் வரும்னு நினச்சேன். எனக்கு அப்படி வருது பாஸ்டர். ஆமேன் வரும். இதெல்லாம் வரும். தடுமாறும், தடுமாற்றங்கள் வந்தாலும் இது தடுமாறாம இருந்தா சீக்கிரம் உங்க உடலையே அதற்கேற்று நடத்தி கொள்வதற்கு இது ஏதுவாக மாறிவிடுமா? நீங்க நல்லா பேசணும். நாக்க கண்ட்ரோல் பண்றவங்களால உடலையே கண்ட்ரோல் பண்ண முடியும். இதை சரி பண்ணிட்டா இது சரியாயிடுமா? இது நல்லா இருந்தா இதை இந்த உடம்பு என்ன செய்யும்? ஃபாலோ பண்ணும். இதுதான் ஜேம்ஸ் சொல்லுகிறார். யாக்கோ மூணாம் வசனம் எக்ஸாம்பிள் சொல்றார். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களை புரிய வைக்கணும்னு நினைக்கிறார் அவரு. இப்படி சொல்றார் மூணாம் வசனம், இன்டீட் வி புட் பிட்ஸ் இன் ஹார்சஸ் மவுத், குதிரையின் வாயில என்ன வைக்கிறோம்? கடிவாளத்தை வைக்கிறோம். தட் தே மே ஒபே அஸ் அண்ட் வி டர்ன் தியர் ஹோல் பாடி. மாம்பெரிய குதிரை, அவ்வளவு மசில் உள்ள வீரமுள்ள வேகமுள்ள மிருகம், ஆனா அதன் வாயில ஒரு சின்ன பிட்டு, ஒரு சின்ன கடிவாளம் போல ஒரு கயிறு போட்டு ஏதோ ஒன்று போட்டு ஒரு லெதரை போட்டு இழுத்தாங்கன்னா அந்த அம்மாம்பெரிய குதிரை லெஃப்ட்னா லெஃப்ட் சொல்ற பிக் பாடி ஹோல் பாடி அவ்வளோ பெரிய குதிரை, ஆனால் அந்த நாக்கில் இருக்கிற ஒரு சின்ன கயிறு போட்டு லைட்டாக இழுத்தா லெஃப்ட்னா லெஃப்ட் ரைட்டுனா ரைட்டு, குதினா ரெண்டு காலை தூக்கி நிற்கும், ஓடுனா ஓடும். இது செய்ய வேண்டியதெல்லாம் அதை செய்ய வைப்பதற்கு காரணம் அந்த நாவில் இருக்கிற ஒரு சின்ன பிட்டு. ஆனால் அந்த பிட்டை கழட்டிட்டா அந்த குதிரை எங்க போதுன்னே சொல்ல முடியாதாம். ஸோ யூ கேன் கண்ட்ரோல் அ மஸ்குலர் ஹார்ஸ் வித் யுவர் மவுத், வித் அ பிரிடில் இன் த மவுத் என்று சொல்லுகிறார் ஆமென். யாக்கோபு சொல்றார், இப்போவும் உங்களுக்கு புரியல, நான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு இன்னும் இல்லஸ்ட்ரேஷன் காட்டுறேன்னு இப்போ சொல்றாரு. நாலாம் வசனம், லுக் அட் ஷிப், கப்பலை பாருன்றார். They are so large, அவ்வளோ பெரிய கப்பல். They are driven by fierce winds, மிகப்பெரிய காற்றுகள் அதை மோதுகிறது, அதை செயல நடத்துகிறது. But they are turned by a very small rudder wherever the captain desires. அவ்வளோ பெரிய கப்பல், காற்று வீசுது, அது என்னதான் வீசினாலும் சின்ன ரடார்னு ஒரு சுக்கானா ஏதோ சொல்லுவாங்க பாருங்க, அந்த சின்ன ரடாரை வச்சு அந்த கப்பலை எங்க கொண்டு போன நினைக்கிறாரோ அந்த கேப்டனால கொண்டு போக முடியும் என்றால் உங்க நாவாகி இந்த ரடாரை நீங்க பயன்படுத்த வேண்டிய விதத்தில் பயன்படுத்தினா நீங்க போக வேண்டிய இடத்துல நீங்க போய் சேரலாம். நாவு ரொம்ப முக்கியம். இந்த கொரோனா சீசன்ல கூட அதன் பேச்சுகள் நலமா இருக்கட்டும். Get your mouth in control and you will get the victory. Amen. ஹலலுயா. எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணலனா திரும்பி எல்லாமே குழப்பமாக மாறிடும். ஸோ இந்த முதல் வசனங்களில் யாக்கோபு நாவின் வல்லமையினுடைய ஆழங்களை பேசுகிறார். 5-12 வரைக்கும், திருப்பி 5-12 இந்த நாவின் பிரச்சனை பேச தொடங்கிட்டார் யாக்கோபு. ப்ராப்ளம் ஆஃப் த டங். ஜேம்ஸ் ஸ்பீக்ஸ் அபவுட் த ப்ராப்ளம் ஆஃப் த டங். டங்குக்கு ப்ராப்ளம் இருக்கு. 5-ம் வசனத்தில் இப்படி சொல்றாரு, இவன் சோ த டங் இஸ் அ லிட்டில் மெம்பர். இவர் சின்ன மெம்பர் தான் இவர், ஆனா அம்மாம் பெரிய பீத்தல் பண்ணுமாம். உடலிலேயே ஸ்மால் மெம்பர், பட் அது பண்ற கூத்து போஸ்ட் இட் செல்ஃப். இப்ப கூட என்ன ஃப்ரீயா விட்டீங்கன்னா நான் இங்கிருந்து என்னை பத்தி அவ்வளவு பீத்திப்பேன். யார் தெரியுமா, நான் அமெரிக்காவில் படித்தேன், எனக்கு தெரியும் அப்படின்னு அதெல்லாம் பண்ண முடியுமா? ஆனா தடுமாறும் போதும் இது தடுமாறாம கண்ட்ரோல் பண்றவன் தான் பெர்ஃபெக்ட் மேன் என்று யாக்கோபு சொன்னதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு ஆமையும் சொல்ல மாட்டீங்களா? டங் இஸ் அ ஸ்மால் பார்ட், ஸ்மால் மெம்பர், போஸ் கிரேட் திங்ஸ் அண்ட் சி ஹவ் கிரேட் அ ஃபாரஸ்ட் அ லிட்டில் ஃபயர் கிண்டில். அம்மாம் பெரிய காட்டை கூட எரிக்கிற சக்தி இருக்கா இந்த சின்ன மெம்பருக்கு? காடு கூட பத்தி எரியுமாம். சாது மிரண்டால் சிலர் வாயை திறந்துட்டா காடு இல்லை ஊரே பத்தி எரிஞ்சிடும், அவ்வளோ பவர் இருக்கு அந்த நாவுக்கு. ஆமேன். ஸோ ஒரு சின்ன மண்மேடை எடுத்து மலையாய் மாற்றும் சக்தி இந்த நாவுக்கு இருக்கு. ஒன்று இல்லாதது இருக்கிறது போல காட்ட இந்த நாவுக்கு வல்லம் இருக்கு. செய்ய முடியாத வாக்குறுதிகளை சொல்லுவதற்கு இந்த நாவுக்கு சக்தி இருக்கு. We can make statements, we can make boast, we can talk so many things, and the rest of the body begins to follow it. Little member, but fire member. Forest ye erikkira vallamulla member. 6th vasanathil ipdi solrar, and the tongue is a fire. Indha naavu oru akkini jwalayam. Idha neenga payanpadutha kattukkanonu indha துவக்க நேரத்தில் உங்க கூட இன்னைக்கு பேச வந்திருக்கேன். And says the tongue is so set among our members that it defiles the whole body. முழு சரத்தையும் கெடுப்பதற்கு வேற எதுவும் காரணம் இல்லையா, உங்க நாவு தான் காரணமா. வரேன், ஆமென் சொல்ல மாட்டீங்களா? So what comes out of your mouth can defile the whole body. வாயிலிருந்து வர்ற வார்த்தைங்க உங்க சரத்தையே தீட்டுப்படுத்த முடியும். ஆமேன். உங்களுக்குள்ள உற்சாகத்தை ஊட்ட முடியும். உங்க வாயில வர்ற வார்த்தை உங்களை நல்லா மாற்ற முடியும். உங்க வாயில வர்ற வார்த்தை உங்களை கெட்டதா மாற்ற முடியும். உங்க வாயில இருக்கிற வார்த்தை ஊரே கெடுக்க முடியும். நீங்கெல்லாம் நீங்க உங்களை சொல்லல, நீங்கள்லாம் சொல்லும்போது உங்களை சொல்லல, சிலர் வாயிலெல்லாம் பெரிய அக்னி ஜுவாலையே இருக்கு. அது பத்திக்குச்சுன்னா அவ்வளவுதான். மேன் அஞ்சா வாசன சார், டங் செட் ஆன் ஃபயர் பை ஹெல். கடைசியில் இப்படி முடிக்கிறாரு, நல்லா கேட்கணும். அது என்ன சொல்றாரு, இந்த நாவு உங்க சருத்தி கெடுக்கும். அண்ட் இட் இஸ் செட் ஆன் ஃபயர் பை ஹெல். இந்த நாவுக்கு எரிபொருள் ஊட்டுவது வேற யாரும் இல்லையா, நரகமா. ஆமென் சொல்லி கவனிக்கிறீங்களா? ரொம்ப ஆழமான செய்திங்க இது. இந்த நாக்குக்கு பவரை இந்த மாதிரி காட்டையே எரிக்கிற தீமை உண்டாக்கி சரத்தை கெடுக்கிற பிறரை கெடுக்கிற அந்த வல்லமை, அந்த ஃபயர் எங்கிருந்து வருதான், நரகத்திலிருந்து வருதான். அப்போ ஒருத்தர் நல்லா பேசுறாருன்னா வித்தியாசம், நல்லா பேசுறாருன்னா அவருக்கு ஃபயர் எங்கிருந்து வருது நாவுக்கு, நான் பரலோகத்திலிருந்து வருது. அவர் நல்லா பேசலன்னா அவருக்கு ஃபயர் எங்க இருந்து வருதா? நான் சொல்லலங்க, ஏங்க நான் சொல்லல, ஜேம்ஸ் கேளுங்க, அவர் சொல்றார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? The tongue is set on fire, it is influenced by hell. நரகம் தான் உங்க நாவை நெருப்பூட்டுகிறது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சோ அடுத்த முறை இவ்வளவு நோட்ஸ் எழுதுறீங்கன்னு நினைச்சு ஆச்சரியப்படுறேன். சந்தோஷம் சந்தோஷம் எழுதி எழுதுங்க, ஆனா அப்பப்ப படிங்கண்ணே. அடுத்த முறை ஏதோ ஒன்று தோணுது, ஒரு தாட் வருது, உடனே வாய் பேசணும்னு சொல்லும்போது நல்ல விசுவாசி வளர்றீங்கன்னா அங்கே நின்று கேளுங்க, இது அங்கேருந்து வருதா இங்கேருந்து வருதா? அது அங்கே வருதா இங்கே வருதான்னு கேட்கறதில்ல, அப்படியே அவுத்து ஊற்ற வேண்டியது. எத்தனை பேரை கெடுக்கிறீங்க, எவ்வளோ பேருடைய உற்சாகத்தை கெடுக்கிறீங்க. ஐ மீன் ஏங்க அதெல்லாம் இல்லைங்க, சத்தியத்தை நான் சத்தியமாக சத்தியம் சொல்லு, சும்மாவே சொல்லிட்டு இருக்காத, ஒரு முறை சொல்லிட்டு விட்டுரு. ஆண்டவர் இயேசு கூட சொன்னார், ஆமா அவர் டெய்லி சொல்ல மாட்டார், ஒரு முறை சொன்னார், அதோட அவர் தம்முடைய ஊழியத்தை செஞ்சாரு. சிலருக்கு விட்டா போதுங்க, டெய்லி அதையே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. வேலை சொல்ல மாட்டீங்களா? பிஃபோர் ஐ ஸ்பீக், when a thought comes to my mind, before I speak, I have to ask a question, is it coming from heaven or is it from hell? If it is from heaven, speak it. If it is from hell, shut up. ஒரு அழிலே வரல. ரெண்டு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா உங்க நாவுக்கு, ஒன்னு நரகம் இன்னொன்று பரலோகம். கொஞ்சம் மாத்தி சொல்லுமா, ரெண்டு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு உங்க நாவுக்கு, ஒன்னு பிசாசு இன்னொன்று என் தேவன். சோ தேவன் தருகிற செல்வாக்கின் கீழ் தான் உங்க நாவு பயன்படுத்தப்பட வேண்டும். அப்படி செய்வீர்களானால் யூ ஆர் அ மெச்சூர் மேன். நான் நினைக்கிறேன் என் சர்ச்சில் எங்க வசனத்தை கேட்ட எங்க பிள்ளைங்கலாம் பர்ஃபெக்ட். ஆமீன் சொல்லாதவங்கலாம் என்ன என்ன பிரச்சனை இல்லை, இன்னைக்கு பின்னாடி மாறிடுவோம் பாஸ்டர். ஒரு இல்லை சொல்ல மாட்டீங்களா? தோன்றதெல்லாம் பேச முடியுமாங்க? பேசாதீங்க, நிறைய தோணும். இப்போ கூட அங்கே உட்காந்து என்ன தோணுதோ யாருக்கு தெரியும்? பரிசுத்த ஸ்தலத்தில் கூட உங்கள் சிந்தனையில் என்ன தோணுது, ஏன்னா சிந்தனை அப்படிப்பட்டதுங்க, அது டக்கு டக்குன்னு அது எங்கெங்கேயோ போகும். தோன்றதெல்லாம் நீங்கள் பேச முடியுமா? அதனால தான் நீதிமொழிகளில் சொன்னார், 29:11 நீதிமொழிகள் ஞானி சொன்னார், Fool uttereth all his mind. Amen. A fool wins all his feelings, but a wise man holds them back. அவர் சொல்றாரு, மதிகேடனுக்கு சிந்தனையில் வரதெல்லாம் பேசுவானா, ஞானம் உள்ளவன் சிந்தனையில் வந்தாலும் அதை பின்வாங்கி பிடிச்சுப்பானா. மைண்டில் வரதெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது, மைண்ட்ல வரும்போது நீங்க ஒரு கேள்வி கேட்கணும், இது நரகம் தருதா இது பரலோகம் தருதா? பரலோகம் தருதான் தான் நீங்க பேசணும். நரகம் தருதுன்னு தெரிஞ்சா நீங்க அதை துறக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கும் நல்லது, பிறருக்கும் நல்லது, உங்க குடும்பத்துக்கு நல்லது, உங்க பிள்ளைகளுக்கு நல்லது, சபைக்கு நல்லது, சமுதாயத்துக்கு நல்லது. சொல்ல மாட்டீங்களா? அந்த சாத்தானுக்கு ஒரு தனி கிருபை இருக்கு. உங்களை பேச வைக்க கிருபை அவனுக்கு நிறைய இருக்கு. நீங்க அப்படி பைபிளை படிச்சுட்டு அவ்வளோ ஆமைன்னு சொல்லிட்டு அந்த பார்க்கிங் லாட் போகும்போது ஒரு செருப்புக்காகவே வாயை திறந்து சபிச்சிருவீங்க. அவனுக்கு தெரியும் இன்னைக்கு என்ன அப்படி கை தட்டி ஆமைன்னு சொல்றியா, வெளியே வா, உன் செருப்பை கொஞ்சம் நவுத்தி வைக்கிறேன்னு. அன்னைக்கு வழியா வந்த உங்க செருப்பை போட்டு போயிடுவான், இந்த சபைக்கு போய் வந்தேனே அப்படின்னு உன் வாயை சொல்ல வைக்கிற திறமை யாருக்கு இருக்கு? அவனுக்கு இருக்கு. அப்போதான் நீங்கள் நின்று கேட்கணும், ஒரு செருப்பு 300 ரூபா பரவாயில்ல போனால் போகட்டும், ஆனால் சாத்தானே நீ சொல்கிற பேச்சை நான் சொல்ல மாட்டேன்னு சொல்கிற. நரகத்திற்கும் பரலோகத்துக்கும் உள்ள வித்தியாசத்தின் செல்வாக்கு உங்கள் நாவல் வரும்போது எதை பேச வேண்டும் எதை பேசக்கூடாதுன்ற நன்மை உங்களுக்கு இருக்க வேண்டும். அப்படின்னா நான் இப்படி சொன்னால் இங்கிலீஷில் புரிஞ்சுப்பீங்க, உங்கள் நாவுக்கு ஒரு ஃபில்டர் வேணும். சிந்தனை 1000 வரும், பல சிந்தனை வரும், அதெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது. அந்த பேச்சுக்கு நீங்கள் என்ன பண்ணும், ஒரு ஜல்லடை, ஒரு ஃபில்டரை போடணும். யூ ஷுட் நாட் ஸ்பீக் இட் ஆல் த டைம். இல்லை பாஸ்டர் இது உண்மை, நான் பேசி தான் தீர்வேன். ஒரு முறை பேசிட்டு விட்டுரு, அதையே பேசிகிட்டு இருக்காத, அது உன்னை கெடுத்துரும், சபையை கெடுக்கும், குடும்பத்தை கெடுக்கும், சந்ததியை கெடுக்கும். யூ ஹாவ் டு புட் அ பிரிடில் ஆன் யுவர் டங். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சொல்கிறாரு, யுவர் டங் இஸ் செட் ஆன் ஃபயர் பை ஹெல். 7th verse வரேன், 6 முடிச்சிட்டோம். 7th verse, ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் பேர்ட், எவ்ரி கைண்ட் ஆஃப் பீஸ்ட், எவ்ரி கைண்ட் ஆஃப் ரெப்டைல், எவ்ரி கிரீச்சர் ஆஃப் த சீ இஸ் டேம்ட் அண்ட் ஹஸ் பீன் டேம்ட் பை மேன் கைண்ட். என்ன சொல்றா, திமிங்கலத்தை கூட ட்ரெயின் பண்ணலாமா, பயிற்சிக்கலாமா? திமிங்கலத்துக்கு மேலே உட்கார்ந்து ஒரு படத்தை எடுத்திருக்கான், ப்ளூ வேலா என்ன வேல் ஏதோ ஒன்று. அந்த பையன் அவ்வப்போது போகிறான், அந்த திமிங்கலம் வந்து கரையில் நின்று அவனை பார்த்து முத்தமிட்டு போதுங்க, ஆனால் என்னை பார்த்தா முழுங்கிடுங்க. ஸோ ஒரு திமிங்கலத்தை கூட ட்ரெயின் பண்ண முடியும், பறவைகளை ட்ரெயின் பண்ண முடியும். எங்கள் வீட்டில் ஒரு பச்சை கிளி இருந்துச்சு, அதை மம்மி டேடின்னு அழகாக சொல்லுங்க. இட் கேன் பி ட்ரெயின்டு. எவ்ரி கிரீச்சர் கேன் பி ட்ரெயின்டு. சிங்கத்தை பார்க்குறேன், வாயில் பிரெட் வைக்கிறார். அன்னைக்கு பார்க்குற ஒரு படத்தில் சிங்கத்தின் வாய்க்குள்ள தலை

திமிங்கலம், டால்பின், டைகரு, இதெல்லாம் கூட டேம் பண்ணி கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம். ஆனா உங்க வாயில ஒன்னு இருக்கே, அது ரொம்ப கஷ்டம்ன்றார். அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு அதனாலதான் ரெண்டாம் வசனம் சொன்னார், நீங்க பெர்ஃபெக்ட் மேன், நீங்க மெச்சூர் மேன். இதை கண்ட்ரோல் பண்ணா உங்க உடலும் மற்ற எல்லாமே அதை தானா பின்பற்ற தொடங்கும். எத்தனை பேர் ஜெயிக்கணும்னு இந்த வருஷம் நினைக்கிறீங்க? இன்னிலிருந்து உங்க பேச்சு கரெக்டா இருக்கணுங்க. நீங்க வேண்டாதெல்லாம் பேசக்கூடாதுங்க. பலவீனத்தில் அவருடைய பலன் பூர்ணமாய் விளங்கும். நான் வாழல்ல தலையா இருப்பேன், நான் கீழல்ல மேல இருப்பேன். எல்லாம் முடியும் போது சொல்ல, நான் சாகாமல் பிழைத்திருப்பேன். ஒருவேளை சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. யூ கேன் டேம் ரெப்டைல்ஸ் அண்ட் அனிமல்ஸ், பட் அ மேன் கேனாட் டேம் த டங் என்று சொல்லிவிட்டு, இட் இஸ் அன் அன்ரூலி ஈவில் அப்படின்றார். அன்ரூலி ஈவில் ஃபுல் ஆஃப் டெட்லி பாய்சன். ஒருத்தர் இப்படி ஒரு கோட் சொன்னார், சகோதரிகள் யாரும் கோச்சிக்கூடாது, உங்களை சொல்லலை நான், ஒருத்தர் சொன்னதை நான் சொல்கிறேன். எல்லாமே இன்னைக்கு நான் சொல்லலை, அவங்கவுங்க சொன்னது தான் சொல்கிறேன். மிகப்பெரிய ஒயிட் ஹவுஸின் அரமனையில் பிற்போக்காய் பேசுகிற கெட்ட வாயுள்ள மனைவியோடு வாழ்வதை காட்டிலும் ஒரு கூரை வீட்டில் தனியாக வாழ்ந்துட்டு போயிடலான்ட்டு நான் சொல்ல, ஒரு பெரியவர் சொன்னார், இதோட சகோதரிக்கு ஓட்டெல்லாம் எனக்கு கிடைக்காம போயிடும். ஹி செட், ஐ கேன் லிவ் இன் அ ஹட் அலோன் தென் லிவ் இன் அ பிக் ஒயிட் ஹவுஸ் இன் அ பேலஸ் வித் அ உமன் ஹூஸ் காட் அ பேட் மவுத். அப்படியாவது திருப்பி போட்டால் சகோதரிகள் ஓட்டு எனக்கு போவாது பாருங்க. பெரிய மாளிகைகளை வாழ்ந்து உரு உருன்னு டெய்லி வாயில கெட்டதே சொல்ற புருஷனோடு வாழ்வதை காட்டிலும் ஒரு கூரை வீட்டில் தனியாய் வாழ்ந்து விட்டு, இதுதாங்க நியாயம். ஒரு ஆணு கை தட்டலாம், ஆனா எவ்வளவு சகோதரி எனக்கு சகோதரி தட்டுறாங்க. நான் எவ்வளவு முக்கியம் ஒரு குடும்பத்தில். இட் இஸ் சோ இம்பார்ட்டன்ட் தட் வி ஹாவ் டு புட் அ பிரிடில் ஆன் அவர் டங். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. சிலர் பேச தொடங்கிட்டா அதே பிரச்சனையை திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப பேசுறது நிறுத்தவே மாட்டாங்க. சில குடும்பத்தில் சகோதரர்கள் லேட்டாக வர்றதுக்கே தான் காரணமாக இருக்குமோ? வீட்டுக்கு போனால் அதே தான் பேச போகிறா. சகோதரிகளே, நீங்கள் வளரணும். இதை கண்ட்ரோல் பண்ணால் உங்கள் குடும்பத்தை கண்ட்ரோல் பண்ணலாம். ரிலே சொல்ல மாட்டீங்களா? யூ மஸ்ட் ஷட் த ப்ராப்ளம். நீங்கள் பேச வேண்டிய நேரத்தில் பேச வேண்டியதை தான் பேசணும். பட் நோ மேன் கேன் டேம் த டங், இட் இஸ் அ ரெக்லஸ் ஈவில் ஃபுல் ஆஃப் டெட்லி பாய்சன்றார். அடுத்தது இப்படி சொல்கிறாரு, இந்த நாக்கில் என்ன இருக்கான்? பாய்சன் இருக்கான், விஷம். ஓ தெய்வமே, உங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்கிறேன், தன் பேச்சுகளில் கண்ட்ரோல் இல்லாதவன் கிட்ட ரொம்ப நாள் இருக்காதிங்க. அவங்க கூட பேசுறீங்க, அவங்க வேண்டாததெல்லாம் எப்போவுமே அடுத்தவங்களை பற்றியும் அதுவும் இதுவும் சாபத்துக்குரியதே பேசுகிறாங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் அந்த நட்பை வெட்ட முடியுமோ வெட்டிடு. அது உங்களுக்கு நலமாக இருக்கும். ஏன்னா அந்த வார்த்தை விஷம். நீங்கள் கேட்கும்போது நினைக்கிறீங்க அதனால என்ன ஆக போகுது, ஆனால் கேட்க கேட்க விஷம் உடனே சாகடிக்காது. இது சைனைடு கிடையாது, இது எலி மருந்து. இது மெல்லமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி ஏறி அப்புறம் லிவருக்கு போய் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளூ ஆகி மெல்லமாக தான் சாவ. ஆனால் அப்படிப்பட்டவர்கள் இருப்பார்களே, ஆனால் அப்படிப்பட்ட நட்புகளை கொஞ்சம் தூரமாக வச்சுட்டு பர்ஃபெக்ட் மென் கூட உங்கள் நட்பை வைத்துக் கொள்ளுங்க, அது உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். இப்படி சொல்ல போகிறீங்க, இந்த நாவில் விஷம் இருக்குது, அதனால் நீங்கள் பேசுகிற வார்த்தை பரலோகமாக நரகமாக என்று புரிந்து கொண்டு உங்கள் குடும்பம், உங்கள் ஆமீன் சொல்லுங்கள், உங்கள் பிள்ளைகள், ஏன் உங்களையே பார்த்து, உங்கள் தொழிலை பார்த்து, உங்கள் சூழ்நிலை பார்த்து, எல்லாத்தை விட உங்களை பார்த்து நீங்கள் பேசுகிற வார்த்தை நலமாக இருப்பதாக. தாவீது ஒரு யுத்தத்தை முடித்து வருகிறான், சிகளாக்கில் எல்லாவற்றையும் இழந்தான், வீடு எரிக்கப்படுகிறது, மனைவி பிள்ளைகள் சூறையாடப்பட்டிருக்கிறார்கள், இழந்து நிற்கும் போது சொந்த ஜனங்கள் கல்லறிந்து அவனை கொல்ல வந்த போது அவன் பார்க்கிறான், இந்த நேரத்தில் யாருடைய நாவும் எனக்கு சாதகமா இல்லை, ஆனால் ஒன்று பண்றேன், ஏன் நாவால என்னை உற்சாகப்படுத்துகிறேன். தாவீது தன்னைத்தானே திடப்படுத்திக் கொண்டான். என்கரேஜ் யுவர் செல்ஃப் வித் யுவர் வேர்ட். ஒருவேளை சொல்ல மாட்டீங்களா? ஸ்பீக் குட் ஆஃப் யூ. பக்கத்தில் ஒருத்தர் தட்டி சொல்ல, ரொம்ப நல்லவர் தாங்க அப்படின்னு இல்லை, நான் கூட ஆமான்னு சொல்லாம, இன்னைக்கு நான் கஷ்டத்தில் இருக்கேன், ஆனால் சீக்கிரம் நான் வெளியே வருவேன், இந்த துன்பம் அதி சீக்கிரத்தில் நீங்கிடும், இந்த கஷ்டகாலம் நிலைக்காது, இன்னைக்கு என் கையில் பணம் இல்லை, அதனால் என்னைக்கும் இல்லைன்னு இல்லை, கர்த்தரை நிலைமையை மாற்றுவார், இன்னைக்கு என்னை யாரும் புரிஞ்சுக்கல, நான் புரிஞ்சுக்கிற நாள் வரும், கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், நான் நிச்சயமாக முன்னேறுவேன். இன்னைக்கு இருளாக இருந்தாலும் எனக்கு தெரியும்

காலை விடிவெளி சீக்கிரம் வரும். இன்னைக்கு எனக்கு கஷ்டகாலம், ஆனா என்னைக்கும் எனக்கு கஷ்டகாலமா இருக்கும் என்று என் பைபிள் சொல்லவில்லை. இன்னைக்கு எனக்கு சோர்வு இருக்கு, ஆனா என்னைக்கும் நான் சோர்வா இருக்க மாட்டேன் என்று உங்கள் வாய் சொல்லுவதாக. Hallelujah. Speak to yourself. Encourage yourself. Speak blessing to yourself. And stop spewing poison. விஷத்தை துப்புறத இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது இந்த பிரசங்கத்தை நெஞ்சில ஒட்டிட்டு போங்க. ஏன்னா சாத்தா இன்னைக்கே தொடங்கிடுவான். அழகா இதெல்லாம் மறக்க வச்சு சாயங்காலத்துக்குள்ள ஒரு சண்டே உருவாக்கும். அப்பதான் சொல்லணும். பாஸ்டர் சொல்லிட்டாரு, இன்னைக்கு பாஸ்டர் கூட சொல்ல, ஜேம்ஸ் சொன்னாரு பைபிள்ல. ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இது அன்டேமபிள், ஃபுல் ஆஃப் பாய்சன். நீங்க நிறைய பேர் நல்லா இல்லாததுக்கு காரணம் வேற எதுவுமே இல்லையா, உங்க நாக்கு தான் காரணமா. ஒத்துக்கொள்றவங்க மட்டும் ஒரு ஆமீன் சொல்வீங்க. வேண்டாதெல்லாம் பேசுறது, அப்படியே கோவம் வந்தா போதுங்க, அப்படி பின்னி வாங்க. விஷம் கக்கிட்டு இருக்கும், அனல் கக்கும் எண்ணெய் குவியல், எருமலை பிளம்பு. ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்க. டங் இஸ் ஃபுல் ஆஃப் பாய்சன். It kills slowly. நீங்களே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பார்த்து டெய்லி நெகட்டிவாவே பேசிட்டே இருங்களேன். என்னையா பெரிய பெரிய சாமா உனங்களாம் இப்படியே பேசிட்டே இரேன். கவலையப்படாத, சீக்கிரம் அதன் கனிகளை நீ புசிப்ப. பிற்போக்கா பேசிட்டே இருங்களேன். இன்னும் உடனே ஆகாது, ஏன்னா அந்த விஷம் வந்து மெல்லமா தான் ஏறும். ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல பாருங்க, நீங்க என்னெல்லாம் முடியாதுன்னு சொன்னீங்களோ எதுவுமே முடியாது. ஆனா கஷ்ட காலத்துல முடியும்னு சொன்னீங்க பாருங்க, இன்னைக்கு முடியாதான ரெண்டு வருஷம் பின்னாடி பாருங்க, அது முடிஞ்சிருக்கும். ராமேன் சொல்ல மாட்டேன். நீங்க ஒரு ஆராதனைக்கு போறீங்க, இந்த பீடம் என்பது வல்லமை மிக்க இடம். அங்கிருந்து புறப்படுகிற அங்க யார் தேவ தூதன் பேசினாலும் அந்த பேசுற வார்த்தையில வல்லமை இருக்கு. அவர் தேவனுடைய தூதுவராய் வசனத்தை பேசுறாரு. ஆனா அவர் அனுதினமும் வசனத்தை கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு உங்களை சபிக்கிறார், உங்களை திட்டுகிறார், நீங்க உருப்பட மாட்டீங்க, உங்க சந்ததி எல்லாம் உருப்பட மாட்டாங்க என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்களே ஆனால். ஆமென். எனக்கு தெரியும், இதை சொல்லும் போது சாத்தானுக்கு பிடிக்கல அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் சோரக்கூடாது, அது நிறைவுகளுக்கு போக வேண்டும். ஹல்லேலூயா. ஒன்பதாம் வசனம், ஒன்பதாம் வசனம் இங்க கவனிங்க. இப்ப சாத்தான் இவ்வளவு அழகா உங்க மொத்த பேர் அந்த பக்கம் திருப்பி பாடுறா அப்படின்னு திருப்பிட்டா பாருங்க, இந்த பக்கம் பாருங்க. ஆமீன் சொல்ல மாட்டலாம். வித் டங், இப்படி சொல்றாரு, இன்னும் போறாரு, இன்னும் டீப்பா போறாரு ஜேம்ஸ். With this tongue we bless our God and Father. நம்முடைய தேவனாகும் பிதாவையும் இந்த நாவை கொண்டு நாம் அவரை ஆசீர்வதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். அதே நாவை கொண்டு நாம் பிறரை சபிக்கிறோம் சொல்றாருங்க. நீங்க அதே நாவை கொண்டு தேவனை என்ன செய்றீங்க, ஆராதிக்கிறீங்க. அதே நாவை கொண்டு பிறரை நீங்க கெடுக்குறீங்க. நீங்க அதை நிறுத்தணும்ன்றார். அது எப்படி சொல்றாரு பாருங்க. And with it we curse men and we have been made in the similitude of God. அவங்க தேவ சாயல்ல உருவாக்கப்பட்டவங்க. நீங்க அவங்களை என்ன செய்யக்கூடாது, சபிக்க கூடாது. நீங்க தேவ சாயல்ல உருவாக்கப்பட்டவங்க. நீங்க அதே வாயில பிறரை தீங்காக்க பேசவே ஏன் ஆமேனே வரல எனக்கு தெரியல. ஹல்லேலூயா. பரிசுத்த சொல்லல, அது எப்படி உன்னால முடியுது அப்படின்னு ஜேம்ஸ் கேட்கிறார். தேவசாயில நீ இருக்க, உன் சகோதரன் தேவசாயில இருக்காங்க, கை உயர்த்தி அப்படி பரிசுத்தம் பேசி ஆராதிச்ச அதே நாவல உன் சகோதரன் அவளை தீமையா பேசுற, எப்படி உன்னால கூடும்? ஹல்லேலூயா. அதான் சொல்றார், அவுட் ஆஃப் த சேம் பத்தாம் வசந்த், அவுட் ஆஃப் த சேம் மவுத் கம்ஸ் பிளஸிங் அண்ட் கர்ஸ். மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், திஸ் ஷுட் நாட் பி சோ. அதனால பத்தாம் வசனத்தை படிச்சுட்டு விளக்கம் சொல்றேன். அவுட் ஆஃப் த சேம் மவுத். என்ன கேக்குறீங்களா, இருக்கீங்களா? அதே வாயில ஆசீர்வாதமும் வருது, சாவும் வருது. மை பிரதரன், ஓகே ஆமீனே சொல்ல பரவாயில்ல. மை சிஸ்டரன், தீஸ் திங்ஸ் ஆட் நாட் டு பி சோ. ஒரே வாயில ரெண்டும் வரவே கூடாது. நான் சொல்லல, ஜேம்ஸ் சொல்றாரு. சொல்ல மாட்டீங்களா? ஏன்னா நான் சொன்னேன்னா சிலர் என்கிட்ட கோச்சிப்பீங்க பாருங்க. அதுக்கப்புறம் அவரு இல்லஸ்ட்ரேட் பண்றாரு, நிறைய நிறைய எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. இப்படி சொல்றாரு 11 வசனத்துல, ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் சால்ட் வாட்டர் ஃப்ரம் த சேம் ஸ்பிரிங், தேர்ஸ் அ ஸ்பிரிங் சென்ட் ஃபோர்த் ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் பிட்டர் வாட்டர் ஃப்ரம் த சேம். ஒரே ஊட்டிலிருந்து, ஒரே ஊட்டிலிருந்து நல்ல தண்ணி வரும், இல்லைன்னா கெட்ட தண்ணி தான் வரும். ரெண்டும் ஒரே வீட்டிலிருந்து வர,
அதனால முன்னாடி சொல்றாரு, இங்க ஆராதிச்சிட்டாங்க போய் சபிக்காத, அது ரெண்டும் ஒன்னுல இருந்து வரவே முடியாதுன்றார். 12 சார், மை பிரதர் அண்ட் சிஸ்டர், அத்தி அத்தி மரத்துல ஒலிவ் பழம் வருமா, கிராத்த செடியில அத்தி வருமா, உப்பு தண்ணியும் நல்ல தண்ணியும் ஒரே வீட்டில் வருமா, நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். என்னை கேட்குற அன்பானவர்களே, யாக்கோபு சொல்கிற கருத்து நமக்கு புரியலையா? ஒரே ஊற்று நம்முடைய இருதயம், ஆனால் அந்த இருதயத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் ஒன்று அது கசப்பாக இருக்கும், இல்லைன்னா அது நல்லதாக இருக்கும், ரெண்டும் சேர்ந்து வர முடியாது. ஏதாவது ஒன்றாக இன்றைக்கு மாறணும். இன்றைக்கு நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், கசப்பு வராமல் நல்லது மட்டும் வருவதாக. இட் ஷுட் நாட் பீ சோ, அப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். நான் நினைக்கிறேன் நம் எல்லாரும் குற்றவாளிகள், நம் எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக கணக்கு கொடுக்க வேண்டியவர்கள். ஏன்னா நம்ம நல்லவன் எல்லாரும் வேண்டாததை நிறைய பேசி இருக்கிறோம். ஆனால் இன்றைக்காவது இந்த செய்திக்கு பின்னாடி நம்ம கர்த்தருடைய நாவை கர்த்தருக்கு கொடுத்து ஒரு சிந்தனை வரும்போது, இது நரகமா இது பரலோகமா என்று கேட்டு பரலோகம் சொல்லுவதை சொல்லுவோம், நரகம் சொல்வதை சொல்லாமல் இருப்போம். ஹவு கேன் பிட்டர் வாட்டர் கஷ் அவுட் ஆஃப் யூ. மத்தேயு சுவிசேஷம் வரும்போது ஆண்டவர் 12:34, ஜீசஸ் வந்து பரிசேயர்கிட்ட பேசுகிறார். பரிசேயர்கள் என்பது ஒரு கூட்டம் ரிலிஜியஸ் பீப்புள். அந்த காலத்தில் அவங்களுக்கு எப்படின்னா மதம் இருக்கும், வேஷங்கள் நிறைய, மத வேஷங்கள் நிறைய இருக்கும். ஆனால் தேவனுக்கும் அவங்களுக்கு எந்த உறவும் இல்லை என்பதை இயேசுவே சொன்னார். அதுவும் நான் சொல்லலை, இயேசு தான் சொன்னார். நீங்கள் அவரை தான் கேட்கணும். ஆமீன். அதுக்கப்புறம் சொன்னார், இன்னைக்கு நான் நினைக்கிறேன் அந்த பரிசேயருடைய சந்ததி இன்னைக்கும் இருக்கிறாங்க. இன்னொரு ஆட்டி சிலர் கேட்கல பாருங்க, அந்த பரிசேயருடைய சந்ததிகள் இன்னைக்கும் இருக்கிறாங்க, நிறைய இருக்காங்க. இருப்பாங்களோ எனக்கு தெரியாது. அவங்களுக்கு சர்ச் இருக்கு ஆனா உறவில்லை, அவங்களுக்கு வர்ஷிப் அசைவுகள் இருக்கு ஆனா உறவில்லை, அவங்களுக்கு ரூல்ஸ் இருக்கு ஆனா உறவில்லை. அதனால அவரை பார்த்து இப்படி 12:34 சொன்னாரு, யூ ப்ரூ விரியன் பாம்பு குட்டிகளே, ப்ரூட் ஆஃப் வைப்பர்ஸ், ஹவு கேன் யூ பீயிங் ஈவில். நீங்க உங்களை பத்தி தெரியும், நீங்க வேஷ பக்தி போடுறீங்க அப்படின்னு அவர் இயேசுநாதர் அவரை சொல்றார், அவங்கள சொல்றார். நீங்க வேஷம் போடுறீங்க, நீங்க தீமைன்னு எனக்கு தெரியும், அதுக்கப்புறம் எப்படிடா நீங்க நல்லா பேசுறீங்க? உங்களை பத்தி நான் புட்டு வச்சிருக்க உங்க இருதயத்தை நான் பாக்குறேன், ஒன்னும் எண்ணம் சரியாவே, ஆனா நல்லா பேசுறீங்கடா இருக்கீங்களா? சொல்லிவிட்டு அவர் அத்தை சொல்றாரு, இதுங்கதான் என்னுடைய க்ளோசிங் கன்க்ளூஷன், நீங்க ஏன் அப்படி பேசுறேன்னு சொல்றேன், உள்ளத்தின் நிறைவு தான். நிறைய விஷயம் அந்த பரிசேரில் பற்றி சொல்லணும், நான் அந்த வம்புக்கு வரல, கர்த்தர் பார்த்து கொள்வார். பட் நம்ம சிந்தனைகளில் பல யோசனைகள் வரும்போது, இது பரலோகமா நரகமா என்று கேட்டுதான் வாயை தொடர்ந்து பேசுகிற ஊழிக்காரனாய், விசுவாசியாய், தகப்பனாய், தாயாய், மனைவியாய், புருஷனாய், பிள்ளைகளாய் நம்ம இருக்க வேண்டும். உள்ளத்தின் நிறைவு தான் வாய் பேசுகிறது. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? நான் இப்படி முடிச்சிடுறேன், நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. இந்த டங்கை ஒன்றும் பண்ண முடியாது, பைபிளில் எனக்கு அதுக்கு ஒன்றும் கிடைக்கல. இதை வெட்டி விடுவோம் அப்படிலாம் வெட்டினா அவ்வளோதான், இது தேவை. ஏன்னா இதில் நல்லதும் இருக்குது, கெட்டது இருக்குது, இல்லை ஜீவனும் இருக்குது, மரணம் இருக்குது. அப்போ இது என்ன வேணும் தேவை, இதை ஆப்ரேட் பண்ண முடியாது. இதை ஆப்ரேட் பண்ணால் அப்படிதான் பேசணும், இதை ஆப்ரேட் பண்ண முடியாது. ஆனால் இல்லைங்க, இருங்க, எங்கேருந்து வருது? யார் ஷாபுவா? இது எங்கேருந்து வருதான்? உள்ளத்தின் நிறைவு தான் பேசு பாஸ்டர். நீங்க சொல்றது கரெக்டான் பாஸ்டர், ஆனா வருது பாஸ்டர். இது எப்படி மாத்துறது என்றதை பதில் சொல்லனா அந்த செய்தி நிறைவாகுது. இல்லை, ஆண்டவர் சொன்னார் உள்ளத்திலிருந்து தான் என்ன வருதான், வாய் பேசுதான். பரிசேயர்களே, இவ்வளோ தீமை செய்கிறவங்களன்னு எனக்கு தெரிஞ்சு, நீங்கள் எப்படி அவ்வளோ பாலிஷாக பேசுறீங்க, அப்புறம் இப்படி பேசுறீங்க, உங்களை பற்றி எனக்கு தெரியும். உங்கள் ஹார்ட் கல், உங்கள் இருதயம் கல். இன்னைக்கு சொல்கிறேங்க, நீங்கள் யாராக இருந்தாலும் ஆண்டவர் என் ரட்சகர் இயேசுக்கிட்ட வந்தீங்கன்னா அவர் உங்கள் நாவை வெட்ட மாட்டார். அவருடைய ஆப்ரேஷன் டேபிள் உன்னை படுக்க வச்சு உன் நெஞ்சை ரெண்டாக திறந்து உன் கல் இருதயத்தை எடுத்துட்டு உனக்கு ஒரு மாம்சமான இருதயத்தை கர்த்தர் உள்ளே வச்சு ரத்தம் வராமல் தச்சு பொருத்திட்டு உன் அழகாக எழுப்பி அனுப்பிட்டார்னா, இது வரைக்கும் நீ பேசுனது ஒரு விதம், ஆனால் இப்போவும் பேச்சே மாறுகிறது. உங்கள் மனைவி யோசிக்கிறாங்க, இவராக இப்படி பேசுகிறாரு, இரக்கம் வருகிறது. அன்பின் பேச்சு, வெற்றியின் பேச்சு, முற்போக்கான பேச்சு, விசுவாசமான பேச்சு. காரணம் நாவை மாற்றவில்லை, கர்த்தர் இருதயத்தை மாற்றி விடுகிறார். அதிலே சொல்ல மாட்டீங்களா? You cannot remove the tongue, but my God removes the heart. ஹார்ட்டை எடுத்துட்டு
ஒரு புது ஹார்ட்டை பொருத்தி சிலரை பார்த்து எனக்கே ஆச்சரியமா இருக்கு. எப்படி இருந்த பிரதர் இன்னைக்கு என்னடா இப்படி இருக்காரு, திட்டினா கூட ஒண்ணுமே தெரியாம போயிடுறாருங்க, எப்படி இப்படி மாறிட்டாரு, என்ன அந்த மனதுருக்கும். ஆண்டவர் இங்க மாத்தினாரு. சத்தத்தை கேட்கிறவர்களே ஒரு எல்லாம் சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவர் உள்ளத்தில் வந்து அந்த மாற்றத்தை ஏற்படுத்தும் போது, எரேமியா சொன்னார், உலகத்தில் மனிதனுடைய இருதயம் எல்லாத்திலையும் கபடு உள்ளது. இட்ஸ் எ டெஸ்பரேட்லி விக்கட் ஹார்ட். இந்த ஹார்ட்லேருந்து வர்ற வார்த்தை நல்லாவே இருக்காது. ஆனால் அந்த வார்த்தை நல்லா இருக்கணும் ஒரே வழிதான், ஆண்டவர் இந்த ஹார்ட் எடுத்துட்டு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளானால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகளெல்லாம் ஒளிந்து போயின. இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க உங்களுக்கு கர்த்தர் ஒரு புது ஹார்ட்? எப்படி நீங்க இப்படி தீமையை உங்களுக்குள்ள மத தீமையை வச்சுட்டு இப்படி பாலிஷா பேசுறீங்களே, எப்படா பேசுறீங்கன்னு சொல்லிட்டு சொன்னார், உங்கள் உள்ளத்தின் நிறைவு தான் வாய் பேசுகிறது, அபண்டன்ஸ் ஆஃப் ஹார்ட் தான் மவுத்து பேசுது. இங்க என்ன இருக்கோ அகப்பேல இருப்பார், சட்டியில் இருக்கிறதான் அகப்பையில வரும். சட்டியில் இல்லாத ஒன்று அகப்பையில் வராதது போல, இங்கே இல்லாத ஒன்று அங்கே வராது. இங்கே சரியானா இங்கே சரியாயிரும், இங்கே சரியாக்க மனிதனால் கூடாது. என் ரட்சகர் இயேசுவுக்கு எத்தனை பேர் உங்கள் இருதயங்களை ஒப்புக் கொடுப்பீர்கள்? அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் பிள்ளைகளாகும்படிக்கு கர்த்தர் கட்டளை கொடுத்தார். ஆண்டவர் உங்களில் கிரியை செய்து முடிக்கும் போது உங்கள் வாழ்வே மாறிடும், உங்கள் இருதயம் எளிதாய் மாறிடும், ஜனங்களை புரிந்து கொள்வீர்கள், சகிப்பு தன்மை கர்த்தர் தருவார். இன்னைக்கு எத்தனை பேர் இயேசுவை என் உள்ளத்தில் வாங்கன்னு சொல்றவங்க, இன்னைக்கு கர்த்தர் உங்கள் இருதயத்தை மாத்தட்டும். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. இப்போ ஒரு டெஸ்ட் முடிச்சிடலாம், ஒரு டெஸ்டோடு தான் முடிக்கணும் இல்லையா? இப்போ நான் மாறியிருக்கேனா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஒரு கேள்வி எனக்குள்ளேயே. நான் சொல்கிறேன், இது வரைக்கும் உங்களை உங்களுக்கு ரொம்ப அவனை பார்த்தாவே எரிச்சல் வரவனே நல்லா பேசுறீங்கன்னா மாறி இருக்கீங்கன்னு அர்த்தம். புரியல, என்னை ஒரு மாதிரி பார்த்தீங்க பாருங்க. அதாவது அவரை பார்த்தாவே நமக்கு உருன்னு ஏறும் பாருங்க. அவரை பார்த்து கூட ஐயா நீங்க நல்லா இருக்கீங்களா ஐயா அப்படின்னு சொல்ற அளவுக்கு மாறிட்டீங்கன்னா இங்க மாறி இருக்குன்னு அர்த்தம். அங்க வரும்போது வா, நீ எத்தனை நாள் உயிரோடு இருப்ப நான் பாத்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லுதுன்னா இங்க இன்னும் நீங்க மாறவே. வீட்டுக்கு இன்றைக்கி போகும்போது உங்களை பிடிக்காதவர் எங்கே இருக்காரோ அந்த வழியாக காரை ஓட்டி அவர் வீட்டையே கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு இதை கொஞ்சம் அலசிப்பார், இது நல்லா பேசுதுன்னா ஆப்ரேஷன் நடந்திருக்குன்னு அர்த்தம். ஹார்ட் ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல். இது அங்கே போனோன்னு கொள்ளையடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா இங்கே ஆப்ரேஷன் நடக்கலைன்னு அர்த்தம். திரும்பியும் வாங்க, ரட்சிக்கப்படுங்க, நான் ஞானஸ்தானம் தரேன். நீங்களும் ஒரு பரிசெயன்தான், உள்ளத்தின் நிறைவுதான் வாய் பேசுகிறது. ஒரு அள்ளி சொல்ல மாட்டீங்களா? இருந்து நிப்போ. மாஷாவி கிரியேட் இன் மீ அ கிளீன் ஹார்ட் ஓ காட். இன்னைக்கு கர்த்தர் உங்க இருதயத்தை மாற்றுவாராக. என் வார்த்தைகள் நலமா இருக்கணும். லெட் காட் சேஞ்ச் யுவர் ஹார்ட். என் உள்ள நல்லா இருந்தா என் வாய் நல்லா இருக்கும்.

நாங்கள் எல்லாரும் இந்த நாவை குறித்து குற்றம் உள்ளவர்கள். ஆனால் ஒரு நாள் நியாயத்தீர்ப்பின் நாளில் பேசின எல்லா வேண்டாத வார்த்தைக்கும் நாங்கள் கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதனால் a perfect man, a mature man, தன் நாவை கண்ட்ரோல் பண்ணுவான். இதை கண்ட்ரோல் பண்ணால் பாடியே கண்ட்ரோல் பண்ணலாம், சூழ்நிலைகளை கூட கண்ட்ரோல் பண்ணலாம் என்று யாக்கோபு சொல்லும் அறிவுரைகளை கேட்டு எங்கள் நாவையும் இருதயத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை மாற்றுங்கப்பா, எங்கள் இருதயத்தை மாற்றுங்க, எங்கள் இருதயத்துக்கு ஔஷதம் தாங்க, எங்கள் காயங்கள் ஆறட்டும், எங்கள் இதய கசப்புகள் நீங்கட்டும், மன்னிக்க வேண்டியவர்களை மன்னிக்கும் திறனை தாங்க, உங்க அன்பு எங்களை ஆட்கொள்ளட்டும் என்று நாங்கள் வேண்டி ஜெபித்து எங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கிறோம். நாவில் ஜீவன் உண்டு, நாவில் மரணம் உண்டு, நாவில் வெற்றி உண்டு, நாவில் அழிவு உண்டு என்று புரிந்து கொண்டவர்களாய் இருதயம் மாற, உள்ளத்தின் நிறைவில் வாய் பேச வெற்றியோடு எங்கள் பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்கள்.

நீங்கள் இப்பொழுது எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் இருக்கிற வண்ணமாகவே இயேசுவிடத்தில் வாருங்கள். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உங்களை சேர்த்துக் கொள்வார், தமது கரங்களால் அணைத்துக் கொள்வார். அநேக நம் வாழ்க்கையில் வரலாம் போகலாம், ஆனால் இயேசு மட்டும்தான் எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு இருப்பவர், கடைசி வரை நம்மோடு கூட நிற்பவர். அவர் நாமம் வல்லமையும் அதிகாரமும் உடையது. அவர் நாமத்தை அறிக்கை செய்து அவர் வார்த்தையில் வளரும் போது கிருபையின் மேல் கிருபை, பலத்தின் மேல் பலன், மகிமையின் மேல் மகிமையும் அடைவீர்கள். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் சுகத்தையும் விடுதலையும் இப்பொழுதே பெற்றுக் கொள்ளுங்கள். எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் இயேசு என்ற நாமம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த உலகமும் அதில் உள்ள பிரச்சனைகளும் தற்காலிகமானது, இயேசுவே நிரந்தரமானவர். நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காக ஆயத்தமாவோம்.

ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இஃப் யூ பிலீவ் யூ வில் சி த க்ளோரி ஆஃப் காட். நம்முடைய ஆண்டவரிடத்துல நாம் வந்து அவருடைய வார்த்தையின் மேல் நாம் விசுவாசம் வைத்து அவரிடத்துல ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. நாம் நினைப்பதற்கும் நாம் யோசிப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கர்த்தர் நம்மிலே கிரியை செய்வார். ஆமென். நம்ம நினைக்க முடியாது, நம்மளால யோசிக்கவே முடியாது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை மனுஷனுடைய கண் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, இருதயத்தில் அவைகள் தோன்றவும் இல்லை. நம்மை மறவாத ஒரு ஆண்டவர் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. We have a God who never forgets us. நம்மளை ஒரு நாளும் மறவாத தேவன் அவர்.

ஜெபிப்பவான். ஒரு சிலர் நினைக்கிறீங்க ஆண்டவர் என்னை மறந்து போய்விட்டார், ஆண்டவர் என்னை மறந்துட்டார் என்று சொல்ல இல்ல, நான் மறப்பதே இல்லை, உன்னை நான் மறப்பதே இல்லை, உள்ள உள்ள கையில உன்னை வரைந்து இருக்கிறேன். ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை, ஏன் இவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு துக்கங்கள் என்று சொல்லி ஒருவேளை ஒரு கேள்வியோடு இங்க உட்கார்ந்துருப்பீங்க அப்படின்னு சொன்ன கர்த்தருடைய சொல்லுகிற காரியம் என்ன, உன்னை மறவாத ஒரு தெய்வம் உனக்கு உண்டு, உன்னை மறவாத ஒரு ஆண்டவர் உனக்கு உண்டு, உன்னுடைய வேதனைகள் துக்கங்களை அறிந்தவர் உனக்கு உண்டு, உன்னை மறப்பதே இல்லை. தாயும் தகப்பனும் உன்னை மறந்தாலும், உன் சுற்றத்தினர் உன்னை மறந்தாலும், உன்னை விட்டு விலகாத தேவன், உன்னை காக்கும் தேவன் அருணோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க ஆண்டவரே நீங்க கூடவே இருக்கிறீங்க, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமை நம்புவேன் சுவாமி, சொல்லுங்க உமை நம்புவேன் ஆண்டவரே. இயேசுவே உமை நான் நம்புவேன், நீங்க நிச்சயமா எனக்கு உதவி செய்வீங்க. என் கஷ்டங்கள் உமக்கு தெரியும், வேதனைகள் உமக்கு தெரியும், ஒருவரிடத்திலும் சொல்லக்கூடாத அளவுக்கு என் மனதிலே உள்ள துக்கங்கள் உமக்கு தெரியும். இந்த சமூகத்திலே நான் வந்து அப்படியே என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே.

பாடலுடைய கடைசி சரணம் என்ன சொல்லுகிறது? அத்திமலம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், என் வாழ்க்கையில ஜெயமாய் ஒரு காரியமும் காணப்படாவிட்டாலும் ஆண்டவரே உண்மையே நான் நம்புவேன். ஆமென். இதான் நமக்கு எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கிற போது கர்த்தரை நம்புவது யாருனாலும் நம்புவாங்க. ஆனா நம்முடைய வாழ்க்கையில கஷ்டம், நெருக்கம், வேதனை, துன்பம், நாம் நினைக்கிறபடி காரியங்கள் நடக்காமல் இருக்கும் பொழுது அப்பொழுது கர்த்தரை நம்புவதுதான் முக்கியமான காரியம். ஆமென். ஒருவேளை துக்கம், வேதனை, நான் நம்புகிற காரியம், நான் நினைக்கிற காரியம் நடக்கவில்லை. I was thinking that these things will happen but it did not happen. இவைகள் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடிவு கொண்டு வரும் அல்லது ஒரு மாற்றம் வரும் என்று நினைத்தேன், அவைகள் வரவில்லை அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது அந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நம்புவதுதான் உண்மையான விசுவாசம். ஆமென். அதான் கடைசியில் அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதல் அற்றாலும், கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒருமுறை கூட அந்த பாடலை பாடு.

ஆமென். அவருடைய வார்த்தையிலே கர்த்தர் சொல்லுகிறார், மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாய் இருக்கிறேன், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? இஸ் தேர் எனிதிங் டு ஹார்ட் ஃபார் மீ டு டூ? அகிலத்தையும் ஆகாயத்தையும் படைத்த தேவன், அவரால் செய்யக்கூடாதது ஒன்றுமே இல்லை. தேர் இஸ் நத்திங் தட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் காட். அந்த சொல்ல நீ விசுவாசிய நம்புவ அப்படின்னு சொன்னா எல்லாம் கூடும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். பல்லவி, நமக்கு தெரிந்த பல்லவி, பட அகிலத்தையும் ஆகாயத்தையும் உந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே ஆண்டவர் நீர் சிருஷ்டித்தீரே, உந்தன் வல்ல கரத்தினாலே ஆகாதது ஒன்றுமில்லை. கரங்களை தட்டி சந்தோஷமாய் பாடுவோம்.

ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையில கர்த்தர் சொல்ல, மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாயிருக்கிறேன், மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாயிருக்கிறேன். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று, இஸ் எனிதிங் டூ ஹார்ட் ஃபார் மீ, கர்த்தர் கேட்கிற வார்த்தை. இன்னைக்கு நம்ம அதை விசுவாசிப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதை நாம் பார்க்கலாம். நம்முடைய கரங்களிலே ஒப்புவிக்கிறோம் சுவாமி, காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.

சிந்திப்போம், செயல்படுவோம். நம்ம வாழ்க்கையில நண்பர்களோட பங்கு மிக முக்கியமானது. நம்ம பக்கத்துல எப்பவும் நண்பர்கள் இருக்காங்க அப்படிங்கிற நினைப்பே நமக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்குது இல்லையா? சரி, இப்போ உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட நினைச்சு பாருங்க. நீங்க தேவையில இருக்கும்போது உண்மைக்குமே அவங்க உங்க பக்கத்துல இருக்காங்களா? வேணா சில நேரங்கள்ல இருந்திருக்கலாம், ஆனா எப்பவுமே அவங்க நீங்க கூப்பிட்ட உடனே ஓடி வர்றாங்களா? மிக துயரமான நேரங்கள்ல, நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள்ல நீங்க அனுப்புற மெசேஜஸுக்கு அவங்க உடனே பதில் அனுப்புறாங்களா? சில வேளைகள்ல அனுப்பலாம், ஆனா நிறைய நேரங்கள்ல அவங்க கிட்ட இருந்து உடனே பதில் வராது, அப்படித்தானே? சில நேரங்கள்ல அவங்க அருகாமைய நீங்க தேடும் போது, அவங்கள நீங்க போன் பண்ணி கூப்பிடும் போது உடனே ஓடி வருவாங்களா? வந்திருக்கலாம், வராமலும் இருந்திருக்கலாம். இப்படிப்பட்டவங்கள நாம உண்மையான நண்பர்னு சொல்லலாமா? ஒரு உண்மையான நண்பர்னா அவங்க நமக்கு தேவைப்படும் போது நம்ம கூட இருக்கணும், நம்மள ஒருபோதும் கைவிட்டுற கூடாது, நம்ம ரகசியத்தை பாதுகாக்கணும், நமக்கு எப்பவும் உண்மையா இருக்கணும். உங்க நண்பர்களால நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு வர முடியாம இருந்திருக்கலாம், அதே மாதிரி நீங்களும் அவங்க எதிர்பார்ப்புக்கு வர முடியாம இருந்திருக்கலாம், அவங்க தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாம இருந்திருக்கலாம், சில நேரங்கள்ல உங்களை அறியாமலே கூட நீங்க இதை செஞ்சிருக்கலாம். இதெல்லாத்தையும் நினைச்சு பார்க்கும்போது ஒரு தனிமையான உணர்வு உங்களை ஆட்கொள்ளுது இல்லையா? வேண்டாம், இப்படி நீங்க தனிமையா உணரவே வேண்டாம். நமக்கு ஒரு நல்ல நண்பர் இருக்காரு. நாம எதிர்பார்க்கறதுக்கு அதிகமா அவர் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வாரு. நம்மளை ஒரு போதும் கைவிட மாட்டாரு, நம்மள தனிமையில விடமாட்டாரு, நாம பேசுறத கவனமா கேக்குறாரு, உடனுக்குடனே பதில் கொடுக்காரு, நாம செஞ்ச தவறுகளை மன்னிக்கிறாரு. அவர் நித்தியமானவர், நிலையானவர். சங்கீதக்காரன் சொல்றது மாதிரி நாமும் சொல்வோமா? நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமாயிருக்கிறீர், கர்த்தராகிய ஆண்டவரே நீரே என் நோக்கமும், என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாயிருக்கிறீர், நான் கற்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன், என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே, உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன், நீரோ எனக்கு பலத்த அடைக்கலமாயிருக்கிறேன்.

எபிரேயர் 13 அதிகாரம். சகோதர சிநேகம் இழத்திருக்க கடவுது. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்ததுண்டு. கட்டப்பட்டவர்களோடே நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நேர்த்துக் கொள்ளுங்கள். நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்களிருந்து அறிந்து தீங்கு அனுபவிக்கிறவர்களை நேர்த்துக் கொள்ளுங்கள். விவாகம் யாவருக்குள்ளும் கரமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாததுமாயிருப்பதாக. வேசிக்கல்லரையும் பச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவருடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். பலவிதமான அந்நிய போதனைகளால் அழைப்புண்டு திரியாதிருங்கள். போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் விஸ்திரப்படுகிறது நல்லது. போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே. நமக்கொரு பலிபீடம் உண்டு, அதற்குரியவர்களை புசிக்கிறதுக்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை. ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்களின் நிமித்தமாய் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்படும். அந்தப்படியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்துக்கு புறப்பட்டு போக கடவோம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதை நாடி தேடுகிறோம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அன்றியும் நன்மை செய்யவும் தானதர்பம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணவர்களாய் விழித்திருக்கிறபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடே அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்க மாட்டாதே. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நாங்கள் நல் மனசாட்சியுடையவர்களாய் எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க விரும்புகிறோம் என்று நிச்சயித்திருக்கிறோம். நான் அதிசீக்கிரமாய் உங்களிடத்தில் வரும்படிக்கு நீங்கள் இப்படி வேண்டிக் கொள்ளும்படி அதிகமாய் கேட்டுக்கொள்கிறேன். நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராய் இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறிவரப்பனின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர் பொருந்தினவளாக்குவாராக. அவருக்கு என்னென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமீன். சகோதரரே, நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதின புத்திமதியான வார்த்தைகளை நீங்கள் பொறுமையாய் ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்கிறேன். சகோதரனாய் தீமோத்தேயு விடுதலையாக்கப்பட்டான் என்று அறிவீர்களாக. அவன் சீக்கிரமாய் வந்தால் அவனுடனே கூட நான் வந்து உங்களை காண்பேன். உங்களை நடத்துகளையும் பரிசுத்தவான்கள் யாவரையும் வாழ்த்துங்கள். இத்தாலியா தேசத்தார் யாவரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். கிருபையானது உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமீன்.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது அனுதின தியான வேளை.
1: பரமபிதாவானவர் அனுப்பிய முதல் தேற்றரவாளனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு கவலைக்கு கவலை, டிஸ்கரேஜ்மெண்ட். வாசிக்க வேண்டிய பகுதி 2 கொரிந்தியர் 12:10 மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே, ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3வது வானவரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதேசிக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததும் ஆகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். இப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டுவேன். ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களே அன்றி வேறொன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன். சத்தியமானதை நான் பேசுகிறேன். நான் மேன்மை பாராட்ட மனதாயிருந்தாலும் நான் புத்தியீனன் அல்ல. ஆனாலும் ஒருவனும் என்னிடத்தில் காண்கிறதற்கும் என்னாலே கேட்கிறதற்கும் மேலாக என்னை எண்ணாதபடிக்கு அப்படி செய்யாதிருப்பேன். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாயிருக்கும் போதே பலமுள்ளவனாயிருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். மனப்பாட வசனம் 1 பேதுரு 5:7. கடவுள் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். Cast all your anxiety on God because he cares for you. கடவுளின் மக்களுக்கு எதிராய் பயன்படுத்தும் அனைத்து ஆயுதங்களிலும் மிகவும் சக்தி வாய்ந்தது சோர்வுற செய்வது என்பதே சாத்தான் கண்டுபிடித்தது. ஏனென்றால் மனிதனுடைய இருதயத்திலுள்ள கவலை அவனை ஒடுக்கும் என்று நீதிமொழிகள் 12:25 வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலோ புதிய ஏற்பாட்டிலோ எந்த பரிசுத்தவானும் இதற்கு தப்ப முடிவதில்லை. அப்படி இல்லை என்றால் கர்மேல் மலையில் வீரதீர சாகசம் புரிந்த தீர்க்கன் எலியா மறுநாளே கோழையிலும் கோழையாய் சூரிய செடியின் கீழ் படுத்து கிடந்ததை எப்படி விளக்க முடியும்? பொதுவாக கடவுளுடன் கொண்ட மலையுச்சி அனுபவம் அல்லது அவரது அரசிற்காய் புரிந்த அருஞ்செயல் ஒன்றை அடுத்துதான் சோர்வின் குப்பை மேட்டில் எரியப்படுவோம் என்பது பலரது சாட்சி. ஏராளமான தெய்வீக வெளிப்பாடுகள் இருந்த திருத்தூதுவர் பவுலுக்கு கூட சோர்வுகள் இருந்தன. அவரது உடலில் ஒரு முள் அவரை குத்திக்கொண்டே இருந்தது. அது மிகவும் கொடுமைப்படுத்தியபடியால் அதை சாத்தானின் தூதன் என்று அழைக்கிறார். அது தன்னை விட்டு நீங்க வேண்டுமென எவ்வளவாய் விரும்பினார். அதை குறித்து ஏனோ தானோவென்று அவர் ஜெபித்து விட்டுவிடவில்லை. அது முழுவதும் நீங்கிவிடும்படி திரும்ப திரும்ப கடவுளிடம் வேண்டிக் கொண்டார். ஆனால் அந்த பிரச்சனையிலிருந்து பவுலை விடுவிப்பதற்கு பதிலாக அதை சமாளிப்பதற்கான பலத்தையே கடவுள் கொடுத்தார். பாடு பாடுதான், ஆனால் தேவ கிருபையால் கண்ணீர் கழிப்பாயிற்று. பிசாசுக்கு இது இன்னொரு தோல்வி. சோர்வின் பள்ளத்தாக்கில் புதைந்து புலம்பிக் கொண்டிராமல் வலுவற்றிருக்கும் போதே வலுவற்றிருக்கிறேன் என்று பாடிக்கொண்டு குதித்தெழுந்தார் பவுல். முந்தைய தலைமுறையின் வாழ்க்கையை விட வாழ்க்கை நமது வாழ்க்கையை விட இலகுவாகத்தான் இருந்தது. விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும் இன்று உச்ச நிலையில் உள்ளன. சாதனங்களும் சாதகங்களும் அதிகம். ஆனால் விளைவோ இறுக்கங்களும் இழைப்புகளும் தான். அன்சைட்டி அண்ட் டென்ஷன். நமது முன்னோருக்கு தெரியாத வியாதிகளெல்லாம் இன்று சாதாரணமாகிவிட்டன. இவை எல்லாவற்றையும் பயன்படுத்தி இறை மக்களை சாத்தான் சோர்வில் ஆழ்த்துகிறான். ஆனால் நேற்றைய இன்றைய நாளைய பிரச்சனைகளுக்கு பதில் தரும் திருமறை கூறுவது, கடவுள் நம்மை விசாரிக்கிறவரானபடியால் நமது கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்துவிட வேண்டும் என்று நமக்கு போதிக்கிறது. இல்லையேல் யாரை விழுங்கலாம் என்று அலைந்து திரிகிற பிசாசுக்கு நாம் எளிதில் இரையாகி விடுவோம். 1 பேதுரு 5:7-8 வாசித்து பாருங்கள். பிரச்சனைகளுக்கு தீர்வையோ வேதனைகளுக்கு முடிவையோ அல்ல, நம்மால் புரிந்து கொள்ள முடியாத தெய்வீக சமாதானத்தையே ஜெபம் வாக்களிக்கிறது. வாசிக்கிறேன் அந்த பகுதியை, பிலிப்பியர் 4:6-7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது அந்த ஜெபம் உடனே கேட்கப்படும், அந்த ஜெபத்துக்கு நீங்கள் விரும்பியபடி பதில் வரும் என்று சொல்லாமல், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்தேசுக்களாக காத்துக்கொள்ளும் என்று அங்கே உத்தரவாதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாசை எதிர்த்து நிற்க தேவையான சக்தியாய் மாறுவது கடவுளுக்குள்ளான இந்த மகிழ்ச்சியே. பரிசுத்தவான்கள் அனைவரும் நம்மை போலவே பாடுபடுகின்றனர் என்று நாம் நினைத்துக் கொள்ளுவதும் இன்னொரு ஊக்கமாகும். அதைத்தான் 1 பேதுரு 5:9 வாசிக்கிறோம். கவலை உங்களை கவலைப்படுத்துவதை நிறுத்தும் வரை கவலையை கவலைப்படுத்துங்கள். இன்னொரு முறை சொல்லுகிறேன், கவலை உங்களை கவலைப்படுத்துவதை நிறுத்தும் வரை கவலையை கவலைப்படுத்துங்கள். ஒரி ஒரி அன்டில் ஒரி ஒரிஸ் யூ நோ லாங்கர். சகோதரன் டிஜிஎஸ் தினகரனுக்கு நிகராய் அந்த பாடலை யாருமே பாட முடியாது, ஆனால் இங்கு அது மிகவும் பொருத்தமாக இருப்பதால் நான் அதை பாடுகிறேன்.

கடவுள் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். காஸ்ட் ஆல் யுவர் அன்சைட்டி ஆன் காட் பிகாஸ் ஹி கேர்ஸ் ஃபார் யூ. எங்கள் மகாபெரிய தேவனே, இந்த அருமையான திருச்செய்திக்காக, உம்முடைய அருள் வார்த்தைகளுக்காக, உம்முடைய வாக்குகளுக்காக, நீர் எங்களை ஊக்கப்படுத்துவதற்காய் கொடுக்கிற உம்முடைய வெளிப்பாடுகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்களை துக்கத்தில் அமிழ்த்தி எங்களை அப்படியே விழுங்கிவிட வேண்டும் என்று சொல்லி பிசாசானவன் சிங்கம் போல் கெர்ச்சித்து அலைகிற இந்த காலங்களிலே எவ்வித பிரச்சனை எவ்வித கவலையாயிருந்தால் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்று நீர் சொல்லிவிட்டீர். எல்லாவற்றையும் உம்மிடத்திலே சொல்லிவிட்டு தெய்வ சமாதானத்தினாலே நாங்கள் நிரப்பப்பட கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் கவனித்துக் கொள்வார், கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறோம் என்று சொல்லி சோர்வு என்று பிசாசு எங்களை நோக்கி எய்யும் சோர்வுண்டாக்கும் அம்புகளுக்கு கர்த்தாவே நாங்கள் தப்பியோடு எங்களுக்கு உதவிதாரும். ஒருவேளை அந்த அம்புகள் எங்களை நோக்கி பறந்து வருமானால் கர்த்தாவே அவனுக்கு விரோதமாக ஆவியானவர் கொடியேற்றி அந்த அம்புகளெல்லாம் கூர் ஒட்டிந்து எங்கள் பக்கத்திலேயே விழுந்து கிடக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே திரும்ப திரும்ப உம்முடைய திருவசனத்தில் உம்முடைய குமாரனா இயேசு கிறிஸ்து பயப்படாதே பயப்படாதே பயப்படாதே என்று சொன்னார். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே என்கிற ஊக்க வார்த்தைகள் எத்தனை முறை வருகின்றன கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களுக்கு சோர்ந்து போக வாய்ப்பு உண்டு, பயந்து போக வாய்ப்பு உண்டு என்று உமக்கு தெரிந்ததால் அல்லவோ இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப தம்முடைய திருவசனத்தில் குறித்து வைத்திருக்கிறீர், பொறித்து வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வேளையில உற்சாகமான ஆவி தாங்கும்படி செய்யும். குப்பை மேட்டில் இருந்து நாங்கள் குதித்து எழுந்து எங்கள் தேவனுக்காக கொடியேற்ற கர்த்தர் உதவி செய்வீராக. எங்கள் கவலைகளை எல்லாம் உம்மேலே வைத்து விட நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

பிரசனத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறோம், ஏக்கமாய் தாகமாய் காத்திருக்கிறோம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னேன். ஊற்றுங்கப்பா. We need it right now. இப்பொழுதே

ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு கொஞ்ச நேரம் நன்றி செலுத்துவோம். நன்றி இயேசுவே, எங்களுக்கு ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்தை நீ தந்ததுக்காக நன்றி. ஜீவ காலமெல்லாம் அப்பா நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிப்போம் தகப்பனே. நேற்று இருந்தவர்கள் இன்றைக்கு இல்லை. கர்த்தர் நம்ம இந்த நாளிலே உயிரோடு வைத்திருக்கிறார் என்றால் ஆண்டவர் ஒரு நோக்கத்தை, திட்டத்தை உங்கள் வாழ்க்கையில வைத்திருக்கிறார். அதை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. நன்றியுள்ள இருதயத்தோட இந்த பாடலை பாடுவோம். நன்றியால் பொங்குதே எமதுள்ளம், நாதன் நீ செய் பல நன்மைகளுக்காய், நாள்தோறும் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே. நன்றியால் ஸ்தோத்தரிப்பேன். நன்றியுள்ள இருதயத்தோட பாடுவோம்.

ஆண்டவர் நடத்தினார். செங்கடலை பிளந்து ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை அவர்கள் செய்தார். அதே ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவர். நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். அற்புத கரத்தை கொண்டு அதிசயங்களை செய்து இந்த நாளிலே நம்மை நடத்த போகிறார்.

ஆண்டவர் பலத்த கரத்தை கொண்டு நம்மை நடத்த போகிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 89:13 சொல்லுகிறது, உமக்கு வல்லமையுள்ள புயம் இருக்கிறது, உம்முடைய கரம் பராக்கிரம் உள்ளது, உம்முடைய வலது கரம் உன்னதமானது. ஆமென். இந்த நாளிலே அந்த கரத்தை கொண்டு நம்மை நடக்க போகிறார். பார்வோன் கைக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை விலக்கி மீட்டு விடுவித்த தேவன், இந்த நாளிலே உங்களை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிற எல்லா பார்வோன் கைகளுக்கு விலக்கி மீட்டு கொள்ள போகிறார். ஹல்லேலூயா. விசுவாசத்தோட பார்வனை போன்ற சோதனைகள், பார்வனை போன்ற பிரச்சனைகள், பார்வனை போன்ற கொடுமையான வியாதிகள் இந்த நாளிலே இயேசுவின் நாமத்தினாலே அந்த பலத்த கரம் கொண்டு நம்மை விட்டு எடுத்து போகிறார். ஹல்லேலூயா. அந்த செங்கடலை பிளந்த தேவன் இந்த நாளிலே உங்களுக்கு முன்பாக இருக்கிற செங்கடலை பிளந்து ஒரு வழியை

இயேசுவின் நாமத்தினால் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களை விசேஷித்தவர்கள் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றப் போகிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களை அவருடைய உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். ஆமென். அதை நினைக்கும் போது ஒவ்வொரு நாளும் நான் என் ஆண்டவர் என் நேசருடைய உள்ளம் கைகளில் இருக்கிறேன்னு அந்த நம்பிக்கையோட எல்லா பயத்தை நீக்கி நம்ம பாடுவோம். உண்மை

காலங்கள் உன் கரத்தில் இருக்கிறது. நன்றி ஆண்டவரே. வசனம் சொல்லுகிறது, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல் நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். நாம் அவர் கரத்துக்குள்ள இருக்கிறோம், பத்திரமாக. Safe in the hand of the Lord. என் காலங்கள், எல்லாரும் வாயை திறந்து சொல்லாம, என் காலங்கள் இயேசுவே உம் கரத்தில் இருக்கிறது. நான் உம்முடைய கரத்தில் இருக்கிறேன் ஆண்டவரே, நான் பயப்பட மாட்டேன். அவர் கரத்துக்குள் இருக்கும் பொழுது எந்த தீங்கும் நமக்கு அணுகாது, யாரும் நம்மை அவர் கையிலிருந்து பறிக்க முடியாது. சொல்லலாம், நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இந்த அடுத்த பாடல் தான் சொல்லுகிறது, ஏசையா 41:10 அழகாக ஒரு பாடலை எழுதியிருக்கிறார்கள். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி சகாயம் பண்ணிடுவேன் என் நீதியின் வலது கரத்தால். ஆமென். அவருடைய நீதியின் வலது கரத்தால் நம்மை தாங்குவாராம். ஹல்லேலூயா. இந்த பாடலை சேர்ந்து கற்றுக்கொண்டு பாடலாம்.

நீதிமான் பிழைப்பார், அவர் கை குறுகி போகவில்லை. அமேன். கர்த்தருடைய வாக்கு இன்றும் மாறாமல் இருக்கிறது. அவர் வாக்குரைத்தவர், உண்மையுள்ளவர். நாட்கள் கடந்திருக்கலாம். ஆங்கிலத்தில் சொல்வார்கள், டிலே இஸ் நாட் டினையல், இட் வில் பிரிங் டிலைட்ஃபுல் திங்ஸ். நாட்கள் ஆனதினால் அந்த காரியம் நடைபெறாது என்ற அர்த்தம் அல்ல. தாமதம் மறுப்பல்ல, அது சந்தோஷமான காரியங்களை கொண்டு வரும். ஆண்டவர் கரத்தை கொண்டு அதை செய்வார். ஆமென். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் விசுவாசி பதறான் என்று வசனம் சொல்கிறது. எந்த பதஷ்டமும் இல்லாமல் ஆண்டவருக்குள்ளே மகிழ்ச்சியாய், ஆண்டவரே நீர் செய்து முடிப்பீர், உம் கரம் எனக்காக செய்யும். ஹல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை அவர் தர வல்லவராய் இருக்கிறார். அவர் வாக்கு மாறாத தேவன். அவர் கரம் செய்யும். நாம் பண்ண வேண்டியது, ஆத்மாவே நீ அஞ்சிடாதே. உங்க ஆத்மாவை பார்த்து இன்றைக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க. எல்லாரும் இருதயத்துல கைகளை வைத்து, ஆத்மாவே என் நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, கலங்காதே, பஞ்சம் இயேசு உனக்கு அரணாயிருக்கிறார். அவர் சீக்கிரமாய் காரியங்களை செய்வார். மேகம் போன்ற வாக்கு தத்தம் சூழ நின்றே காத்திருக்க என்று பாடினோம். அதை நாம் எப்படி சுதந்திரித்துக் கொள்ள முடியும்? விசுவாசத்தால் உரிமை கொள்வாய். ஆமென். விரைந்து முன் ஏகிடுவோம். அடுத்த பாடல் அதான் சொல்லுகிறது, கர்த்தர் கரம் நம் மேல் இருக்கும் பொழுது கடுகளவு கூட பயம் இருக்கக்கூடாது. அதற்கு மாறாக இந்த கடுகளவு விசுவாசம் இந்த நாளிலே ஆண்டவர் உங்கள் இருதயங்களே துளிர்க்க பண்ணுவாராக. அம்மேன். எல்லா பயத்தையும் நீக்கி ஆண்டவரே இந்த கடுகளவு விசுவாசத்தை எனக்கு தாங்கன்னு இந்த பாடலை பாடுவோம்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
2: அவளே நேசிக்கப்படத்தக்க பெண்மானும் அழகான வரையாடும் போல் இருப்பாளாக. நீதிமொழிகள் 5:19. தாமஸ் கார்லைல் என்பவர் ஸ்காட்லாந்தைச் சேர்ந்த பிரபல வரலாற்று ஆசிரியர், கட்டுரையாளர் மற்றும் மொழிபெயர்ப்பாளரும் கூட. த பிரெஞ்ச் ரெவல்யூஷன் அ ஹிஸ்டரி என்ற புத்தகத்தை எழுதியவரும் இவரே. அவருக்கு ஜேன் என்ற மனைவி இருந்தார்கள். அவருடைய மனைவி அவரை விட மிகவும் பணக்கார பெண். ஜேன் ஒரு புத்தி கூர்மையுள்ள பெண். ஜேன் தன்னுடைய கணவனுக்காக எத்தனையோ தியாகங்களை செய்தார். ஆனால் தன்னை அதற்காக தன் கணவன் ஒருமுறை கூட பாராட்டியதே இல்லை என்ற மனக்கவலை அவருக்கு மிகவும் இருந்தது. இரண்டு பேரும் ஒரே வீட்டில் இருந்த போதிலும் கார்லைல் தன் மனைவியை ஒரு பொருட்டாக எண்ணியதே இல்லை. ஆனால் அவருடைய மனைவியோ அவருக்கு பல உதவிகள் செய்யவும் தன்னை அதற்காக அர்ப்பணிக்கவும் செய்திருந்தார்கள். கடைசி வரை கார்லைல் தன் மனைவியிடம், "நான் உன்னை நேசிக்கிறேன்" என்று ஆறுதலாக ஒரு வார்த்தை கூட பேசியதில்லை. இறுதியில் ஜேன், "இந்த இங்கிலாந்து தேசத்திலேயே மிகவும் துர்பாக்கியமான பெண் நான்" என்று தன்னை குறித்து கூறினார்கள். தன் கணவன் தன்னை நேசிக்கவில்லை. எவ்வளவோ அர்ப்பணத்துடன் அவருக்கு சேவை செய்த போதிலும் தன்னை அவர் பாராட்டவே இல்லை என்ற மன வருத்தத்திலேயே அவர்கள் மரித்தும் போனார்கள். ஜேன் மறித்த பின்பு ஜேனின் நாட்குறிப்பில் எழுதப்பட்டவைகளை படித்து பார்த்து ஜேனின் மரணத்திற்கு காரணம் என்ன என்பதை அவர் அறிந்து கொண்டார். கார்லைல் ஜேனின் கல்லறைக்கு சென்று மிகுந்த வருத்தத்துடன் அழுது கொண்டிருந்தார். அதை பார்த்து அவருடைய நண்பன், "உங்கள் மனைவியை நேசியுங்கள், அவர்களை பாராட்டுங்கள் என்று உங்களிடம் சொல்வதற்கான சமயம் இதுதான் என்று நான் அறிந்திருந்தால் அப்பொழுதே உங்களிடம் சொல்லியிருப்பேன்" என்று மிகவும் வருத்தப்பட்டார். ஆம் பிரியமானவர்களே, அநேக பெண்கள் எத்தனையோ தியாகங்களை தங்கள் கணவனுக்காகவும் குடும்பத்துக்காகவும் செய்கிறார்கள். ஆனால் வீட்டில் யாரும் அவர்களை மதிப்பதில்லை. "நீ நன்றாய் இருக்கிறாயா, சாப்பிட்டாயா, உனக்கு என்ன செய்கிறது, உனக்கு என்ன வேண்டும்" என்றெல்லாம் ஒரு வார்த்தை கூட யாரும் கேட்பதில்லை. என்றாவது அவளுக்கு சுகம் இல்லாததால் வீட்டு வேலைகள் செய்து முடிக்கப்படாமல் கிடந்தால், வீட்டிலேயே இருந்து கொண்டு உனக்கு இதை கூட செய்ய முடியாதா என்று காரணம் தெரிவதற்கு முன்பே மனைவியை திட்டும் கணவன்மார் அநேகர் இருக்கிறார்கள். கணவன்மார்களே, உங்கள் மனைவி உங்கள் அன்புக்கும் பாராட்டுக்கும் ஏங்குகிறவர்கள் என்பதை ஒருபோதும் மறந்து போகாதிருங்கள். உங்கள் மனைவி மிகவும் விலையேற பெற்றவள். உங்கள் மனைவி வீட்டில் இருப்பதால் தான் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் கவலை இல்லாமல் இருக்க முடிகிறது என்று புரிந்து கொள்ளுங்கள். கார்லைலை போல மனைவி இறந்த பிறகு கல்லறைக்கு சென்று அழுது என்ன பிரயோஜனம்? இப்பொழுதே உங்கள் மனைவியை பாராட்டுங்கள், அவர்களோடு பச்சமாய் பேசுங்கள். அப்பொழுது உங்கள் மனைவி நீண்ட நாட்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். நீதிமொழிகள் 31 நாம் ஒரு குணசாலியான பெண்ணை பற்றி வாசிக்கிறோம். அவள் தன் கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும் மிகுந்த பயனுள்ளவளாய் இருந்தாள். அவள் நிமித்தம் அவளுடைய கணவனுக்கு மிகுந்த நற்பெயர் ஏற்பட்டது. அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களோடு நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கையில் பெயர் பெற்றவனாயிருந்தான் என்று நீதிமொழிகளிலே நாம் வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, ஒரு கணவனின் வெற்றிக்கு பின்னால் அவனுடைய மனைவி இருக்கிறாள் என்பதை நாம் மறுக்க முடியாது. எனவே உங்கள் மனைவியை நேசியுங்கள், பாராட்டுங்கள், அன்பு கூறுங்கள். அவர்களின் மன விருப்பமும் நிறைவேறட்டும். அப்பொழுது நீங்களும் தேசத்திலே உயர்ந்திருப்பீர்கள்.
3: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
4: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜிஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 2 9 9 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 2 Corinthians 9:9. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும். அன்பாலே, இங்கே பவுல் கொரிந்திய பட்டணத்துக்கு எழுதின அந்த நிருபத்திலே எழுதியிருக்கிறபடியாக ஆகும் என்று சொல்லி ஒரு காரியத்தை, சம்பவத்தை அவர் குறிப்பிட்டு பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். எங்கே எழுதியிருக்கிறது, என்ன எழுதியிருக்கிறது என்று பார்த்தோம் என்றால், சங்கீதங்களின் புஸ்தகம் 112:9 நாம் வாசித்தோம் என்றால் இங்கு எழுதப்பட்டிருக்கிறது, வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். பாருங்கள், இங்கே தாவீது இங்கு எழுதப்பட்ட இந்த சங்கீதத்தை இன்னைக்கு பவுல் அங்கே சொல்கிறார். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். அன்பாவில்லே, இது எவ்வளோ பெரிய வார்த்தை. அது அடுத்தது வார்த்தை பார்த்தீங்கன்னா தான் தெரியும். பத்தது, துன்மார்க்கன் அதை கண்டு, எதை கண்டு, இவன் வாரி இறைக்கிறது கண்டு தன் மனமடிவாகி தன் பற்களை கடித்து கொண்டு கரைந்து போகிறான், துன்மார்க்கனுடைய ஆசை அழியும் என்று அவர் எப்படியாக சொல்கிறார். இந்த இந்த தீர்க்க தரிசனத்தை தான் இங்கே பவுல் வந்து கொரிந்திய பட்டணத்து மக்களுக்கு அவர் தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். 9:9 ரெண்டு கொரிந்தியர் 9:9 பார்த்தீங்கன்னா, வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவன் நீதி என்றென்றைக்கு நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடி ஆகும் என்று. இது ஏன் இந்த வார்த்தையை அவர் இங்கே குறிப்பிட்டு பேசணும் அப்படின்னாக்கா, நேற்று கூட நம்ம பார்த்தோம் அவங்களுடைய குறைச்சலில் 8:14-15 சமநிலை பிரமாணத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும். அந்த சமநிலை பிரமாணத்தை அந்த கொரிந்திய பட்டணத்து மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்று. அவர்களுடைய செல்வம் உங்கள் வறுமைக்கு உதவும்படியாக, இக்காலத்திலே உங்களுடைய செல்வம் அவருடைய வறுமைக்கு உதவுவதாக இருக்கணும்னு சொல்கிறதுக்கு தான் இந்த அட்வைஸ் கொடுக்குறாரு. பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயத்தை குறித்து நான் அதிகமாக உங்களுக்கு எழுத வேண்டியதில்லை, ஏன்னா ஆல்ரெடி அவங்க கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால்தான் 9:10 இப்படி எழுதுகிறார், பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயத்தை குறித்து நான் உங்களுக்கு அதிகமாக எழுத வேண்டியதில்லை, உங்கள் மன விருப்பத்தை அறிந்திருக்கிறேன் என்று. அன்பால் இந்த கொடுக்கிற மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆனால்தான் அந்த இடத்துல அழகாக எழுதுறார், என்ன சொல்கிறாருன்னா, 6:16 பார்த்தீங்கன்னா, 2 Corinthians 9:6, நான் சொல்கிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக இருப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக இருப்பான். அப்போ பாருங்கள், எவ்வளோ சிறுக விதைக்கிறியோ சிறுக தான் இருக்க முடியும், அதனுடைய பலன் தான் நமக்கு வரும். ஒரு ஒரு அரை மூட்டை நெல் நம்ம விதைக்கிறோம் அப்படின்னாக்கா, அந்த அரை மூட்டைக்கு உண்டான ஒரு 20 மூட்டை நெல் தான் நம்ம என்ன செய்ய முடியும், ஈல்டு அறுக்க முடியும். ஒரு மூட்டை நெல் நீ விதைக்கிறேன்னாக்கா ஒரு 40 மூட்டை 50 மூட்டை வெளில நம்ம என்ன செய்ய அறுக்க முடியும். அதனால தான் பெருக விதைக்கிறவன் பெருக இருப்பான், சிறுக விதைக்கிறவன் சிறுக இருப்பான் என்று சொல்கிறார். ஆனால் அது அதை சொல்லி அடுத்தது 7:7 சொல்கிறாரு, அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று. பாருங்கள் அன்பாள், இது ஒரு இதெல்லாம் ஒரு பெரிய ரகசியம், கொடுக்கத்தக்கதான். நீ எந்த அளவுக்கு கொடுக்குறியோ உனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அதுதான் சொல்கிறார், கட்டாயமாயும் அல்லது விசனமாயும் அல்ல உற்சாகமாய் கொடுக்கணும்னு சொல்கிறார். நீ எந்த அளவுக்கு உற்சாகமாய் கொடுக்குறியோ அந்த அளவுக்கு தேவன் உன்மேல பிரியமாய் இருப்பார் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. அன்பாவில்லை, இந்த உற்சாகமாய் கொடுக்கிற காரியத்தை குறித்து அவன் நீதிமானாய் மாறுகிறான் என்று சொல்கிறார். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்படுகிறது என்று சொல்கிறார். அப்போ பாருங்க, இந்த காரியம் கொடுக்கிற காரியத்தை நம்ம எப்படி கற்றுக்கலன்னா, எனக்கு மறக்க முடியாத ஒரு சம்பவம் கொடுக்கிற காரியத்தில் இருக்குது. அது என்னன்னாக்கா, அப்போஸ்தலர் 10 அதிகாரத்தில் ஒரு தளபதி இருக்கிறார், ஒரு 100 அதிபதி இருக்கிறார். அந்த 100 அதிபதி பேர் கொர்நேலியு. அவர் வந்து புறஜாதி மனுஷன், அவன் யூதர் கிடையாது. அவங்க ஆனால் அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா, ஏசாண்டவரை ஏற்றுக்கொள்கிறார். அவர் வந்து ஏற்றுக்கொண்டதுனால அவர் இறுதிப்பூர்வமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு செபிக்கிற ஒரு மனுஷனாக இருக்கிறார். அதோடு இல்லாமல் தான தர்மம் பண்ணுகிற ஒரு மனுஷனாக இருக்கிறார். அந்த 10 அதிகாரத்தில் நீங்கள் சொல்லியிருக்கிறத பார்த்தோம்னா நமக்கு தெரியும். 1:2 நான் வாசிக்கிறேன், இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100 அதிபதி ஆகிய கொரநெலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்தில் இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாக இருந்தான். ஜனங்களுக்கு மிகுந்த தான தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருந்தான். அந்த மிகுந்த தான தர்மங்களை செய்து ஜனங்களுக்கு அவன் ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அதனால் என்ன ஆச்சுனாக்கா பாருங்கள், பகலில் ஏறக்கூடிய 9 நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும், கொரநேலியு என்று பிரதட்சியமாய் அழைக்கவும் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது, உன் ஜபங்களும் உன் தான தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சன்னதியில் வந்து எட்டியது. பாருங்கள், அவனுடைய தான தர்மம் இன்றைக்கி ஆண்டுடைய சன்னதியிலே வந்து எட்டியதுன்னு பார்க்குறோம். இன்னைக்கு அதுதான் அவனுக்கு நீதிமானாக மாற்றியது. இன்னைக்கு நம்முடைய தர்மம் நம்மளுடைய ஆண்டவருக்காக கொடுக்கறது இல்லை குறைவாக இருக்கிறவர்களுக்கு கொடுக்கிற அந்த காரியங்கள் அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது என்று பார்க்கிறோம். அது பரலோக கதவை தட்டுகிறதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அன்பால் இன்னைக்கு நம்ம ஏசு ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம படிக்கிறோம். மத்தேயுல 7:7 பார்த்தீங்கன்னா தெரியும், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும்னு சொன்னார். என்னத்தை கேட்கணும், என்னத்தை தேடணும், என்னத்தை தட்டணுன்ற ஒரு 3 கேள்வியோடு அதை நான் அதை ஒரு நாள் நான் தியானித்தேன். எதை கேட்க சொல்கிறாரு, எதை தேட சொல்கிறாரு, எதை தட்ட சொல்கிறாரு அப்படின்னு. அப்போ எனக்கு கிடைச்சது கேளுங்கள்னு சொல்லும்போது பரிசுத்த ஆவியானவரை அவரிடத்துல கேட்கணும்னு சொல்லி கொடுத்தார். அடுத்தது தேடுங்கள்னு சொல்லும்போது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று சொல்லி கொடுத்தார். அடுத்து தட்டுங்கள்னு சொல்கிறாரு, எதை தட்டணும். அப்போ பரலோக கதவை நம்ம தட்டுறதுக்கு சமம், பரலோக கதவை தட்ட சொல்கிறார். அது போய் பரலோக கதவை போய் நம்ம தட்ட முடியுமான்னா முடியாது. அப்போ தான் எனக்கு ஆண்டர் சொன்னார், அப்போஸ்தலர்கள் 10 வந்து கொர்நேலியு செய்த தான தர்மங்களும் ஜபங்களும் பரலோக கதவை தட்டிச்சுப்பா அப்படின்னார். அல்லேலூயா. பாருங்க, அது தட்டுறதுக்கு நம்ம இன்னைக்கு உட்காந்துன்னு அடுத்தவங்க வீட்டில் போய் கதவை தட்டினாதான் அது திறக்கப்படும். இன்னைக்கு தான தர்மம் பரலோக கதவை தட்டுவதற்கு சமமாக இருக்கிறது என்று என்னோடு ஆண்டவர் பேசினா அதை குறித்து ஒரு ரிட்ரீட்ல நான் தேவ செய்தி கொடுத்துருக்கிறேன். பாருங்க, அந்த வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அது அவனுடைய நீதியாக நிற்கும் என்று சொல்லப்படுது, என்றென்றைக்கும் நிற்கும். இவன் செய்த தான தர்மங்கள் பரலோக கதவை எட்டியதுனால தட்டியதுனால ஆண்டவர் அவனுடைய ஜபத்தை கேட்டு அவனுக்கு என்ன செய்கிறார், தேவ தூதலுக்கு அனுப்பி அவனை என்ன செய்கிறாரு, பதில் கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். அன்பாவில்லே, இன்னைக்கு நாம் அப்படிப்பட்டதான அந்த தான தர்மங்களை செய்யக்கூடிய அந்த காரியத்தை நாம் செய்கிறோமா? இந்த குருந்திய பட்டணத்து மக்களுக்கு பவுல் அழகாக எழுதுகிறார். அந்த 10 பார்த்தீங்கன்னா தெரியும், 9:10, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையையும் அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். இப்படி கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னா பல மடங்கு அவர் கொடுக்குறார். இன்றைக்கி பரலோக பேங்கில் தான் வந்து வட்டி ஜாஸ்தின்னு ஒரு நாள் எங்கள் சர்ச் டெடிக்கேஷன் அன்னைக்கு எங்கள் தலைவர் ஜோ அங்கிள் வந்து அவர் வந்து ஒரு மெசேஜ் கொடுத்தார். இன்றைக்கி பாருங்கள், எந்த பேங்குமே 1 வட்டி 2 வட்டி அப்படி 1/2 வட்டி அப்படி தான் உங்களுக்கு கொடுக்கும் டெபாசிட்டில். ஆனால் பரலோகத்தில் நம்ம டெபாசிட் பண்ணால் பரலோக வங்கி, பரலோக வங்கினாக்கா ஹெவன்லி பேங்க் அப்படின்னாரு. த ஹெவன்லி பேங்க் என்ன செய்யுதான், 100 மடங்கு இல்லை 1000 மடங்கு உனக்கு அது வட்டி போட்டு என்ன செய்யுது தருது அப்படின்னார். எனக்கு அந்த வார்த்தையெல்லாம் மறக்கவே முடியல. நீ இன்னைக்கு ஒருத்தனுக்கு 1000 ரூபா கொடுத்தன்னா அது பல 1000, 10,000, 1,00,000 ஆண்டவர் என்ன செய்கிறார், பரலோகத்திலேருந்து உனக்கு திருப்பி கொடுக்குறார் என்று பார்க்கிறோம். அன்பர் அன்பவன்லே, ஆனால் தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுறது, எந்த அளவின்படி நீங்கள் அளக்கிறீர்களோ அந்த அளவின்படி உங்களுக்கு அளக்கப்படும். நீ அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி அளந்தால் உங்களுக்கும் அதே போல போடப்படும் அப்படின்றார். இந்த வார்த்தைகள்லாம் உயிர் இருக்கு அன்பவன்லே. இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் வறுமையில் இருக்கும்போது 5 லட்சம் ரூபாய், கடன் பிரச்சனையில் இருக்கும்போது 25 வருஷத்துக்கு முன்பு அது 50 லட்சத்துக்கு சமம், அவ்வளோ வறுமையில் இருக்கும்போதும் அநேகருக்கு கொடுக்க ஆரம்பித்தேன் அன்பாண்டே. அநேகருக்கு ஊழியத்துக்கு கொடுக்க ஆரம்பித்தேன், கஷ்டப்படுறவர்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தேன். இப்படி ஆண்டவருக்கென்று நான் செய்ய செய்ய ஆண்டவர் எனக்கு அதை எல்லாத்தையும் திருப்பி கொடுத்தார், பல மடங்கு ஆசீர்வதித்தார். அப்போ அந்த கொடுக்க கற்றுக்கொள்ளும்பொழுது அந்த கொடுக்கறதுடைய பலன், உதவி செய்யறதுடைய பலனை நான் என்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்தேன். ஆனால் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு. இங்கே பேதுரு இது பவுல் வந்து இங்கே கொரிந்திய பட்டணத்துக்கு அழகாக அதை சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, இந்த தர்ம சகாய பணிவிடை பரிசுத்தவானுடைய குறைவை நீக்குகிறதும் அல்லாமல் அநேகர் தேவனை சோதரிப்பதிலே சம்பூர்ண பலனுள்ளதாயும் இருக்கிறது. 12 சொல்கிறாரு, இந்த தர்ம சகாயமாகிய பணி, இந்த தர்ம சகாயமாகிய பணி, இந்த கொடுக்கிற பணி என்ன செய்யதான், பணிவிடை, இந்த பணிவிடை பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை நீக்குகிறது அல்லாமல், பரிசுத்தவான்களுடைய குறைவை நீக்கிறது இல்லாமல் அநேக தேவனை சோத்தரிப்பதனாலே சம்பூர்ணமாக. பாருங்கள், இந்த நம்ம கொடுக்கறதுனால அநேக பரிசுத்தவான்களுடைய குறைகளை நீக்கிறதா இருக்கிறது. இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம், இருக்கிற இடத்துல கொட்டின்னு இருக்கிறோம், செல்வம் சேர்கிற இடத்துல சேர்ந்துட்டுருக்குது. எந்த கோடி கோடியாக வச்சுக்கிறவங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம், காணிக்க அனுப்பிச்சுட்டு கிடக்கிறோம். ஆனால் குறைவுபட்ட அந்த பரிசுத்தவான்களுக்கோ அல்லது விசுவாசிகளுக்கோ நம்ம கொடுத்து உதவுனோம்னா நிச்சயமாக அது பரலோகத்தில் நீ பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு சமம் அப்படின்றார். ஆனால்தான் இப்போ ஆண்டவர் வந்து நீ இங்கே என்ன செய்கிற, நல்ல பேர் வாங்கிறதுக்கு அவங்ககிட்ட நல்ல பேர் வாங்கிறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம், நம்ம இப்போ நம்மளுடைய வலது கைக்கு இடது கைக்கு தெரியாமல் தர்மம் பண்ணுன்றார். அந்த ரங்கத்தில் நீ செய்கிற தர்மம் அது வெளியரங்கமாக என்ன செய்யப்படும் தெரியும். ஆனால் இங்கே என்ன செய்கிறோம், டொனேஷனை கொடுத்துட்டு சகாயமாரி அன்பளிப்பு நன்கொடை அப்படின்னு சொல்லி டியூப்லைட்டில் கூட எழுதி வைக்கிறான். எதில் வைக்கிறோம், ஃபேனில், டியூப்லைட்டில், சேரில், உக்காந்துக்கிற சேரில் அந்த குடும்பத்து பேரை எழுதி வைக்கிறான். இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். அன்பாண்டே ஒரு 10,000 ரூபா கொடுத்துட்டு நீ என்ன செய்கிற, 10 பேர் பார்க்கணுன்னு சொல்லி எதிர நீ எழுதி வைக்கிற, அது வந்து நல்லதல்ல. அதுதான் ஆண்டவர் அங்கே வந்து சொல்கிறார் மத்தியில், நீ இந்த இடது கைக்கு கொடுக்கறது வலது கைக்கு தெரியக்கூடாதுன்னா உனக்கே உனக்கு தெரியக்கூடாது நீ எவ்வளோ தர்மம் பண்ணுறன்றது. அதான் அர்த்தம். அது உன் கை தான், ரெண்டுமே உன் உடலில் தான் இருக்குது, உன் உயிரில் தான் இருக்குது. நீ செய்கிற அந்த ரைட் ஹேண்டில் கொடுக்கறது லெஃப்ட் ஹேண்டுக்கு தெரியக்கூடாது, லெஃப்ட் ஹேண்டில் கொடுக்கறது ரைட் ஹேண்டுக்கு தெரியக்கூடாதுன்ற அப்போ என்ன அர்த்தம், கணக்கு வழக்கு இல்லாமல் நீ கொடு, உனக்கே தெரியாது. அது வந்து நான் பல மடங்கு 1,000 மடங்கு நான் உன்னை ஆசீர்வாதத்தை நான் கொடுத்துட்றேன்றார். இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம், எண்ணி கொடுக்குறோம், யோசிக்கிறோம். ஆனால்தான் இந்த வார்த்தையை சொல்கிறார், விசனமாயும் அல்ல கட்டாயமல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் என்ன செய்கிறாரு, பிரியமாக இருக்கிற அது நீதியாக எண்ணப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. அன்பானே இன்றைக்கு இதெல்லாம் கொடுக்க நாம் கற்றுக்கொள்வோம். நம்முடைய வறுமையிலிருந்து நாம் விடுதலை அடையவும், நம்முடைய கடன் பிரச்சனை நம்ம விடுதலை அடையணும்னா முதல்ல உங்ககிட்ட இருக்கிறத கொடு. இன்றைக்கி சாரி பார்த்து விதையை குறித்து நேற்று தியானித்தோம். சாரி பார்த்து விதவை தன்னிடத்தில் இருக்கிற கொஞ்சமாக என்ன செஞ்சா, அது இன்றைக்கி தான் நான் சாப்பிட்டுட்டு சாக போகிறோம், அதுக்கு மேலே மாவே கிடையாது பானையில் அப்படின்னு சொல்லார். சரி அதில் கொஞ்சம் எனக்கு கொடு, அடைய சுட்டு எடுத்துடுவான்னு அந்த எலியா சொன்ன உடனே அப்படியே கீழ்ப்படிந்து மனப்பூர்வமாக அதில் கொஞ்சம் மாவை எடுத்து அடைய சுட்டு கொடுக்கும் பொழுது அந்த பானையில் அப்பமும் மாவும் என்ன செய்யலை, அந்த மாவும் எண்ணெயும் குறைவுபடவே இல்லையாம், நிறைவாக வந்து கொண்டே இருந்து தான். அதனால தான் சொல்கிறார், கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். கிவ் அண்ட் டேக் பாலிசின்னு சொல்லுவோம் நான். இதை என்னது, நீ முத கொடுத்தாதான் ஆண்டவர் என்ன செய்வார், அவர் கொடுப்பார். நீ எடுக்க தான் பார்க்குற, ஆண்டவர்கிட்டருந்து எதா கிடைக்காதான்னு தான் பார்க்குறோம் நம்ம. நாம் ஆண்டவருக்காக என்ன செஞ்சோம், ஊழியத்துக்காக என்ன செஞ்சோம், ஆண்டருடைய பிள்ளைகளுக்காக என்ன செஞ்சோம், ஊழியக்காரர்களுக்காக என்ன செஞ்சோம் அப்படின்றத இன்றைக்கி மறந்து போன கிறிஸ்துவர்களாக இருக்கிறோம் அன்பாங்களே. இன்றைக்கி அதே வறுமை, அதே கடன் பிரச்சனை, ஆனால் கேட்டால் ஒன்றுமே செய்யலை ஆண்டவர்னு. நீ முத உங்கள்கிட்ட இருக்கிறத கொடுத்துப்பார் ஆண்டவருக்கென்று, ஆண்டவர் 1,000 மடங்கு உன்னை ஆசீர்வதிக்கிறாரா இருக்கிறார், உண்மை உள்ளவராக இருக்கிறார். அன்பாங்களே இந்த ரகசியத்தை எல்லாம் நாம் அறியாதபடிக்கு இன்றைக்கு நம்ம கண்ணீரிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், கவலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், வறுமையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உன் வறுமை போகணும்னா நீ இருக்கிறத கொடுக்க கற்றுக்கொள், அப்பொழுது உன் வறுமை நீங்கும். அன்பாங்களே இது அந்த ரகசியத்தை நம்ம கற்றுக்கிட்டோம்னா இந்த பவுல் அதுக்கு தான் எழுதுறாரு 2 கொரிந்தியர் 9 விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அழிக்கிறவர் உங்கள் விதையும் விதையை அழித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியை விளைச்சலை வர்த்திக்க செய்வார் என்று. இந்த வசனம் வாழ்க்கையில் நிறைவேறணும்னா நாம் எல்லாரும் உற்சாகமாய் கொடுப்போம். கர்த்தர் அதனால் தான் சொல்கிறான், வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிலைக்கும் என்று எழுதியிருக்கிறபடி உன்னுடைய வாழ்க்கையிலும் நடக்கும் என்று சொல்லி அஷூரன்ஸ் கொடுக்குறார். நாம் கொடுப்போமா, இன்றைக்கி கஞ்சாமுட்டித்தனத்தெல்லாம் எடுத்து போடுவோம். ஒருத்தர் ஊழியக்கார் நல்லா சின்னமலை ஏஜி சர்ச்சில் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆப்பிரிக்காக்காரு ஒரு மெசேஜ் கொடுத்தார், இன்னமும் எனக்கு நினப்பு இருக்குது. கஞ்சாமுட்டியாக இருக்காத, அள்ளி அள்ளி கொடு, நான் நடு ரோட்டில் பிச்சைக்காரனாக இருந்தேன், ஆண்டவர் எனக்கு கொடுக்க ஆரம்பித்த பிறகு எல்லாருக்கும் கொடுத்தேன், நான் அனாதையாக இருந்தேன், ஆனால் இன்றைக்கி வந்து 1,000கணக்கான அனாதை பிள்ளைகளுக்கு நான் கொடுத்துட்ருக்குறேன், அனாதை பிள்ளைகளினுடைய படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பெரிய சாட்சி சொன்னார். ஆண்டவர் இன்னும் மறக்கலை எனக்கு. அதனால் கஞ்சாமுட்டியாக இருக்காதன்னு சொன்னார். இன்றைக்கி நாம் கஞ்சாமுட்டியாக இருக்கிறோமா இல்லை அள்ளி கொடுக்கறவளாக இருக்கிறோமா, யோசனை பண்ணுங்கள். ஜெபிங்க, ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் தாமே நம்ம குறைகளை நிறைவாக்குவார். இன்றைக்கி ஆண்டவர் இந்த கொடுக்கிற அந்த சத்தியத்தை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். அதன்படி செய்து ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்வோம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே நீர் கொடுத்த அந்த வார்த்தைக்காய் நன்றி. இந்த கஞ்சாமுட்டி தனம், அது வந்து ஒரு பிசாசுடைய கிரியை, அதை ஆண்டவரே என்னை விட்டு எங்களை விட்டு இதை கேட்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவனை விட்டு எடுத்து போட்டு அடுத்த கிறிஸ்தவர்கள், அடுத்த சகோதரர்கள், அடுத்த ஊழியக்காரர்கள், அடுத்த பரிசுத்தவான்கள் உரைச்சலிலே நாங்கள் ஆண்டவரே எதையாவது கொடுத்து அவர்களுக்கு ஆண்டவரே நாங்கள் அதை ஆண்டவரே அவர்களுக்கு உதவி செய்ய என்னையும் எங்களையும் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே அந்த மனசை தாங்க, இருதயத்தை தாங்க ஆண்டவர் உற்சாகமாய் கொடுக்குற இருதயம் ஆண்டவரே கட்டாயமா இல்லை விசனமா இல்லை ஆண்டவரே உற்சாகமாய் கொடுக்குற இடத்துல தேவன் பிரியமாக இருக்கிறான்னு பார்க்குறோம். அது பரலோகத்தின் கதவை தட்டுகிறதாய் பார்க்குறோம். ஆண்டவரே அப்படிப்பட்டதான கிருபையை எனக்கு எங்களுக்கு தாங்க, இதை கேட்குற ஒவ்வொருத்தரும் தாங்க, இன்னிலிருந்து ஒரு தீர்மானம் எடுத்து நாங்கள் உதவி செய்யும்போது அந்த வறுமையெல்லாம் நீங்கட்டும் ஆண்டவரே. நீர் ஆயிரம் மடங்கு அல்ல ஆண்டவரே, நீர் அவளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறபடியால் நன்றியோடு துதிக்கிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ள வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தா ஜெபிக்கிறேன் ஜூனில் தகப்பனே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.

பிரைஸ் தி லார்ட். ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளை கிருபையாய் காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் அதனுடைய 45வது வசனம். பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசையும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரே தூரானுமாக்கிய இயேசுவே என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு

கிறிஸ்து இந்த பூமியிலே கிருபையா இறங்கி வந்தார். பிலிப்புவை கண்டு அவனை அழைக்கிறார். இயேசுவை கண்டு அவருடைய அழைப்பை கேட்டு அவர் பின்னே சென்று அவரை அறிந்து கொண்ட பிலிப்பு அவனுடைய சிநேகிதனான நாத்தான்வேலை கண்டு நாத்தான்வேலுக்கு இயேசுவை அறிமுகப்படுத்துகிறான். எப்படி அறிமுகப்படுத்துகிறான் என்றால், நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை நாத்தான்வேலுக்கு அறிமுகப்படுத்துகிறான். இன்னும் சொல்ல வேண்டுமானால், இந்த வேதத்தில் யாரை குறித்து எழுதியிருக்கிறதோ அவரை நாங்கள் கண்டோம் என்று சொல்லுகிறான். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, எழுதியிருக்கிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றை யார் வாசிக்கிறார்களோ, கேட்கிறார்களோ, தியானிக்கிறார்களோ, அவர்கள் கண்கள் யாரை காணும் தெரியுமா? இதில் யாரை குறித்து எழுதியிருக்கிறதோ அவரை காணும். இயேசுவை காணவும் இயேசுவை அறிந்து கொள்ளவும் நமக்கு கொடுக்கப்பட்ட வழிதான் கர்த்தருடைய வேதம், கர்த்தருடைய வார்த்தைகள். எழுதியிருக்கிறவரை கண்டோம், எழுதியிருக்கிறவரை கண்டோம் என்று உறுதியாய் பிலிப்பு சொல்ல காரணம் என்ன? அவன் எழுத்தை பார்த்தான், வார்த்தைகளை பார்த்தான், வார்த்தைகளை தியானிக்கிறவனாயிருந்தான், வார்த்தைகளை கேட்கிறவனாயிருந்தான், வார்த்தைகளை தன் இருதயத்திலே உடையவனாயிருந்தான். யாருடைய இருதயத்திலே கர்த்தருடைய வார்த்தைகள் நிரம்பி இருக்கிறதோ அவர்களே கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளர்கிறார்கள், அவர்களே கிறிஸ்துவை காண்கிறார்கள். நமக்கு தெரியும், ஆபிரகாம் வீட்டிலிருந்து அனுப்பப்பட்ட வேலைக்காரர் ரெபேக்காளை அழைத்து கொண்டு வருகிறார். அழைத்து கொண்டு வரும்போது வழியிலெல்லாம் தன் எஜமானை குறித்து, ஈசாக்கை குறித்து பேசிக்கொண்டே வருகிறார். எத்தனை பேர் வழியிலே பார்த்திருப்பார்கள், ஒருவரை பார்த்தும் ரெபேக்காள் இது யாரென்று கேட்கவில்லை. ஏனென்றால் அந்த வேலைக்காரர் சொன்ன வார்த்தைகளுக்கும் வழியிலே பார்த்த மற்ற நபர்களுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை. ஆனால் எப்பொழுது ஈசாக்கை கண்டாலோ அப்பொழுது கேட்கிறாள் இது யாரென்று. ஏனென்றால் அவள் கேட்ட வார்த்தைகளுக்கும் அவருடைய சாயலுக்கும் ஒத்திருந்ததை அவள் பார்க்கிறாள். அப்பொழுது சொல்லுகிறாள், இதுதான் எஜமான் என்று. உடனே அவள் என்ன செய்கிறாள்? அவனுக்கு முன்பாக பணிந்து கொள்ளுகிறாள். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, இயேசு யார் என்பதை அறிந்து கொள்ளவும் கண்டு கொள்ளவும் நமக்கு இந்த வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் எவ்வளோ பாக்கியம் பெற்றவர்கள் தெரியுமா? இதை யார் கவனிக்கிறார்களோ அவர்கள் கிறிஸ்துவை கவனிக்கிறார்கள். இதை யார் தியானிக்கிறார்களோ அவர்கள் கிறிஸ்துவை தியானிக்கிறார்கள். இதை யார் அறிந்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுகிறார்கள். இதை யார் காண்கிறார்களோ அவர்கள் கிறிஸ்துவை காண்கிறார்கள். எழுதியிருக்கிறவரை காண கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அதுதான் இந்த பரிசுத்த வேதாகம் நம் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. விரும்பி வாசிப்போம், இதில் எழுதியிருக்கிறவரை காண்போம். கர்த்தர் அந்த கிருபையை நம் அனைவருக்கும் தருவாராக. தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வார்த்தையானவரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தாவீது செபித்தாரே, உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை காண என் கண்களை திறந்தருளும் என்று அப்படியே நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் திறந்தருளுமை காண கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: வாழும் வார்த்தையும்.
2: வணக்கம் ஜீவான் வானொலி நேயர்களே, இன்றைய நாளிலே வாழ்வும் வார்த்தையும் நிகழ்வுக்குடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாளைக்கான தலையங்கம் தீர்க்க தரிசன ஆவி. அதற்கான ஜீவ வார்த்தை இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாய் இருக்கிறது. வெளிப்பாடு 19:10. பலவிதமான கர்த்தருடைய ஆவிகளை குறித்து நாங்கள் தொடர்ந்து தியானித்துக் கொண்டே வருகிறோம். இதனால் உங்கள் வாழ்க்கை ஆவிக்குரிய ரீதியிலே செழிப்படைய போகிறது. பரிசுத்த வாழ்க்கை வாழவும் வெற்றியுள்ள ஜீவியம் செய்யவும் இந்த அபிஷேகம் உங்களுக்கு உதவியாயிருக்கிறது. ஒருமுறை தன் கால்களிலே விழுந்த அப்போஸ்தலர் ஜோவானை பார்த்து தேவதூதன் சொன்னான், இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரரிடம் கூட நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுதுகொள், இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாயிருக்கிறது என்றான். வெளிப்பாடு 19:10. கர்த்தர் மனுமக்களோடு பேசி அவர்களை திருத்த நல்வழிப்படுத்தவும் வரும் காரியங்களை அறிவிக்க பயன்படுத்தின ஒரு ஆவிதான் தீர்க்க தரிசன ஆவியாகும். பழைய ஏற்பாட்டிலும் தீர்க்க தரிசனம் இருந்தது. புதிய ஏற்பாட்டில் உள்ள 5 வகை ஊழியக்காரர்களுக்குள் தீர்க்க தரிசிகள் இருந்தார்கள். விசுவாசிகள் விரும்பக்கூடிய மிக சிறந்த வரம் ஒன்று உண்டு என்றால் அது தீர்க்க தரிசன வரம் தான். அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார், அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். 1 Corinthians 14:1. வேதம் முழுவதிலுமே 46 தீர்க்க தரிசிகளை நீங்கள் காணலாம். இதுல எசேயா, எரேமியா, எசேக்கியல், தானியல் போன்றவர்கள் பெரிய தீர்க்க தரிசிகள் என்று அழைக்கப்பட்டார்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் நீண்ட காலம் தீர்க்க தரிசனம் உரைத்தவர்கள், அதிகமான அளவு தீர்க்க தரிசனம் சொன்னவர்கள். வேதத்திலே ஏறக்குறைய 13 பெண் தீர்க்க தரிசிகளும் இருந்தார்கள். அவர்கள் ராகேல், மிரியாம், நொவதியாள், தெபோராள், உல்தாள், எசாயாவின் மனைவி மரியாள், அன்னாள், பிலிப்புவின் 4 குமாரத்திகள் என்பவர்கள். கிறிஸ்துவுக்குள் ஆணென்றும் இல்லை, பெண்ணென்றும் இல்லை. அதுபோல தீர்க்க தரிசிகளில் ஆணென்றும் இல்லை, பெண்ணென்றும் இல்லை. கடைசி காலத்தில் மாம்சமான ஜாவர் மேலும் கர்த்தர் தம்முடைய ஆவியை ஊற்றும் போது குமாரர்கள் மாத்திரமல்ல குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். ஊழியக்காரர்கள் மேலே மட்டுமல்ல ஊழியக்காரிகளின் மேலும் அபிஷேகம் ஊற்றப்படும். ஜோவேல் 2:28-29 நீங்கள் காணலாம். இன்றைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்தில் ஏராளமான தீர்க்க தரிசிகள் எழும்பாததுனால புற மதஸ்தர்களில் குறி சொல்லுகிற ஆவியை உடையவர்கள் எழும்பி இருக்கிறார்கள். தீய ஆவிகள் உதவியை கொண்டு மந்திரங்களை ஓதுகிறார்கள், தேவ ஜனங்களை வழிநடத்தி பாதாளத்தில் பங்கடைய செய்கிறார்கள். தீர்க்க தரிசன வரம் இருக்கும் போது ஜனங்களை எளிதாய் கர்த்தருக்கென்று ஆதாயப்படுத்தி ஆலோசனை கொடுத்து நல்வழிப்படுத்தி மறைபொருட்களை அறிவிக்கலாம். தேவ பிள்ளைகளே, உங்களுக்காகவே கர்த்தர் தீர்க்க தரிசன வரத்தை வைத்திருக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவருக்கு தீர்க்க தரிசிகள் தேவை. கர்த்தருக்கும் அழிந்து போற ஜனங்களுக்கும் இடையே பாலமாய் நிற்கும்படி, ராஜாக்களை எச்சரிக்கும்படி, தேசங்களை சீர்படுத்தும்படி கர்த்தருக்கு தீர்க்க தரிசிகள் தேவை. ஆகவே இம்மாபெரும் தீர்க்க தரிசன வரத்தை நீங்கள் விரும்பி வாஞ்சித்து கர்த்தரிடத்திலே கேட்டு பெற்றுக் கொள்வீர்களாக. ஆமேன். உங்களுடைய நினைவுக்கு, கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் இறங்க பண்ணினால் நலமாயிருக்குமே என்றான். எண்ணாக்கமா 11:29. அன்பான தேவ ஜனங்களே, நீங்களும் தீர்க்க தரிசன ஆவியை நாடும்படிக்கு உங்களிடத்திலே இறுதியாக சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். 1 கொரிந்தியர் 6:14. அது ஒரு ஈஸ்டர் ஞாயிறு. 1973 உகாண்டா நகரமே இடி அமீன் என்பவனின் கொடுங்கோலாட்சியில் சிக்கி தவித்து கொண்டிருந்தது. தன்னுடைய கிறிஸ்தவ விசுவாசத்திற்காக இளைஞன் ஒருவனை படைவீரன் ஒருவன் ஆக்ரோஷமாக அடித்து கொண்டிருந்தான். அவனுடைய முகமே அடையாளம் காண முடியாதபடி சிதைந்தது. தன்னுடைய ஷூ அணிந்த கால்களால் அந்த இளைஞனுடைய எலும்புகளின் மீது ஏறி மிதித்து உடைத்து கொண்டிருக்கும் காட்சி இளம் போதகர் கேஃபா செம்பாங்கி என்பவரின் மனதை விட்டு மறைந்து போகவே இல்லை. ஆனால் 1973 ஈஸ்டர் ஞாயிறன்று போதகர் செம்பாங்கி மிகவும் பகிரங்கமாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று மிகப்பெரிய மைதானத்தில் கூடியிருந்த 7000 பேருக்கு பிரசங்கித்தார். இடியமையினுடைய ரகசிய போலீசார் 5 போதகரை பின்தொடர்ந்து சென்றனர். போதகர் சபைக்குள்ளே சென்றதும் இவர்கள் 5 உள்ளே சென்று சபையின் கதவை தாளிட்டனர். அவர்கள் போதகரிடம், நீர் இடியமையினுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாததால் நாங்கள் உன்னை இப்போது சுட்டுக் கொள்ளப் போகிறோம், நீ கடைசியாக சொல்ல விரும்புவதை எங்களிடம் சொல் என்றனர். போதகர் தன்னுடைய அழகான மனைவி மற்றும் ஒரே பெண் குழந்தையை நினைத்து பார்த்தார். உடல் நடுங்கியது. ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு அவருடைய உள்ளத்திலே மிகப்பெரிய தைரியத்தை கொடுத்தார். போதகர், நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொள்ளுங்கள். நான் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஏற்கனவே மறித்து போனவன். என்னுடைய உண்மையான வாழ்க்கை கிறிஸ்து இயேசுவுக்குள் தான் மறைந்திருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை இப்பொழுது ஆபத்தான சூழ்நிலையில் இல்லை, உங்கள் வாழ்க்கை தான் ஆபத்தில் இருக்கிறது. நான் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் உயிர் வாழ்கிறேன். ஆனால் நீங்கள் தான் இப்பொழுது உங்கள் பாவங்களில் மறித்து போயிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து தாமே உங்களை நித்திய அழிவிலிருந்து பாதுகாப்பாராக என்று சொன்னார். அந்த 5 போலீஸ்காரர்களில் தலைவனானவன் போதகர் முகத்தையே நீண்ட நேரமாக உற்று பார்த்து கொண்டிருந்தான். பின்பு தன்னுடைய துப்பாக்கியை கீழே இறக்கி வைத்துவிட்டு, நீங்கள் எங்களுக்காக தயவு செய்து ஜெபிப்பீர்களா என்று கேட்டான். போதகரும் அவ்வாறே ஜெபித்தார். அவர்கள் 5 அந்நேரமே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு போதகரை பாதுகாப்பவர்களாக மாறினார்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் விசுவாசித்தால் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் அதே வல்லமை நமக்குள்ளும் கிரியை செய்யும். அப்போது நம்முடைய பயங்கள் மாறும். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை உயிர்ப்பித்த அதே பிதாவின் வல்லமை நமக்குள் வரும்போது நமக்கு

இயற்கைக்கு மாறான தைரியம் கிடைக்கும். நாம் பயப்படாமல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தைரியமாய் அறிவிக்க முடியும். அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும் முறியடித்து கல்லறை மீது போடப்பட்டிருந்த ரோம ராஜ்யத்தின் முத்திரையை உடைத்து இயேசு கிறிஸ்துவை கல்லறையை விட்டு உயிரோடு எழும்பு பண்ணின பிதாவின் வல்லமை நமக்கு எதிராக கிரியை செய்யும் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உடைத்து எறியும். நமக்கு விரோதமாகவும் ஊழியங்களுக்கு விரோதமாகவும் வரும் பிசாசின் சக்திகளை முறியடிக்கும். எதிர்க்கிறவர்களையும் சாதகமானவர்களாக மாறப்பண்ணும். உங்களுக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காது.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: தாத்தாவும் பேத்தியும் தொலைக்காட்சி பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு விளம்பரத்தில் ஒரு சிறுவன் மேஜையில் இருந்த ரொட்டியை எடுத்து அதில் பீனட் பட்டர் தடவி ருசித்து சாப்பிட்டான். இதை பார்த்தவுடன் அந்த சிறுமியும் சமையலறைக்கு சென்றாள். ரெஃப்ரிஜிரேட்டரை திறந்து இரண்டு துண்டு ரொட்டியையும் பீனட் பட்டர் பாட்டிலையும் கொண்டு வந்து வைத்து பாட்டிலிருந்து அந்த சிறுவன் செய்தது போலவே பீனட் பட்டரை எடுத்து ரொட்டியில் தடவி சுவைத்து சாப்பிட்டான். மேலும் மற்றொரு விளம்பரத்தில் பற்பல விதமான இனிப்புகள் மேஜையில் வைக்கப்பட்டிருந்தன. அதை பார்க்கும் பொழுதே என்னை எடுத்து சாப்பிடுங்கள், நான் எவ்வளவு ருசியாயிருக்கிறேன் தெரியுமா என்று சொல்வது போல இருந்தது. இந்த விளம்பரத்தை பார்த்த தாத்தாவின் எண்ணத்தில் எழும்பிய சிந்தனை இதுதான். நாம் ஒவ்வொருவருமே உயிருள்ள விளம்பரங்களாய் இருக்கிறோம். நாம் செய்யும் செயல்களோ அல்லது நாம் பேசும் வார்த்தைகளோ ஏதாவது ஒரு விதத்தில் மற்றவர்கள் வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தத்தான் செய்கிறது. நம்பிக்கையூட்டும் வார்த்தைகளை நாம் பேசும் பொழுது அதை கேட்கிறவர்கள் வாழ்வில் நம்பிக்கை பிறக்கிறது. நாம் சந்தேகத்தோடு பேசுவோம் என்றால் கவனிப்பவர்களும் அந்த குறிப்பிட்ட காரியத்தை குறித்து சந்தேகப்பட ஆரம்பிப்பார்கள். நாம் பயத்தை வெளிப்படுத்தினால் நம்மை கவனிப்பவர்களின் வாழ்விலும் அது பயத்தை உண்டாக்கும். சோர்வான வார்த்தைகளை நாம் சொல்வோம் என்றால் நம் வார்த்தைகளை கேட்பவர்களும் சோர்வடைந்து விட வாய்ப்பு இருக்கிறது. நமது கோபம், நமது விசுவாசம், நம்முடைய அன்பு போன்ற காரியங்களும் நம்மை கவனிப்பவர்கள் வாழ்வில் ஒன்று நேர்மறையான தாக்கத்தை அல்லது எதிர்மறையான தாக்கத்தை உண்டு பண்ணிவிடுகிறது. எனவே எந்த சூழலிலும் நாம் கிறிஸ்துவின் சாட்சிகளாய் இருக்கிறோமா என்பதை கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவரே, உமை பிரதிபலிக்கும் ஒரு கண்ணாடியாக இன்று என்னுடைய வாழ்க்கை இருக்கட்டும் என்று இறைவேண்டலாம் செய்வோமா?

0: ஊழியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: இன்றைக்கும் நாம் தொடர்ந்து நீதிமொழிகளை நாம் தியானிக்கலாம்.
2: Let us continue our devotion from Proverbs.
1: நீதிமொழிகளின் புஸ்தகம் 4 அதிகாரத்தில் இன்றைக்கு நாம கவனிக்க போகிற பகுதி 24 வசனத்திலிருந்து 27 வரைக்கும்.
2: And today's scripture portion is from the book of Proverbs, chapter 4, verse 24 to 27.
1: நீதிமொழிகள் 4:24-27.
2: Proverbs 4:24-27.
1: வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி, உதடுகளின் மாறுபாட்டை உன்னை விட்டு தூரப்படுத்து. உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது. உன் கால்நடையை சீர்தூக்கி பார், உன் வழிகளெல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக. வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதே, உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக.
2: Put away from you a deceitful mouth and put perverse lips far from you. Let your eyes look straight ahead and your eyelids look right before you. Ponder the path of your feet and let all your ways be established. Do not turn to the right or to the left. Remove your food from evil.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the holy name of God.
1: இந்த 4 திறவுகோல் வார்த்தையை 24 வாசிக்கலாம்.
2: You can read in verse 24 the key verse for the 4 verses.
1: ரெண்டு வார்த்தை இருக்கிறது.
2: There are 2 words.
1: 24 வசனத்துல தாறுமாறுகள்.
2: Perverseness.
1: ரெண்டாவது மாறுபாடு.
2: First is deceitful, second is perverse.
1: தாறுமாறுன்றத you can also call it as disorderliness or indiscipline என்று சொல்லலாம்.
2: So you can also call this as indiscipline or disorderliness.
1: கட்டுப்பாடு இல்லாமல் வாழ்வது.
2: Living a life without a control.
1: நான் நினைக்கிறேன் இந்த கட்டுப்பாடு நம்முடைய வாழ்க்கையில பெரிய நன்மைகளை கொண்டு வருகிறது.
2: So I think this discipline or order brings a great goodness in our life.
1: நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் அதினதின் காலத்துல நேர்த்தியாய் செய்கிறவர்.
2: The Lord is the one who does everything beautiful and correctly in his time.
1: அவர் எல்லாவற்றையும் ஒழுங்காக செய்கிறவர்.
2: The Lord who does everything in order.
1: நம்முடைய தேவன் குழப்பத்தின் தேவன் அல்ல.
2: Our God is not a God of confusion.
1: அவர் உண்டாக்கின பூமியை கொஞ்சம் சுற்றி பாருங்களேன்.
2: When you look at the world that the Lord created.
1: அவர் உண்டாக்கின எல்லா அண்ட சராசரங்களை பாருங்களேன்.
2: Look at the universe which the Lord created.
1: எல்லாத்திலும் ஒரு discipline, ஒரு ஒழுங்கை ஆண்டவர் வைத்திருப்பார்.
2: The Lord has set a discipline and order in everything.
1: ஒவ்வொன்றுக்கும் ஒரு குறிப்பிட்ட சீசன், ஒரு காலம் வைத்திருப்பார்.
2: The Lord has set a season for everything.
1: எல்லாவற்றுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவை, சைஸ் ஆண்டவர் வைத்திருப்பார்.
2: The Lord has set a appropriate size for each thing.
1: ஒவ்வொன்றுக்கும் ஒரு குறிப்பிட்ட வேகத்தை வைத்திருப்பார்.
2: The Lord has set a speed, particular speed for everything.
1: ஒவ்வொன்றுக்கும் ஒரு விதமான அழகை ஆண்டவர் வைத்திருப்பார்.
2: The Lord has also set a kind of beauty for everything.
1: எல்லாமே ரொம்ப சிங்க்ரனைஸ்ட் ஆக ஒழுங்காக நடக்கிறதுக்கு ஆண்டவர் வந்து ஒழுங்கின் தேவனாக தன்னை வெளிப்படுத்துவார் சிருஷ்டிப்பிலே.
2: The Lord has revealed himself as a God of order in his creation that everything may come in a synchronization.
1: தாம் உண்டாக்கின மனிதனும் அதே போல ஒரு கட்டுப்பாடு உள்ளவனாக, ஒழுங்குள்ளவனாக, தாறுமாறாக அலையாதவனாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம்.
2: And the Lord's desire is that the man the Lord created should also be a man of order and discipline.
1: இங்க பாருங்க, அதனால தான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை தமக்கென்று பிரித்தெடுத்து அவர்கள் மூலமாக நியாயங்கள், சட்டங்கள் அல்லது ஒழுங்கு முறைகளை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தணும்னு ஆண்டவர் விருப்பப்பட்டார்.
2: That is why the Lord separated Israelites for himself as his own people and wanted to give the orders and discipline things to this world through them.
1: இப்ப பாருங்க, ஒரு பெரிய பாப்புலேஷன் நமக்கு இருக்கு, ஒரு பெரிய ஜனத்தொகையில் நாம் வாழ்றோம்.
2: We are living among a great population.
1: இந்த பெரிய ஜனத்தொகையில ஒரு சிறிய கூட்டம் பிரிக்கப்படுது. கொஞ்சம் பேர் போலீசாராக, கொஞ்சம் பேர் வந்து ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் ஆக அவங்க ட்ரெயினிங்க்கு தனியாக கொண்டு போகப்படுறாங்க.
2: Among this great population, certain group of people are separated as police, some are separated as IAS officers and they are trained for it.
1: இப்போ இந்த ட்ரெயினிங்ல என்ன செய்றாங்கன்னு சொன்னா, நாட்டை எப்படி சட்டத்தின்படி நடத்துறது அப்படின உங்களுக்கு ட்ரெயினிங் கொடுக்கறாங்க.
2: In this training they are trained in such a way how they are supposed to lead the country in order.
1: இந்த பயிற்சியை முடிச்சிட்டு இவங்க வெளியே வந்த உடனே அவங்க என்ன எதிர்பார்க்கப்படுறாங்கன்னா, தாங்க தனிமையில் கற்றுக்கொண்ட பயிற்சியில் கற்றுக்கொண்ட இந்த கட்டுப்பாடுகளை நாடு முழுவதும் அதை அமலாக்கணும். அதை வந்து தே மஸ்ட் பிரிங் இட் டு ஆக்ஷன். இதை வந்து எப்படி சமுதாயத்தில் இதை ஒழுங்குபடுத்துறது, எப்படி இதை நிஜமாக கொண்டு வர்றது, இது எப்படி வந்து அமலாக்குறது அப்படின்றது அவங்க பார்க்குறாங்க, அமல்படுத்துறது. சாரி.
2: So they also, these people who have learnt and got trained separately alone, they just come to the society and they try to put all that they learn into action and try to execute whatever the orderliness they have learnt.
1: அதனால தான் தேசம் ஒழுங்குபடுது.
2: That is why the nation is in an order.
1: அதே போல தான் இஸ்ரவேல் ஜனங்களை சிறிய கூட்டமாக ஆண்டவர் இந்த மகா பெரிய ஜனத்து கூட்டத்திலிருந்து உலக மக்களிலிருந்து பிரித்தெடுத்து அவங்களை ட்ரெயின் பண்ணுறார். ஒரு ஐபிஎஸ் அகாடமி மாதிரி, ஐஏஎஸ் அகாடமி மாதிரி ட்ரெயின் பண்ணுறார். நியாயங்கள், கற்பனைகள், ஒழுங்குகள், சட்டத்திட்டங்கள் எல்லாத்தையும் கொடுத்து ட்ரெயின் பண்ணி சொல்கிறார், இப்போ நீங்கள் இந்த உலகத்துக்கு போய் மற்ற ஜனங்களுக்கு முன்பாக நீங்கள் இந்த நியாயங்கள், நீங்கள் இந்த சட்டத்திட்டங்களை நிறைவேற்றுவதற்கும் இந்த உலகத்துக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக மாறுறதுக்கு உங்களை நான் தனிமைப்படுத்தினேன் என்று சொல்கிறேன்.
2: Likewise, the Lord has also separated this Israelites, his people, among a great worldly population and trained them with all the rules, all commandments, all the ordinances and laws and orders that they might also get trained and go into the world and show that they executed and also live as an example to
1: others. ஆனால் இத்தனை நியாய பிரமாணங்கள், நியதிகள், சட்டங்கள் எல்லாத்தையும் கற்று தேறி வளர்ந்த இந்த மக்கள் தேவனுக்கு முன்பாக கட்டுப்பட்டவர்களாய் இருக்க விரும்பாமல் போனது தேவனுக்கு ஒரு பெரிய வேதனையாகவே இருந்தது.
2: But these people having trained in so much of laws and ordinances and commandments, but these people remained disorderly before the Lord, which really grieved and caused pain to the Lord.
1: இதை குறித்து ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் பேசும் பொழுது,
2: when the Lord spoke about this through the prophet Isaiah,
1: ஏசாயா 30 அதிகாரம் 9 முதல் 13 வசனங்களை பாருங்க.
2: If you read Isaiah 30 verses 9 to 13,
1: இவர்கள் கலகமுள்ள ஜனங்களும் பொய் பேசுகிற பிள்ளைகளும் கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத புத்திரருமாய் இருக்கிறார்கள்.
2: That this is a rebellious people, lying children who will not hear the law of the Lord.
1: 10 வசனத்துல வாசிக்கிறோம், இவர்கள் தரிசனக்காரரை நோக்கி தரிசனம் காண கண்டோம் என்றும், ஞான திருஷ்டிக்காரரை நோக்கி யதார்த்தமாய் எங்களுக்கு தரிசனம் சொல்லாமல் எங்களுக்கு இதமான சொற்களை உரைத்து மாயமானவைகளை திருஷ்டியுங்கள் என்றும், நீங்கள் வழியை விட்டு பாதை நின்று விலகி இஸ்ரவேலின் பரிசுத்தரை எங்களுக்கு முன்பாக இராமல் ஓய பண்ணுங்கள் என்றும் சொல்லுகிறார்கள்.
2: They say to the seers, do not see, and the prophets do not prophesy to us right things, speak to us smooth things, prophesy deceit, get out of the way, turn aside from the path, cause the Holy One of Israel to cease from before us.
1: எவ்வளவு வேதனை பாத்தீங்களா?
2: See how painful
1: it is. தரிசனம் பார்க்கறவங்களை பார்த்து சொல்றாங்களா, நீங்க தரிசனம் எல்லாம் பார்க்காதீங்க.
2: And to the seers they say, you don't see those visions.
1: அதே போல ஞான திருஷ்டி காரரை பார்த்து சொல்றாங்களா, எங்களுக்கு உண்மையான யதார்த்தமான தரிசனத்தை நீங்க போதனைகளை செய்யாதீங்க, எங்களுக்கு இதமான சொற்களை உரைத்து மாயமானவைகளை நீங்க திருஷ்டிங்கன்னு சொல்லி இவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்களா.
2: And the prophet they teach, don't speak to us or prophesy the right things, rather speak to us smooth things and prophesy deceit to us.
1: அவங்க என்ன சொல்றாங்களா, அந்த தீர்க்க தரிசனம் சொல்றவங்கள்ட்ட போய் நீங்க வழியை விட்டுருங்க, பாதை நின்று விலகுங்க, இஸ்ரவேலின் பரிசுத்தரை எங்களுக்கு முன்பாக இராமல் ஓய பண்ணுங்க.
2: And they say to the prophets, you get out of the way, turn aside from your path and cause the Holy One of Israel to cease from before us.
1: இப்ப ஆண்டவர் சொல்றாரு,
2: the Lord says,
1: 12 வசனம் பாருங்க,
2: verse 12,
1: நீங்கள் இந்த வார்த்தையை வெறுத்து இடுக்கமும் தாறுமாறும் செய்கிறதை நம்பி அதை சார்ந்து கொள்ளுகிறபடியால் இந்த அக்கிரமம் உங்களுக்கு உயர்ந்த சுவரில் விழ பிதுங்கி நிற்கிறதும் திடீரென்று சடுதியாய் இடிய போகிறதுமான வெடிப்பை போல இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தர் சொல்லுகிறார்.
2: Therefore thus says the Holy One of Israel, because you despise this word and trust in oppression and perversity and rely on them, therefore this iniquity shall be to you like a breach ready to fall, a bulge in a high wall whose breaking comes suddenly in an instant.
1: அப்ப கவனிங்க, இந்த தாறுமாறா வாழ்றது, தாறுமாறு செய்யறது என்பது ஜனங்களுடைய தெரிந்தெடுப்பா இருந்தாலும் அது முடிவு அவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க போறது இல்ல.
2: So though this perversity or this orderliness is a choice of this people, this end is not going to be a happy one to them.
1: அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீங்க அந்த தாறுமாறான வாழ்க்கையில நடந்து கொண்டே இருப்பீங்களானா நீங்க வந்து சுவரிலிருந்து விழ பிதுங்கி நிற்கிறது போல திடீரென்று சடுதியாக இடிந்து போகிற வெடிப்பை போல நீங்க இருப்பீங்கன்னு சொல்றாரு.
2: That's why the Lord says, if you continue to be in this disorderliness, you will be like a breach ready to fall, a bulge in a high wall whose breaking comes suddenly in an instant.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: அன்றைய தினத்துல இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல ஆண்டவர் தாறுமாறு இருக்க கூடாதுன்னு எப்படி விரும்பினாரோ அதே போல இன்றைய காலத்துல தம்முடைய நியாயங்களையும் சட்டங்களையும் வேதத்தையும் கற்றுக்கொண்ட தம்முடைய சபை தாறுமாறு இல்லாம இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு.
2: Like how the Lord desired that these Israelites should not have this disorderliness in their life, similarly the Lord also desired the present day church which has learned from his word should also live a life without disorderliness.
1: நீங்கள் 2 தெசலோனிக்கேயர் 3 அதிகாரம் 11 வசனம் வருவீர்களானால்,
2: If you come to 2 Thessalonians 3:11,
1: அங்கே தெசலோனிக்கே சபையை குறித்து அப்போஸ்தலாகிய பவுல் எழுதுகிறாரு.
2: Here apostle Paul writes about the church of Thessalonica.
1: உங்களில் சிலர் யாதொரு வேலை செய்யாமல் வீண் அலுவல்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம் சொல்றார்.
2: Here he says, for we heard that there are some who walk among you in a disorderly manner, not working at all, but are busybodies.
1: எப்படி திரிகிறாங்க?
2: Oh, they moving around.
1: ஒழுங்கற்று திரிகிறாங்க.
2: They walk in a disorderly manner.
1: இத நான் கேள்விப்பட்டேன்.
2: I have heard about it.
1: இந்த வேத பகுதியை நீங்க வாசிப்பீங்களானா அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ஒழுங்கற்று திரிகிற மக்கள் நடுவுல தன்னையே ஒரு உதாரணமாக காண்பித்து என்ன பாருங்க நான் எப்படி ஒழுங்கா நடக்கிறேன்னு அவர் சொல்லுகிறார்.
2: So here if you read this passage you can see how Paul sets himself as an example of living in an orderly manner and he mentions it here.
1: நீங்கள் 2 தெசலோனிக்கேயர் அதே 3 அதிகாரம் 7 முதல் 9 வசனங்களை பாருங்க.
2: If you read 2 Thessalonians same chapter 3 verses 7 to 9.
1: இன்ன விதமா எங்களை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே, நாங்கள் உங்களுக்குள்ளே ஒழுங்கற்று நடவாமலும் ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாயிராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம். உங்கள் மேல் பாரத்தை வைப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்பதனாலே அப்படி செய்யாமல் நீங்கள் எங்களை பின்பற்றும்படி நாங்கள் உங்களுக்கு மாதிரியா இருக்க வேண்டும் என்றே அப்படி செய்தோம்.
2: For you yourselves know how you ought to follow us, for we were not disorderly among you, or did we eat anyone's bread free of charge, but worked with labor and toil night and day, that we might not be a burden to any of you, not because we do not have authority, but to make ourselves an example of how you should follow us.
1: என்ன அருமையா இருக்கு பாத்தீங்களா?
2: A beautiful it is.
1: ஒரு ஒழுங்கற்று திரிகிற கூட்டத்துக்கு நடுவுல அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையை ஒழுங்கோடு நடத்தினேன், நான் கட்டுப்பாடோடு நடத்தினேன், சீரா நடத்தினேன், நீங்க என்ன நீங்க பின்பற்றுகிற மாதிரியா இருக்கும்படி என் வாழ்க்கையை வைத்துக்
2: கொண்டேன் சொல்கிறார்.
1: பாருங்க, நீங்க ஒழுங்கற்று திரியறீங்கன்னு கேள்விப்பட்டேன்.
2: I heard about that you were disorderly.
1: என்ன பாருங்க நான் ஒழுங்கா நடக்கிறேன்னு சொன்னது
2: மாத்திரம் இல்ல. He also said look at me, I live an orderly manner.
1: ஒரு சாட்டை அடி போல அவர் வந்து சபைக்கு ஒரு கண்டிப்பான வார்த்தையை சொல்லுகிறார். அதே அதிகாரம் 2 தெசலோனிக்கேயர் 3 6 வசனம் பாருங்க.
2: And also if you read 2 Thessalonians 3:6 he says a word of rebuke to them.
1: சகோதரரே, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல், அதாவது நாங்கள் உங்களுக்கு காண்பித்தோம் பாருங்க மாதிரி, அந்த மாதிரியின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளை இடுகிறோம் சொல்றார்.
2: Here he says, we command you brethren in the name of our Lord Jesus Christ that you withdraw from every brother who walks disorderly and not according to the tradition which he received from us.
1: எப்படி இருக்கு?
2: How it is?
1: கேள்விப்பட்டேன்.
2: I heard about it.
1: மாதிரியை காண்பித்தேன்.
2: I set myself an example.
1: நாங்க காண்பித்த மாதிரியின்படி, நாங்க சொல்ற உபதேசத்தின்படி கீழ்படியாமல் ஒழுங்கற்று திரிகிற யாராவது சபையில் இருந்தா நீங்க அவர்களோடு என்ன செய்யக்கூடாதுன்னா கூட இருக்கக்கூடாது, சேர்ந்து கலந்திருக்கக்கூடாது, அவர்களை விட்டு விலகணும்னு சொல்றாரு.
2: And if you find any people, any person who lives a disorderly manner, which is against the doctrine and against the example which we have set and followed and preached, you have to withdraw from those people.
1: அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையை ஒழுங்காக வைத்துக்கிட்டது மாத்திரம் இல்ல, தான் கட்டி எழுப்பி கொண்டிருந்த சபைகளும் ஒரு ஒழுங்கோடு இருக்கணும்னு அவர் விரும்பினார்.
2: Apostle Paul not only set his life as an example of living in an orderly manner, but he also decided the churches which he established should also live in an orderly manner.
1: நீங்கள் தீத்துவுக்கு அவர் எழுதும் பொழுது பார்ப்பீர்களானா?
2: When he writes to Titus, you can see.
1: தீத்து 1:5 பாருங்க.
2: Titus 1:5.
1: நீ குறைவாய் இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும்படி நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும்படிக்கு உன்னை கிரேத்தா தீவிலே விட்டு வந்தேனேன்னு சொல்லுவாரு.
2: He says, for this reason I left you in Crete, that you should set in order the things that are lacking and appoint elders in every city as I commanded you.
1: அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, கிரேத்தா தீவுல வந்து உன்னை ஏன் விட்டு வந்தேன்னா, அங்க சில காரியங்களை நீ ஒழுங்குபடுத்தணும், ஏன்னா அங்க சபை ஒழுங்கா இல்ல.
2: So here Paul says, one of the reason why I left you in Crete is because you may have to set certain things in order because certain things are disorderly in the church.
1: அதைதான் நீங்கள் அதே தீத்து 1:10 வாசிக்கலாம்.
2: That's what you can read in Titus 1:10.
1: அவர் சொல்கிறார் பாருங்க, அநேகர் விசேஷமாய் விருத்த சேதனம் உள்ளவர்கள் அல்லது யூதர்கள் அடங்காதவர்களும் வீண் பேச்சுக்காரரும் மனதை மயக்குகிறவர்களுமாய் இருக்கிறார்கள்.
2: And he says, for there are many and disorderly vain speakers and deceivers of people minds, especially those of the circumcision.
1: அதாவது யூதர்கள்,
2: they are the Jews.
1: இந்த யூதர்கள் யாரா இருக்கிறாங்களா?
2: Who are these Jews?
1: இந்த கிரேத்தா தீவின் சபையில அவங்க வந்து எப்படி இருக்கிறாங்கன்னா, அடங்காதவர்களா இருக்கிறாங்க.
2: These Jews in Crete church, they are disorderly people.
1: அவங்க ஒழுங்குபட மாட்டேங்கறாங்க.
2: They are not coming in order.
1: பவுல் சொல்றார், தீத்துவே உன்னை அங்க ஏன் விட்டு வந்தேன்னு சொன்னா நீ எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தணும்.
2: Titus, why did I leave you behind there so that you may put everything in order?
1: அது வந்து எங்க இருந்து ஆரம்பிக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா,
2: Where does he start that?
1: தீத்து 1:6-7 வசனங்களை வாசிப்பீர்களானால்,
2: If you read Titus 1:6-7,
1: அவர் எங்க ஆரம்பிக்கிறாருன்னா, கண்காணிட்டு இருந்து ஆரம்பிக்கிறார்.
2: He starts that from a bishop.
1: கண்காணி எப்படி இருக்கணும்?
2: How should a bishop be?
1: குற்றஞ்சாட்டப்படாதவன், ஒரே மனைவியை உடைய புருஷன், துன்மார்க்கர் என்றும் அடங்காதவர்கள் என்றும் பேர் எடுக்காத விசுவாசம் உள்ள பிள்ளைகளை உடையவனுமாய் ஒருவன் இருந்தால் அவனையே ஏற்படுத்தலாம்.
2: If a man is blameless, the husband of one wife, having faithful children, not accused of dissipation or insubordination.
1: ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. 7 வசனம் வந்தீங்கன்னா,
2: If you come to verse 7,
1: கண்காணியானவன் தேவனுடைய உக்ரானக்காரனுக்கேற்ற விதமாய் குற்றஞ்சாட்டப்படாதவனும் தன் இஷ்டப்படி செய்யாதவனுமா இருக்கணும்.
2: For a bishop must be blameless as a steward of God, not self-willed.
1: Self-willed na doing as he pleases. ஒரு உக்ரானத்துவம் உள்ளவன், ஒரு கண்காணியானவன், சபையை கண்காணிக்கிறவன் தன்னுடைய லைஃபை முதல்ல தான் இஷ்டத்துக்கு நடத்தக்கூடாது.
2: A bishop should not live a self-willed life.
1: ஒரு தேவனுடைய ஊழியக்காரன்ட்டு அது ஆரம்பிக்குது சபையில.
2: It starts from a servant of God, from church.
1: ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் கட்டுப்பாடு இல்லாமல் இருப்பானால் அவன் நடத்துகிற சபையும் கட்டுப்பாடு இல்லாமல் தான் இருக்கும்.
2: If a servant of God is a disorderly, then the church which he leads will also be disordered.
1: எங்க இருந்து ஆரம்பிக்கிறார் பாருங்க, ஒரு கண்காணி வந்து முதல்ல தன் இஷ்டப்படி செய்யாதவனா இருக்கணுமா?
2: So first, a bishop should be a person who is not self-willed.
1: இதைதான் பவுல் சொல்றாரு.
2: That's what Paul says.
1: எனக்கு எல்லாத்தையும் செய்யறதுக்கு அதிகாரம் இருக்கு.
2: I have the authority to do everything.
1: நான் யார்கிட்டயும் பெர்மிஷன் கேட்க வேண்டியதில்லை, என்ன வேணாலும் நான் செய்யலாம்.
2: I did not seek permission from anyone. I can do whatever.
1: அது பிரயோஜனமா இருக்காது.
2: But that will not be profitable.
1: மற்றவர்களுக்கு போதிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை நான் என்ன பண்றேன்னா, அடக்கி கீழ்படுத்துறேன்னு
2: சொல்றேன். I will preach others. I should not become a castaway so that I subject my body under submission.
1: I buffet my body and bring it under subjection சொல்வாரு. நான் வந்து என் சரீரத்தை நான் வந்து கீழ்படுத்துறேன்.
2: I buffet and it bring it under subjection.
1: அவர் தன்னுடைய வாழ்க்கையில கட்டுப்பாடு இல்லாம போயிட கூடாதுன்றதுல ரொம்ப எச்சரிப்பா இருந்தார்.
2: So he was very careful in his life that he should not be a disorderly one.
1: தனக்கு நியாயமாக தெரிந்த காரியங்களை கூட, தனக்கு உரிமையாக தெரிந்த காரியங்களை கூட விட்டுட்டார் அவரு.
2: So whichever he considered to be just and orderly, he also left certain things for
1: just and lawful. தனக்கு lawful-ஆ இருந்தது கூட வேண்டாம் விட்டார்.
2: Even many things which he considered lawful, he just left and gave up.
1: ஏன் தெரியுமா?
2: You know why?
1: நான் ஒரு கெட்ட முன்னுதாரணமா இருந்திர கூடாது.
2: Because I should not be a bad example.
1: அப்போ அவர் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு கட்டுப்பாடோடு நடத்திட்டார்.
2: So he led a life in an honorly manner.
1: இரண்டாவது எங்க போகிறார் தொடரார் பாருங்க, 6 வசனம் பாருங்க, அந்த தீத்து 1:6.
2: Titus 1:6.
1: நம்ம இந்த வசனத்தை வாஸ்தோம்.
2: We read it.
1: ஒரு கண்காணி யாரா இருக்கணும்னா, துன்மார்க்கர் என்றும் அடங்காதவர்கள் என்றும் பேர் எடுக்காத விசுவாசம் உள்ள பிள்ளைகளை உடையவனாய் இருக்க வேண்டுமா?
2: Who should be a bishop? You should have faithful children, not accused of dissipation or insubordination.
1: அதாவது தான் ரொம்ப டிசிப்ளின்டா இருக்கிறேன் அப்படின்றத டெஸ்டிங் கிரவுண்ட் ஃபர்ஸ்ட் எங்கன்னு கேட்டீங்கன்னா சொந்த வீட்டில தான்.
2: The testing ground to show himself as a disciplined one is their own house.
1: வீட்ல வந்து தன்னுடைய சொந்த பிள்ளைகளை அவன் யாரா மாற்றானா? அடங்காதவர்களாய் அல்ல, அடங்காதவர்கள் பேர் எடுத்துடக்கூடாது. அவங்க எப்படி இருக்கணும்னா கட்டுப்பாடுகளுக்கு அடங்கினவர்களாக அவன் தன் வீட்டின் பிள்ளைகளை வைக்க வேண்டும்.
2: It means that he should not have insubordinate children. His children should be orderly and subordinate to him.
1: முதல்ல தான் வந்து தன்னுடைய எல்லாவற்றையும் அடக்கி கீழ்படுத்தி அவன் வந்து அடக்கமுள்ளவனா இருக்கணும்.
2: First, he must not be self-willed. He must have a discipline and orderly life on his
1: own. ஊழியக்காரன் தனிப்பட்ட விதத்துல தன் இஷ்டப்படி செய்கிறவனா இருக்க கூடாது.
2: A servant of God should not be self-willed.
1: இரண்டாவது, தன்னுடைய குடும்பத்தையும் தன் இஷ்டத்திற்கு போகிறவர்களாக அடங்காதவர்கள் என்று பெயர் எடுக்கிறவர்களாக வைத்திருக்க கூடாது.
2: And also you should not have his family in a disorderly manner or have insubordinate children.
1: அதைதானே நீங்க நீதிமொழிகள் 29:15 வாசிக்கிறீங்க.
2: That's what you read in Proverbs 29:15.
1: பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும், தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான்.
2: The rod and rebuke give wisdom, but a child left to himself brings shame to his mother.
1: அப்போ இரண்டாவது, குடும்பத்தை கட்டுப்பாடோடு வைத்துக் கொள்ளுகிறான்.
2: Second, putting his family or house in order.
1: மூன்றாவது எங்க போகிறானா, சபையிலேயும் ஒழுங்கற்று திரிகிறவர்களை கண்டித்து அவங்க தொடர்ந்து அந்த ஒழுங்கற்றவர்களா இருப்பார்களானா, அவர்களை விட்டு பிரிந்து போய் சபையை ஒழுங்குள்ள ஒரு சபையாக, கட்டுப்பாடு உள்ள சபையாக ஒரு கண்காணி நிறுத்துகிறார்.
2: And third, he comes to the church and he rebukes those who are disorderly and asks the other people to withdraw from them and also bring his church in order.
1: நீங்க இதே காரியத்தை கொரிந்தியர் சபைக்கு எழுதுகிறாரு.
2: The same thing he writes to the church of Corinth.
1: 1 கொரிந்தியர் 14:40 பாருங்க, 39:40 பாருங்க.
2: 1 Corinthians 14:39 and 40.
1: 39 வசனம்.
2: 39.
1: இப்படி இருக்க சகோதரரே, தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள், அந்நிய பாஷைகளை பேசுகிறதற்கு தடை பண்ணாதிருங்க, சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவது.
2: Therefore, brethren, desire earnestly to prophesy and do not forbid to speak with tongues. Let all things be done decently and in order.
1: நான் நினைக்கிறேன் இந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்.
2: I think you know this incident.
1: நீங்க அப்புறமா நேரம் இருக்கும்போது எடுத்து வாசித்து பாருங்க.
2: When you have time later you can read it.
1: ஒரு பொது ஆராதனைக்கு வரும்போது எல்லாரும் ஒரே நேரத்துல தீர்க்கதரிசனம் சொல்லி, எல்லாரும் ஒரே நேரத்துல அந்நிய பாஷை பேசி வர்றவனுக்கு என்னன்னே புரியாத அளவுக்கு போயிடக்கூடாது. எல்லாம் வந்து ஒன்றுக்கு பின் ஒன்றாக நேர்த்தியாக செய்யப்படணும்னு பவுல் சொல்றாரு.
2: Here Paul says when you come to church the service is a general service. It's not that you can speak on prophecy and speak in tongues as you want, but everything should be done decently and in order.
1: இப்போ இத வச்சிட்டு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, பொது ஆராதனைகள்ல அந்நிய பாஷை பேசக்கூடாது.
2: So having this in mind, certain people says that we should not speak in tongues in general services.
1: See, taking an extreme stand, ஒரு பக்கம் ஒருதலை பட்சமா நீங்க வந்து நீங்க ஜஸ்டிஸ் கொடுத்தீங்கன்னா அது நியாயமா இருக்காது.
2: So if you give this justice on one partial side, it will not be good.
1: அழகா பேலன்ஸ் பண்றது வந்து 39 வசனம் தான்.
2: Verse 39 balances well.
1: தீர்க்கதரிசனம் சொல்லவும் விரும்புங்க,
2: you desire to prophesy.
1: அதே வேளையில அந்நிய பாஷைகளையும் அந்நிய பாஷைகளை பேசுகிறதற்கு தட பண்ணாதீங்கன்னு சொல்றேன்.
2: And also do not forbid to speak with tongues.
1: புரியுதுங்களா உங்களுக்கு?
2: Can you understand?
1: அந்நிய பாஷையும் பேசணும்.
2: You have to speak in tongues.
1: தீர்க்கதரிசனமும் சொல்லணும்.
2: You have to speak prophecy.
1: ஆனா ரெண்டையும் எப்படி செய்யணும்னா, நல்லொழுக்கமாகவும் கிரம

0: What when I come?
1: ரொம்ப அருமையா இருக்குது.
0: It is very beautiful.
1: கம்யூனியன் வந்து நீங்க ஒழுங்கா நடத்துங்க.
0: You have to lead this communion properly.
1: கடைசியா வந்து ஒரு வார்த்தை சொல்றார் பாருங்க.
0: At last he says a word.
1: மற்ற காரியங்களை நான் வரும்போது திட்டம் பண்ணுவேன்.
0: And the rest I will set in order when I come.
1: இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கு.
0: It is very beautiful in English.
1: அதுல போட்டுருக்கு and the rest I will set in order when I come. நான் வரும்போது மீதமுள்ள காரியங்கள் எல்லாம்
0: ஒழுங்குபடுத்திடுறேன்.
1: இருக்கும்போது சபையில ஒழுங்கற்று திரியறவங்க நிறைய பேர் இருக்காங்க.
0: So it means there are more disorderliness in the church.
1: நான் சொல்லுவேன், நாம தனிப்பட்ட வாழ்க்கையில நம்முடைய குடும்பத்துல சபையில ஒழுங்கற்ற கிரியைகளை நாம் அகற்றுவது தேவனுக்கு பிரியமானது.
0: I tell you, it is always desirable to God that we remove disorderliness from our personal life, from our house and from our church.
1: எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு காரியம் கொலோசியர் 2:5.
0: The thing which I like much is in Colossians chapter 2 and verse 5.
1: சரீரத்தின்படி நான் தூரமாயிருந்தும் ஆவியின்படி உங்களுடனே இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன்னு சொல்றேன்.
0: For though I am absent in the flesh, yet I am with you in spirit, rejoicing to see your good order and the steadfastness of your faith in Christ.
1: எனக்கு இது ரொம்ப பிடித்திருந்தது. எனக்கு இந்த வாசித்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன்.
0: When I read it, I was really happy.
1: கொலோசே சபையை பத்தி அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருந்துச்சு.
0: So Paul had a great joy about this Colossians church.
1: ஏன்னா ஒரு ஊழியனாக மாம்சத்துல போய் அவர் அந்த ஆராதனையில் உட்கார முடியல, அந்த ஆலயத்துல இருக்க முடியல, அந்த சபையை விசிட் பண்ண முடியல.
0: So as a minister he was not able to visit the church physically, he was not able to be present there.
1: ஆனா அவர் சொல்றாரு, நான் வந்து மாம்சத்துல இல்லாவிட்டாலும் ஆவியில உங்களோட தான் இருக்கிறேன்.
0: But he says, though I am absent in the flesh, I am with you in spirit.
1: ana na ingirundu enna paakuren sonna unga olungai na ingirundu paakumbodhu enak romba sandoshama irukku.
0: But when I see your orderliness from here, I am really happy about it.
1: Kartharude naamathirku mayame undavada.
0: Glory be to the name of the Lord.
1: Nama thirumba nama vaasitha வேத பகுதிக்கு வரலாம்.
0: Let us come back to our scripture portion which we read.
1: நீதிமொழிகள் 4:23. நீதிமொழிகள் 4:24
0: Proverbs 4:24
1: அதுல வாசிக்கிறோம், வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து.
0: Put away from you a deceitful mouth and put perverse lips far from you.
1: நான் இந்த பகுதி 24 27 வரைக்கும் வாசித்த போது இந்த வசனங்கள் எல்லாமே ஒரே தீம்ல இருக்கிறத ஆண்டவர் எனக்கு காண்பித்தார்.
0: When I read from verses 24 to 27, the Lord showed me that all these verses are contain one single theme.
1: அதாவது என்னன்னா, இந்த மூன்று வசனங்களுமே இந்த நாலு வசனங்களுமே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையின் மூன்று பகுதிகளில் அகற்றப்பட வேண்டிய தாறுமாறுகளை பற்றி எழுதியிருக்கு.
0: So these four verses speak about the disorderliness that are present in the three areas of a man.
1: அது அகற்றப்பட வேண்டும்.
0: They should be removed.
1: இன்னைக்கு நான் கொடுக்க போற தியானத்தின் தலைப்பே அதுதான்.
0: Today's title for the devotion is the same.
1: தாறுமாறுகளை உங்களை விட்டு அகற்றி விடுங்கள்.
0: Remove disorderliness.
1: எந்த தாறுமாறுகள் அகற்றணும்?
0: What are the disorderliness to be removed?
1: மூன்று காரியங்களை சொல்லுவேன்.
0: I'll tell you three things.
1: முதல்ல நீங்க 24 வசனம் வாசித்தீங்கன்னா, முதல் தாறுமாறு எங்க இருக்குன்னா நம்முடைய நாவுல அல்லது வாயில இருக்கிற தாறுமாறு.
0: So if you read Proverbs 4:24, the first disorderliness is from the lips.
1: வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு விட்டகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து.
0: Put away from you a deceitful mouth and put perverse lips far from you.
1: அப்போ முதலாவது எதுல தாறுமாறு இருக்க கூடாது, தாறுமாறுகள் எங்கே அகற்றப்பட வேண்டும் சொன்னா நம்முடைய வாயில அல்லது வார்த்தையில.
0: So first area to remove disorderliness from the lips or from your words.
1: நீங்கள் நீதிமொழிகள் 23:29-32 குறித்து கொள்ளுங்க.
0: You note down Proverbs 23:29-32.
1: இந்த வசனங்கள் எதை பற்றி பேசுதுனா, ஒரு மதுபான பிரியன் எப்படி இருப்பான் அப்படின்றத விளக்குது.
0: So here this speaks about a drunkard, how he will be.
1: அதாவது மதுபானத்தை குறித்த எச்சரிப்பை சொல்கிறது.
0: It gives a warning about wine.
1: அவனுக்கு வரும் பின்விளைவுகள்ல ஒன்று என்ன தெரியுமா?
0: What is one of the outcome that he receives?
1: நீங்கள் 32 வசனம் பாருங்க.
0: Verse 32.
1: இந்த மதுபானத்தை குடித்தா முடிவிலே அது பாம்பை போல கடிக்குமா, விரியனை போல தீண்டுமா? 33 வசனத்துல, உன் கண்கள் பரஸ்திரீகளை நோக்கும், உன் உள்ளம் தாறுமாறானவைகளை பேசும்.
0: If a person drinks wine, it will bite him like a serpent at last and stings like a viper. Your eyes will see strange things and your heart will utter perverse things.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
0: Glory be to the name of the Lord.
1: அப்போ இந்த தாறுமாறாக பேசுறவங்க யாரு அப்படின்னு கேட்டா, குடி போதையில் இருக்கிறவங்க

0: அல்லது மதுபானத்திற்கு அடிமையானவங்க.
1: So who are the people who speak disorderliness? They are the people who are drunkard, who are in that who have taken wine.
0: ஆனால நாம வந்து தேவனுடைய பிள்ளைகளாக, ஏன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்த பிள்ளைகளாக நாம் இருப்போமானா, நம்முடைய வாயில நம்முடைய வார்த்தைகள்ல தாறுமாறு இருக்கவே கூடாது.
1: If you are children of God, filled by the of God, then this disorderliness should not be present in our lips.
0: இத வந்து யாக்கோபு 3 அதிகாரத்துல நாம் வாசிக்கும் போது,
1: this when you read in James chapter 3,
0: அவர் சொல்கிறார் பாருங்க, நாம் எல்லாரும் அநேக விஷயங்களை, 2 வசனம், எல்லாரும் அநேக விஷயங்களை தவறுகிறோம், ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமா இருக்கிறான்.
1: James chapter 3 verse 2, for in many things we offend all, if any man offend not in word, the same is a perfect man and able also to bridle the whole body.
0: 3 வசனத்துல சொல்றாரு, அவர் சொல்றாரு, நீங்க கப்ப அந்த குதிரைகளை பாருங்க, குதிரை என்ன பண்ணுதுன்னா, அது வந்து அடங்காத ஒரு மிருகம், அதை வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா, கடிவாளம் போட்டு அதை தங்க இஷ்டத்துக்கு திருப்பி நடத்துறாங்க.
1: So in verse 3 he says, these horses are uncontrollable animals, so therefore they bridle it and try to control it to their subjection.
0: 4 வசனத்துல அடுத்த உபமானம் கொண்டு வர்றாரு, கப்பல்களை பத்தி பேசுறாரு.
1: In verse 4 he speaks about ships.
0: கப்பல்கள் மகா பெருசு.
1: Ships are great.
0: கடுங்காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே அதை திருப்பிடுறானா.
1: And it and all driven off fierce winds, yet are they turned about with a very small helm, whatsoever the governor listens.
0: அதாவது குதிரையை காண்பிக்கிறாரு.
1: He shows the horse.
0: அது ரொம்ப வலிமையானது.
1: So it is very powerful.
0: யாருக்கு அடக்காதது.
1: It cannot be controlled by anybody.
0: அதை கடிவாளம் போட்டு அடக்குறாங்க.
1: So they will control it by bridling it.
0: இங்க கப்பல பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசு.
1: Here when you look at ship, it is great.
0: ஆனா அதை அடக்குறதுக்கு ஒரு சின்ன சுக்கான் இருக்கு.
1: You have a small helm to just control it.
0: அதே போல
1: similarly
0: நம்முடைய சரீரம் மகிமையானது தான்.
1: Our body is also great.
0: ana idhula vandu or chinna urup irukku parunga, naavu.
1: There's a small organ or a member which
0: and
1: is the tongue.
0: And naava neenga adakkala appadina adu kaatiye kolithirum.
1: If you don't control that tongue, then that will kindle fire of
0: kathrude naamathirku mayimi undadaga.
1: Glory be to the name of the Lord.
0: 8th vasanathula solradhu,
1: in verse 8 he says,
0: naavai adakka oru manushanalum koodathu, adu adangada pollaangulladum saavukeedana visham nirendaduma irukkirathu.
1: But the tongue can no man tame, it is an unruly evil full of deadly poison.
0: எதுல கட்டுப்பாடு தேவனா, நாவு.
1: We need a control or orderliness in our lips.
0: நாம வந்து குடிகாரர்களை போல பேசக்கூடாது.
1: We should not speak like drunkards.
0: குடிச்ச போது ஒண்ணு, குடி போத கலஞ்ச பிறகு இன்னொண்ணு, அப்படி இல்ல.
1: It's not that speaking one when you are drunk and speaking the other thing when you are very clear.
0: சொல் தவறாதவனாக இருக்கணும்.
1: We should not be we should keep up the words.
0: 2 வசனம்.
1: Second.
0: ஒருவன் சொல் தவறாதவனாய் இருந்தானால் அவன் பூரண புருஷனாய் இருப்பான்.
1: If a man often not in word, he will be a perfect man.
0: தன்னுடைய முழு சரீரத்தையும் கடிவாளத்தினால் அடக்குகிறவனாய் இருப்பான்.
1: And he will also be able to bridle his own body.
0: நம்முடைய நாவை குறித்து எச்சரிப்பா இருக்கணும்.
1: We should be very careful about our tongue.
0: ஆண்டவரே, என் நாவுல எந்த ஒழுங்கினமும் தாறுமாறும் வராதபடி என் நாவை கடிபாளம் போட்டு நான் வந்து எச்சரிப்பா நடத்துற கிருபை தார்.
1: Lord, give me grace that I may bridle my tongue and bring it under my control, that I may not bring any disorderliness through it.
0: இரண்டாவது எதுல வந்து கட்டுப்பாடு இருக்கணும்னு சொல்றாரு.
1: And second thing which we are supposed to have a control.
0: திரும்ப வரலாம், நீதிமொழிகள் 4 அதிகாரம் 25 வசனம் பாருங்க.
1: Proverbs 4 verse 25.
0: அங்கே முதல்ல உதடுகளை பற்றி, வார்த்தைகளை பற்றி பேசிட்டு 25 வசனத்துல, உன் கண்கள் நேராய் நோக்க கடவது.
1: First he speaks about lips and words. Next he speaks, let your eyes look straight ahead.
0: உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது.
1: And your eyelids look right before you.
0: நேரா பார்க்கணும்.
1: It should look straight.
0: செவ்வையா பார்க்கணும்.
1: It should look right.
0: அப்ப கண்கள்லயும் என்ன இருக்கணும்னா, ஒழுங்கற்று தம்ம வந்து பாத்திர கூடாது.
1: So therefore we should not have disorderliness even in our eyes.
0: நம்முடைய கண்கள்ல நேர்மையும் நம்முடைய கண்கள்ல உத்தமமும் இருக்கணும்.
1: And honesty and uprightness should be present in our eyes.
0: இதை வந்து உபாகமத்துல ஆண்டவர் கற்பனையாக கொடுக்கும்போது,
1: when the Lord gave this as a commandment in Deuteronomy,
0: உபாகமம் 1:7 வசனத்தை வாசிப்பீர்களானால்,
1: Deuteronomy 1:17 says,
0: நியாயத்துல வந்து முகதாட்சண்யம் பாராமல் இருக்க வேண்டும்.
1: You shall not show partiality in judgment.
0: பெரியவனுக்கு நீ செவி கொடுக்கிறது போல சிறியவனுக்கும் செவி கொடுக்கணும்.
1: You shall hear the small as well as the great.
0: மனுஷனுடைய முகத்துக்கு பயப்படக்கூடாது.
1: And you should not be afraid of many man's presence.
0: ஏனென்றால் நியாய தீர்ப்பு தேவனுடையது.
1: For the judgment is God's.
0: உங்களுக்கு கடினமாய் இருக்கும் காரியத்தை என்கிட்ட கொண்டு வந்துருங்க, நான் அதை கேட்கிறேன் அப்படினு மோசே சொன்னாரு.
1: And Moses said, the case that is too hard for you, bring to me and I will hear it.
0: அப்ப என்ன அர்த்தம் அது?
1: What does it mean?
0: உன் கண்களை வந்து நேரா பார்க்கணும்பா.
1: You should look straight with your eyes.
0: உன் கண்கள் வந்து செவ்வையா பார்க்கணும்.
1: Your eyes should look the right things.
0: ஒரு ஆளை ஒரு விதமா பார்த்து இன்னொரு ஆளை இன்னொரு விதமா பார்க்க கூடாது.
1: You should not look in a partiality with a partiality in one way or the other.
0: ஐஸ்வர்யவானுக்கு ஒரு விதமா ஏழைக்கு ஒரு விதமா பார்க்க கூடாது.
1: You should not look at the rich in one way, the poor the other way.
0: அதாவது பணம் உன் கண்ணை மறைச்சிர கூடாது.
1: Money should not blindfold your eyes.
0: நீங்கள் அதே உபாகமம் 16:19 பாருங்க.
1: If you look Deuteronomy 16:19,
0: நியாயத்தை புரட்டாதிருப்பாயாக, முகதாட்சண்யம் பண்ணாமலும் பரிதானம் வாங்காமலும் இருப்பாயாக.
1: You shall not pervert justice, you shall not show partiality, not take a bribe.
0: ஏனென்றா பரிதானம் என்ன செய்யணும், அது லஞ்சம். லஞ்சம் என்ன பண்ணும்னா ஞானிகளின் கண்களை குருடாக்கி நீதிமான்களின் நியாயங்களை தாறுமாறாக்கிடுமா.
1: It's because a bribe blinds the eyes of the wise and twists the words of the righteous.
0: ரொம்ப நல்லா இருக்கு.
1: It's very beautiful.
0: நியாயத்தை தாறுமாறாக்குறது என்னன்னு கேட்டா கண்களை அடைக்கிற பரிதானம்.
1: So it is bribe that blinds the eyes which perverts justice.
0: அப்ப உன் கண் நேரா பார்க்கணும் அப்படின்னா,
1: so when it says your eyes have to look straight,
0: nyayama paakanum, neediya paakanum,
1: it has to look justly and also lovely.
0: Valadu varam edadu varam apdi thirumba kudadu.
1: It should not turn to the right or the left.
0: Neera irkanum.
1: It should be straight.
0: Avar solraru ஏழை பணக்காரன் வித்தியாசம் இருக்க கூடாது.
1: He says there should not be partiality that is rich and poor.
0: இன்னும் சொல்றாரு பெரியவனுக்கும் சிறியவனுக்கும் நீ வித்தியாசம் பார்க்க கூடாது.
1: And also he says you should not show the difference between the great and the small.
0: Old and young ரெண்டு பேருக்கும் வந்து நீ வந்து ஒரே நியாய தீர்ப்பு சொல்லணும்.
1: You should give the same judgment to the old and the young.
0: இயேசுவை குறித்து அவருடைய எதிராளிகள் கொடுத்த சாட்சியை பாருங்க.
1: Look at the testimony which the enemies gave about Jesus.
0: அதாவது அவரை குற்றம் கண்டுபிடிக்கணும்னு ஆட்கள் அனுப்புனாங்க.
1: They sent people to find fault in him.
0: ஆனா குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு அனுப்பின ஆட்கள் கொடுத்த இன்ட்ரடக்ஷனை பாருங்க. இன்ட்ரடக்டரி ஸ்பீச் இயேசு கிட்ட சொன்னதை பாருங்க.
1: Look at the introductory speech which they gave to Jesus.
0: மத்தேயு 22:15-16.
1: Matthew 22:15-16.
0: மத்தேயு 22:15.
1: Matthew 22:15.
0: அப்பொழுது பரிசேயர் போய் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படி யோசனை பண்ணி தங்கள் சீஷரையும் ஏரோதியரையும் அவரிடத்தில் அனுப்பினார்கள்.
1: Then the Pharisees went and plotted how they might entangle him in his talk, and they sent to him the disciples with the Herodians.
0: 16 வசனத்தில் தொடர்ந்து வாசிக்கிறோம்.
1: You can continue with verse 16.
0: அவர்கள் வந்து, போதகரே, நீர் சத்தியமுள்ளவர் என்றும் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர் என்றும் நீர் முகதாட்சியம் இல்லாதவராகையால் எவனை குறித்தும் உமக்கு கவலை இல்லை என்றும் அக்கறை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம்.
1: They say, teacher, we know that you are true and teach the way of God in truth, nor do you care about anyone, for you do not regard the person of men.
0: இயேசுட்ட வந்தது குற்றம் கண்டுபிடிக்கதான்.
1: They came to Jesus to find fault with him.
0: ஆனா அவரை குறித்து ஒண்ணு தெரிஞ்சு வச்சிருந்தாங்க.
1: But they knew one thing about him.
0: அவருடைய உபதேசங்கள் உங்களுக்கு பிடிக்கல, அவங்களால தாங்கிக் கொள்ள முடியல.
1: They did not like his doctrine, they could not bear it.
0: ஆனா அவங்கள்ட்ட ஒண்ணு தெரிஞ்சது.
1: But one thing they knew.
0: அவருடைய கண்கள்ல வந்து முகதாட்சண்யமே கிடையாது.
1: There was no partiality in his eyes.
0: எந்த மனுஷனை பற்றியும் அக்கறையோடு ஒரு கூட்டத்தை பார்த்து இன்னொரு கூட்டத்தை வந்து அசட்ட பண்றவரா இயேசு இல்லன்றதை அவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க.
1: And they also found that Jesus was not caring for one group and he was not concerned about the other group.
0: அவர் நீதியாக தீர்ப்பு செய்கிறவரா இருந்தார் அப்படின்றத பார்த்தாங்க.
1: And they also saw the Lord gave justice lawfully.
0: பார்வையின்படி நியாய தீர்ப்பு செய்யாம நீதியின்படி நியாய தீர்ப்பு செய்யுங்கன்னு இயேசு சொன்னார்.
1: Jesus said, do not give justice by your eyes but by righteousness.
0: உன் கண்கள் நேராய் நோக்கணும்.
1: Let your eyes look straight ahead.
0: நாம கணிக்கிற காரியங்கள் பார்க்கிற காரியங்கள்ல நமக்கு வந்து காம்ப்ரமைஸ் இருக்க கூடாது.
1: We should not compromise in the things which we guess or which we assume and see.
0: நாம வந்து பார்ஷியாலிட்டி காட்ட கூடாது.
1: We should not show partiality.
0: யாக்கோபு வந்து சபையில கூட சொல்றாரு.
1: Even James says in the church.
0: ஒரு மனுஷன் வந்து ஐஸ்வர்யவானாக பொன் மோதிரத்தை போட்டுக்கிட்டு ஆலயத்துக்கு வந்ததுனால அவனை பார்த்து நீ சேர்ல உட்காருன்னு சொல்லிட்டு சேர்ல உட்கார்ந்துருக்கிற ஒரு ஏழைய பார்த்து நீ அங்க உட்காராத, கீழே வந்து உட்காருன்னு சொல்லாத, முகதாட்சியம் சபையில வந்து பண்ணக்கூடாது, வித்தியாசப்படுத்தி பார்சியாலிட்டி காட்டக்கூடாதுன்னு
1: சொல்லுவார். He says, just because a rich man comes with a golden ring, you shall not ask him to sit on a seat and take away the seat from a poor and ask him to sit down. You should not show such kind of partiality in a church.
0: சபைக்குள்ளேயும் கொண்டு வந்துடக்கூடாது.
1: You should not bring it in a church
0: even. உன் கண்கள் நேராய் நோக்க கடவுள்.
1: Let your eyes look straight.
0: அதுல எந்த அநியாயமும் இருக்கக்கூடாது.
1: And there should not be any injustice.
0: மூன்றாவது கடைசியா,
1: third and the last,
0: இந்த நீதிமொழிகள் நான்காம் அதிகாரத்தின் கடைசி வசனங்கள்ல தாறுமாறு இல்லாம இருக்க வேண்டியது முதலாவது கண்கள், இரண்டாவது முதலாவது உதடு அல்லது வார்த்தைகள், இரண்டாவது கண்கள்.
1: So first thing, you have to remove disorderliness from our lips or words. Second, remove disorderliness from your eyes.
0: மூன்றாவது எதிலிருந்து இந்த தாறுமாறு அகற்றப்படணும்னா, 26-27 வசனங்களை பாருங்க. நீதிமொழிகள் 4.
1: If you read Proverbs 4:26-27.
0: அங்க வாசிக்கிறோம், உன் கால் நடையை சீர்தூக்கி பார், உன் வழிகள் எல்லாம் நிலை வரப்பட்டிருப்பதாக, வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதே, உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக.
1: Ponder the path of your feet and let all your ways be established. Do not turn to the right or to the left. Remove your foot from evil.
0: மூன்றாவது, உன் பாதத்தை கூட தாறுமாறா இருக்க விடாத.
1: And third, remove disorderliness from the feet.
0: அதாவது இன்னொரு விதமா சொன்னா, உன் வாழ்க்கையை வாழ்ற விதத்துல தாறுமாறு இருக்க கூடாது.
1: Otherwise, the way you live your life, you should not have disorderliness.
0: நாம பின்பற்றுகிற காரியங்கள்ல தாறுமாறு இருக்க கூடாது.
1: There should not be disorderliness in the things that we follow.
0: நாம எதை சேரணும்னு நினைக்கிறோமோ அதுல தாறுமாறு இருக்க கூடாது.
1: We should not have disorderliness in the things that we are supposed to reach.
0: எரேமியா 2 அதிகாரம் 23 வசனத்தை வாசிப்பீர்களானால்,
1: If you read Jeremiah chapter 2 verse 23,
0: நான் தீட்டுப்படவில்லை, நான் பாகாலை பின்பற்றவில்லை என்று நீ எப்படி சொல்லுகிறாய்?
1: How can you say I am not polluted? I have not gone after the Baals.
0: பள்ளத்தாக்கிலே நீ நடக்கிற மார்க்கத்தை பார்.
1: See your way in the valley.
0: நீ செய்ததை உணர்ந்து கொள்.
1: Know what you have done.
0: தாறுமாறாய் ஓடுகிற வேகமான பெண் ஒட்டகம் நீ.
1: You are a swift dromedary breaking loose in our ways.
0: என்னமா?
1: Who are you?
0: தாறுமாறாய் ஓடுகிற பெண் ஒட்டகம்.
1: You are a swift dromedary.
0: நம்முடைய வாழ்க்கையில தாறுமாறான ஓட்டம் இருக்க கூடாது.
1: We should not have a disorderly run in our life.
0: பாகாலுக்கு பின்னால போயிட்டு நான் தீட்டுப்படலன்னு எப்படிப்பா சொல்லுவேன்?
1: How can you say that you are not polluted when you have gone after the Baals?
0: நான் ஏதோ ஒரு காணிக்கை தான் கொடுத்தேன், நான் ஏதோ ஒரு பூஜை தான் பண்ணேன், நான் ஏதோ சும்மா வணங்கி நின்னேன், அவனை பின்பற்றலன்னு நீ சொல்றது எப்படி?
1: So how can you say that I just gave some offering, I just went for some showing incense, I did not follow him? How can you say that?
0: பள்ளத்தாக்கில நீ நடந்த மார்க்கத்தை போய் பார், நீ செய்ததை உணர்ந்து கொள்.
1: See your way in the valley, know what you have done.
0: தாறுமாறான ஒட்டகம் போல ஓடாதே.
1: Don't run like a swift dromedary.
0: நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்.
1: We should be very careful.
0: நம்ம ஓடுகிற பாதைகளை குறித்து ஜாக்கிரதையா இருக்கணும்.
1: We should be careful about the path that we run in.
0: அந்த நாட்கள்ல ஒட்டகங்கள் வந்து மனிதரை சுமப்பதற்கும் பொருட்களை சுமப்பதற்கும் சொத்துக்களை சுமப்பதற்கும் அதை பயன்படுத்தினாங்க.
1: So those days these camels were used to carry people, goods and their assets.
0: இந்த ஒட்டகம்ன்றது is a means of transport. அது வந்து பயணம் பண்றதுக்கு பயன்படுகிற ஒன்று.
1: So this camel is a means of transport.
0: இந்த பயணத்துக்கு வந்து ஒரு மனிதன் நம்பி இந்த ஒட்டகத்து மேல உட்கார்றான்.
1: So a person trusts and sits upon this camel for transport.
0: அவனுடைய பொன், அவனுடைய பொருட்கள் எல்லாவற்றையும் அதன் மேல ஏற்றுகிறான்.
1: So he also puts on all his goods, his gold and everything upon the camel.
0: தன்னுடைய மனைவி பிள்ளைகளை ஒட்டகத்தை நம்பி ஏற்றுகிறான்.
1: And he also trusts his camel and makes his wife and children to sit upon it.
0: ஆனா இந்த ஒட்டகம் என்ன பண்ணுதுனா, அடங்காமல் தாறுமாறாய் ஓடுகிறது.
1: But this camel is not orderly, it is not controllable, it just moves as it wants.
0: அதுல விளைவு என்ன?
1: What is the end?
0: அந்த ஒட்டகத்தின் மேல உட்கார்றவன் பெரிய ஆபத்துக்குள்ள ஆயிடுறான்.
1: The person who is seated on the camel is encountered to a great danger.
0: He is at great risk. அவன் கொண்டு போகிற எல்லா பொருட்களும் பெரிய நஷ்டத்துக்குள்ள ஆயிடும்.
1: And all the things good that he carries is at great risk.
0: கடைசில பாத்தீங்கன்னா, இந்த தாறுமாறா ஓடுற ஒட்டகத்துக்கே பெரிய ஆபத்து.
1: So at last it is a great danger even for this camel.
0: நான் சொல்லுவேன், நீங்க ஒரு தனிநபராக, குடும்ப அங்கத்தினராக, குடும்ப தலைவனாக, தலைவியாக, நீங்க ஒரு தேவனுடைய மனிதனாக தாறுமாறா ஓடாதீங்க.
1: I tell you, as a single individual, as a family or a head of a family, or as a head of a family in a female head of a family, you don't run alone as you want in a disorderly manner.
0: நீங்க வந்து தாறுமாறா ஓடுற ஒரு பெண் ஒட்டகம் போல நீங்க இருப்பீங்களானா, நீங்க அநேகருக்கு பெரிய இடரலும் பெரிய ஆபத்தை உண்டாக்குவீங்க.
1: If you are like the swift dromedary who just runs in a disorderly way, then you will be a great offense to many people.
0: உங்களை நம்பி பின்பற்ற குடும்பத்துக்கு நீங்க பெரிய ஆபத்தை விளைவிப்பீங்க.
1: You bring a great danger to the family which trusts you.
0: உங்களை நம்பி இருக்கிற கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு பெரிய ஆபத்தையும் பெரிய வேதனையும் உங்களால உண்டாகும்.
1: And you can cause a great danger and pain to the family and the children who have trusted you.
0: உங்களை நம்பி பின்பற்றி வர்றவங்க அநேகர் வந்து இடறி போவாங்க.
1: There are many people who follow you, who trust you, will be offended.
0: தாறுமாறுகள் நம்ம லைஃப்ல வேண்டாம்.
1: We should not have disorderliness in our life.
0: ஒழுங்கற்று திரிகிறவர்களா இருக்க வேண்டாம்.
1: We should not move around, walk around in a disorderly way.
0: அதனால தான் நீதிமொழிகள் 14:2 சொல்கிறது.
1: That's why Proverbs 14:2 says.
0: நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான்.
1: He who walks in his uprightness fears the Lord.
0: எனக்கு தமிழ் வசனம் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடத்துல.
1: Here I like the Tamil version.
0: நிதானமாய் நடக்கிறவன், walking gently, நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான்.
1: He who walks gently fears the Lord.
0: தன் வழிகளில் தாறுமாறுகிறவனோ அவரை அலட்சியம் பண்ணுகிறான்.
1: But he who is perverse in his ways despises him.
0: நாம இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்கணும்.
1: Let us ask one question to us.
0: நான் கர்த்தருக்கு பயப்படுறேனா கர்த்தரை அலட்சியம் பண்றேனா?
1: Am I fearing the Lord or am I despising the Lord?
0: இன்னைக்கு நாம கேட்க வேண்டிய கேள்வி இது.
1: This is a question that we are supposed to ask ourselves.
0: கர்த்தருக்கு பயந்தேனா இந்த தாறுமாறான ஓட்டம் எனக்குள்ள இருக்காது, நான் நிதானமாய் நடப்பேன்.
1: If I fear the Lord, I will not run in a disorderly manner, but I will be very gentle.
0: ஒவ்வொரு காரியத்தையும் நான் நிதானித்து யோசித்து நான் செய்கிறது சரியா தவறா, நான் போகிற பாதை சரியா தவறா என்று நிதானித்து நடப்பேன்.
1: So I will just sit and I will think about the path that I take, each and every step, and then I will walk and take it.
0: நான் எடுக்கிற முடிவுகளால் எனக்கோ என்னை பின்பற்றி வருகிறவர்களுக்கோ என்னை சார்ந்திருக்கிறவர்களுக்கோ ஏதாவது வேதனை நான் உண்டாக்கி விடுவேனா என்று நான் யோசித்துட்டு தான் நடக்கிறேன்.
1: So I always take a first thought about the decision which I make, that I may not offend the one who follow me, the one who is depending upon me.
0: நீதிமொழிகள் 19:3 சொல்கிறது.
1: Proverbs 19:3 says,
0: மனுஷனுடைய மதியினம் அவன் வழியை தாறுமாறாக்கும்.
1: The foolishness of a man twists his ways.
0: மனுஷனுடைய மதியினம் அவன் வழியை தாறுமாறாக்கும்.
1: The foolishness of a man twists his way.
0: இந்த காலையில கர்த்தர் நமக்கு இருக்கிற மதியினங்களை நம்மை விட்டு விலக்கி, தேவனை அலட்சியம் பண்ணுகிற சுபாவங்களை நம்மை விட்டு விலக்கி, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வழிகளில தாறுமாறு இல்லாத ஒரு நேரான பாதை, சீர்தூக்கின ஒரு பாதை நமக்கு இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக.
1: This morning may the Lord remove all the foolishness from our life and also take away all the perverseness from our life, a despising attitude from our life, and make us to fear the Lord and help us to remove disorderliness from our feet and take a straight path.
0: நீதிமொழிகள் 4:26.
1: Proverbs 4:26.
0: உன் கால் நடையை சீர்தூக்கி பார்.
1: Ponder the path of your feet.
0: உன் வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக.
1: And let all your ways be established.
0: வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதே.
1: Do not turn to the right or the left.
0: உன் காலை தீமைக்கு விலக்கு.
1: Remove your foot from evil.
0: கர்த்தர் நம்மோடு இன்று கிடைபடுவாராக.
1: May the Lord speak with us today.
0: இன்றைக்கு நம்முடைய உதடு, நம்முடைய கண்கள், நம்முடைய கால்கள், இது மூன்றையும் கர்த்தருடைய பலிபீடத்தில் வைப்போம்.
1: Today this morning let us commit our lips, our eyes and our feet at the altar of God.
0: என் உதடுகளில் மாறுபாடு இருக்கும் ஆனால் கர்த்தாவே நான் நீதியை பேச நியாயத்தை பேச எனக்கு கிருபை தாரு.
1: Lord, if there is any disorderliness in my lips, Lord, help me to speak just and the righteous things.
0: ஆண்டவரே உண்மையை பேச கிருபை தாரு.
1: Give me grace to speak the truth.
0: ஆண்டவரே என்னுடைய கண்கள் வலதுபுறம் இடதுபுறம் சாஞ்சிராம நான் நியாயத்துக்கு புரட்டை நான் செய்யாதபடி, நான் முகதாட்சண்யம் செய்யாதபடி, என் கண்கள் நேராய் நோக்கிறதுக்கு, என் கண்களில் உள்ள தாறுமாறுகள் ஏதாவது இருக்குமானால் அதை அகற்றிவிடும்.
1: Lord, remove disorderliness from my eyes, that I may not pervert justice, that I may not show partiality or turn to the left and the right, Lord.
0: ஆண்டவரே என் கால்களின் நடைகளை நான் சீர்தூக்கி பார்க்கிறேன்.
1: Lord, I look at the disorderliness of my feet.
0: என்னுடைய வாழ்க்கையின் கால்கள், என் வழிகள், என் பாதைகள் ஏதாவது ஒரு சீர்கேடு, ஒரு மாறுபாடு இருக்குமானால், ஒரு ஒழுங்கற்று திரிகிற ஒரு வாழ்க்கை எனக்கு இருக்குமானால், அதற்கு எனக்கு ஒரு முடிவை தந்து நான் உம்முடைய சத்தியத்திலே நடக்க கிருபை தாரும்.
1: Lord, is there any disorderliness in my path or the way that I take towards my life? Lord, remove it and bring an end to it, Lord.
0: நான் நடக்கிற பாதைகள் நிலைவரமா இருக்கட்டும்.
1: Lord, let all my ways be established, Lord.
0: என்னுடைய நடைகள் நிதானமா இருக்கட்டும்.
1: Lord, let all my steps be gentle, Lord.
0: என்னுடைய நடைகள்ல கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கட்டும்.
1: Let the fear of the Lord be present in my walks.
0: என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தாறுமாறுகளை விலக்கும்.
1: Lord, remove all disorderliness from my life.
0: ஜெபமண்ணுவோமா?
1: Shall we pray?
0: இரக்கம் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே,
1: A merciful and gracious Father.
0: இன்றைக்கு எங்களோடு பேசின நல் வார்த்தைகளுக்காய் நன்றி.
1: Lord, thank you for the good words that you spoke with us.
0: வார்த்தைகளை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாய் இருக்க எங்களுக்கு கிருபை தாரும்.
1: Lord, let us not only be hearers but also give us that we be the doers of the word, Lord.
0: எங்களுக்குள்ள என்ன தாறுமாறுகள் இருந்தாலும் தயவு செய்து அதை விலக்கி எங்கள் நடைகளை எங்கள் கண்களை ஆண்டவரே எங்களுடைய வாயின் வார்த்தைகளை சீர்தூக்கி பார்த்து அதுல உள்ள எல்லா தாறுமாறுகள் சீர்கேடுகளை விலக்கி நேராய் நடக்க கிருபை தார்.
1: Lord, no matter whatever disorderliness found in our lips, eyes and feet, Lord, remove all those disorderliness and help us to be established in all our ways, Lord.
0: தொடர்ந்து எங்களோடு இடைபடு.
1: Continue to minister with us.
0: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
1: In Jesus' name we pray.
0: Amen.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
2: கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. சங்கீதம் 145:3. மிஷனரி ஒருவர் மிகவும் நேர்த்தியாக உடுத்தியிருந்த ஒரு வாலிபன் அருகில் உட்கார்ந்து ஆகாய விமானத்திலே பயணம் செய்து கொண்டிருந்தார். மிஷனரி அந்த வாலிபனிடம், நீ என்ன வேலை செய்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அந்த வாலிபன், நான் மிகப்பெரிய பிசினஸ் செய்து கொண்டிருக்கிறேன் என்றான். அதை கேட்ட மிஷனரி, நானும் தான் என்றார். பின்பு அந்த வாலிபன், என்னுடைய பிசினஸ் பல தேசங்களில் பரவி இருக்கிறது என்றான். அதற்கு அந்த மிஷினரி, மிகவும் நல்லது, நானும் என்னுடைய பிசினஸ் விஷயமாக உலகம் முழுவதும் பயணிக்கிறேன் என்றார். பின்பு அந்த வாலிபன், நான் என் தகப்பனோடு பார்ட்னர்ஷிப் வைத்திருக்கிறேன், அவர் ஒரு மில்லியனர் என்றான். அதற்கு மிஷினரி பிரதியுத்தரமாக, நானும் என் தகப்பனோடு தான் பார்ட்னர்ஷிப் வைத்திருக்கிறேன், அவர் ஒரு மல்டி மில்லியனர் என்று சொன்னார். வாலிபன் மீண்டும், எங்களுக்கு பல தேசங்களிலும் பிரதிநிதிகள் இருக்கின்றார்கள் என்றான். அதற்கு அந்த மிஷினரி, எங்களுக்கு கிட்டத்தட்ட உலகின் அனைத்து நாடுகளிலும் பிரதிநிதிகள் இருக்கின்றனர் என்றார். என்னடா இது, நாம் நம்முடைய பிசினஸ் தான் பெரியது என்று நினைத்தோம், ஆனால் இவர் தன்னுடைய பிசினஸை பற்றி மிக அதிகமாக சொல்கிறாரே என்று நினைத்து அந்த வாலிபன் பொறுமை இழந்தவனாக மிஷினரியிடம், நீங்கள் அப்படி என்னதான் பிசினஸ் பண்ணுகிறீர்கள், உங்கள் தகப்பன் யார் என்று கேட்டான். அதற்கு அந்த மிஷினரி, தான் ஆராதிக்கும் தேவனை பற்றியும் தான் செய்யும் சுவிசேஷ பணியின் மேன்மையை பற்றியும் அவனுக்கு விளக்கி சொன்னார். அதை கேட்ட அந்த வாலிபன், ஐயா, நீங்கள் செய்வது பெரிய வேலை அல்ல, உலகத்திலேயே மிகச்சிறந்த வேலை, நீங்கள் ஆராதிக்கும் தேவன் மிகச்சிறந்தவர் என்றான். ஆம் பிரியமானவர்களே, நாம் சேவிக்கிற தேவன் மிகவும் பெரியவர், செயல்களிலே வல்லமை உள்ளவர், 1000 10000களில் சிறந்தவர், அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர், இந்த உலகில் உள்ள அனைத்தையும் படைத்தவர் நம் தேவனாகிய கர்த்தர். நம் தேவனை குறித்து அறிகிற அறிவு நம்மை ஆசீர்வதிக்கும். நாம் அந்த தேவனின் சொந்த பிள்ளைகள் என்று அறிந்து கொண்டால் நம் பேச்சு மாறும், நடை மாறும், உடை மாறும், நம் பேச்சில் நம்பிக்கை உருவாகும். ஆம், நம் தேவன் மிகவும் பெரியவர், நாம் அவருக்கு செய்யும் ஊழியம் உலகத்திலேயே மிகச்சிறந்த வேலை. நாம் அவருக்கு ஊழியம் செய்தால் தேவன் நம்மை நிச்சயம் கனம் பண்ணுவார். அகாஸ்வேரு ராஜா தான் கனம் பண்ண விரும்பிய மொர்தெகாய்க்கு சிறப்பான ஆடையும் தேசத்திலேயே சிறந்த வாகனமும், அதாவது தான் ஏறுகிற குதிரையையும், மிக உயர்ந்த பதவியும் அதிகாரமும், தங்க மிகப்பெரிய மாளிகையும் கொடுத்தது உண்மையானால், நமது ஆண்டவர் தம்மை உண்மையாய் சேவித்து தமக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளை கனம் பண்ணி ஆசீர்வதிக்க மாட்டாரா என்ன? அவர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். ஆகவே நீங்கள் உங்கள் வேலைகளின் மத்தியிலோ அல்லது முழு நேரமாகவோ தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களானால் தேவன் தரும் கனத்தையும் உயர்வையும் விசுவாசித்து பெற்றுக் கொள்ளுங்கள். நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக கிரியை செய்ய அவர் வல்லமை உள்ளவர்.

சத்தமா சொல்லுவோமா? ஏசாயா 54:10 சொல்லுது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை, அவர் கிருபை நம்ம விட்டு விலகாதாம். ஆமே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது நம் வாழ்வில். சரியா?

பேர் நன்றிங்க. என்னானாலும் பரவாயில்ல, அர்ப்பணிக்கிறேன். உன் சித்தத்தை என் விருப்பம் அல்ல, உங்க சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேற என்ன அர்ப்பணிக்கிறேன் ஏசப்பான்னு சொல்லுவோமா?

வாயிலே கர்த்தரை உயர்த்தும் துதியாலும் நாவிலே கருக்குள்ள வசனத்தினாலும் பிசாசின் கிரியைகளின் மேல் ஜெயம் எடுப்போம். கல்வாரி சிலுவையிலே சாத்தானுக்கு எதிராக எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவோம். இதுதான் சங்கீதம் 149.

நாளாகமத்தின் இரண்டாம் புஸ்தகம் 18 அதிகாரம். ஜோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. அவன் ஆகாபோடே சம்பந்தம் கலந்து சில வருஷங்கள் சென்ற பின்பு சமாரியாவில் இருக்கிற ஆகாபிடத்துக்கு போனான். அப்பொழுது ஆகாப் அவனுக்கும் அவனோடு இருக்கிற ஜனத்திற்கும் அநேகம் ஆடுமாடுகளை அடிப்பித்து கிளையாத்திலுள்ள ராமயத்துக்கு வரும்படி அவனை ஏவினான். எப்படியெனில் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் ஜூதாவின் ராஜாவாகிய ஜோசபாத்தை நோக்கி, கிளையாத்திலுள்ள ராமோத்துக்கு என்னோடே வருகிறீரா என்று கேட்டதற்கு அவன், நான் தான் நீர், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், உம்மோடே கூட யுத்தத்திற்கு வருகிறேன் என்றான். பின்னும் ஜோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு விசாரித்து அறியும் என்றார். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா 400 தீர்க்கதரிசிகளை கூடிவர செய்து, நாங்கள் கிலேயாத்திலுள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாமா போகலாகாதா என்று அவர்களை கேட்டார். அதற்கு அவர்கள், போம், தேவன் ராஜாவின் கையில் அதை ஒப்புக் கொடுப்பார் என்றார்கள். பின்பு ஜோசபாத், நாம் விசாரித்து அறிகிறதற்கு இவர்களை அல்லாமல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி வேறே ஜாராகிலும் இங்கே இல்லையா என்று கேட்டார். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா ஜோசபாத்தை நோக்கி, கர்த்தரிடத்தில் விசாரித்து அறிகிறதற்கு இம்லாவின் குமாரனாகிய மிகாயா என்னும் மற்றொருவன் இருக்கிறார். ஆனாலும் நான் அவனை பகைக்கிறேன். அவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாகவே எப்பொழுதும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் என்றான். அதற்கு ஜோசபாத், ராஜாவே, அப்படி சொல்ல வேண்டாம் என்றான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா பிரதானிகளில் ஒருவனை கூப்பிட்டு, இம்லாவின் குமாரனாகிய மிகாயாவை சீக்கிரமாய் அழைத்து வா என்றார். இஸ்ரவேலின் ராஜாவும் ஜூதாவின் ராஜாவாகிய ஜோசபாத்தும் சமாரியாவின் ஒளிமுக வாசலுக்கு முன்னிருக்கும் விசாலமான இடத்திலே ராஜவஸ்திரம் தரித்து கொண்டவர்களாய் அவரவர் தம் தம் சிங்காசனத்திலே உட்கார்ந்திருந்தார்கள். சகல தீர்க்க தரிசிகளும் அவர்களுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். கெனானாவின் குமாரனாகிய சீதேக்கியா தனக்கு இரும்பு கொம்புகளை உண்டாக்கி, இவைகளால் நீர் சீரியரை முட்டி நிர்மூலமாக்கி போடுவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். சகல தீர்க்க தரிசிகளும் அதற்கு இசைவாக தீர்க்க தரிசனம் சொல்லி, கிளையாத்திலுள்ள ராமோத்திற்கு போம், உமக்கு வாய்க்கும், கர்த்தர் அதை ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்றார்கள். மிகாயாவை அழைக்க போன ஆள் அவனுடனே பேசி, இதோ தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகள் ஏக வாக்காய் ராஜாவுக்கு நன்மையாயிருக்கிறது, உம்முடைய வார்த்தையும் அவர்களில் ஒருவர் வார்த்தையை போல இருக்கும்படி நன்மையாக சொல்லும் என்றார். அதற்கு மிகாயா, என் தேவன் சொல்வதையே சொல்வேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். அவன் ராஜாவிடத்தில் வந்தபோது ராஜா அவனை பார்த்து, மிகாயாவே, நாங்கள் கிலேயாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாமா போகலாகாதா என்று கேட்டான். அதற்கு அவன், போங்கள், உங்களுக்கு வாய்க்கும், உங்கள் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவார்கள் என்றான். ராஜா அவனை பார்த்து, நீ கர்த்தருடைய நாமத்திலே உண்மையை அல்லாமல் வேறொன்றையும் என்னிடத்தில் சொல்லாதபடிக்கு நான் எத்தனை தரம் உன்னை ஆணையிடுவிக்க வேண்டும் என்று சொன்னான். அப்பொழுது அவன், இஸ்ரவேலர் எல்லோரும் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல மலைகளிலே சிதறப்பட்டதை கண்டேன். அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு எஜமான் இல்லை, அவரவர் தம் தம் வீட்டிற்கு சமாதானத்தோட திரும்ப கடவார்கள் என்றார் என்று சொன்னான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா ஜோசபாத்தை நோக்கி, இவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாகவே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் என்று நான் உம்மோடே சொல்லவில்லையா என்றான். அப்பொழுது அவன் சொன்னது, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதையும் பரமசேனையெல்லாம் அவர் வலது பக்கத்திலும் அவர் இடது பக்கத்திலும் நிற்கிறதையும் கண்டேன். அப்பொழுது கர்த்தர், இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் கிலேயாத்திலுள்ள ராமோத்தில் போய் விழும்படிக்கு அவனுக்கு போதனை செய்கிறவன் யார் என்று கேட்டதற்கு, ஒருவன் இப்படியும் ஒருவன் அப்படியும் சொன்னார்கள். அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று, நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது.
எதினால் என்று கர்த்தர் அதை கேட்டார். அப்பொழுது அது, நானே போய் அவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரின் வாயிலும் பொய்யின் ஆவியாய் இருப்பேன் என்றது. அதற்கு அவர், நீ அவனுக்கு போதனை செய்து அப்படி நடக்க பண்ணுவாய், போய் அப்படியே செய் என்றார். ஆனதினால் கர்த்தர் பொய்யின் ஆவியை இந்த உம்முடைய தீர்க்கதரிசிகளின் வாயிலே கட்டளையிட்டார். கர்த்தர் உம்மை குறித்து தீமையாக சொன்னார் என்றார். அப்பொழுது கெனானாவின் குமாரனாகிய சீதேக்கியா கிட்டே வந்து மிகாயாவை கன்னத்தில் அடித்து, கர்த்தருடைய ஆவி எந்த வழியாய் என்னை விட்டு உன்னோடே பேசும்படி வந்தது என்றார். அதற்கு மிகாயா, நீ ஒழித்துக் கொள்ள உள்ளறையிலே பதுங்கும் அந்நாளிலே அதை காண்பாய் என்றார். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா, நீங்கள் மிகாயாவை பிடித்து அவனை பட்டணத்து தலைவனாகிய ஆமோனிடத்திற்கும் ராஜகுமாரனாகிய ஜோபாவிடத்துக்கும் திரும்ப கொண்டு போய் அவனை சிறைச்சாலையிலே வைத்து, நான் சமாதானத்தோட திரும்பி வருமளவும் அவனுக்கு இடுக்கத்தின் அப்பத்தையும் இடுக்கத்தின் தண்ணீரையும் சாப்பிட கொடுங்கள் என்று ராஜா சொன்னார் என்று சொல்லுங்கள் என்றார். அப்பொழுது மிகாயா, நீர் சமாதானத்தோட திரும்பி வந்தால் கர்த்தர் என்னை கொண்டு பேசினதில்லை என்று சொல்லி, ஜனங்களே நீங்கள் எல்லோரும் கேளுங்கள் என்றார். பின்பு இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவாகிய ஜோசபாத்தும் கிலேயாத்திலுள்ள ராமோத்துக்கு போனார்கள். இஸ்ரவேலின் ராஜா ஜோசபாத்தை பார்த்து, நான் வேஷம் மாறி யுத்தத்திலே பிரவேசிப்பேன், நீரோ ராஜவஸ்திரம் தரித்திரும் என்று சொல்லி இஸ்ரவேலின் ராஜா வேஷம் மாறி யுத்தத்திலே பிரவேசித்தார். சீரியாவின் ராஜா தனக்கு இருக்கிற ரதங்களின் தலைவரை நோக்கி, நீங்கள் சிறியவரோடும் பெரியவரோடும் யுத்தம் பண்ணாமல் இஸ்ரவேலின் ராஜா ஒருவனோடே மாத்திரம் யுத்தம் பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டிருந்தார். ஆதலால் ரதங்களின் தலைவர் ஜோசபாத்தை காண்கையில், இவன்தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ண அவனை சூழ்ந்து கொண்டார்கள். அப்பொழுது ஜோசபாத் கூக்குரலிட்டான். கர்த்தர் அவனுக்கு அனுசாரியாயிருந்தார். கர்த்தர் அவர்கள் அவனை விட்டு விலகும்படி தேவன் செய்தார். இவன் இஸ்ரவேலின் ராஜா அல்ல என்று ரதங்களின் தலைவர் கண்டபோது அவனை விட்டு திரும்பினார்கள். ஒருவன் நினையாமல் வில்லை நாணேற்றி எய்தான். அது இஸ்ரவேலின் ராஜாவினுடைய கவசத்தின் சந்துக்கடையே பட்டது. அப்பொழுது அவன் தன் சாரதியை பார்த்து, நீ திருப்பி என்னை ராணுவத்துக்கப்பால் கொண்டு போ, எனக்கு காயம் பட்டது என்றார். அன்றைய தினம் யுத்தம் அதிகரித்தது. இஸ்ரவேலின் ராஜா சீரியருக்கும் எதிராக ரதத்தில் சாயங்காலம் மட்டும் நின்றிருந்து சூரியன் அஸ்தமிக்கும் போது இறந்து போனான். ஆமென்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை யோசுவாவின் புஸ்தகம் 4:14. அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். என கண்பார்ந்த தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காய் எவையெல்லாம் வாக்கு பண்ணினாரோ அவற்றையெல்லாம் நிறைவேற்றுகிற ஒரு நாளாய் இருக்கிறது. நீங்கள் கடக்க முடியாதபடி யோர்தானை போன்ற கவலைகள் பிரச்சனைகளில் இருக்கிறீர்கள் என்றால், அவற்றை இன்றைக்கு நீங்கள் கடந்து போகும்படி செய்கிற ஒரு நாள். கர்த்தர் இன்றைக்கு தம் வார்த்தையின்படி நீங்கள் எல்லாவற்றையும் தடைகளையும் கடந்து போகும்படி துணை செய்கிற ஒரு நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. யோசுவாவின் புஸ்தகம் 3:7 உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று யோசுவாவிடம் வாக்கு பண்ணுகிறார். அதே நாளில் யோசுவாவின் புஸ்தகம் 4:14 யோசுவாவை சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார் என்று நாம் வாசித்த வசனத்தில் உள்ளதின்படி ஒரே நாளில் தம் வாக்கு பண்ணினதை நிறைவேற்றி முடித்தார் என்று பார்க்கின்றோம். அப்படியே உங்கள் வாழ்க்கையிலும் இன்றைக்கே அற்புதங்களை செய்ய போகிறார், பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். இங்கு யோர்தான் என்பது வாக்குத்தத்தத்திற்கும் அது நிறைவேறுவதற்கும் தடையாய் நடுவில் உள்ளது. யோசுவாவின் புஸ்தகம் 3:15 யோர்தான் அறுப்புக்காலம் முழுவதும் கரை புரண்டு போம் என்பது மனுஷ ஆலோசனை, காலம் காலமாக நடந்து வருகிற ஒரு செயல். ஆதலால் மனுஷர்கள் யோர்தானை கடப்பது அரிது என்று ஆலோசனைகளை கூறலாம். ஆனால் தேவனோ அற்புதம் செய்தார், தாமதத்தை விரும்பவில்லை. இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் வாக்குத்தத்தத்தை பெற்ற நீங்கள் யோர்தான் போன்ற பிரச்சனைகள் மத்தியில் கடந்து போய் கொண்டிருக்கிறீர்களா? அல்லது அதை பார்த்து பார்த்து பயந்து போய் அநேக மனுஷ ஆலோசனைகளை கேட்டு குழம்பிக் கொண்டு இருக்கிறீர்களா? இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், மனுஷனுடைய ஆலோசனைகள் விருதா? நானே பதில் செய்கிறவர். நிச்சயம் உங்களுக்கு அற்புதம் உண்டு. அவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் எந்த பகுதியாக இருந்தாலும், திருமண தடை, குழந்தை வேண்டி காத்திருத்தல், வியாதியில் விடுதலை, குடும்பத்தில் ரட்சிப்பு, பொருளாதார பிரச்சனை போன்ற எந்த யோல்தானாக இருந்தாலும் இன்றைக்கு அற்புதத்தின் நாள். யோசுவாவை பார்த்து மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்ன அதே நாளில் மேன்மைப்படுத்தினார். உங்களையும் அப்படியே கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். வார்த்தையை விசுவாசிங்கள், வாக்குத்தத்தத்தை அறிக்கை பண்ணுங்கள், அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் GFAN FM இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் வெளியேற பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த காலை நேரம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பதாக. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் ஜெபம் மிக முக்கியமானது. இந்த காலை நேரத்திலும் நீங்களும் எழுந்து கண்டிப்பாய் ஜெபித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஆண்டவருடைய வசனத்திலே வாசிக்கிறோம், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று ஜெபத்தை குறித்து ஆண்டவர் அடிக்கடி தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்தவான்கள் மூலமாய் உணர்த்தி கொண்டே வந்தார். அதிலும் மேலாக லூக்கா 22:40 நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள், சோதனைக்கு உட்படக்கூடாத நீங்கள். இதே அதிகாரத்திலே ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்வார். லூக்கா 22:31-32 சீமோனே, உங்களை சுலகில் படைக்கிறது போல சாத்தான் உங்களை படைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான், ஆனால் உங்கள் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் தேவனை வேண்டிக் கொண்டேன் என்று சொல்வார். பாருங்கள், பிசாசு சோதனைக்காரன். அவன் என்ன செய்கிறான், கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். 1 பேதுரு 5:8 வாசிக்கிறோம், இப்படி சுற்றித் திரிகிறவன் தான் யோபுவின் மேலே கண்ணம் வைத்து யோபுவை குற்றப்படுத்தினான். நீர் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் வேலி அடைக்கவில்லையோ? அவனுடைய உடைமை பொருட்களை எடுத்து பாரும், அவன் சரீரத்தை தொட்டு பாரும். இப்படி இந்த சோதனைக்காரன் பல்வேறு விதங்களிலே தேவ பிள்ளைகளை, உண்மையாய் நடக்கிறவர்களை சோதிக்க ஆரம்பிக்கிறான். இவன் சோதிக்க ஆரம்பிக்கும் போது அநேகர் இடறி போகிறார்கள், தேவனை மறந்து போய் விடுகிறார்கள். அதனால் தான் ஆண்டவர் இங்கு சொல்கிறார், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு, அந்த சோதனைக்காரன் உங்களை குற்றப்படுத்தாதபடிக்கு நீங்கள் ஜெபித்து கொண்டே இருங்கள். சோதனைக்காரன் உங்களை குற்றப்படுத்தி உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்யாதபடிக்கு, அவன் குற்றம் சாட்டுகிற அளவிற்கு, அவன் குறை சொல்லுகிற அளவிற்கு உங்கள் வாழ்க்கை மாறாதபடிக்கு நீங்கள் எப்பொழுதும் ஜெபித்து கொண்டே இருங்கள். இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், என்னிடத்தில் அவனுக்கு ஒன்றும் இல்லை என்று ஆண்டவர் சொன்னார். இந்த வார்த்தையை போல நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையும் விசுவாசமும் தெய்வ பயமும் நிறைந்திருக்க வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு நீங்கள் எப்பொழுதும் ஜெபித்து கொண்டே இருங்கள். எப்பவும் ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் சோதனைக்குள்ளாக விழுந்து விட மாட்டார்கள். எப்பொழுதும் தேவனையே சார்ந்திருக்கிறவர்கள் யோசேப்பை போல விலகி ஓடி வருவார்கள். இவ்வளோ பெரிய பாவத்துக்கு நான் உடன்படுவது எப்படி என்று சொல்லி அதற்குரிய சூழ்நிலை வந்த போதிலும் ஒரு ஜெபிக்கிற மனிதன், தேவனுக்கு பயப்படுகிற மனிதன் அந்த சோதனையிலிருந்து ஓடி வருகிறான். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாய் எத்தனையோ பிசாசினுடைய கிரியைகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கலாம், ஆனால் நீங்கள் இடைவிடாமல் விழித்திருந்து சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபித்து கொண்டிருக்க மாத்திரமல்ல, சோதனைக்கு உட்படாதபடிக்கு உங்களை காத்து கொண்டு, அதாவது பரிசுத்த வாழ்க்கைக்காக, விசுவாசத்துக்காக, நம்முடைய நல்ல நடக்கைகளுக்காக, ஆவிக்குரிய கனிகளுக்காக, உண்மைக்காக எப்பொழுதும் ஜெபித்து கொண்டே இருக்கும்போது தேவன் நம்மோடு கூட இருந்து இந்த சோதனைக்காரன், குற்றப்படுத்துகிறவன் அவனை விலக்கி நம்மை பாதுகாப்பார். இந்த ஆவிகள் சிலருக்குள் இறங்கி யாரையாவது ஒருத்தரை குறை சொல்லிக்கிட்டே இருக்கும், இந்த சோதித்து கொண்டே இருக்கும். இந்த பிசாசுகள் என்ன செய்யும், சிலருக்குள்ள இறங்கி ஏதாவது ஒரு குழப்பத்தை குடும்பத்திலையும் சரி, ஊழியங்களையும் சரி, வெளியிலையும் சரி உண்டாக்கி கொண்டே இருக்கும். ஆனா ஜெபிக்கிறவங்க மேல ஆண்டவருடைய கரம் இருக்கும். ஆண்டவர் ஒரு முத்திரையை போடுவார், அடையாளத்தை போடுவார். ஜெபிக்கிறவங்க மேல எப்பொழுது ஒரு தேவ பிரசன்னம் இருக்கும். ஆக இடைவிடாமல் ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்வார். நீங்கள் இந்த காலை நேரத்திலே இடைவிடாமல், சோர்ந்து போகாமல், விழித்திருந்து சோதனைக்கு உட்படாதபடிக்கு நீங்கள் காத்து கொண்டு ஜெபித்தீர்களானால் நிச்சயம் உங்களுக்கு வரும் சோதனைகளிலே, இவை எல்லாவற்றிலும் முற்றிலும் ரட்சிக்க வல்லமை உள்ளவர் முற்றுமுடிய ரட்சிப்பார், நிச்சயமாய் உங்களை காப்பாற்றுவார், உங்களை விடுவிப்பார், உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அருமை பிதாவே,
இந்த நல்ல நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபிங்கள் என்று சொன்ன ஆண்டவர், நாங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஆண்டவரை இடைவிடாமல் தொடர்ந்து ஜெபிக்க பரிசுத்தத்தை காத்து கொள்ள உதவி செய்வீராக. எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. ஆமென்.

0: மகிழ் வித்து மகிழ் என்ற தலைப்பில் சகோதரன் ஜெபராஜா அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகளின் புத்தகம் 8:30 நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 8:30. நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன். எத்தனை பேர் இந்த வார்த்தையை படிக்கும்போது சந்தோஷப்படுறீங்க? ஆண்டவருக்கு பக்கத்தில் அவருடைய செல்ல பிள்ளையா இருக்கிறது எவ்வளோ பெரிய சலாக்கியம். நான் அவர் அருகே செல்ல பிள்ளையா இருந்தேன் என்று சொல்லும் பொழுது எத்தனை பேர் உங்கள் வீட்டில் உங்கள் அப்பாவுக்கு செல்ல பிள்ளையா இருந்திருக்கீங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் அந்த வசனத்தினுடைய பின்பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நான் அவர் அருகே செல்ல பிள்ளையா இருந்தேன், நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாக இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது கஷ்டத்தோடு வாழ்கிற வாழ்க்கை இல்லை, ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிற வாழ்க்கை. அதை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு பல்ல கடிச்சிக்கிட்டு பரிசுத்தமாக வாழ முடியலைன்னு சொல்கிறது, இல்லாட்டி முறுமுறுத்துக்கிட்டு ஆண்டவட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு அப்படி வாழ்கிற வாழ்க்கை இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. பக்கத்தில் உள்ள பார்த்து சொல்லுங்கள், கிறிஸ்தவ வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை. ஸோ அந்த செல்ல பிள்ளை அப்படிங்கிறது கொஞ்சம் மாற்றி வந்திருக்கு. தமிழில் மொழிபெயர்த்தவங்க அந்த சரியான வார்த்தையை போடாமல் கொஞ்சம் மாற்றிட்டாங்க. அந்த வார்த்தையை தான் நம்ம இன்றைக்கி அதிகமாக தியானிக்க போகிறோம். இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கறது யாருன்னா, நீதிமொழிகள் 8:30 ஞானம் பேசுகிறது போல தெரிகிறது. ஞானமாகிய நான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ஞானம் பேசிக்கொண்டே வருகிறது. அந்த ஞானம்தான் சொல்லுகிறது, நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாக இருந்தேன். ஞானம் என்றால் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 1 கொரிந்தியர் 31:31 சொல்லப்பட்டிருக்கிறது, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் மீட்பும் நீதியும் பரிசுத்தமுமானார் என்று. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே சொல்லுகிறார், நான் அவர் அருகே செல்ல பிள்ளையா இருந்தேன். நீங்கள் ஆங்கில வேதாமத்திலே பார்க்கும் பொழுது, நான் அவர் சொல்லுவதை கேட்டு செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரனாக இருந்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழிலே மொழிபெயர்த்தவர்கள் அதை சரியான வார்த்தையை போடவில்லை, செல்ல பிள்ளை என்று போட்டு விட்டார்கள். திருவிவிலியத்தில் கத்தோலிக்க பைபிளில் சரியாக போட்டிருக்கிறது, நான் அவர் அருகில் சிற்பியாயிருந்தேன். நான் அவர் அருகில், சிற்பி என்றால் ஒரு உருவத்தை செதுக்கக்கூடியவன், இன்னும் சொல்ல போனால் கிராப்ட்ஸ்மேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, கைவினையாளர், வேலை கைவேலை செய்யக்கூடிய ஒரு நபர். ஒரு மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் எனக்கு எஜமானாக, அவர் எனக்கு மாஸ்டராக இருக்கிறார், அவர் என்ன சொல்லுவார்னு கேட்டு அதை செய்யறதுக்கு நான் எப்போதும் தயாராக இருக்கேன்னு சொல்லி, நான் அவருடைய பேச்சை கேட்டு அவர் எனக்கு கொடுக்கக்கூடிய வேலையை கேட்டு அதை அப்படியே செய்யக்கூடிய செல்ல பிள்ளையா இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஊர்ல செல்ல பிள்ளைன்னா ஒரு வேலையும் செய்யாதத்தான் செல்ல பிள்ளைமாங்க. ஏன் அந்த பிள்ளைகிட்ட வேலை கொடுக்க மாட்டீங்களா? அது செல்ல பிள்ளைங்க, அது வேலை செய்யாதங்க. ஆனால் ஏசு செல்ல பிள்ளை சொல்ற வேலையை செய்யக்கூடிய செல்ல பிள்ளை. அநேக நேரங்களில் நம்ம செல்ல பிள்ளை நினைச்சிக்கிட்டு வேலை செய்ய மாட்டேங்கிறோம். ஆனால் செல்ல பிள்ளைகள் என்றால் என்ன அர்த்தம்? வேலை செய்வது என்ன என்பதை கேட்டு, அல்லது என்ன வேலை செய்யணுங்கிறத கேட்டு அந்த வேலையை செய்கிற பிள்ளை தான் செல்ல பிள்ளை. ஆமே. ஒரு வேலையும் செய்யாத பிள்ளையோ, வேலை செய்யறதுக்கு சுணங்குற பிள்ளையோ செல்ல பிள்ளை இல்லை. சொல்ற வேலையை தட்டாம ஒரு பிள்ளை செய்துன்னா அதுக்கு பேர் தான் என்ன பிள்ளை? செல்ல பிள்ளை. ஸோ திருவிவிலியத்தில் இருக்கிறதை வாசிக்கிறேன், நான் அவர் அருகில் சிற்பியாயிருந்தேன், நாள்தோறும் அவருக்கு மகிழ்ச்சி ஊட்டினேன், எப்போதும் அவர் முன்னிலையில் மகிழ்ந்து செயலாற்றினேன். ஸோ இந்த வார்த்தை இன்னைக்கு உங்க வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ண வேண்டிய ஒரு வார்த்தை. நீங்களும் நானும் இந்த வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோமானால் நம்ம வாழ்க்கை எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? எப்போ நான் சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு வழியை தேவன் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவரை சந்தோஷப்படுத்தி நான் சந்தோஷப்படுத்தப்படுவது. இன்னைக்கு செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமானால் மகிழ்வித்து மகிழ். சொல்லுங்க பார்க்கலாம், மகிழ்வித்து மகிழ். நமக்கு என்னன்னா, ஆண்டவர் என்ன சந்தோஷப்படுத்தணும், ஆண்டவர் என்ன சந்தோஷப்படுத்தணும், அதுவும் உண்டு. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறான், கர்த்தாவே உம்முடைய செய்கைகளால் என்னை மகிழ்ச்சி ஆக்கினீர். எவ்வளவோ காரியங்களை செஞ்சு நம்மளை சந்தோஷப்படுத்திக்கிட்டு தான் இருக்காரு. ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? நீ அவருக்கு அருகில் என்ன வேலை சொன்னாலும் உடனே செய்யக்கூடிய ஒரு செல்ல பிள்ளையா இருக்கியா. இன்னைக்கு அப்படிப்பட்ட பிள்ளைகளை ஆண்டவர் சந்தோஷப்படுத்த விரும்புகிறார். எவ்வளவோ காரியங்களில் அவர் நம்மை சந்தோஷப்படுத்தி கொண்டிருக்கார். நம்முடைய ஜபத்தை கேட்கிறார், நம்முடைய ஜபங்களை கேட்டு எவ்வளவோ ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் அவர் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? நான் சந்தோஷப்படுத்துற என்னுடைய பிள்ளை என்ன சந்தோஷப்படுத்தணும், எனக்கு பிரியமா இருக்கணும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். கைத்திறனுள்ள தொழிலாளியாக இருந்தேன். ஒரு மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது, கைத்திறனுள்ள தொழிலாளி. சும்மா ஏனோதானோன்னு ஒரு வேலையை செய்யறால, ஸ்கில்ஃபுல் மேன், கைத்திறனுள்ள வேலையால். ஒரு வேலையை சொன்னா முழு பலத்தோடு, ஒரு ஊழியத்தை சொன்னா முழு பலத்தோடு. கடமைக்காக ஊழியம் செய்யறதில்ல, கடமைக்காக செயலாற்றுவதல்ல. ஆண்டவருக்காக ஒரு வேலையை செய்வதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் என் முழு இருதயத்தோடு, என் முழு பலத்தோடு, என் முழு ஆத்மாவோடு. கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லுவோமா? இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையை குறித்து கொடுக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட். நித்தம் அவர் அருகில் செல்ல பிள்ளையா இருந்தேன் என்பது, நித்தம் அவர் அருகில் அவர் சொல்ற வேலையெல்லாம் செய்யக்கூடிய கைத்திறனுள்ள வேலையாளா இருந்தேன். எதுக்கு அங்க போட்டிருக்குன்னா, அந்த வசனத்தை மட்டும் பார்க்க கூடாது, முன்னையும் பின்னையும் பார்க்கணும். அங்க பாருங்க, 27 வசனத்துல, அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன், அவர் சமுத்திர விசாலத்தை வட்டணிக்கையிலும் உயரத்தில் மேகங்களை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊற்றுகளை அடைத்து வைக்கையிலும் சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திவாரங்களை நிலைப்படுத்துகையிலும். இப்ப எப்படி செல்ல பிள்ளையா இருக்க முடியும்? அதையெல்லாம் செய்யும் போது அவர் சொல்லுகிறதையெல்லாம் கேட்டு அப்படியே செய்யக்கூடிய ஒரு பிள்ளையாக இருந்தேன். நல்லா சொல்லுமா? தேவன் இந்த பூமியிலே என்னவெல்லாம் செய்ய விரும்புகிறாரோ அவருடைய விருப்பத்தை அறிந்து அதை செய்வதற்குத்தான் உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த வசனத்தினுடைய ஆழத்தை பார்க்கும்போது நான் உட்கார்ந்து அழுதேன். ஆண்டவரே, அநேக நேரங்களில் எங்களுக்கு என்ன தோணுதோ அப்படிப்பட்ட ஊழியத்தை தானே செய்யறோம், எங்க மனசுல தோன்ற ஊழியத்தை தானே செய்யறோம். ஆனா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க, நீங்க என்ன பேச விரும்புறீங்க, நாங்க என்ன செய்யணும் நீங்க விரும்புறீங்க, அதை கேட்டு செய்வதற்குரிய பொறுமை எங்களுக்கு இல்லையே. அப்படிப்பட்ட காரியங்களை கேட்பதற்கு உங்க சமூகத்துல அமரக்கூடிய பொறுமை எங்களுக்கு இல்லையே. ஆண்டவரே, நாங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதையெல்லாம் நாங்க செஞ்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன், நான் நினைக்கிறதெல்லாம் செய்து சந்தோஷப்படுவதல்ல, எனக்கு சந்தோஷத்தை உண்டாக்குவதற்கு நான் நிறைய காரியங்களை செய்வதல்ல, கொஞ்ச காரியம் செஞ்சாலும் அவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை நான் செய்வது. ஒரு அலையிலே செல்வம் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் செய்யும் பொழுது நான் செல்ல பிள்ளையா வேடிக்கை பார்த்துக்கிட்டா இருக்கேன். ஒரு அப்பா இருக்காரு, தோட்டத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யறாரு. அப்ப பிள்ளைங்க நிறைய பிள்ளைங்க இருக்காங்கன்னு வச்சுங்களேன், இல்லாட்டி ஒரு பிள்ளை இருக்கு. அப்பா கஷ்டப்பட்டு வேலை செய்யறத பார்க்கும்போது அந்த பிள்ளை சொல்லு, ஹே டேடி, ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யறீங்களே, பரவாயில்லையே, உங்களுக்கு இவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்குது, பரவாயில்ல, நீங்க இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றீங்க, பரவாயில்ல, நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறீங்கன்னு அப்பாவை பார்த்து சொல்லிட்டு இது அங்கங்க விளையாண்டுகிட்டு இருந்துச்சுன்னா இது ஒப்பேராத செல்ல பிள்ளை. ஆனா அதே சமயத்துல அந்த பிள்ளை, டேடி கொடுங்க நான் என்ன செய்யறேன், சரி இதை என்ன செய்யணும், இந்த வேலையை எப்படி செய்யணும், அந்த வேலையை எப்படி செய்யணும், அப்படி கேட்டு ஒரு பிள்ளை செய்து வாருங்க. அந்த அர்த்தத்துலதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு, நான் அவர் அருகே செல்ல பிள்ளையா இருந்தேன். இன்னைக்கு உங்களை என்னை ஆண்டவர் தெரிந்தெடுத்து எதுக்கு தெரிந்தெடுத்திருக்காரு தெரியுமா? அன்றைக்கு உலகங்களை உண்டாக்கி விட்டா, இன்றைக்கு உலகத்தில் மனிதர்களை ரட்சிப்பதற்கு பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அவர் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். அவரோடு இணைந்து செயல்பட, அல்லது அவருடைய உள்ளத்தின் விருப்பத்தை அறிந்து செயல்பட உங்களை அழைத்திருக்கிறார். துரதிருஷ்டவசமாக இன்றைக்கு கிறிஸ்தவர்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? தேவ சமூகத்துக்கு போகணும், நம்ம விருப்பத்தை கேட்கணும், அவர் நம்ம விருப்பத்தை நிறைவேற்றணும், போயிடணும். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஏன் தெரியுமா இன்னும் நிரந்தரமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கல? ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்க. என்ன வந்தாலும், யார் என்ன பேசினாலும் சரி, என் தேவன் முதலிடம். அவருக்கு பிரியம் எதுவோ அதைத்தான் நான் செய்வேன். அலையலூயா. அவருக்காக அவரை சந்தோஷப்படுத்த கற்றுக்கொள்ளுங்க. அந்த வார்த்தையினுடைய பின்பகுதி சொல்லுது, நாள்தோறும் அவருக்கு மகிழ்ச்சி ஊட்டினேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்படும் போது சந்தோஷமா வந்தாங்க, ஆனா மீட்கப்பட்ட ஜனம் ஒவ்வொரு நாளும் அவருக்கு கோபம் ஊட்டிக்கொண்டே இருந்தார்கள். நீங்க சர்ச்சுக்கு வராட்டி ஆண்டவர் கோபம் வரும் தெரியுமா? நீங்க ஜெபம் பண்ணாட்ட ஆண்டவர் கோபம் வரும் தெரியுமா? நீங்க பைபிள் வாசிக்காட்ட ஆண்டவர் கோபம் வரும் தெரியுமா? உங்களுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம், ஆனா ஆண்டவர் எழுதப்பட்ட வசனத்தின்படி நீங்க வாழாட்டா கோபப்படுவார், விசனப்படுவார். அவர் உள்ளத்துல ஒரு எரிச்சல் வரும், இவ்வளவு செய்யறேனே, இந்த பிள்ளை ஏன் எப்படி இருக்கு கேட்டீங்களா? ஆண்டவருடைய உள்ள வேதனைப்பட வாழ்ந்து திரும்ப அவர்கிட்ட போய், ஏன் ஆண்டவர் எனக்கு இது நடக்கல, நான் இத்தனை வருஷமா ஜெபம் பண்றேன், அத்தனை வருஷமா ஜெபம் பண்றேன், ஏன் எனக்கு நடக்கலன்னு சொல்லுவாரு. நீ என்னைக்காவது நான் எதுல சந்தோஷப்படுவேன் நீ கேட்டிருக்கியா? என்னை எப்படி சந்தோஷப்படுத்துறது நீ கேட்டிருக்கியா? உனக்கு சந்தோஷமான காரியங்களையே நீ கேட்கிற, என்ன நீ சந்தோஷப்படுத்தி இருக்கிறியா? ஒரு பிள்ளை, ஒரு பெற்றோர் எப்ப பார்த்தாலும் பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துற காரியங்களே செய்து கொண்டே இருக்கிறாங்க. கொஞ்சமாச்சும் பிள்ளைகளும் பெற்றோரை சந்தோஷப்படுத்தினாதான் அந்த பெற்றோருக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். பெற்றோரே பிள்ளைகளை சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருந்தா அந்த பிள்ளைகள் சரியான பிள்ளைகள் அல்ல. பிள்ளைகளும் பெற்றோரை என்ன செய்யணும்? அதைத்தான் ஆண்டவர் விரும்புறார். இயேசு அதைத்தான் செய்தார். நான் டெய்லி அவருக்கு மகிழ்ச்சி ஊட்டினேன். அப்படின்னு அர்த்தம், நான் டெய்லி செய்யற காரியம், நான் பேசுற காரியம், நான் பழகிற நட்பு எல்லாமே என் ஆண்டவருக்கு சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. இப்ப கொஞ்சம் உங்க வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க, நீங்க டெய்லி செய்யற காரியம் ஆண்டவரை சந்தோஷப்படுத்துதா ஆண்டவரை கோபப்படுத்துதா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நான் டெய்லி செய்கிற காரியம் என் ஆண்டவரை சந்தோஷம். டெய்லி முதல்ல ஒழுங்கா ஜெபம் பண்றீங்களா? டெய்லி ஜெபம் பண்றீங்களா? இந்த டெய்லி ஜெபம் பண்ணாட்டாலே ஆண்டவருக்கு உங்களை பார்க்கும்போது ஒரு அருவறுப்பா இருக்கும். ஏன்னா எவ்வளவு நன்மையான காரியங்களை செய்கிறார், எவ்வளவு அற்புதங்களை செய்கிறார், எவ்வளவு அடையாளங்களை உங்க வாழ்க்கையில செய்திருக்கிறார். அவர் எதிர்பார்ப்பது ஒரு மணி நேரமாவது என் கூட வலித்திருக்க கூடாதா? இன்னைக்கு அநேக நேரத்துல ஜெபிக்கணுங்கிற ஆசையிலேயே வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கோம். ஐயோ நிறைய ஜெபிக்கணும், நிறைய ஜெபிக்கணும். இந்த ஆசை உங்களுக்கு திருப்தியை தராது. ஜெபித்தால்தான் திருப்தி வரும். இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில அடிப்படை காரியங்கள் இல்லாமல் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? டெய்லி ஒரு மணி நேரமாவது தேவனுடைய பாதத்தில் காத்திருந்து அவரோடு பேசுகிற அனுபவம், இதுதான் ஆண்டவரை சந்தோஷப்படுத்தும். அநேக வயதானவர்களுடைய வேதனை என்ன தெரியுமா? என் பிள்ளை எனக்கு நிறைய சம்பாரிச்செல்லாம் கொடுக்க வேண்டாம், கொஞ்ச நேரம் என் கூட உட்காந்து என்ன செய்யட்டும், பேசட்டும். பிதாவுக்கு அந்த ஆசை தான் இருக்கு, என் பிள்ளை கொஞ்ச நேரம் உட்காந்து என்ன செய்யணும், மனுஷங்களோட எவ்வளவு நேரம் பேசுறீங்க, என் பிள்ளை என்னோடு பேச வேண்டும். எனக்கே ஜெபிக்காதவங்களை பார்க்கும்போது கோபம் வரும். அது ஏன் பிள்ளைகளா இருந்தாலும் ஜெபம் பண்ணாட்டா எனக்கு பயங்கர எரிச்சல் வரும். ஜெபம் பண்ணாத பிள்ளைகளை பார்க்கும்போது கோபமா தான் வரும், ஆனா ஜெபிக்கிறவங்களை பார்க்கும்போது சந்தோஷமா. நமக்கே ஒரு ஊழியக்காரனுக்கே பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்கன்னு சொல்லும் போது சந்தோஷமா இருக்குன்னா பிதாவுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இல்லையா? சொல்லுமா, நான் அவரை எப்பொழுதும் மகிழ்வூட்டி கொண்டே இருந்தேன், அவருக்கு முன்னாடி எப்பவும் நான் சந்தோஷமா இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி சந்தோஷமா இருக்கிறது ஈஸி, சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி சந்தோஷமா இருக்கிறது ஈஸி. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸோட போய் லூட்டி அடிச்சுட்டு ஜாலியா விளையாண்டுட்டு அப்படி இப்படின்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி சந்தோஷமா இருக்கலாம், ஆனா இயேசு தேவனுக்கு முன்பாக சந்தோஷமா இருந்தார். அதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. கர்த்தருக்கு முன்பாக நான் சந்தோஷமாய் வாழ வேண்டியது. இந்த இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாத்தீங்களா, 31 அவருடைய பூவுலகத்தில் சந்தோஷப்பட்டு மனுமக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தேன். இன்னைக்கு நான் இந்த வார்த்தையை கொஞ்சம் அதிகமா உங்களுக்கு அழுத்தி சொல்ல விரும்புறேன். முதலாவது சொல்றேன், அவர் உலகங்களை உண்டாக்கும் போது நான் அவர் அருகே இருந்தேன். எதுக்கு இருந்தாரு? வேடிக்கை பார்க்க இருந்தாரா? நான் முதல்ல சொன்னேன், கார்டன்ல ஒரு அப்பா வேலை செய்யும் போது அப்பாவுடைய கஷ்டத்தை பார்த்து ஒரு பிள்ளை பரவாயில்ல நல்லா சந்தோஷமா செய்றீங்களே, ரொம்ப கஷ்டப்பட்டு செய்றீங்களே, ரொம்ப நேர்த்தியா செய்றீங்களேன்னு வேடிக்கை பார்த்து கமெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்க பிள்ளையா இல்ல. இயேசு கிறிஸ்து அவர் உலகத்தை எல்லாம் பிதா உண்டாக்கும் போது அவர் அருகே இருந்தார். எதற்காக இருந்தார் வாசிக்கலாம். கொலோசெயர் 1 என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். கொலோசெயர் 1:16. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துகளும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும், எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், அவரை கொண்டும் அவருக்கென்றும். அப்ப இந்த நீதிமொழிகள் 8 யோசிச்சு பாருங்க, அவர் இந்த ஜலத்தை சமுத்திரத்தை உண்டாக்கி அதுக்கு ஒரு எல்லையை வைத்து மலைகளை உண்டாக்கி இதையெல்லாம் செய்யும்போது இயேசு கிறிஸ்து பக்கத்துல உட்காந்து வேடிக்கை பார்க்கிற செல்ல பிள்ளையா இருந்தாரா? அவர் சேர்ந்து செயல்பட்டாரா? இந்த வசனம் என்ன போடுங்க, அவரை கொண்டு. ஒரு அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப பிதாவாகிய தேவன் இயேசுவை கொண்டு இந்த உலகங்களை உண்டாக்குறார். யோவான் 1 யோவான் எழுதின சுவிசேஷம் 1 திருப்பிக் கொள்ளுங்கள். 1:10 அவர் உலகத்தில் இருந்தார், அவர் உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது? ஆண்டவராகிய இயேசுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவை பற்றி சொல்லும் பொழுது அங்கே யோவான் குறிப்பிடுகிறார், உலகம் அவர் மூலமாய். அப்ப செயல்படுகிறவர் ஒரு இருக்கிறார். என்னுடைய வாய்ஸ இந்த மைக்ரோபோன் உள் வாங்கி இந்த ஸ்பீக்கர் வழியா வெளியிடுகிறது. பேசுகிறதுனா என் பேச்சை கொண்டு போகிறது இந்த மைக். இதே போல பிதாவாகிய தேவன் செய்ய நினைக்கிறார், அவர் செய்வதை வெளிப்படையாக செய்து முடிப்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். அதே ஒன்று யோவான் முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனம், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. ஒரு அணு கூட இயேசு கிறிஸ்து இல்லாமல் உண்டாகவில்லை. அத்தனையும் பிதாவாகிய தேவன் இயேசுவை கொண்டு செய்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். இன்னைக்கும் பிதா சொல்றத அப்படியே கேட்டு செய்யக்கூடிய செல்ல பிள்ளைகளா உங்களை என்னை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சொன்னதை சொன்னபடி அந்த கைவேளையாள் அப்படின்னா, இந்த கொளுத்து வேலை செய்யற இடத்துல பார்த்தீங்கன்னா கையாளுன்னு சொல்லுவாங்க. கையாள்னா யார் தெரியுமா? சித்தாளுங்கிறவங்க அங்கே தூரத்தில் போய் மண்ணை குழச்சி எடுத்துட்டு வர்றது, இல்லாட்டி செங்கலை எடுத்துட்டு வர்றது, கல் எடுத்துட்டு வர்றது, இதெல்லாம் சித்தாள் வேலை. கையாள்னா அந்த கொத்தனாருக்கு பக்கத்திலே நிற்பாங்க. என்ன கேட்டாலும் உடனே செங்கல் அப்படின்னா செங்கல் எடுத்து கொடுக்கணும், சாந்துனா சாந்து எடுத்து கொடுக்கணும், தண்ணி அப்படின்னா தண்ணி எடுத்து கொடுக்கணும். ஒரு கொத்தனார் வீட்டை கட்டும்போது அவருக்கு பக்கத்திலே ஒரு கையால் இருக்காங்களே, இந்த மாதிரிதான் இயேசு இருந்தாரா? கரங்களை தட்டி கத்தோடி நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? உங்களை என்னைய இயேசு அழைத்த போது அவருக்கு பக்கத்தில் இருக்கிற கையால் அழைச்சிருக்காரு. ஆனா நம்ம என்ன தெரியுமா செய்வோம், எனக்கு அந்த வேலை இருக்கு, எனக்கு கம்பெனியில வேலை இருக்கு, எனக்கு இங்க வேலை இருக்கு, அங்க வேலை இருக்கு, இங்க வேலை இருக்குன்னு நம்ம வேலையே செய்து அதுலயே சந்தோஷப்படுறோம். இன்னும் எனக்கு வேதனையான காரியம் என்ன தெரியுமா, நல்ல செய்தியை கேட்கறீங்க. பிசாசுனுடைய பயங்கரமான வஞ்சனை நல்ல செய்தியை கேட்டும் அதன்படி செய்யாம அப்படியே சும்மா மன வருத்தம் அடைஞ்சிட்டு போறீங்க பாத்தீங்களா, இதுக்கு கண்டிப்பா நீங்க கணக்கு கொடுத்தே ஆகணும். பயமா இல்லையா? இவ்வளவு வெளிப்பாடுள்ள செய்தியை கொடுக்கும்போது இதுக்கு நீங்க கீழ்படியாம போனீங்கன்னா கண்டிப்பா ஒரு நாள் கணக்கு கொடுத்து ஆகணும். பரலோகம் போறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப பயத்தோடு நடுக்கத்தோடு இந்த செய்தியை கேளுங்க. பாஸ்டர் புதுசு புதுசா பிரசங்கம் பண்றாருங்கிறது முக்கியம் இல்ல, அந்த பிரசங்கம் என் வாழ்க்கையை எப்படி மாற்றுகிறது, அந்த வசனத்துக்கு நான் எப்படி இசைந்து போகிறேன், அதுதான் முக்கியம். அப்படி இல்லாம நல்லா இருந்துச்சு பிரசங்கம் நல்லா இருந்துச்சுன்னு கேட்டு எனக்கு சர்டிபிகேட் கொடுக்கறதுனால எனக்கு எந்த பெருமையும் இல்லை, அதுல சந்தோஷப்படுற ஆளும் நான் கிடையாது. இந்த பிரசங்கம் உங்களை மாத்துச்சுன்னா சந்தோஷம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. எவ்வளோ காரியங்களில் ஒரு கம்பெனி எடுத்துக்கொள்ளுங்க, அரசாங்கத்தை எடுத்துக்கொள்ளுங்க, இல்லை நீங்கள் வேலை பார்க்குற எடுத்துக்கொள்ளுங்க, 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஓயாமல் உழைக்கிறீங்க. உங்களுக்கு உயிரை கொடுத்து, ஜீவனை கொடுத்து, தண்ணியை கொடுத்து, சுவாசத்தை கொடுத்து, சூரிய வெளிச்சத்தை கொடுத்துருக்கிற தெய்வத்துக்கு நல்ல சுகத்தை கொடுத்துருக்காரு. அவர் வேலையை ஏதாவது செய்கிறீங்களா? அவருக்கா என்ன செய்கிறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, யோசித்து பாருங்க. அதைத்தான் சொல்கிறாரு, நான் அவர் அருகே கை வேலையாளாக இருந்தேன், கைக்கு அடக்கமான ஒரு வேலையா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை அப்படிதான் எதிர்பார்க்கிறார். ஒன்று யோவான் 3:22 திருப்பிக் கொள்ளுவோம். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்கிறோம். இன்னைக்கு அநேக நேரத்தில் ஏன் நம்முடைய ஜபம் கேட்கப்படவில்லை? நண்பனுக்கு பிரியமான காரியங்களை நண்பனுக்கு முன்பாக செய்கிறோம், மனிதர்களுக்கு பிரியமான காரியங்களை மனிதர்களுக்கு முன்பாக செய்கிறோம். பிள்ளைகளுக்கு பிரியமாக, புருஷனுக்கு பிரியமாக, அவர்களுக்கு பிரியமாக, இவர்களுக்கு பிரியமாகன்னு மனுஷனை ப்ளீஸ் பண்ணி ப்ளீஸ் பண்ணி அவங்களுக்காக வாழ்ந்தபடினால நம்முடைய அநேக ஜபங்கள் இன்னும் கேட்கப்படாம அப்படியே பெண்டிங்ல இருக்கு. ஆனா ஜபம் ஈஸியா கேட்கப்படணும், நீங்க பண்ற ஜபத்தெல்லாம் ஆண்டவர் கேட்கணும்னா இந்த வசனத்துல அதுக்கு ஒரு விடை இருக்கு, அவருக்கு முன்பாக பிரியமானதை செய்யுங்கள். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கு முன்பாக? தேவனுக்கு முன்பாக பிரியமானது. அப்ப ஆண்டவருக்கு பிரியமானது எதுன்னு தெரிஞ்சாதானே நீங்க பண்ண முடியும். ஆண்டவருக்கு பிரியமானது என்னன்னு தெரியணுமே. சங்கீதம் 40:6 திருப்பிக் கொள்ளுங்கள், 8:1. என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்தில் இருக்கிறது என்று சொன்னேன். ஆண்டவருக்கு பிரியமானதை நான் எப்படி செய்ய முடியும், ஆண்டவருக்கு பிரியமானது எது என்று நான் எப்படி கண்டுபிடிப்பது? இந்த தேவனுடைய வார்த்தை உங்கள் உள்ளத்தில் இருக்கும் பொழுது எது தேவனுக்கு பிரியம், எது தேவனுக்கு பிரியம் இல்லை என்பதை இந்த வார்த்தை உங்களுக்கு வெளிப்படுத்தும். இந்த வசனம் உள்ளத்தில் இருக்கணும். வீட்டில் கேலண்டர்ல இருக்கிறது முக்கியம் இல்லை, அல்லது இந்த மாதிரி ஒரு கார்டு எடுத்து வச்சு வாக்குத்தத்த அட்டை என்பதை நீங்க பைபிள்ல வச்சுட்டு அப்பப்ப பார்த்து ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தம் கொடுத்தீங்களே இது நிறைவேறணும் நிறைவேறணும், அது அல்ல. இந்த நியாயப்பிரமாணம் உள்ளத்தில் இருக்க வேண்டும், அந்த கிருபையின் பிரமாணம் என் உள்ளத்தில் இருக்க வேண்டும். இந்த வசனங்கள் என் உள்ளத்தில் நிரம்ப நிரம்ப உள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எது பிதாவுக்கு பிரியம். இப்போ ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ஃப்ரெண்டு வர்றான், ஏ வாடா வெளியே போகலாம், அங்கே போகலாம், கிரிக்கெட் விளையாட போகலாம், இல்லாட்டி இங்கே போகலாம் அங்கே போகலான்னு கூப்பிட்றான். அப்போ அவன் கூட போகிறது அவனுக்கு பிரியம் உனக்கு பிரியம். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், கிராம ஊழியம் நடக்குது, நீ கிராம ஊழியத்துக்கு போகலாம்ல, அது வெறுப்பாக இருக்கு, இயேசுவை பற்றி சொல்கிறது போர் அடிக்குது, அங்கே உன இயேசு உன நேசிக்கிறாரு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நினைக்கிறான், ஒரு மாதிரி கேவலமாக இருக்கு, ஃப்ரெண்டோட போனால் எவ்வளோ ஜாலியாக இருக்கு. இங்கே தான் பிசாசு நம்மளை வஞ்சிக்கிறான். அந்த ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் நமக்கு பிரியமா வாழ விரும்புகிறோம், ஆனால் யாருக்கு பிரியமா வாழ மறந்துடுறோம்? தேவனுக்கு பிரியமா. தாவீதை போல சொல்லணும், உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், உமக்கு பிரியமானதை செய்ய விரும்பு. இயேசு அதைத்தான் செய்தார். இயேசு அதைத்தான் செய்தபடினாலே நீங்கள் யோவான் 8:29 திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் 8:29, என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. எப்ப செய்கிறாரா? எல்லாம் சொல்லுங்களேன், சொல்லுங்க. இன்னும் தேடிக்கிட்டு இருக்கீங்களா பைபிள்ல? சொல்லுங்க பார்க்கலாம், பிதாவுக்கு பிரியமானத எப்பொழுதும் இருக்கு. இன்னொரு வார்த்தை சொன்னா 24 hours. 24 hours யாருக்கு பிரியமா செய்கிறாரு? இங்கே தான் உங்கள் இந்த பிரசங்கத்தில் தீர்மானம் எடுக்க வேண்டியது நீங்கள். இங்கே தான் நான் எப்பெல்லாம் தேவனை பிரியப்படுத்துகிறேன், எப்பெல்லாம் மனுஷனை பிரியப்படுத்துகிறேன். இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், நான் எப்பவும் அவரை பிரியப்படுத்துகிறேன். அவருக்கு எது பிடிக்கும், எது பிடிக்கும்னு எப்போ தெரியும்? இப்போ ஒரு உதாரணமாக ஒரு கணவன் மனைவி எடுத்துக்கொள்ளுங்க, கல்யாணம் பண்ணி வர்றாங்க. கல்யாணம் பண்ணி வந்த உடனே மனைவி தனக்கு பிடிச்ச மாதிரியெல்லாம் சமைச்சு, தனக்கு என்னெல்லாம் சமைக்க தெரியுமோ அதெல்லாம் சமைச்சு சமைச்சு புருஷனுக்கு போட்டால் அவர் சாப்பிடவே மாட்டேங்கிறார். அவர் சிறுகவும் நான் பெருகவும் வேண்டுங்கிற மாதிரி அவருக்கு பிடிக்காத சமைச்சு சமைச்சு அவர் கொத்தவரங்க மாதிரி ஒல்லியாக போய்கிட்டே இருக்காரு. அம்மா பூசணிக்கா மாதிரி குண்டாகிக்கிட்டே போகிறாங்க. ஏன்னா இந்த அம்மா இவங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு செஞ்சு நல்லா சாப்பிட்றாங்க, ஆனால் அவருக்கு பிடிச்சதை செய்யலை. இப்போ கொஞ்ச நாள் ஆகுது, ஆக ஆக சில காய் வைக்கும் போது நல்லா சாப்பிட்றாரு, சில காய் வைக்கும் போது சாப்பிட மாட்டேங்கிறாரு. ஒரு கல்யாணம் ஆகி 6 months, 1 year, 2 years ஆனதுக்கப்புறம் இப்போ புரிஞ்சு போச்சு வீட்டுக்காருக்கு எது பிடிக்கும், எது எப்போ கூட வாழும்போது. கூட வாழும்போது அவரோடு ஒன்றா இருக்கும் பொழுது அவருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது. இப்போ ஆண்டவருக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுங்கிறதுக்கு ஒரு சிம்டம்ஸ் தெரியுமா? நீங்கள் ஒரு காரியத்தை செய்யும்போது உள்ளத்தில் ஒரு கலக்கம், உள்ளத்தில் ஒரு தடுமாற்றம், உள்ளத்தில் ஒரு பயம், அல்லது தேவ பிரசனம் போன மாதிரி ஒரு காரியம்னா நீங்கள் தேவனுக்கு பிரியமானதை செய்யாமல் வேறு யாருக்கோ பிரியமானதை செஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். திடீர்னு ஒரு காரியத்தை செய்யும்போது உங்களுக்கு ஒரு பரவசம் வருதுன்னா நீங்கள் தேவனை பிரியப்படுத்திட்டீங்கன்னு அர்த்தம். கரங்களை தட்டி கத்தோடைய நாமத்தை மையப்படுத்துவோமா? இதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார். ஸோ பிதாவே, நான் உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். பிதா எப்பவுமே இயேசுவை எப்படி தெரியுமா பார்த்தாரு? பிரியமானவராக பார்த்தார். ஏசாயா 42:1, இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. ஏன் பிரியமானவர் சொல்றாரு தெரியுமா? பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்கிறவர்கள் பிதாவுக்கு பிரியமானவர்கள். இப்ப ஆண்டவர் உங்களை பார்த்து பிரியமானவனே அப்படின்னு சொல்லணும்னா நீங்க எப்படி நடக்கணும்? இப்ப பிரியமானவங்க கேட்டதை உடனே வாங்கி கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? நல்ல கவனிங்க, ரொம்ப முக்கியமான காரியத்தை சொல்றேன். பிரியப்படுறவங்க, நம்ம ரொம்ப விரும்புறவங்க, நம்ம ரொம்ப நேசிக்கிறவங்க, அல்லது நம்மளை ரொம்ப நேசிக்கிறவங்க ஒரு காரியத்தை கேட்டா எப்பாடுபட்டாவது வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். இப்ப இயேசு பிதாவுக்கு பிரியமானவரா இருக்காரு. ஏன் பிதாவுக்கு பிரியமானவரா இருக்காரு? அவர் உலகங்களை உண்டாக்கும் போது அவர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்து முடித்தார். அவர் எதை செய்யணும்னு விரும்புகிறாரோ அதை செய்து முடிக்கக்கூடிய ஒருவர். எல்லாம் என்னையா வந்து நிற்கிறார். அப்படிப்பட்ட காரியத்தை இயேசு செய்து கொண்டிருக்கிற அப்படின்னா பிதாவுக்கு இயேசுவை பார்க்கும்போது எப்படி ஆகிப்போச்சு? என் ஆத்துமாவுக்கு பிரியமானவர். இயேசு சொல்றாரு, நான் பிதாவுக்கு பிரியமானவைகளை எப்பொழுதும் செய்கிறபடியா. இப்ப இயேசு ஒவ்வொரு காரியத்திலும் பிதாவை பிரியப்படுத்தி கொண்டே இருந்தார். மனுஷனை பிரியப்படுத்தல, வேதபாரர்களை பிரியப்படுத்தல, மதவாதிகளை பிரியப்படுத்தல, அரசியல்வாதிகளை பிரியப்படுத்தல, இன்னைக்கு ஊழியம் எப்படி தெரியுமா போயிட்டு இருக்கு? மனுஷனை பிரியப்படுத்துற ஊழியம், ஜனங்களை பிரியப்படுத்துற ஊழியம், அரசியல்வாதிகளை பிரியப்படுத்துற ஊழியம் இன்னைக்கு இப்படிதான் போய்கிட்டு இருக்கு. ஆனா நம்முடைய பேச்சு, நட, உட, பாவனை எல்லாம் யாரை பிரியப்படுத்தணும்? பிதாவை பிரியப்படுத்தணும். இயேசு எப்பொழுதும் பிதாவுக்கு பிரியமானவைகளே செய்தார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையை ஆராய்ஞ்சு பாருங்க, நீங்க யாருக்கு பிரியமானதை செய்யறீங்க? உங்க ஏன் ஜபம், உங்க ஜபம் கேட்கப்படல? அவருக்கு பிடிக்காத காரியங்களையே செய்துட்டு அவற்றை வந்து, ஆண்டவர் எனக்கு இது வேணும், அது வேணும், எனக்கு ஒரு வேலை வேணும், எனக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும், எனக்கு ஒரு குழந்தை வேணும், எனக்கு ஒரு பிசினஸ் நல்லா நடக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு பிரியமா நீ நடக்கிறியாப்பா. அப்படி பிரியமா நடந்துட்டா அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை நாம் செய்கிறபடியால் நாம் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்ளுகிறோம். ஜபம் கேட்கப்படணுமா? ஒரே ஒரு வழி, அவருக்கு பிரியமானதை செய்யுங்க. அவருக்கு எது பிரியமானதுங்கிறத யோசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து அப்படி செஞ்ச பண்ணினாலும் பிதா சொல்றார், இவர் எனக்கு என் ஆத்மாவுக்கு பிரியமானவர். ஞானஸ்தானம் எடுத்து கரையேறார். அப்ப பிதா சொல்றார், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன். ஆண்டவர் பல காரியங்கள்ல பிதாவுக்கு பிரியமாக வாழ்ந்து கொண்டிருந்தார். நம்மளை ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் தெரியுமா? மன மகிழ்ச்சியை உண்டாக்குகிற பிரியமா இருக்கணும்னு சொல்றார். உன்னத பாட்டின் புத்தகம் 7:6 மன மகிழ்ச்சியை உண்டாக்குகிற என் பிரியமே. மன மகிழ்ச்சியை உண்டாக்குற என் பிரியமே என்ன அர்த்தம்? பிதாவை எப்பொழுதுமே இந்த மனவாட்டி பிரியப்படுத்திக்கிட்டே இருக்கா. மனவாளனை பிரியப்படுத்திக்கிட்டே இருக்கிறா. இயேசு செய்தது அதுதான். இயேசுவை ஃபாலோ பண்ணதான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்காரு. ஆமீன் சொல்லுவோமா? யாரை ஃபாலோ பண்ண? எந்த ஊழியக்காரனையும் ஃபாலோ பண்ணல. எல்லா ஊழியக்காரங்களையும் முன்மாதிரியா எடுத்துக்கிறதுக்கு சில காரியங்கள், நல்ல காரியம் இருக்கு, அதை எடுத்துக்கிறனும். நம்ம ஃபாலோ பண்றதுக்கு தகுதியான ஒரே ஒருவர் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவரை மட்டும்தான் நான் பின்பற்ற வேண்டும். அவர் பிதாவுக்கு பிரியமானதை செய்தார். அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. தைரியமா சொல்றாரு, லாசருடைய கல்லறைக்கு முன்னாடி நின்று சொல்றாரு, பிதாவே நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை அறிந்திருக்கிறேன். நீங்க சொல்ல முடியுமா, நான் என்ன ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்கிறார்? ஐயோ, இன்னும் செவி கொடுக்கலையே. வாழ்க்கையில இன்னும் நிறைய ஜெபங்கள் கேட்கப்படல. டிவி முன்னாடி உட்காந்து 24 சீரியலும் அது இதுவும் பார்த்துக்கிட்டு இருந்தா பிதாவுக்கு பிரியமா? அப்புறம் எப்படி உங்க ஜெபம் கேட்கப்படும்? பிரச்சனை நம்மள்கிட்ட தான் இருக்கு. நான் 10 சர்ச்சுக்கு வரேன், 5 சர்ச்சுக்கு வர்றேன், எனக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கல, எனக்கு ஒரு அற்புதம் நடக்கலன்னா, நீங்க நடக்கிற ஒவ்வொரு காரியமும் தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா? தேவனுக்கு பிரியமா இருக்கணும். மன மகிழ்ச்சியை உண்டாக்குற என் பிரியமே. இயேசு சொல்றார் நீதிமொழிகள் 8:30

ஈடுபடுத்த பார்க்குது. உலகத்தில் உள்ள டெக்னாலஜி, உலகத்தினுடைய ஆசா பாசங்கள், இதெல்லாம் நம்மளை தீட்டுப்படுத்த பார்க்குது. நீ உலகத்தால தீட்டுப்பட்டுட்டு ஆண்டவட்ட வந்து, ஆண்டவரே எனக்கு இது நடக்கல அது நடக்கலன்னு சொல்லுவாரு. என் தாசனாகிய தானியேலை பிரியமானவன் என்று அழைத்ததற்கு காரணம், அவன் போஜனத்துல கூட தன்னை தீட்டுப்படுத்தல. ரெண்டாவது, அவன் மேல ஆண்டவர் ரொம்ப சந்தோஷமா இருந்ததுக்கு காரணம், தலையே போனாலும் ஜபத்தை விட மாட்டேன். இன்னைக்கு தூக்கத்தை விரும்புறோம், ஆண்டவட்ட ஜபம் பண்ண முடியல. அம்மாவா இல்லையா? எத்தனை பேர் ஆமான் ஒத்துக்கிறீங்க? கையை தூக்க சொல்லலாம். ஆமா, நிறைய பேர் இருக்கீங்க. எதை விரும்புறோம்? தூக்கத்தை விரும்புறோம். தூங்குறது இன்ட்ரெஸ்டா இருக்கு, பிதாவுக்கு முன்னாடி உட்கார்றது அவருக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு. பிதாவுக்கு முன்னாடி போய் டெய்லி ஆஜராகணும் காலையில. இந்த ஒரு ஒரு ரியல் கிறிஸ்டியன் லைஃப் உங்க வாழ்க்கையில வரணும். சும்மா மனசுல ஆண்டவர் நினைச்சிட்டு நான் ஆண்டவர் நேசிக்கத்தான் செய்யறேன்னா, பிராக்டிக்கலா நடைமுறையில நீங்க அவர் விரும்புறதை செய்யாட்டா உங்களுடைய அன்பு போலியானது, உங்களுடைய அன்பு மாய்மாலமானது. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. அவன் யாராவது ராஜாட்ட ஜபம் பண்ணாம தெய்வத்திட்ட ஜபம் பண்ணா சிங்க கபியில போடுவாங்கன்னு தெரிஞ்சும் பண்றா பாத்தீங்களா? இந்த துணிகாரம் யாரை பிரியப்படுத்துச்சு? பிதாவை பிரியப்படுத்துச்சு. அதனாலதான் பிரியமான புருஷனாகிய தானியேலை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம நம்ம விரும்புறதுதான் சரி. என்னை எது சந்தோஷப்படுத்துதோ, இன்னைக்கு ஆராதனை கூட எடுத்துக்கொள்ளுங்க. ஆராதனை எடுத்துக்கிறோமே, எந்த ஆராதனை யாருக்கு பிரியமா இருக்கணும்? யாருக்கு பிரியமா இருக்கணும்? நமக்கு பிடிச்ச பாட்டு, நமக்கு பிடிச்ச தாளம், நமக்கு பிடிச்ச ஸ்பீடு, இதெல்லாம் நம்ம ஆராதனை கூட நம்மளை சந்தோஷப்படுத்தணும்னு விரும்பி வர்றோம். ஆராதனை நம்மை சந்தோஷப்படுத்த அல்ல, நம்முடைய தெய்வத்தை சந்தோஷப்படுத்த. ஸோ ஒவ்வொரு காரியங்களையும் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. ஒவ்வொரு காரியமும் எனக்கு பிரியும், எனக்கு பிரியும், எனக்கு பிரியம்னு தான் செய்றீங்க. ஆண்டவர் நீங்க உடுத்துற உடையில உடையிலையோ, நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டுலையோ நீங்க பிரியமா நடக்கிறத விரும்பல, விரும்புறார். அதுல எல்லாம் கோவப்பட மாட்டார். ஆனா வாழ்க்கையில நீங்க செய்யற செயல்கள், நீங்கள் எடுக்கிற தீர்மானங்கள், இதெல்லாம் யாருக்கு பிரியமா இருக்கணும்? இப்ப இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்த உடனே இயேசு கிறிஸ்து எப்படியெல்லாம் பிதாவுக்கு பிரியமா இருந்தார் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதலாவது, இயேசு கிறிஸ்து எப்படி இந்த பூமியில அவர் நடந்தார். இப்ப 31 வசனத்தை யாராவது சத்தமா வாசிங்க. நீதிமொழிகள் 8:31, அவருடைய பூவுலகில் சந்தோஷப்பட்டு மனுமக்களுடனே. அந்த வசனத்தை நல்லா கவனிங்க, அவருடைய பூவுலகில். இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறார்? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. இயேசு எங்க இருக்கிறார்? பரலோகத்துல. எங்க இருக்கிறார்? மகிமையான சிங்காசனத்தில் பிதாவின் மகிமை பொருந்தினவராக, மாட்சிமையுள்ளவராக, மகிமை நிறைந்தவராக இருக்கார். அந்த மகிமையான இடத்தை விட்டுட்டு பூமியில பாவிகள் இருக்கிற இடத்துல, இப்ப நம்ம ஒரு நல்ல பணக்காரவங்க இருக்கிற இடம், பெரிய பணக்காரவங்க, பெரிய பெரிய ஆட்கள், பிசினஸ்மேன், இவங்க இருக்கிற ஏரியால குடியிருக்கும் பொழுது நமக்கு சந்தோஷமா இருக்கு. கஷ்டப்படுற ஆட்கள், ஏழைகள், கொஞ்சம் அந்த சாக்கடை தண்ணி எல்லாம் வெளியே போற மாதிரி இதெல்லாம் இருக்கும்போது நமக்கு எப்படி இருக்கு? ஐயோ, ஸ்டாண்டர்டு குறைவா, நம்ம ஸ்டாண்டர்டுக்கு இங்க குடியிருக்கிறது நல்லது இல்லைங்கிறோம். ஹலோ, இயேசுவை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். பாவமே இல்லாத, பொல்யூஷன் இல்லாத அந்த பரலோகத்திலிருந்து பிதா இந்த பூமியில வச்சாரு பார்த்தீங்களா? அவர் வச்ச இடத்துல எவ்வளவு பொல்யூஷன் இருந்தாலும், எவ்வளவு போக்கிரிகள் இருந்தாலும், எவ்வளவு பாவிகள் இருந்தாலும், அந்த இடம், அந்த அட்மாஸ்பியர் அவருக்கே பிடிக்காட்டாலும் அதை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மயப்படுத்துமா? இங்கதான் உங்க வாழ்க்கை இருக்கு. ஆண்டவர் வச்ச இடத்துல சந்தோஷப்படாம, நேற்றுக்கு அந்த சிஸ்டர் அருள் வந்திருக்காங்களா, அவங்கள நான் ஏர்போர்ட்ல இருந்து கூட்டிட்டு வரும்போது நான் சொன்னேன், இந்த இந்த திருவொற்றியூர்ல ஊழியத்தை ஆரம்பிச்ச பொழுது இந்த ராயபுரம் பிரிட்ஜை ஏறினாலே எங்களுக்கு அழுக வரும். ஏன்னா கோடம்பாக்கத்தில் ஊழியம் செய்யும்போது நல்ல ஏரியா, நல்ல டீசெண்டான ஏரியாவில் நாங்கள் இருந்தோம். ஆனால் இங்கே வரும்பொழுது அந்த மீன் நாத்தம், கருவாட்டு நாத்தம், ஜனங்களை பார்க்கும்போது ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்காங்க. எங்கே பார்த்தாலும் விக்கிரக ஆராதனை, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் பார்க்கும்போது ஒரே அழுகையாக வரும். ஆனால் என்னைக்கு ஆண்டவர் வைத்த இடத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை சந்தோஷப்படுத்தினோமோ, அன்னையிலேருந்து எங்கே போனாலும் இந்த ராயபுரம் பிரிட்ஜ் ஏறினா தான் அப்பாடா நம்ம ஏரியாவுக்கு வந்தாச்சுங்கிற ஒரு திருப்தி. ஆண்டவர் உங்களை வச்ச இடத்துல சந்தோஷமா இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டை கொடுத்துருக்கலாம், ஐயோ இந்த ஏரியாவில் இருக்கேன். உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்கலாம், ஐயோ இந்த வேலை கிடைச்சிருக்கு. எதெடுத்தாலும் அதில் குறை, எதெடுத்தாலும் அதில் ஒரு குற்றம். ஆனால் அவ்வளோ பெரிய தெய்வம் பரலோகத்தில் சந்தோஷப்படலையா, பூமியில சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கரப்ஷன் நிறைந்த பூமியில, பொல்லாத மனிதர்கள் நிறைந்த இந்த பூமியில,
இந்த பூமியில தன்னுடைய மகிமை மாட்சிமை மேன்மை

இவைகளையெல்லாம் தாழ்த்தி ஒரு குழந்தையா பிறக்கிறதுக்கு தன்னை அர்ப்பணித்தார். அப்ப பிதாவை எப்படி சந்தோஷப்படுத்தினாரு? அர்ப்பணிப்பின் மூலமா. சொல்லுங்க பார்க்கலாம். பிதாவை நீங்க சந்தோஷப்படுத்தினா முதல்ல அவருக்குன்னு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை இருக்கணும். சும்மா போற பக்கத்துல ஜெபம் பண்றது அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை இருந்துச்சுன்னா காலையில எழுந்து நீங்க ஜெபம் பண்ணுவீங்க, பைபிள் வாசிப்பீங்க, ஆண்டவரை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லுவீங்க, தேவனுடைய ராஜ்யத்தினுடைய காரியத்தை செய்வீங்க, பாவம் பண்ண மாட்டீங்க, எந்த இடத்துல ஆண்டவர் வச்சாலும் அந்த இடத்தை சந்தோஷமா ஏற்றுக்கொள்வீங்க. பூவுலகில் அவருடைய மனுமக்களோடு, இப்ப படிச்சவங்களோட, நல்ல டீசெண்டா நல்ல சந்தோஷமா இருக்க ஆட்களோட அங்க உட்காரும் போது சந்தோஷமா இருக்கு. நல்ல சென்ட் போட்டு கோட் சூட் போட்டு ஒரு ஆள் உட்காந்துருக்காருன்னா பஸ்ல அவருக்கு பக்கத்துல உட்காடுறது, பிளைட்ல அவருக்கு பக்கத்துல உட்காடுறது, ஒரு மாதிரி தூங்கு மூஞ்சி மாதிரி முடியெல்லாம் கலைஞ்சு போய் ரொம்ப சொங்கி மாதிரி ஒரு ஆள் வந்து உட்காருறாரு, அவர் பக்கத்துல உங்களால உட்கார முடியுமா? அப்பதான் இல்லாது போலாது. அப்படிலாம் பார்ப்போம். நான் கேட்கிறேன், இப்ப இந்த ஆராதனையில இவ்வளவு இடம் இருக்கு, ரெண்டாவது ஆராதனையில உட்கார இடம் இல்லாம இருக்கும், ஆமாவா இல்லையா? ரெண்டாவது ஆராதனையில உட்கார்றதுக்கு இடம் இல்லாம ஃபுல் டைட்ல. செகண்ட் சர்வீஸ்க்கு யார் வருவா? மீஞ்சூர்ல இருந்து ஹிந்திக்காரவங்க. அவங்களுடைய வேலை என்ன? அவங்களுடைய வேலை என்ன தெரியுமா? பிச்சை எடுக்கிற வேலை. அவங்க வந்து உட்காரும் போது எத்தனை பேர் முகத்தை சுழிக்கிறீங்க, எத்தனை பேர் சந்தோஷமா ஏற்றுக்கொள்றீங்க? ஹலோ, வாழ்க்கைங்கிறதான். எத்தனை பேர் முகம் சுழிக்கிறீங்க? பிச்சைக்காரவங்க தான், ஆனா இங்க வரும்போது நீட்டா வருவாங்க, அவங்க பிச்சைக்கார மாதிரியே தெரியாது. அவங்க வரும்போது அந்த ஹிந்திக்காரவங்க உடம்புலயே சில வாடைகள்லாம் அடிக்கும். அவங்கெல்லாம் வந்து இந்த கூட்டத்தில் வந்து நெருக்கிட்டு வந்து உட்காருவாங்களே, இங்கே இந்த இடத்துல உட்கார பிள்ளைகள்லாம் ரொம்ப நெருக்கிட்டு இருக்கும்போது அவங்களும் வந்து நெருக்கி உட்காருவாங்களே. அப்போ எத்தனை பேர் முகம் சுழிக்கிறாங்க தெரியுமா? ஆனால் இயேசு தேவனுடைய செல்ல பிள்ளை இந்த பூமியில் மனுமக்களோடு வந்து உட்கார்றதுக்கு அவர் ஒரு நாள் வைக்கப்படலை. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நான் சாட்சியாக சொல்ல விரும்புகிறேன். இங்கே தாயம்மா சிஸ்டர் இருக்காங்க. பல ஆண்டுகளுக்கு முன்பாக அவங்க சர்ச்சுக்கு வந்த புதுசில் கடற்கரை ஓரத்தில் கடல்லிருந்து மூணாவது வீடு அவங்க வீடு. ஓலை குடிசை, தரை கிடையாது, மணல், மணல் தான் ஓலை குடிசை. கவுச்சி நாத்தம் பயங்கரமாக அடிக்கும். நான் சொல்கிறது உண்மையா இல்லையா சிஸ்டர் தாயம்மா? ஆமாம், கவுச்சி நாத்தம் பயங்கரமாக அடிக்கும். அப்படிப்பட்ட இடம். ஒரு கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஒரு பிஹெச்டி படிக்கிற ஒரு பிரதர், ஒரு டாக்டர் படிக்கிறவர் நம்ம சர்ச்சுக்கு வந்துக்கிட்டு இருந்தார். அப்போ அவர் சொன்னார், பாஸ்டர் இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வாங்க அப்படின்னார். என் உள்ளத்தில் ஆண்டவர் சொன்னார், தாய்மா வீட்டில் போய் சாப்பிட. அவங்களும் கூப்பிட்டாங்க, பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வருவீங்களா அப்படின்னாங்க. ரெண்டு சாய்ஸ், ஒருத்தர் பிஹெச்டி படிக்கிற டாக்டர், அவருடைய வீட்டில் போய் சாப்பிட்டா ரொம்ப அழகான வீடு, நல்ல அழகாக டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்லாம், நல்ல பிரியாணி கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும். இது தரை கூட கிடையாது, வெறும் மணல், கவுச்சி நாற்று எடுக்கிற அந்த கடற்கரை ஓரம். நான், என்னுடைய மனைவி, என் பிள்ளைகள் போய் அந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்டோம். அது எங்களுக்கு சந்தோஷம் கொடுத்துச்சோ இல்லையோ, அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், எங்க பாஸ்டர் எங்க வீட்டில் வந்து சாப்பிட்டாருன்னு. இது யாருடைய சுபாவம் தெரியுமா? இயேசுனுடைய சுபாவம். ஆயக்காரர்களோடு உட்கார்ந்து சாப்பிடுகிறாரு. பரிச மதவாதிகள் அவர்களை விரும்பல, அவங்கெல்லாம் பாவிகள், ஒதுக்குனாங்க. ஆனா இயேசு அவர்களை நேசித்தபடினா அவர்களோடு உட்காருவதற்கு எங்க சிங்காசனத்துல பிதாவோடு சர்வ மகத்துவம் உள்ள அந்த தெய்வத்தோடு உட்கார்ந்திருந்தவர் பாவிகளோடு போய் உட்கார்ந்து சாப்பிடுவது அந்தஸ்து பார்க்கல. சின்னவங்க பெரியவங்க, படிச்சவங்க படிக்காதவங்க இதெல்லாம் பார்க்கலங்க. என்ன அருவறுப்பா இருக்கக்கூடியதா இருந்தாலும் ஆண்டவர் அங்க போய் உட்கார்ந்தார். நீங்களும் நானும் எம்மாத்திரம் அர்ப்பணிப்பு இருக்கா? ஆண்டவருடைய பிள்ளையா வந்த முதல்ல எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அர்ப்பணிப்பு இருக்கணும். ஆமென் சொல்லுவோமா? இரண்டாவதாக, எல்லா வல்லமையும் இருந்தும் ஒரு சாதாரணமான மனிதனாக வாழ பழகினார். ஆமென் சொல்லுவோமா? அந்த எனக்கு இது இருந்தா தான் முடியும், அது இருந்தா தான் முடியும், இப்படி இருந்தா தான் முடியும். ஒரு சின்ன பிள்ளை ஆஸ்திரேலியால இருந்து வந்திருந்துச்சு. நம்ம பிரதர் சவுந்தர் அவருடைய குழந்தை, சின்ன குழந்தையா இருக்கும்போது அவங்க இங்க வந்தப்ப, இந்த அவங்க அவங்க வீட்டுக்கு, அவங்க அவங்க சவுந்தருடைய அப்பா வீட்டுக்கு போகும்பொழுது அந்த டாய்லெட் போறதுக்கு அந்த பிள்ளைக்கு ஒரே அழுக. ஏன்னா அவங்க வந்து ட்ரை டாய்லெட் போய் தான் பழக்கம், இங்க வந்தா எல்லாம் வெட்டு தண்ணியா இருக்கும். அந்த தண்ணியை பார்த்தோமே அந்த பிள்ளை காலை வைக்க மாட்டேங்குது. ரெண்டு வயசோ ஒன்றரை வயசோ தண்ணியில காலை வைக்க மாட்டேங்குது. ஐயோ நான் போமாட்டேன் போமாட்டேன்னு சொல்லி அழுக அழுக அழுக. ஏன்னா அந்த பிள்ளை அதுல பழகிடுச்சு, வெட் டாய்லெட்ல போக பழகல, ட்ரைல தான் போய் பழகி இருக்கு. அப்ப இந்த காலை வைக்கிறதுக்கு அது அந்த ஸ்டேட்டஸ் பாக்குது. ஆனா இயேசு பிதாவுக்கு பிரியமா எப்படி வாழ்ந்தார் தெரியுமா? அந்த அந்தஸ்து, இது இருந்தா தான் வாழ முடியும்,
இது இருந்தால் தான் என்னால் முடியும், இந்த வசதி வேணும், அந்த வசதி வேணும், இந்த வசதி, எந்த வசதியும் இல்லாமல். பஞ்சாபுக்கு நாங்கள் ஊழியத்துக்கு போயிருந்தப்ப தங்குறதுக்கு இடம் இல்லை, மரத்துக்கு அடியில் ஒரு ஊழியத்துக்கு போயிருக்கோம், வேப்ப மரத்துக்கு அடியில் நார்கட்டில் போட்டு, சிஸ்டருக்கு ஒரு கட்டில், எனக்கு ஒரு கட்டில், எங்கூட வந்த இன்னொரு பாஸ்டுக்கு ஒரு கட்டில், அந்த நார்கட்டில் போட்டு கொடுத்தாங்க. டாய்லெட்டுக்கு கதவு கிடையாது, ஸ்கிரீன் தொங்கும், யாராவது வெளியே காவலுக்கு நிற்கணும். ஆண்டவர் நம்ம எந்த இடத்தில் வைக்கிறாரோ அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன ரம்யத்தை கத்தரிடத்துல கேட்க வேண்டும். அவ்வளவு அந்த சூழ்நிலவரா இருந்தாலும் எல்லாரோடும் எசைந்து போனார். இது அவருடைய அடங்கி இருந்த தன்மையை காட்டுகிறது. அர்ப்பணிப்பின் மூலம் பிதாவை பிரியப்படுத்தினார், அடங்கி இருப்பதின் மூலம். சில சின்ன கிருபைகள் கிடைச்சிட்டா எனக்கு எல்லாம் தெரியும், சாதாரண வேலை செய்ய முடியல, ஒரு பாட்டு பாட தெரிஞ்சிட்டா, ஒரு கீபோர்டு வாசிக்க தெரிஞ்சிட்டா, ஒரு இசை வாசிக்க தெரிஞ்சிட்டா, ஒரு ஒர்ஷிப் லீட் பண்ண தெரிஞ்சிட்டா, ஒரு பிரசங்கம் பண்ண தெரிஞ்சிட்டா சாதாரண லெவல்ல நம்மளால இருக்க முடியல, நம்மளை குறித்து பெருசா நினைக்கிறோம். ஆனா இயேசு எல்லாம் இருந்தும் எல்லாவற்றையும் திறந்து எல்லாரோடையும் இசைந்து போனார். ஆமென் சொல்லுவோமா? எல்லாரோடையும் இசைந்து போய் அடங்கி இருக்க கற்றுக்கொண்டார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஞானஸ்தானம் எடுத்ததின் மூலமாய் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தார், கீழ்ப்படிதலின் மூலமாய் பிதாவுக்கு பிரியமாய் இருந்தார். இன்னைக்கு இந்த வசனம் என்ன சொல்லுது? அதுக்கு கீழ்ப்படிஞ்சீங்கன்னா நீங்க பிதாவுக்கு பிரியமா வாழ்றீங்கன்னு அர்த்தம். வசனம் சொல்றது சொல்லிட்டு போகுது, எனக்கு இதுதான் ஆசைன்னா உங்களுக்கு பிரியமா வாழ்றீங்க. சோ இன்னைக்கு ஒரு தீர்மானம் இருப்போம், இயேசுவை போல மரணம்னு ஆசைப்படுறோம்ல, இயேசு பிதாவுக்கு பிரியமா இருந்தது போல நானும் பிதாவுக்கு. அவர் அருகில எப்படி இருந்தேன்? செல்ல பிள்ளைங்கிறத விட்டுருங்க, அவர் அருகில அவர் சொல்ற சொல்ல கேட்டு வேலை செய்யக்கூடிய கை வேலையாளாக இருந்தேன். அப்படி செய்யற வேலையின் நிமித்தமாக அவரை சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருந்தேன். அவரை சந்தோஷப்படுத்துறதுனால ஆட்டோமேட்டிக்கா என் வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கையா இருக்கு. என்ன தெரியுமா, ஆண்டவருக்கு பிரியமா வாழ்றோம், அது பெரிய சந்தோஷம். அவருக்கு பிரியமா வாழ்ந்தீங்கன்னா கேரண்டி கண்டிப்பா பரலோகத்துக்கு போயிடுவீங்க. ஆமீன் சொல்லுவோமா? அவருக்கு பிரியமா வாழ்ந்துட்டீங்கன்னா கண்டிப்பா பரலோகத்துக்கு போயிடுவீங்க. சரி, அடுத்து பாருங்க, சுவிசேஷம் அறிவித்ததின் மூலம் பிதா தன்னை அனுப்பின நோக்கத்தை நிறைவேற்றி என்ன செய்தார்? ஊழியம் செய்தார். ஊழியம் செய்வதன் மூலம் பிதாவை பிரியப்படுத்தினார். இப்ப ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறது ஊழியக்காரவங்க வேலையா, எல்லார் மேலும் விழுந்த கடமையா? சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. பாஸ்டர், பாஸ்டர்மா, இல்லாட்டி சில விசுவாசிகள் செய்யற வேலையா, எல்லார் மேலும் விழுந்த கடமையா? அப்ப உங்க கடமையை செய்யாட்டா உங்க கவர்மெண்ட் சும்மா விடுமா? உங்க கடமையை செய்யாட்டா உங்க கம்பெனி முதலாளி சும்மா விடுவாரா? ஆனா தேவன் உங்களுக்கு ஒரு கடமையை வச்சிருக்கும் பொழுது அந்த கடமையை செய்யாம ஜஸ்ட் எனக்கு அட்டன் பண்றதுக்கு ஒரு சர்ச்சு போதுங்கிற மனநிலைமையில வாழ்றீங்களே, அது எவ்வளவு கேவலமான ஒரு மனநிலைமை உங்களுக்கு தெரியுமா? வேதனையோடு ஆதங்கத்தோடு கோபமா பிரசங்கம் பண்றேன். மாறணும். ஊழியம் எல்லார் மேலும் விழுந்த கடமை. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா செய்யறதில்லை ஊழியம், கண்டிப்பா செய்து ஆக வேண்டியது ஊழியம் என்றால் பிதாவுடைய கடமை உங்கள் மேல் இருக்கிறது. தேவனுடைய கடமை, தேவன் உங்கள் மேல் அந்த கடமையை போட்டிருக்கார். இயேசு எல்லா இடத்திலும் போய் என்ன செஞ்சாரு? ஊழியம் செய்தார். எங்க? ஒரு சமாரிய ஸ்திரி, கேவலமானவ, அவள்கிட்டையும் போய் ஊழியம் செஞ்சார். பிசாசு பிடிச்சவன், அவன்கிட்ட போய் ஊழியம் செஞ்சார். பெரிய தலைவர்கள் அங்கேயும் ஊழியம், நிக்கோதேமு அவனுக்கும் ஊழியம் செஞ்சார். எல்லா தரப்பட்டவர்களுக்கும் என்ன செய்தார்? ஊழியத்தை செய்தார். நீங்க ஊழியம் செய்றீங்களா? ஊழியம் செய்யலன்னா பிதாவுக்கு பிரியமா வாழலன்னு அர்த்தம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, சபையில் எவ்வளோ ஊழியம் நடக்குது. ஆராதனை செகண்ட் சர்வீஸ் முடித்த உடனே கிடி நடக்குது, அந்த கிட் சர்வீஸில் வந்து ஹெல்ப் பண்ணலாம். அது முடிச்சுமே ஏரியாக்களில் ஊழியம் நடக்குது, கிராமங்களில் ஊழியம் நடக்குது, மாலை ஆராதனை நடக்குது. இந்த சண்டே முழுசு உங்களுக்கு டைட்டாக இருக்கு, ஏதாவது ஒரு ஊழியத்தில் அதான் பிதாவுக்கு பிரியமாக இருக்குது. இல்லாட்டி சும்மா சண்டே வந்து இங்கே உட்காந்துட்டு போகிறதுனால உங்கள் ஜபம் கேட்கப்படும் அப்படின்னா தப்பாக நினைக்காதீங்க. ஏன்னா ஆண்டவருடைய வசனத்துக்கு மாற அவர் செயல்படவே மாட்டார். வசனம் என்ன சொல்லுது? அவருக்கு கீழ்ப்படியணும். இயேசு கீழ்ப்படிதல் மூலமா ஞானஸ்தானம், நிறைய பேர் ஞானஸ்தானம் எடுக்க மாட்டாங்க. ஞானஸ்தானம் எடுத்தால் தான் பரலோகம் போக முடியுமா? கள்ளன் ஞானஸ்தானம் எடுத்தானே, கள்ளனை பார்க்குறவங்க இயேசுவை பார்க்க மாட்டேங்கிற. சிலுவையில் தொங்குற இயேசு ஞானஸ்தானம் எடுத்தார். நீங்க கள்ளனா இருந்து இன்னைக்கே சாகிறதா இருந்தால் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டாம், உங்களுக்கு தான் வாழ்க்கையை கொடுத்துருக்காரு. ஞானஸ்தானம் எடுக்காதவங்க ஞானஸ்தானம் எடுத்து கத்தரை என்ன செய்யணும்? பிரியப்படுத்தணும். அடுத்து பாருங்க, இயேசு ஊழியம் செய்ததின் மூலமாய் பிதாவுடைய நோக்கத்தை அனுப்பினார். என்னை அனுப்பினவருடைய கிரியையை செய்து முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. அவர் எதுக்கு அனுப்பினாரோ அதை நான் செய்து முடிக்கணும். எதுக்கு என்ன ரட்சித்தார்? பரலோகத்துக்கு போறதுக்கு ரட்சித்தார். இந்த பூமியில் எதுக்காக வச்சிருக்காரு? அவருடைய நாமத்துக்கு மகிமையா
கனி கொடுக்கும்படி. எதற்காக நம்மை தெரிந்து கொண்டா? நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி, அந்த கனி உங்களில் நிலைத்திருக்கும்படி, சந்தோஷம் உண்டாகும்படி நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இயேசு கிறிஸ்து சகித்து போனார். எப்படி போனாரு? எல்லாத்தையும் சகித்தார். ஏளனம், அவமானம், நிந்த இதெல்லாம் வந்தபோது நான் யார் தெரியுமா அப்படின்னு பார்த்துருந்தாருன்னா அத்தனை பேர் செத்துருப்பான். இன்னைக்கு நமக்கு சுருக்குன்னு வர்றது என்ன தெரியுமா? நம்முடைய ஸ்டேட்டஸ். நம்முடைய ஸ்டேட்டஸ் தான் நமக்கு கோபத்தை உண்டு பண்ணுது. நம்முடைய தகுதி, நம்முடைய அந்தஸ்து இதெல்லாம் நமக்கு கோபத்தை உண்டு பண்ணுது. ஏய், நான் யார் தெரியுமா, எங்கிட்டயே விளாடுறியா அப்படின்னு நம்ம கோவப்படுறோம். ஆனா ஒரு வேளைக்காரன் கண்ணத்தில் அடிக்கிறான், அப்படி பார்த்துருந்தாருன்னா அங்கேயே அவன் எரிஞ்சிருப்பான். இப்பேதுரு நீ பொய் சொல்றன்னு சொன்ன உடனே அனனியா சப்பிரால் கீழே விழுந்து சாகுறாங்கன்னா இயேசு பார்த்தாலே சாக முடியுமா? அவருடைய கண்கள் எப்படிப்பட்டது? அக்கினி சுவாலை போன்றது, பட்சிக்கிற அக்கினி. அவர் பார்த்த உடனே சாகடிக்க முடியும். ஆனா இந்த வழியாத்தான் போகணும்னு இப்பதான் நியமிச்சதுனால ஏளனம், நிந்த, அவமானம் எல்லாத்தையும் என்ன செய்தார்? சகித்தார். நம்ம வேலை செய்யற இடத்துல நமக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னா சுருக்குனு கோபம் வருதே, அந்த சுபாவம் மாறுதா? ஓவர் டென்ஷன் ஆகிறமே, நமக்குன்னு ஒரு பாணி வச்சு நான் இப்படிதான். கோவப்படுத்தாத வரைக்கும் நீங்க எல்லாம் நல்லவங்க தான். கோவப்படுத்திட்டா? இயேசுவை எவ்வளவு கோவப்படுத்தினாங்க. ஆனால் அந்த இடத்துல அவர் என்ன செஞ்சாரு? நான் சொல்ற இந்த பிரசங்கம் ரொம்ப ஈஸியா வரக்கூடியதில்ல. இதுக்கு இது என்ன வழிங்கிறத இன்னும் 10 நிமிஷத்துல நான் உங்களுக்கு சொல்லி முடிப்பேன். அவ்வளவு ஈஸியா வர்றதில்ல, ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆமென் சொல்லுவோமா? சகித்து போனதினால் சகிப்புத்தன்மை, இன்னைக்கு அதான் நமக்கு வரமாட்டேங்குது. சகிப்புத்தன்மை இருக்கிறது, பிதாவை பிரியப்படுத்தும். சகிப்புத்தன்மையின் மூலமாய் பிதாவை பிரியப்படுத்தினார். உலக மனிதர்கள் தரவிருந்ததான மேன்மைகள் ராஜா வாக்கிறதுக்கு தயாரா இருந்தாங்க. இயேசுவை ராஜா வாக்கிறதுக்கு உலகம் அவருக்கு ஒரு மதிப்பு கொடுக்க விரும்பினது, உலகம் ஒரு பட்டம் கொடுக்க விரும்பினது, உலகம் ஒரு மேன்மையை கொடுக்க விரும்பினது. அதெல்லாம் வேணான்ட்டு நான் பிதாவினுடைய கிரியை செய்து முடிப்பேன். ஆமென் சொல்லுவோமா? தேவன் எதற்காக தன்னை அனுப்பினாரோ அதை செய்து முடிப்பதிலிருந்து வழி விலகவே இல்லை. இன்னைக்கு எத்தனையோ ஊழியக்காரவங்க, விசுவாசிகள் தேவன் சொன்ன வேலையை செய்யறதுக்கு தங்களுடைய வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆண்டவர் அழைச்ச போது ஒரு தரிசனத்தோடு வந்தாங்க. ஆண்டவருக்காக அதை சாதிக்கணும், இதை சாதிக்கணும்ட்டு எதுவுமே வேண்டாம், பட்டம் வேணாம், பதவி வேணாம், மேன்மை வேணாம், சொகுசு வேணாம், ஒண்ணு வேணாம், எனக்கு ஆண்டவர் மட்டும் போதும்ட்டு வந்தாங்க. ஆனா பிசாசு நைசா இடையில இடையில இடையில இடையில சில மேன்மைகள், சில தகுதிகள், சில பட்டங்கள் அது இதுன்னு கொடுத்த உடனே இப்ப தேவன் அழைத்த நியமித்த ஊழியத்தை விட்டுட்டு இந்த பதவிக்கு ஏத்த ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இயேசு ஒரு நாளும் பதவிக்கு ஏத்த ஊழியத்தை செய்யல, பிதா அழைத்த ஊழியத்தை செய்தார். எந்த மேன்மைகளும், எந்த பட்டங்களும், எந்த பதவிகளும், எந்த பணமும், எந்த அந்தஸ்தும் தேவன் நம்மை அழைத்த அழைப்பை விட்டு விலக்கி விடக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் பணம் வந்தமே மாறிக்கிறாங்க, நடையே மாறிடுது. அது ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது? மாறவே கூடாது. அநேகர் எல்லாரோடையும் ஒத்து போனாரு, சிலருக்கு எல்லாரோடையும் ஒத்து போக முடியாது. எப்படியாவது அவங்களை இவங்களை குறை சொல்லிட்டு தான் தனித்தன்மையோடு இருக்குன்னு பார்ப்பாங்க. அடுத்தவங்களை குறை சொல்றவங்கள நம்ப மாட்டோம். எங்கள்கிட்ட வந்து சிலர் குறை சொன்னாங்கன்னா பார்ப்போம், ஓஹோ இவங்க சரியில்லாத ஆவி. அடுத்தவங்களோட அடுத்தவங்களை பத்தி குறை சொல்லக்கூடாது, அவங்களோட ஒத்து இணைந்து ஊழியம். இயேசு அப்படிதான் 12 பேரை கொடுத்தாரு. 12 பேர் எப்படிப்பட்டவங்க? மீன் பிடிக்கிறவங்க, டாக்ஸ் கலெக்டரா இருந்தவங்க. இவங்களோட இயேசு ஒத்து போனாரா இல்லையா? பிதாட்ட போய், பிதாவே ஊழியத்துக்கு என் கூட அனுப்புன இந்த ஆள் சரியில்லை, இவர் இப்படி பண்றாரு, அப்படி பண்றாரு, இவரை மாத்திட்டு வேற இடத்துல போறங்க, என்னைக்காவது கேட்டாரா இயேசு? கூட ஊழியத்துக்கு வந்த அத்தனை பேர் எப்படி இருந்தாங்களோ அப்படியே அவர்களை ஏற்றுக்கொண்டார். நம்ம ஊழியத்துக்கு போகும்போது இவங்களை விட்டுட்டு அவங்களோட போன நல்லா இருக்குமே, அவங்களை விட்டுட்டு இவங்களோட போன, அது மனுஷிக புத்தி. தேவன் ஒரு இடத்துக்கு நம்மளை அனுப்புனாருன்னா கூட வர்றவங்களோட இசைந்து இணைந்து ஒருமனப்பட்டு பிதாவுடைய வேலையை செய்து முடிக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. சோத்ர அவர் வழி விலகவில்லை. கடைசியில தன்னுடைய மனுக்குள்ள மீட்புக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்து அவர் மீட்பை உண்டு பண்ணினார். ஆமென் சொல்லுவோமா? எதற்காக பிதா அழைத்தாரோ அதை செய்து முடித்தார். 7 காரியங்கள் அர்ப்பணிப்பின் மூலமாக, அடங்கி இருப்பதின் மூலமாய், கீழ்ப்படிதலின் மூலமாய், ஊழியம் செய்வதன் மூலமாய், சகிப்புத்தன்மையின் மூலமாய், வழி விலகாமல் தேவனுடைய வேலையை செய்ததின் மூலமாய், கடைசியில நியமித்த வேலையை செய்து முடித்ததின் மூலமாய் பிதாவை பிரியப்படுத்தினார். ஆமென் சொல்லுவோமா? இந்த 7 காரியங்களும் உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். கோரேஸ் ராஜா ஒரு அந்நிய ராஜா. இந்த கோரேஸ் ராஜாவை குறித்து ஏசாயா 44:28 சொல்றாரு, எனக்கு பிரியமானவைகளை எல்லாம் அவன் செய்வான்னு நம்பிக்கை வச்சான்.
தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்குது, அவன் என் இருதயத்துக்கு ஏற்றபடி தமக்கு எனக்கு சித்தமானதை எல்லாம் செய்வான்னு நம்பினார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து இப்படி நம்ப முடியுமா? இங்க இருக்கிற உட்கார்ந்துருக்கிற இந்த டுனாமிஸ் ஏஜி சபை விசுவாசிகள், நல்ல செய்தியை கேட்கிறவங்க, நல்ல காணிக்க கொடுக்கறவங்க, ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தா நல்லா அள்ளி கொடுக்கறவங்க, நல்லா ஒத்துழைக்கக்கூடியவங்க, இப்படி மட்டும் ஆண்டவர் சொல்லக்கூடாது, எனக்கு பிரியமானபடி வாழ்கிறவர்கள், எனக்கு பிரியமானபடி செய்கிறவர்கள், நான் சொல்லுவதை கேட்கிறவர்கள். தாவீதை குறித்து சொன்னாரு, என் இருதயத்துக்கு சித்தமானதெல்லாம் அவன் செய்வான். கோரேசை குறித்து சொன்னாரு, எனக்கு பிரியமானதை எல்லாம் அவன் நிறைவேற்றுவான். எத்தனை பேர் அப்படி வாழ விரும்புறீங்க? எனக்கு பிரியமா வாழ விரும்புறதில்லை ஆண்டவரே, உமக்கு பிரியமா வாழ. எபேசியர் 5 2 வசனத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எபேசியர் 5:1 ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி. அதாவது இந்த வசனத்தினுடைய ஆழமான அர்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகினா இமிட்டேட்டர் ஆஃப் காட், தேவனை அப்படியே இமிட்டேட் பண்ணுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு சிலர் பார்த்தீங்களா, டிஜிஎஸ் தினகரன் மாதிரியே இமிட்டேட் பண்ணுவாங்க, மோன்சி லாசரஸ் மாதிரியே இமிட்டேட் பண்ணுவாங்க, பிற அகஸ்டின் ஜெபக்குமார் மாதிரியே இமிட்டேட் பண்ணுவாங்க. ஊழியக்காரன் எப்படி கையை தூக்குறாரு, கண்ணை உருட்டுறாரு, இப்படி பிரபலமான ஊழியர்களை போல, அவர்களை போல பேச்சு, அவர்களை போல கையை தூக்குறது. சிலர் பார்த்தீங்கன்னா சினிமா நடிகனை போல பேசுவாங்க. சபைக்கு வர சில வாலிபர்கள் கூட இந்த சினிமாவில் உள்ளவன் எப்படி முடிய கத்திருக்கிறானோ அந்த மாதிரி கத்து. யாரை இமிட்டேட் பண்றாங்க? உலகத்தை. ஆனா தேவனை பிரியப்படுத்தணும்னா நீங்க அவரை இமிட்டேட் பண்ணணும். அமேன் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஃபாலோ ஹிஸ் எக்ஸாம்பிள். அவருடைய முன்மாதிரியை பின்தொடர்கிறவர்களாக, இந்த வசனத்துடைய அர்த்தம் தான், அவருடைய முன்மாதிரியை பின்தொடர். இதைத்தான் பவுல் சொல்றாரு, நம்ம அவருடைய முன்மாதிரியை பின்தொடரும்படி அடிச்சுவடுகளை வைத்து விட்டு போயிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுடைய வழியில நடங்க, அவருடைய அடிச்சுவடல நடங்க. என் ஃப்ரெண்டு சொன்னா, இல்லை அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அந்த வழியில நடக்காதீங்க. இந்த வேதம் என்ன சொல்லுகிறதோ அந்த வழியில நடங்க. 10 வாசிக்கலாம், 5:10 கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். இந்த வசனத்துக்கு நான் ஒரு சில விளக்கங்களை கொடுக்க விரும்புகிறேன். அதாவது ட்ரை டு லேர்ன் வாட் இஸ் பிளீசிங் டு லார்ட். அதாவது உன்னுடைய வாழ்க்கை பிராக்கெட்டில் போட்டுக்கு இன் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ், உன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் முயற்சி செய்ய, எது தேவனுக்கு பிரியப்படுத்தும். சமைச்சு சமைச்சு போடுற மனைவி, இது என் புருஷனுக்கு பிரியமா இருக்கும், அது பிரியமா இல்லை, சரி அடுத்த நாள் அதை செய்ய வேண்டாம், இன்னொன்று செஞ்சு பார்ப்போம், இது சாப்பிட்றாரு, இது கொஞ்சம் பிரியமா இருக்கு, சரி இன்னொன்று செஞ்சு பார்ப்போம். இப்படி செய்ய செய்ய பிராக்டிஸ் பண்ண பண்ண பண்ண இந்த அனுபவத்தில் தன்னுடைய புருஷனுக்கு பிரியமான உணவு எதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டான். இதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது, இன் யுவர் பிராக்டிஸ் ஆமேன் சொல்லுவோமா, இன் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ், உன்னுடைய அனுபவத்தில் ஒன்னொன்னா செஞ்சு செஞ்சு, இது என் ஆண்டவருக்கு பிடிக்குமா, இது என் ஆண்டவருக்கு பிடிக்குமா, இது என் ஆண்டவருக்கு பிடிக்குமான்னு இப்படி ஒன்னொன்னான ஆண்டவருக்கு செஞ்சு செஞ்சு பார்த்து கடைசியில் சொல்வார், நல்லது உண்மை உத்தமான ஊழியக்காரனே, உன் எஜமானுடைய சந்தோஷத்தில் என்ன தெரியுமா சொல்வார், எனக்கு பிரியமானதெல்லாம் கோரேச போல நீயும் செஞ்சப்பா. யோசிச்சு பாருங்க, உங்கள் ஃப்ரெண்டு உங்களை பார்த்துட்டு, நீ வாடா, நீ தாண்டா நமக்கு ஒத்து வர்ற ஆள், நமக்கு ஏற்ற மாதிரி நீ தாண்டா நடப்பேன்னு சொல்கிறானா, இல்லை ஆண்டவர் சொல்கிறாரா, மகனே மகளே நீ என்ன ஃபாலோ பண்ற, என்ன மாதிரி நடக்கிற, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ஆண்டவர் சொல்ல முடியுமா? யோசித்து பாருங்க. அதாவது இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னுடைய வாழ்க்கை நீ தேவனை பின்பற்றுகிறாய் என்பதை நிரூபிக்கக்கூடிய தொடர்ந்தேர்ச்சியான ஆதாரமாக இருக்கு. கான்ஸ்டன்ட் ப்ரூஃப் சொல்லுங்க பார்க்கலாம், கான்ஸ்டன்ட் நிலையான ஆதாரம். என்னைக்கோ ஒரு நாள் ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு, ஆ இன்னைக்கு நான் ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டேன், ரொம்ப சந்தோஷம், ஆண்டவர் எனக்கு பிரியமா இருப்பார், இன்னைக்கு 2 பைபிள் வாசிட்டேன், இன்னைக்கு நான் ஒரு காலுக்கு ஊழிஸ், எப்பயோ ஒரு நாள் ஆண்டவரை பிரியப்படுத்தி விட்டுறதில்ல. கான்ஸ்டண்டா நீங்க அந்த ஆண்டவரை பிரியப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அந்த கான்ஸ்டன்ட் ப்ரூஃப் உங்கள்கிட்ட இருக்குதா? இன்னைக்கு கவர்மெண்ட்ல என்னென்னமோ ப்ரூஃப் கேட்க போறான், சொந்த நாட்டிலே அகதிகளாக்க போறான், சொந்த நாட்டிலேயே பிச்சை எடுக்க வைக்க போறான், அவன் கேட்கிற ப்ரூஃப் நம்மள்ட்ட இல்ல, ஆனா ஆண்டவர் கேட்கிற ப்ரூஃப் நம்மள்ட்ட காட்ட முடியும். ஆமென் சொல்லுவோமா? உன்னுடைய வாழ்க்கையில நீ நடக்கிற ஒவ்வொரு நடையும் உடையும் பாவனையும் பிதாவுக்கு பிரியமாய் நடக்கிறாய் என்பதை நீ ப்ரூஃப் பண்ணணும். என்னைக்கே உற்சாகப்பட்டு ஒரு நாள், உணர்ச்சி வசப்பட்டு 2 அல்ல, ஒவ்வொரு நாளும் கான்ஸ்டன்ட். லெட் யுவர் லைஃப் பி கான்ஸ்டன்ட் ப்ரூஃப்.
அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. உன்னுடைய வாழ்க்கை தொடர்ந்தேச்சியான ஆதாரமா இருக்கணும். என்னைக்கோ ஒரு நாள் செய்யறதில்ல. இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போறோம், ஆண்டவரே நான் உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உங்க அருகில செல்ல புள்ளியா. மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு தாங்க இன்னைக்கு பிரசங்கத்துடைய தலைப்பு என்னது? மகிழ்வித்து மகிழ். எப்படி ஆண்டவரை நான் பிரியப்படுத்திட்டா என் வாழ்க்கை முழுசும் சந்தோஷமா இருக்கும். அவரை பிரியப்படுத்தாம ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, ஆண்டவரை வேதனைப்படுத்திட்டு நீ சந்தோஷமா வாழவே முடியாது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? சிலர் சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும். அப்ப சபைக்கு வராட்டி யாரு யாதரை வேதனைப்படுத்தும்? ஆண்டவரை அது வேதனைப்படுத்தும். பைபிள் வாசிக்காட்டி அது யாரை வேதனைப்படுத்தும்? ஏன்னா கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் அது அவர் எதிர்பார்க்கிறது. போய் சொல்ல சொல்றாரு, சுவிசேஷத்தை அறிவிங்கள், உலகமெங்கிலும் போய் என்னுடைய சுவிசேஷத்தை. அப்ப சுவிசேஷம் சொல்றது அவரு பிரியமானது, பைபிள் வாசிக்கிறது அவருக்கு பிரியமானது, ஜெபம் பண்றது அவருக்கு பிரியம். இந்த மூணையும் செய்யாம நான் வர்றேன், பாட்டு பாடுறேன், கைதட்டுறேன், காணிக்க போறேன் போறேன்னா அவருக்கு பிரியமா இருக்குமா கோபமா இருக்குமா? பிரியமா நடந்து பாருங்க, உங்க ஜெபம் இன்னைக்கே கேட்கப்படும். அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடினால் நாம் வேண்டிக் கொள்வதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். முழங்கால் படிவோமா? எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே இதுவரைக்கும் நான் எனக்கு பிரியமாய் வாழ்ந்தேன், எனக்கு பிரியமாய் வாழ்ந்தேன், ஆனால் இன்றைக்கு உமக்கு பிரியமானதை நான் செய்ய விரும்புகிறேன். ஆண்டவரே ஜெபிக்க விரும்புகிறவங்க வலதுகையை உயர்த்தி உணர்ந்து இந்த செய்தியை கேட்ட ஆண்டவரே, இன்னைக்கு செய்தி ரொம்ப நல்லா இருந்துச்சுன்ட்டு சொல்லிட்டு நான் போகக்கூடாது, இந்த செய்தி என்னை மாற்றணும். சொல்லுங்க, நான் சொல்ற வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே இந்த செய்தி மூலமா என் வாழ்க்கை மாறணும், என்னுடைய ஜெப ஜீவியம் மாறணும், அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கணும், பிதாவுக்கு பிரியமான வாழணும். தேவ பிள்ளைய இந்த ஜெபத்தை நீங்க உண்மையா செஞ்சீங்கன்னா இன்னையிலிருந்து உங்க வாழ்க்கையில மாற்ற வரும். ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரூஃபாக கத்தர் இருக்க விரும்புகிறார். ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல, இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒரு நாள் அல்ல, தொடர்ந்து உங்க வாழ்க்கையில நீங்க ஆண்டவருக்காக வாழ விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவருக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறார் ஆண்டவர், செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். என் பிள்ளை எப்பவும் எனக்கு பிரியமா நடக்கணும். ஹல்லேலூயா. உமக்கு பிரியமானதை செய்ய

சங்கீதம் 143:10 சொல்லுகிறான், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தரணும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில நடத்துவாராக. இன்றிலிருந்து உங்கள் ஜபம் எளிதாய் கேட்கப்பட வேண்டுமா? ஒரு வழி இருக்கிறது. நீங்க தேவனுக்கு பிரியமா வாழ்ந்தா போதும், நீங்க பண்ற ஜபத்துக்கெல்லாம் உடனே பதில் கிடைக்கும். உங்க அர்ப்பணிப்பின் மூலமா, அடங்கி இருக்கிறதன் மூலமா, தேவன் வச்ச இடத்துல எல்லாரோட இசைந்து ஒத்துழைப்பதின் மூலமா, அவருடைய ஊழியத்தை செய்யறதின் மூலமா, அழைப்பை நிறைவேற்றுவதன் மூலமா, பிதாவுக்கு பிரியமானதை செய்யுங்க. அநேக நேரத்தில் நம்ம சுயநலக்காரர்களா இருக்கோம். நமக்கு எது பிடிக்குமோ அதைத்தான் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம். எனக்கு பிடிச்சதை ஆண்டவர் கொடுத்தார், எனக்கு பிடிச்ச கார், எனக்கு பிடிச்ச வீடு, எனக்கு பிடிச்ச கலர், ரைட். அதெல்லாம் எதுக்கு கொடுக்குறாரு தெரியுமா? அவருக்கு பிடிச்சதை ஏதாவது நீங்க செய்ய மாட்டீங்களாங்கிறது தான். நாங்க விரும்பின மாதிரி ஒரு வீட்டை கத்தர் கொடுத்துருக்காரு எங்களுக்கு. அது எதுக்கு தெரியுமா? படுத்து படுத்து தூங்கி பார்த்து ரசிக்கிறதுக்கு இல்ல. எனக்கு பிடிச்ச வீட்டை கொடுத்துருக்கிற தேவனை அந்த வீட்டுக்குள்ள இருந்து அவருக்கு பிரியமானதை செய்யறதுக்கு. நீங்க பிடிச்ச, உங்களுக்கு பிடிச்ச காரை கத்தர் எதுக்கு தெரியுமா கொடுத்துருக்காரு? அந்த காருக்குள்ள உட்காந்து அவருக்கு பிடித்தமான வேலையை செய்யறதுக்கு. உங்களுக்கு பிடிச்ச வேலை எதுக்கு தெரியுமா கொடுத்துருக்காரு? அந்த இடத்துல வேலை செய்யறவங்க மற்றவங்களுக்கு அவருக்கு பிடிச்ச ஊழியத்தை செய்யறதுக்காக. பொல்லாத சாத்தான் நம்மளை எல்லாரையும் சுயநலவாதிகளா வாழ வச்சுக்கிட்டு இருக்கான். நமக்கு பிடிச்சதையே செய்வோம். அதுக்கு இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தரலாம். உம் அருகே செல்ல பிள்ளையாக அல்ல, நீ செய்ய விரும்புகிற காரியத்தை அறிந்து செயல்படக்கூடிய ஒரு கை வேலையாளாக இருந்து உம்மை சந்தோஷப்படுத்தி அதிலே சந்தோஷப்பட எங்களுக்கு கிருபித்தார். இயேசு இந்த பூவுலகில் இருந்தபோது எப்படி மனு மக்களோடு சந்தோஷமா இருந்தாரோ, பிதா வைத்த இடத்துல அதையெல்லாம் சகித்து கொண்டு ஏற்றுக்கொண்டு எந்த அட்மாஸ்பியரையும் பார்க்காம அவர் எப்படி சந்தோஷமா பூவுலகில மனு மக்களோடு இருந்தாரோ, அதை போல எங்களுடைய வாழ்க்கையில் நீர் வைக்கிற இடத்துல சந்தோஷமா இருந்து உம்மை பிரியப்படுத்த கிருபித்தார். இந்த நாளில் இருந்து உடைய பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொன்றும், பேசுகிற ஒவ்வொன்றும், நடக்கிற ஒவ்வொன்றும் பிதாவை பிரியப்படுத்துகிறதா இருக்கட்டும். அதற்கு வேண்டிய கிருபையும் பலத்தையும் பரிசுத்த ஆவியானவர் தந்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாமே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் நைக்கவும் நம் அனைவரோடும் உடைய வருகை வரைக்கும் இன்னடைக்கு தங்கியிருப்பதாக ஆமென். அல்லேலூயா. கர்த்தருங்களை ஆசீர்வதிப்போம். இன்றைக்கு தான் முதல் முறையாக இந்த சர்ச்சுக்கு வந்தவங்க யாராவது இருக்கீங்களோ, இன்றைக்கு தான் முதல் முறையாக இந்த ஆராதனைக்கு வந்தவங்க இருந்தீங்கன்னா எழுமி எழுங்க. உங்களுக்கு ஜெபிக்க வருமோ, கரங்களை தட்டியவர்களை நாம் வரவேற்போம். இன்றைக்கு தான் முதல் முறையாக வந்திருக்காங்க. தகப்பனே, வந்திருக்கிற இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உங்களுடைய அன்பு, உங்களுடைய கிருபை, உங்களுடைய சமாதானம் பிள்ளைகளோடு இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதா ஆமென்.

சிந்திப்போம் செயல்படுவோம். நம்ம வாழ்க்கையில நண்பர்களோட பங்கு மிக முக்கியமானது. நம்ம பக்கத்துல எப்பவும் நண்பர்கள் இருக்காங்க அப்படிங்கிற நினைப்பே நமக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்குது இல்லையா? சரி, இப்போ உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட நினைச்சு பாருங்க. நீங்க தேவையில இருக்கும்போது உண்மைக்குமே அவங்க உங்க பக்கத்துல இருக்காங்களா? வேணா சில நேரங்கள்ல இருந்திருக்கலாம், ஆனா எப்பவுமே அவங்க நீங்க கூப்பிட்ட உடனே ஓடி வர்றாங்களா? மிக துயரமான நேரங்கள்ல, நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள்ல நீங்க அனுப்புற மெசேஜஸுக்கு அவங்க உடனே பதில் அனுப்புறாங்களா? சில வேளைகள்ல அனுப்பலாம், ஆனா நிறைய நேரங்கள்ல அவங்க கிட்ட இருந்து உடனே பதில் வராது, அப்படித்தானே? சில நேரங்கள்ல அவங்க அருகாமைய நீங்க தேடும் போது, அவங்கள நீங்க போன் பண்ணி கூப்பிடும் போது உடனே ஓடி வருவாங்களா? வந்திருக்கலாம், வராமலும் இருந்திருக்கலாம். இப்படிப்பட்டவங்கள நாம உண்மையான நண்பர்னு சொல்லலாமா? ஒரு உண்மையான நண்பர்னா அவங்க நமக்கு தேவைப்படும் போது நம்ம கூட இருக்கணும், நம்மள ஒருபோதும் கைவிட்டக்கூடாது, நம்ம ரகசியத்தை பாதுகாக்கணும், நமக்கு எப்பவும் உண்மையா இருக்கணும். உங்க நண்பர்களால நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு வர முடியாம இருந்திருக்கலாம், அதே மாதிரி நீங்களும் அவங்க எதிர்பார்ப்புக்கு வர முடியாம இருந்திருக்கலாம், அவங்க தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாம இருந்திருக்கலாம். சில நேரங்கள்ல உங்களை அறியாமலே கூட நீங்க இதை செஞ்சிருக்கலாம். இதெல்லாத்தையும் நினைச்சு பார்க்கும்போது ஒரு தனிமையான உணர்வு உங்களை ஆட்கொள்ளுது இல்லையா? வேண்டாம், இப்படி நீங்க தனிமையா உணரவே வேண்டாம். நமக்கு ஒரு நல்ல நண்பர் இருக்காரு. நாம எதிர்பார்க்கறதுக்கு அதிகமா அவர் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வாரு. நம்மள ஒரு போதும் கைவிட மாட்டாரு, நம்மள தனிமையில விட மாட்டாரு. நாம பேசுறத கவனமா கேக்குறாரு, உடனுக்குடனே பதில் கொடுக்காரு, நாம செஞ்ச தவறுகளை மன்னிக்கிறாரு. அவர் நித்தியமானவர், நிலையானவர். சங்கீதக்காரன் சொல்றது மாதிரி நாமும் சொல்வோமா? நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமாயிருக்கிறீர். கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாயிருக்கிறீர். நான் கற்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். நீரோ எனக்கு பலத்த அடைக்கலமாயிருக்கிறீர்.

0: சத்தமே.
1: அவரை போல நல்ல தெய்வம் இல்லையே. அவர் ஒருவரை ஆராதனைக்குரியவரும் துதிக்கப்படத்தக்கவரும் மகிமைக்கு பாத்திரரும். அவர் எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிறாரே. ஓ ஜீசஸ், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த, சேனைகளின் கர்த்தர் நல்லவர், எல்லாவற்றிற்கும் மேலானவர் அவர், எல்லோரிலும் பெரியவர் அவர். உம்மை போல நல்ல தெய்வம்

எல்லாரும் வலதுகரத்தை உயர்த்தி ஏசாய் 6 அதிகாரத்தில் பார்க்கிறோமே, கேருபீன்களும் சேராபீன்களும் 2 செட்டைகளால் பறந்து 2 செட்டைகளால் முகத்தை மூடி தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் துதித்துக் கொண்டிருக்கும் அந்த காட்சியை ஏசாயாவினுடைய கண்கள் கண்டது. அப்பொழுது தேவ மகிமை இறங்குவதை பார்த்தார். தேவனுடைய பிரசன்னத்தை அவர் அனுபவித்தார். அவருக்குள்ளே ஒரு குற்ற உணர்வு, பாவ உணர்வு ஏற்பட்டது. ஐயோ, நான் பாவி, அசுத்த உதடுள்ள மனிதன் என்று தேவனுக்கு முன்பாக தன்னை வெறுமையாக்கி ஒப்பு கொடுத்தார். தேவ பிரசன்னம் ஒரு மனிதனை பரிசுத்தப்படுத்தும். தேவ வல்லமை ஒரு மனிதனை பரிசுத்தப்படுத்தும்.

அவர் ஒருவர் ஆராதனைக்குரியவர், அவர் ஒருவரே புகழப்படத்தக்கவர், அவர் ஒருவே மகத்துவம் நிறைந்தவர். அந்த தேவனை கரங்களை தட்டி நல்ல உற்சாகமாக, நீரே, நீர் மாத்திரமே போதாது, நல்ல விடுதலையோடு

0: ஆமென். அவரே நமக்கு போதுமானவர். அந்த தேவன் நமக்கு போதுமானவராக இருக்கிறாரு. கர்த்தர் நமக்கு போதுமானவர் என்பதை நம்ம வாழ்க்கையில் உணர்ந்திருக்கிறோம். அவர் நமக்கு உதவி செய்கிற ஆண்டவர் என்று நம்ம உணர்ந்திருக்கிறோம்.
1: பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரையின் புகழ் பாட வேண்டும்.
0: தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா?

0: விடுதலையோடு கரங்களை தட்டி சோர்ந்து போகாதே. கர்த்தர் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். தேவ பலனை உங்களுக்கு கொடுக்கும்படி தேவன் விரும்புகிறார்.
1: ஹல்லேலூயா.
0: நம்முடைய தேவன் நல்லவர். கர்த்தர் நல்லவர் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவர் நல்லவர் என்பதை வாழ்க்கையில் உணர்ந்திருக்கீங்களா? கர்த்தர் நல்லவர் என்பதை வாழ்க்கையில் அறிந்திருக்கிறீர்களா? இயேசு நல்லவர். ஹல்லேலூயா.

என் ஆத்துமாவுக்கு அவர் செய்த நன்மைகள் ஏராளம். 103 சங்கீதத்தில் எழுதி இருக்கிறதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ மறவாதே. அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார், நோய்கள் எல்லாம் குணமாக்கினார். நமக்கு தேவன் செய்த நன்மைகள் எல்லாம் எண்ணி பார்க்கும் பொழுது அவருக்கு நாம் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. ஜபத்தோடு சொல்லுங்க பார்க்கலாம்.

பரிசுத்தமுள்ள தேவனை உயர்த்தவும் மகிமைப்படுத்தவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறோம். அவரை பாடி துதிக்கும் பொழுது ஒரு விடுதலையின் அபிஷேகத்தை உணர்கிறோம், ஒரு பெரிய சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம். உயிரோடு எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் சாவுக்கு ஏதுவான சரீரங்களை அது உயிர்ப்பிக்கும். இயேசு உங்களை உயிர்ப்பிக்கிறதற்கு வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன், அவர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்பதற்கு நமக்கு தேவன் கிருபையை கொடுத்திருக்கிறார். நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரங்கள் மத்தியில் கிருபையாய் வெளிப்பட்டதற்காக நன்றி. ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. உம்முடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

ஓ பரிசுத்தாவியே, பரத்தின் ஆவியே, இப்போ இறங்கி வாரும் எம்மை நிரப்பும், நிரம்பி வழியட்டுமே எம் பாத்திர.

யோவான் 6:63 சொல்லுகிறது, வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று. ஆம் தேவ பிள்ளைகளே, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையின் நிறைவேறுதலை பாடலாக பாடி இந்த புதிய வருஷத்தை கொண்டாடுவோமா? Here we go!

எபிரேயர் 13 அதிகாரம். சகோதர சிநேகம் இழத்திருக்க கடவுது. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்ததுண்டு. கட்டப்பட்டவர்களோட நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நேர்த்து கொள்ளுங்கள். நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்களிருந்து அறிந்து தீங்கு அனுபவிக்கிறவர்களை நேர்த்து கொள்ளுங்கள். விவாகம் யாவருக்குள்ளும் கரமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாததுமாயிருப்பதாக. வேசிக்கல்லரையும் உபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவருடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு திரியாதிருங்கள். போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே. நமக்கொரு பலிபீடம் உண்டு, அதற்குரியவர்களை புசிக்கிறதுக்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை. ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்களின் நிமித்தமாய் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்படும். அந்தப்படியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்துக்கு புறப்பட்டு போக கடவோம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதை நாடி தேடுகிறோம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திரப்பரியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அன்றையும் நன்மை செய்யவும் தானதர்பம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணவர்களாய் விழித்திருக்கிறபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடே அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்க மாட்டாதே. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நாங்கள் நல் மனசாட்சி உள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க விரும்புகிறோம் என்று நிச்சயித்திருக்கிறோம். நான் அதிசீக்கிரமாய் உங்களிடத்தில் வரும்படிக்கு நீங்கள் இப்படி வேண்டிக் கொள்ளும்படி அதிகமாய் கேட்டுக்கொள்கிறேன். நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராய் இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறிவரப்பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர் பொருந்தினர்களாக்குவாராக. அவருக்கு என்னென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். சகோதரரே, நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதின புத்திமதியான வார்த்தைகளை நீங்கள் பொறுமையாய் ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்கிறேன். சகோதரனாய் தீமோத்தேயு விடுதலையாக்கப்பட்டான் என்று அறிவீர்களாக. அவன் சீக்கிரமாய் வந்தால் அவனுடனே கூட நான் வந்து உங்களை காண்பேன். உங்களை நடத்துகளையும் பரிசுத்தவான்கள் யாவரையும் வாழ்த்துங்கள். இத்தாலியா தேசத்தார் யாவரும் உங்களுக்கு வாழ்த்துகள் சொல்லுகிறார்கள். கிருபையானது உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமீன்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். அவளே நேசிக்கப்படத்தக்க பெண்மானும் அழகான வரையாடும் போல் இருப்பாளாக நீதிமொழிகள் 5:19 தாமஸ் கார்லைல் என்பவர் ஸ்காட்லாந்தைச் சேர்ந்த பிரபல வரலாற்று ஆசிரியர், கட்டுரையாளர் மற்றும் மொழிபெயர்ப்பாளரும் கூட. த பிரெஞ்சு ரெவல்யூஷன் அ ஹிஸ்டரி என்ற புத்தகத்தை எழுதியவரும் இவரே. அவருக்கு ஜேன் என்ற மனைவி இருந்தார்கள். அவருடைய மனைவி அவரை விட மிகவும் பணக்கார பெண். ஜேன் ஒரு புத்தி கூர்மையுள்ள பெண். ஜெயின் தன்னுடைய கணவனுக்காக எத்தனையோ தியாகங்களை செய்தார். ஆனால் தன்னை அதற்காக தன் கணவன் ஒருமுறை கூட பாராட்டியதே இல்லை என்ற மனக்கவலை அவருக்கு மிகவும் இருந்தது. இரண்டு பேரும் ஒரே வீட்டில் இருந்த போதிலும் கார்லைல் தன் மனைவியை ஒரு பொருட்டாக எண்ணியதே இல்லை. ஆனால் அவருடைய மனைவியோ அவருக்கு பல உதவிகள் செய்யவும் தன்னை அதற்காக அர்ப்பணிக்கவும் செய்திருந்தார்கள். கடைசி வரை கார்லைல் தன் மனைவியிடம் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று ஆறுதலாக ஒரு வார்த்தை கூட பேசியதில்லை. இறுதியில் ஜேன் இந்த இங்கிலாந்து தேசத்திலேயே மிகவும் துர்பாக்கியமான பெண் நான் என்று தன்னை குறித்து கூறினார்கள். தன் கணவன் தன்னை நேசிக்கவில்லை. எவ்வளவோ அர்ப்பணத்துடன் அவருக்கு சேவை செய்த போதிலும் தன்னை அவர் பாராட்டவே இல்லை என்ற மன வருத்தத்திலேயே அவர்கள் மரித்தும் போனார்கள். ஜேன் மறித்த பின்பு ஜேனின் நாட்குறிப்பில் எழுதப்பட்டவைகளை படித்து பார்த்து ஜேனின் மரணத்திற்கு காரணம் என்ன என்பதை அவர் அறிந்து கொண்டார். கார்லைல் ஜேனின் கல்லறைக்கு சென்று மிகுந்த வருத்தத்துடன் அழுது கொண்டிருந்தார். அதை பார்த்த அவருடைய நண்பன், உங்கள் மனைவியை நேசியுங்கள், அவர்களை பாராட்டுங்கள் என்று உங்களிடம் சொல்வதற்கான சமயம் இதுதான் என்று நான் அறிந்திருந்தால் அப்பொழுதே உங்களிடம் சொல்லியிருப்பேன் என்று மிகவும் வருத்தப்பட்டார். ஆம் பிரியமானவர்களே, அநேக பெண்கள் எத்தனையோ தியாகங்களை தங்கள் கணவனுக்காகவும் குடும்பத்துக்காகவும் செய்கிறார்கள். ஆனால் வீட்டில் யாரும் அவர்களை மதிப்பதில்லை. நீ நன்றாய் இருக்கிறாயா, சாப்பிட்டாயா, உனக்கு என்ன செய்கிறது, உனக்கு என்ன வேண்டும் என்றெல்லாம் ஒரு வார்த்தை கூட யாரும் கேட்பதில்லை. என்றாவது அவளுக்கு சுகம் இல்லாததால் வீட்டு வேலைகள் செய்து முடிக்கப்படாமல் கிடந்தால் வீட்டிலேயே இருந்து கொண்டு உனக்கு இதை கூட செய்ய முடியாதா என்று காரணம் தெரிவதற்கு முன்பே மனைவியை திட்டும் கணவன்மார் அநேகர் இருக்கிறார்கள். கணவன்மார்களே, உங்கள் மனைவி உங்கள் அன்புக்கும் பாராட்டுக்கும் ஏங்குகிறவர்கள் என்பதை ஒருபோதும் மறந்து போகாதிருங்கள். உங்கள் மனைவி மிகவும் விலையேற பெற்றவள். உங்கள் மனைவி வீட்டில் இருப்பதால் தான் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் கவலை இல்லாமல் இருக்க முடிகிறது என்று புரிந்து கொள்ளுங்கள். கார்லைலை போல மனைவி இறந்த பிறகு கல்லறைக்கு சென்று அழுது என்ன பிரயோஜனம்? இப்பொழுதே உங்கள் மனைவியை பாராட்டுங்கள், அவர்களோடு பட்சமாய் பேசுங்கள். அப்பொழுது உங்கள் மனைவி நீண்ட நாட்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். நீதிமொழிகள் 31 நாம் ஒரு குணசாலியான பெண்ணை பற்றி வாசிக்கிறோம். அவள் தன் கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும் மிகுந்த பயனுள்ளவளாய் இருந்தாள். அவள் நிமித்தம் அவளுடைய கணவனுக்கு மிகுந்த நற்பெயர் ஏற்பட்டது. அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களோடு நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கையில் பெயர் பெற்றவனாயிருந்தான் என்று நீதிமொழிகளிலே நாம் வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, ஒரு கணவனின் வெற்றிக்கு பின்னால் அவனுடைய மனைவி இருக்கிறாள் என்பதை நாம் மறுக்க முடியாது. எனவே உங்கள் மனைவியை நேசியுங்கள், பாராட்டுங்கள், அன்பு கூறுங்கள். அவர்களின் மன விருப்பமும் நிறைவேறட்டும். அப்பொழுது நீங்களும் தேசத்திலே உயர்ந்திருப்பீர்கள்.

0: இது ஒரு மியூசிக் மைண்ட்ஸ் வெளியீடு.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது அனுதின தியான வேளை.
2: பரமபிதாவானவர் அனுப்பிய முதல்

கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3 வானவரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன். தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதேசிக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததும் ஆகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன். தேவன் அறிவார். இப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டுவேன். ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களே அன்றி வேறொன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன். சத்தியமானதை நான் பேசுகிறேன். நான் மேன்மை பாராட்ட மனதாயிருந்தாலும் நான் புத்தியீனன் அல்ல. ஆனாலும் ஒருவனும் என்னிடத்தில் காண்கிறதற்கும் என்னாலே கேட்கிறதற்கும் மேலாக என்னை எண்ணாதபடிக்கு அப்படி செய்யாதிருப்பேன். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தப்படி நான் பலவீனமாயிருக்கும் போதே பலமுள்ளவனாயிருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். மனப்பாட வசனம் 1 பேதுரு 5:7. கடவுள் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். Cast all your anxiety on God because he cares for you. கடவுளின் மக்களுக்கு எதிராய் பயன்படுத்தும் அனைத்து ஆயுதங்களிலும் மிகவும் சக்தி வாய்ந்தது சோர்வுற செய்வது என்பதே சாத்தான் கண்டுபிடித்தது. ஏனென்றால் மனிதனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அவனை ஒடுக்கும் என்று நீதிமொழிகள் 12:25 வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலோ புதிய ஏற்பாட்டிலோ எந்த பரிசுத்தவானும் இதற்கு தப்ப முடிவதில்லை. அப்படி இல்லை என்றால் கர்மேல் மலையில் வீரதீர சாகசம் புரிந்த தீர்க்கன் எலியா மறுநாளே கோழையிலும் கோழையாய் சூரச் செடியின் கீழ் படுத்து கிடந்ததை எப்படி விளக்க முடியும்? பொதுவாக கடவுளுடன் கொண்ட மலையுச்சி அனுபவம் அல்லது அவரது அரசிற்காய் புரிந்த அருஞ்செயல் ஒன்றை அடுத்துதான் சோர்வின் குப்பை மேட்டில் எரியப்படுவோம் என்பது பலரது சாட்சி. ஏராளமான தெய்வீக வெளிப்பாடுகள் இருந்த திருத்தூதுவர் பவுலுக்கு கூட சோர்வுகள் இருந்தன. அவரது உடலில் ஒரு முள் அவரை குத்திக்கொண்டே இருந்தது. அது மிகவும் கொடுமைப்படுத்தியபடியால் அதை சாத்தானின் தூதன் என்று அழைக்கிறார். அது தன்னை விட்டு நீங்க வேண்டுமென எவ்வளவாய் விரும்பினார். அதை குறித்து ஏனோதானோவென்று அவர் ஜெபித்து விட்டுவிடவில்லை. அது முழுவதும் நீங்கிவிடும்படி திரும்ப திரும்ப கடவுளிடம் வேண்டிக் கொண்டார். ஆனால் அந்த பிரச்சனையிலிருந்து பவுலை விடுவிப்பதற்கு பதிலாக அதை சமாளிப்பதற்கான பலத்தையே கடவுள் கொடுத்தார். பாடு பாடுதான், ஆனால் தேவ கிருபையால் கண்ணீர் களிப்பாயிற்று. பிசாசுக்கு இது இன்னொரு தோல்வி. சோர்வின் பள்ளத்தாக்கில் புதைந்து புலம்பிக் கொண்டிராமல் வலுவற்றிருக்கும் போதே வலுவற்றிருக்கிறேன் என்று பாடிக்கொண்டு குதித்தெழுந்தார் பவுல். முந்தைய தலைமுறையின் வாழ்க்கையை விட வாழ்க்கை நமது வாழ்க்கையை விட இலகுவாகத்தான் இருந்தது. விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும் இன்று உச்ச நிலையில் உள்ளன. சாதனங்களும் சாதகங்களும் அதிகம். ஆனால் விளைவோ இறுக்கங்களும் இழைப்புகளும் தான். Anxiety and tension. நமது முன்னோருக்கு தெரியாத வியாதிகளெல்லாம் இன்று சாதாரணமாகிவிட்டன. இவை எல்லாவற்றையும் பயன்படுத்தி இறை மக்களை சாத்தான் சோர்வில் ஆழ்த்துகிறான். ஆனால் நேற்றைய இன்றைய நாளைய பிரச்சனைகளுக்கு பதில் தரும் திருமறை கூறுவது, கடவுள் நம்மை விசாரிக்கிறவரானபடியால் நமது கவலைகளையெல்லாம் அவர் மேல் வைத்துவிட வேண்டும் என்று நமக்கு போதிக்கிறது. இல்லையேல்

யாரை விழுங்கலாம் என்று அலைந்து திரிகிற பிசாசுக்கு நாம் எளிதில் இரையாகி விடுவோம். 1 பேதுரு 5:7-8 வாசித்து பாருங்கள். பிரச்சனைகளுக்கு தீர்வையோ வேதனைகளுக்கு முடிவையோ அல்ல, நம்மால் புரிந்து கொள்ள முடியாத தெய்வீக சமாதானத்தையே ஜெபம் வாக்களிக்கிறது. வாசிக்கிறேன் அந்த பகுதியை, பிலிப்பியர் 4:6-7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது அந்த ஜெபம் உடனே கேட்கப்படும், அந்த ஜெபத்திற்கு நீங்கள் விரும்பியபடி பதில் வரும் என்று சொல்லாமல், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்தேசுக்களாக காத்துக்கொள்ளும் என்று அங்கே உத்தரவாதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாசை எதிர்த்து நிற்க தேவையான சக்தியாய் மாறுவது கடவுளுக்குள்ளான இந்த மகிழ்ச்சியே. பரிசுத்தவான்கள் அனைவரும் நம்மை போலவே பாடுபடுகின்றனர் என்று நாம் நினைத்துக் கொள்ளுவதும் இன்னொரு ஊக்கமாகும். அதைத்தான் 1 பேதுரு 5:9 வாசிக்கிறோம். கவலை உங்களை கவலைப்படுத்துவதை நிறுத்தும் வரை கவலையை கவலைப்படுத்துங்கள். இன்னொரு முறை சொல்கிறேன், கவலை உங்களை கவலைப்படுத்துவதை நிறுத்தும் வரை கவலையை கவலைப்படுத்துங்கள். Worry until worry worries you no longer. சகோதரன் டிஜிஎஸ் தினகரனுக்கு நிகராய் அந்த பாடலை யாருமே பாட முடியாது, ஆனால் இங்கு அது மிகவும் பொருத்தமாக இருப்பதால் நான் அதை பாடுகிறேன். சோ

கடவுள் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். காஸ்ட் ஆல் யுவர் அன்சைட்டி ஆன் காட் பிகாஸ் ஹி கேர்ஸ் ஃபார் யூ. எங்கள் மகாபெரிய தேவனே, இந்த அருமையான திருச்செய்திக்காக, உம்முடைய அருள் வார்த்தைகளுக்காக, உம்முடைய வாக்குகளுக்காக, நீர் எங்களை ஊக்கப்படுத்துவதற்காய் கொடுக்கிற உம்முடைய வெளிப்பாடுகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்களை துக்கத்தில் அமிழ்த்தி எங்களை அப்படியே விழுங்கிவிட வேண்டும் என்று சொல்லி பிசாசானவன் சிங்கம் போல் கெர்ச்சித்து அலைகிற இந்த காலங்களிலே எவ்வித பிரச்சனை எவ்வித கவலையாய் இருந்தால் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்று நீர் சொல்லிவிட்டீர். எல்லாவற்றையும் உம்மிடத்திலே சொல்லிவிட்டு தெய்வ சமாதானத்தினாலே நாங்கள் நிரப்பப்பட கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் கவனித்துக் கொள்வார், கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறோம் என்று சொல்லி சோர்வு என்று பிசாசு எங்களை நோக்கி எய்யும் சோர்வுண்டாக்கும் அம்புகளுக்கு கர்த்தாவே நாங்கள் தப்பியோடு எங்களுக்கு உதவிதாரும். ஒருவேளை அந்த அம்புகள் எங்களை நோக்கி பறந்து வருமானால் கர்த்தாவே அவனுக்கு விரோதமாக ஆவியானவர் கொடியேற்றி அந்த அம்புகளெல்லாம் கூர் ஒட்டிந்து எங்கள் பக்கத்திலேயே விழுந்து கிடக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே திரும்ப திரும்ப உம்முடைய திருவசனத்தில் உம்முடைய குமாரனா இயேசு கிறிஸ்து பயப்படாதே பயப்படாதே பயப்படாதே என்று சொன்னார். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே என்கிற ஊக்க வார்த்தைகள் எத்தனை முறை வருகின்றன கர்த்தாவே. ஆண்டவரே எங்களுக்கு சோர்ந்து போக வாய்ப்பு உண்டு, பயந்து போக வாய்ப்பு உண்டு என்று உமக்கு தெரிந்ததால் அல்லவோ இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப தம்முடைய திருவசனத்தில் குறித்து வைத்திருக்கிறீர், பொறித்து வைத்திருக்கிறீர். ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வேளையிலே உற்சாகமான ஆவி தாங்கும்படி செய்யும். குப்பை மேட்டில் இருந்து நாங்கள் குதித்து எழுந்து எங்கள் தேவனுக்காக கொடியேற்ற கர்த்தர் உதவி செய்வீராக. எங்கள் கவலைகளை எல்லாம் உம்மேலே வைத்து விட நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென்.

கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதாகமத்திலே அபிஷேகம் என்ற வார்த்தை மிக முக்கியமான ஒரு வார்த்தை. இன்றைக்கு அநேகரால் இந்த அபிஷேகம் என்ற வார்த்தை தவறாக சொல்லப்படுகிறதாகவும் புரிந்து கொள்ளப்படுகிறதுமாக இருக்கிறது. அபிஷேகம் என்பதற்கான உண்மையான அர்த்தத்தின் அடிப்படையில் அது புரிந்து கொள்ளப்படவில்லை. சமீபத்தில் ஒரு குறிப்பிட்ட ஊரில் நடந்த கூட்டத்தினுடைய ஃபீட்பேக்கை வந்து அந்த கூட்டம் முடிந்த பிறகு கேட்கிறார்கள், எப்படி இருந்தது கூட்டம் அப்படி கேட்குறவள்ள, அவ்வளவு அருமையான அபிஷேகங்க, இதை மாதிரி அபிஷேகத்தை எங்கேயுமே பார்த்ததில்லை, எத்தனையோ கூட்டங்களுக்கு போயிருக்கிறேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு அபிஷேகத்தை உணர்ந்ததில்லை. அவ்விதமாக ஜனங்கள் கருத்து சொல்வதை கேட்க முடிந்தது. பெரும்பாலும் சொன்னது என்னவென்றால், மிக மிக அருமையான ஒரு அபிஷேகம், வல்லமையான அபிஷேகம், அந்த அபிஷேகம் அபிஷேகம் என்று தான் சொல்கிறதை பார்க்க முடிந்தது. ஆனால் எதை சொல்ல வருகிறாள் என்று பார்க்கும் பொழுது, தாங்கள் கலந்து கொண்ட கூடுகையிலே ஒரு வல்லமையான ஒரு சூழல், இல்லை என்றால் ஒரு பரவசமான ஒரு சூழல், தங்களுடைய உணர்வுகளை ஆளுகை செய்கிற ஒரு சூழல் நிலவினதைத்தான் அவர்கள் விதமாக சொல்கிறார்கள். அந்த கூடுகையில் அவங்க வந்து வழக்கமாக உணர்கிறது போல் அல்லாமல் வித்தியாசமாக உணர்ந்ததைத்தான் பெரிய ஒரு அபிஷேகம், வல்லமையான அபிஷேகம், இந்த மாதிரி அபிஷேகத்தை வேறு எங்கேயோ பார்த்ததில்லை, என்ன ஒரு அபிஷேகம் என்று அவர்கள் வியந்து சொல்லுகிறார்கள். ஆனால் அபிஷேகம் என்பது எதற்காக வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், தேவனுடைய நோக்கம் நிறைவேறுவதற்கு ஏதுவாக தேவன் கொடுக்கிற ஒரு அனுகிரகம். அந்த அனுகிரகம் என்பது ஒரு குறிப்பிட்ட தேவனுடைய நோக்கத்தை, திட்டத்தை, விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு மனிதனை பலப்படுத்துவது, some kind of spiritual enablement, some kind of divine enablement. அதாவது ஆண்டவர் விரும்புகிறத செய்வதற்கு தேவையான இயற்கைக்கு அப்பாற்பட்டு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அனுகிரகம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ராஜாக்களுக்கு, ஆசாரியர்களுக்கு இந்த விதமான அனுகிரகங்கள் கொடுக்கப்பட்டதனுடைய விளைவாக தேவன் அவர்கள் மூலமாக என்ன செய்ய விரும்பினார், அதை செய்து முடித்தார். தீர்க்கதரிசிகள் அவ்விதமான அபிஷேகங்கள் கொடுக்கப்பட்டது, அந்த அபிஷேகத்தின் மூலமாக தேவன் என்ன நிறைவேற்ற விரும்பினாரோ அதை செய்து முடித்தார். ஆனால் இந்நாட்களிலே அபிஷேகம் அபிஷேகம் என்பது ஒரு உணர்வு ரீதியாக உணரப்படுகிற ஒன்றாக இருக்கிறது என்று அது வாழ்க்கையில் வந்து செயல் அளவில் வெளிப்படவில்லை. வல்லமையான அபிஷேகங்க, ரொம்ப பெரிய அபிஷேகம், ரொம்ப எக்ஸ்ட்ராவா எக்ஸ்ட்ராடினரியாக ஃபீல் பண்ணோம், இந்த மாதிரி அபிஷேகத்தை பார்த்ததில்லை, அவ்விதமாகலாம் சொல்லுகிற சூழல்களில், இதுக்கு முன்னால் நிறைய கூடுகள் பல இடங்களில் பலவு நடந்த பொழுதும் அங்கு கூடியவர்கள் இதை தான் சொன்னான், இது மாதிரி அபிஷேகத்தை பார்த்ததில்லை. சரி, இந்த அபிஷேகத்தை பார்த்ததில்லைன்னு சொன்னால் இதனுடைய விளைவு என்ன? இந்த அபிஷேகத்தை உணர்ந்த சூழலில் இருந்தவருடைய வாழ்க்கை எந்த அளவிற்கு மாறியிருக்குன்னு பார்க்கும் பொழுது வாழ்க்கையில் அது மாற்றங்களை ஏற்படுத்தலை. சிலர் சொல்லுவாங்க, அந்த கூட்டத்தில் கலந்து போன்ற பிறகு 2-3 நாட்கள் அந்த அபிஷேகத்தில் தான் இருக்க முடிஞ்சது, 2-3 நாட்கள் ஒரு நார்மல் லெவலுக்கு வர முடியல, அந்த அபிஷேகம் விலகாமல் இருந்தது. சரி, 3 நாட்களுக்கு பிறகு என்ன நடந்தது? அபிஷேகம் என்பது எதற்கென்று சொன்னால் தேவனுடைய நோக்க நிறைவேறணும். ஆனால் இன்றைக்கு அப்படியில்லை, ஒரு குறிப்பிட்ட ஒரு சூழலை உணர்ச்சி வசப்படுத்துகிற சூழலாக மாற்றிக்கொள்ளுகிற ஒரு திறமை அபிஷேகமான சூழலாக உணரப்படுகிறது. இன்றைக்கு தந்திரமான வார்த்தைகள், நயவசனிப்புகள், பரவசப்படுத்துகிற வார்த்தைகள், இன்னும் பல்வேறு விதமான குறிப்பிட்ட சில சூழலை உருவாக்கி ஜனங்களுடைய இருதயத்தில் ஒரு வல்லமை உணர்வு கொடுக்கப்படுகிறது. ஆனால் அந்த வல்லமை உணர்வு தேவ நோக்கத்தை நிறைவேற்றவில்லை. ஒரு இடத்துல வந்து அபிஷேகம் ரொம்ப இருக்குன்னு சொன்னால் அதனுடைய விளைவு எப்படி இருக்கணும்னு சொன்னால் ஒரு பெரிய வாழ்க்கை மாற்றத்துக்கு வழி நடத்தணும். இன்றைக்கு அபிஷேகமான சூழல்களை உருவாக்குறவர்கள், ஆராதனை நடத்துகிறவர்கள், கூட்டம் நடத்துகிறவர்கள், பெரிய வல்லமையான காரியங்களை செய்கிறவர்கள், வல்லமை என்ற பெயரில் ஜனங்களை கீழே விழ வைக்கிறவர்கள், அவர்களை வந்து பல விதங்களில் உலுக்குகிறவர்கள், பல விதங்களில் பரவசப்பட வைக்கிறவர்கள், இவைகளின் மூலமாக என்ன விளைவை ஏற்படுத்துகிறார்கள் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அபிஷேகம் என்று சொன்னால் அதை பெற்றுக்கொண்டவருடைய வாழ்க்கையில் தேவனுடைய நோக்கம் நிறைவேறணும். இன்றைக்கு அந்த அபிஷேக சூழலை உருவாக்குறவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, இந்த அபிஷேகமான ஒரு பெரிய ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் ஊற்றுகிறார், ஒரு பெரிய வல்லமை பொழிகிறார் என்றெல்லாம் பிரசங்கிக்கின்ற அந்த கூடுகை நடத்துகிறவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பார்க்கும் பொழுது உலகத்தோடு ஒத்து ஓடுகிறது, ஆடம்பரங்களுடைய அதி உச்சத்துக்கு போய் கொண்டிருக்கின்றது, வாயில் உண்மை இல்லை, சொல்லுது தீர்க்கதரிசனம் என்று நிறைய சொல்கிறாங்க, அது பொய்யாக இருக்கிறது. வாதம் மாதந்தோறும் வாக்குத்தம் என்று கொடுக்குறாங்க, அது தேர்ந்தெடுத்து சொல்லப்படுகிற வார்த்தையாக இருக்கிறது என்று இது உண்மையான வார்த்தையே இல்லை. தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவனுடைய
விருப்பத்துக்கு இசைந்து வாழ்வதற்கான போதுமான சாட்சிகள் இல்லை. ஆனால் அவர்கள் ஒரு கூடுகை நடத்துகிற பொழுது, ஒரு ஜபக்கூட்டம் நடத்துகிற பொழுது, ஒரு ஆராதனை கூட்டம் நடத்துகிற பொழுது, ஒரு நற்செய்தி கூட்டம் நடத்துகிற பொழுது, அந்த இடத்தில் ஒரு பெரிய அபிஷேகம் நிறைந்தது போல ஒரு சூழலை உருவாக்கி விடுகிறார்கள். இந்த சூழலை உருவாக்கி விடுகிறவருடைய வாழ்க்கையும் ஒரு முன்மாதிரித்தனமாக இல்லை. இவருடைய வாழ்க்கையும் ஆடம்பரம் நிறைந்ததாக, உலகத்துக்கேற்றதாக, உலக வழிகளிலே மூழ்கி போனதாக காணப்படுகிறது. மக்களுக்கு முன்மாதிரியாக இல்லை. இந்த மாதிரிப்பட்ட அபிஷேகமான சூழலை கலந்து கொண்டு ஒரு வல்லமையான அபிஷேகத்தை உணர்ந்தோ, ஒரு அக்னியான அபிஷேகத்தை உணர்ந்தோ, ஆகா என்ன பிரமாதமான அபிஷேகம் என்று உணர்வுகிறவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலும் மாற்றங்களை பார்க்கவில்லை. இப்போ ஒரு கூட்டத்தில் கலந்துகிட்டோன்னு சொன்னால், அந்த கூடுகையின் மூலமாக தேவனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், அதை கேட்கிற அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளுகிறவர்கள், அந்த கூடுகை மூலம் கொடுக்கப்படுகிற வார்த்தைகளை கேட்கிறவர்களுடைய வாழ்க்கை சீர்திருந்த வேண்டும். எபேசிய 4:11-13 வசனங்களை வாஸ்து பார்க்கும் பொழுது, தேவ ஊழியர்கள், தீர்க்கதரிசிகள், போதகர்கள், மேய்ப்பர்கள் இவர்களெல்லாம் சபைகளுக்கு எதிர்த்து கொடுக்கப்பட்டார்கள் சொன்னால், தவறான உபதேசங்களுக்கு விலகி அவள் வாழணும், பக்தி விருத்தி அடையணும், சீர்பொருந்தணும், இந்த மாதிரிப்பட்ட காரியங்களுக்கு தான். எந்த கூட்டம் நடத்தினாலும் சரி, ஆராதனை கூட்டம் நடத்தலாம், ஜப கூட்டம் நடத்தலாம், உபவாச கூட்டம் நடத்தலாம், நற்செய்தி கூட்டம் நடத்தலாம், பிரசங்க கூட்டம் நடத்தலாம், பைபிள் ஸ்டடி கூட்டம் நடத்தலாம், எந்த ஒரு கூட்டம் நடத்தினாலும் அதனுடைய விளைவு ஜனங்களுடைய வாழ்க்கையை வந்து பரிசுத்தத்துக்கு ஏதுவாக வளர்க்கணும். அப்போ அந்த கூடுகையில் கலந்து கொண்டு வெளியே வருகிறவங்க ஒரு வல்லமை உணர்ந்தோம் என்று சொல்லுகிற பொழுது நமக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு. ஒரு பெரிய அபிஷேகம், அபிஷேகத்தை உணர்ந்து அபிஷேகத்தை உணர்ந்து அபிஷேகத்தை உணர்ந்தே சொன்னா, உணர்ந்ததுக்கு பிறகு என்ன நடந்தது? உணர்கிறோம், நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீல் பண்ண முடிஞ்சிருக்கு. ஆனா வாட் ஹேப்பன்ஸ், வாட்ஸ் அ ரிசல்ட், வாட்ஸ் அ கான்சிக்வன்ஸ், விளைவு என்ன? அப்ப அபிஷேகத்தை உணர்ந்தோம் சொன்னா, இன்றைக்கு ஆண்டவர் என்னோட பேசினார், இன்றைக்கு என்னுடைய தவறுகளை நான் உணர்ந்தேன், இன்றைக்கு ஆண்டவருக்காக வாழ்வதற்கு ஒப்பு கொடுத்தேன், இன்றைக்கு ஆண்டவருக்கு என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க தூண்டப்பட்டேன், இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையுடைய தவறுகளை ஆண்டவர் சுட்டி காட்டினார், இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சீர்திருத்தம் நிகழ்ந்தது, இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் தேவன் குறிப்பிட்டு என்னை சந்தித்து உணர்ந்தேன் என்று சொன்னால் அது அபிஷேகம். ஏன்னா அபிஷேகத்தினுடைய நோக்கம் அதுதான், மனிதனுடைய மனம் மாறணும். இறைமையை 17:9 என்ன வாசிக்கிறோம்? மனிதன் எல்லாவற்றை பார்க்கும் திருக்குழுதும் கேடுள்ளதுமாக இருக்கிறது. அந்த இருதயம் அபிஷேகத்தின் மூலமாக, தேவனுடைய அபிஷேகம் நிறைந்த வார்த்தைகள் கேட்பதன் மூலமாக மாறணும். இந்த மாற்றத்தை இன்றைக்கி சொல்லுகிறவங்கள நல்லா உணர்ந்தவங்க, ஒரு வல்லமை உணர்ந்த, ஒரு புதிய என்ன புதிய அனுபவம், ஒரு புதிய அனுபவத்தை பெற்று என்ன புதிய அனுபவம், என்ன புதிய அனுபவம் சொன்னால், நீங்கள் என்ன சொன்னால், புதியவர்களாக மாறணும், சுபாவம் மாறணும், எண்ணங்கள் மாறணும், ஆசைகள் மாறணும், நோக்குகள் மாறணும், வழிமுறைகள் மாறணும், வாழ்க்கைகள் மாறணும், நடத்தைகள் மாறணும், ஒழுங்குகள் மாறணும், வார்த்தைகள் மாறணும். இந்த மாதிரி மாற்றங்களுக்கு உங்களை கொண்டு போகாதபடிக்கு வல்லமையான அபிஷேகம், வல்லமையான அபிஷேகம் சொன்னால் இது ஒரு போதை போல மாறிவிட்டது. இந்த வல்லமையை உணர்வதற்கு அதிகமாக நம்ம கவனம் செலுத்துகிறோம். எந்த கூட்டத்துக்கு போனால், எந்த ஜப கூட்டத்துக்கு போனால், எந்த ஆராதனை கூட்டத்துக்கு போனால் இதை உணர முடியும். இப்போ இதை உணர வைக்கிறவர்களெல்லாம் வல்லமையானவர்களாக அறியப்படுகிறாள். இந்த உணர வைக்கிறவருடைய வாழ்க்கையிலும் முன்மாதிரி அனுபவம் இல்லை, இந்த உணர்கிறவருடைய வாழ்க்கையிலும் முன்மாதிரி இல்லை. நம்ம வல்லமை ஃபீல் பண்ணுற எதுக்கு? வல்லமை ஃபார் வாட் பர்பஸ் வி ஆர் கிவன் த பவர். அப்போஸ்தலர்களுக்கு 1:8 நாம் பார்க்கிறோம், பரிசுத்தாய் உங்கள் மேலே வரும், வருகிறவர்கள் என்ன நடைபெறும் சொன்னால், நீங்கள் பலமடைவீர்கள். எதற்கு பலமடைவீர்கள்? நல்லா ஃபீல் பண்ணுங்க, நல்ல ஒரு அபிஷேகம், ஐயா வந்து நடத்துகிற கூட்டத்தில் ஒரு பெரிய புதிய அனுபவத்தை பெற்றேன், இப்படி சொல்லுகிறதில்ல, அதை பலப்படுகிறோம். பலப்படுத்தா என்ன, பலப்பட்ட என்ன நடக்கும்? அந்த வசனத்தின் இறுதி பகுதி என்ன சொல்லுகிறது? அந்த மாதிரி ஆவியினால் பலப்படுகிற பொழுது அவங்க எருசலேமிலும் யூதையாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பிரிந்தவும் எனக்கு சாட்சிகளாக இருப்பேன். அப்படின்னா ஏசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற மக்களாக மாறுவீர்கள். இன்றைக்கு மக்கள் ஜபக்கூட்டங்களின் வாயிலாக, ஆராதனை கூட்டங்களின் வாயிலாக, பாடல் கூட்டங்களின் வாயிலாக, இன்னும் பலவிதமான கூட்டங்களின் வாயிலாக தங்களிடத்தில் ஒரு வல்லமை உணர்வதை குறிவித்து செயல்படுகிறார்கள். அவர்களை அவ்விதமான ஒரு அனுபவத்தை உணர வைப்பதை குறிவைத்து ஊழிக்கால் செயல்படுகிறாங்க. இவர்கள் பேசுகிற வார்த்தையில் சத்தியம் இல்லை, சத்தம் இருக்கிறது. அவர் பேசுகிறவர் பரவசம் ஊட்டப்படுகிறார். அதாவது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, அந்த அபிஷேகம் அபிஷேகம்னு சொல்லி அதிகமாக பேசுகள் பண்ணுவோம், ஆண்டவர் எந்தெந்த விதமாக நமக்கு செயல்படுவார் அந்த விஷயத்தில் மக்களிடத்தில் ஒரு பெரிய நம்பிக்கை உருவாக்குறது. அவர் அதை புரட்டுவார், இதை அசைப்பார், அது அசை இது அசை ஆ ஊ என்று சொல்லி நயவசனிப்பு அளவுக்கு மிஞ்சின சத்திய விளக்கங்கள் கிடையாது. நடைமுறை வாழ்க்கையில் ஒரு மனிதனை வாழ் மாற்று சத்தியம் கிடையாது. அதாவது அவளை பரவசப்படுத்தி அரசியல் கூட்டங்களில் தலைவரை குறித்து பேசுகிறது மாதிரி இந்த ஆவிக்குரிய கூட்டத்தில் ஆண்டவரை பற்றி பேசுகிறாங்க. ஆண்டவரை குறித்து நமக்கு போதுமான அனுபவம், அது ஐடியா அறிவு வந்து விட்டது. ஆண்டவர் ஹீ சோ பவர்ஃபுல், சோ மைட்டி, ஹீ கேன் டூ எனி திங் ஃபார் அஸ். ஆனால் அவர் அப்படி செய்வார் இப்படி செய்வார் சொல்லி கொண்டிருக்கிறதல்ல. இன்றைக்கு நமக்கு மிக முக்கியமான தேவை என்னவென்றால், இந்த கோணலும் மாறுபாடுமான சந்ததி நடுவில் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்வதற்கு மக்களை நாம் தூண்ட வேண்டும். அதற்குத்தான் அபிஷேகம். ஏசாய தீர்க்கதரிசி புஸ்தகம் 1:61 நாம் என்ன பார்க்கிறோம்? அந்த அபிஷேகம் வருகிற பொழுது என்ன நடைபெறுகிறது?
இயேசாய தீர்க்கதரிசி புஸ்தகம் 61 மத்தேயுடைய 1-2-3 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது அந்த தேவ ஆவியானவர் இருந்து என்ன செயல்படுகிறார், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தரினை அபிஷேகம் பண்ணினார். அப்போ சிறுமைப்பட்டவளுக்கு நற்செய்தி கிடைக்கணும். நற்செய்தி என்னன்னு சொன்னா, நற்செய்தியுடைய பிரதானமான சாராம்சம்னா நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது, நாம் சீர்திருந்துகிறோம், பாவத்தின் அடிமைத்திலிருந்து வெளியே வருகிறோம், சுபாவங்கள் மாறுகிறது, மனநிலைகள் மாறுகிறது, அதன் மூலமாக தேவ உறவை நான் அனுபவிக்கிறோம், தேவ ஐக்கியத்தை அனுபவிக்கிறோம், தேவோடு இசைந்து வாழுகிறோம், அந்த உலகத்தை வெல்லுகிறோம், பாவத்தை வெல்லுகிறோம், ஆடம்பரத்தை வெல்லுகிறோம், நவநாகரிக சூழலை வெல்லுகிறோம், ஒரு சாட்சியாக வாழுகிறோம், அதுதான் சுவிசேஷம். இன்னைக்கு அபிஷேகத்தை உணர வைக்கிற ஊழியங்கள், அபிஷேகத்தை உணர்கிற மக்கள் கூட்டம், இவர்கள் பல கூட்டங்களுக்கு செல்வாள், நல்லா அபிஷேகத்தை உணர்ந்தோம், ஒரு புதிய அனுபவத்தை என்ன புதுசாக நீங்கள் வந்து உணர்ச்சி வசப்பட்டீங்க, அவ்வளோதான். இன்னைக்கு உணர்ச்சி வசப்படுத்துகிற செயல்பாடுகள் அபிஷேகத்தின் செயல்பாடுகளாக தவறாக காண்பிக்கப்பட்டபடினாலே அபிஷேகம் என்றால் ஜனங்களுக்கு விளங்கவில்லை. அபிஷேகம் என்றால் மனுஷனை மாற்றணும், சுபாவங்களை மாற்றணும், அவர்களை கோணலும் மாறுபடும் என சந்ததியின சுடர்வழியை பிரகாசிக்க வைக்கணும். 2 கொரிந்தியர் 3:18 என்ன வாசிக்கிறோம், மகிமை மேல் மகிமை அடைந்து நாம் என்ன செய்கிறோம், மறுரூபம் அடைகிறோம். இதுதாங்க அபிஷேகம். அபிஷேகம்னா மக்கள் புரிந்து ஏதோ ஒரு வல்லமையாக உணர்றது, வார்த்தை இல்லை. இன்னைக்கு ஐயா வார்த்தைகளை பிரசங்கிக்கிற பொழுது அந்த வார்த்தைகளால் தொடப்பட்டேன், என்னை நான் அறிந்து கொள்ள முடிந்தது, நான் தேவனுக்கு எவ்வளோ தூரமாக இருக்கேன் என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது, என்னுடைய வாழ்க்கையை மாற்றத்துக்கு ஆண்டவர் ஒப்புக்கொள்ள கொடுக்க முடிந்தது, ஆண்டவருக்கு என்னை அர்ப்பணித்து இந்த மாதிரி சொல்லணுங்க, அதுதாங்க அபிஷேகம். வெறுமனை உணர்ந்தேன், நல்ல ஒரு உடலில் உணர்ந்தேன், வல்லமை உணர்ந்தேன், 2-3 நாட்கள் அந்த அபிஷேகம் என்னோடு இருந்தேன்னு சொன்னால், 3 இல்லை 10 நாள் 30 நாள் அந்த அபிஷேகம் உங்களோடு இருக்கட்டும், வாட்ஸ் த ரிசல்ட்? உங்களுடைய வாழ்க்கையை மாற்றலையே, சுபாவங்களை மாற்றலையே, மனநிலையை மாற்றலையே, நீங்கள் இன்னும் பொருளாசை, பண ஆசை, உலக ஆசை இதில் எல்லாம் அதே விதமாக தான் இருக்கிறீங்க, மாற்றம் இல்லை. அப்போ ஒரு மாற்றப்பட்ட ஒரு வாழ்வுக்கு சாட்சியாக உங்களை மாற்றாத அந்த அபிஷேகம் எதற்கு? இன்றைக்கி பெரும்பாலும் திருச்சபைகளில் இந்த அபிஷேகத்தை சொல்லி அதாவது உணர வைக்கிறதெல்லாம் அதிக கவனம் செலுத்துகிறார்கள், அதற்கு தான் பரவசமான வார்த்தைகள் இல்லை, பரிசுத்தமான வார்த்தைகள் இல்லை. இன்றைக்கி நம்ம வந்து தேவன் அப்படி செய்வார் இப்படி செய்வார்னு சொல்லி கொண்டிருக்கிறதில்ல, அப்படி செய்கிற தேவனுடைய செயல்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் பார்ப்பதற்கு எந்த விதமாக நான் மாற வேண்டியிருக்கிறது, எந்த விதமாக ஆண்டோடு இசைந்து போக வேண்டியிருக்கிறது என்று சொல்லி உண்மையான தேவ வார்த்தைகள் மூலமாக மாற்றத்தை ஏற்படுத்தணும், அதுதான் அபிஷேகம். வல்லமை உணர்ந்தேன், வல்லமை உணர்ந்தேன்னு சொன்னால் இந்த விதமான ஒரு போலியான அபிஷேகத்தை ஜனங்கள் உணர்கிறபடினாலே பாவம் செய்கிற பொழுது இந்த அபிஷேகத்தை அவள் இழக்கவில்லை. பல தேவ ஊழியர்கள் போலியான ஒரு அபிஷேக சூழலை உருவாக்குறபடினால அவர்கள் இந்த உலகத்துக்கு ஏற்றபடி வாழ்ந்தாலும் சரி, பாவத்திற்கு சேர்ந்து போனாலும் சரி, அவர்கள் இந்த அபிஷேகத்தை இழக்க முடியும். என்றால் இந்த அபிஷேகம் மூலம் தேவ அபிஷேகம் அல்ல. இது ரெண்டு விதத்தில், ஒன்று உணர்ச்சி வசப்படுவதே அபிஷேகம் என்று நம்புகிறாள், இன்னொன்று தவறான ஆவிகள் என்ற வேதத்தில் எல்லாம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 2 தெசலோனிக்கேயர் 2:9 வாஸ்து பார்க்கும் பொழுது அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சகல அற்புதத்தோடு வல்லமையோடு இருக்கும், அடையாளங்களோடு இருக்கும். எனவே தான் நான் மற்ற 7 பதினைந்து ஆண்டவர் சொன்னால் கள்ளத்திற்கு தரிசி எச்சரிக்கையாருங்கள். 1 யோவான் 3:14 இப்போ யோவான் அதான் சொன்ன, எல்லா ஆவிகளும் நம்பாதீங்க, நீங்கள் அது தேவனது வந்ததா என்பதை பரிசோதனை செய்து பாருங்கள். அப்போ இன்றைக்கு நிறைய இடங்களில் உணர்ச்சி வசப்படுத்தி மக்களை உணர்ச்சி வசப்பட செய்த அதற்கு பாடல்கள், பலவிதமான இசைகள், குறிப்பாக தேவ ஊழியருடைய கவர்ச்சிகரமான வார்த்தைகள். இதைத்தான் கொலோசியர் 2:4 அப்போஸ்தலன் பவுல் வந்து எச்சரிக்கிறார், நய வசனிப்பினால் உங்களை ஒருதனும் கொல்ல கொண்டு போயிடக்கூடாது. கொலோசியர் 2:4 8 வாசிக்கும் பொழுது, ஒருவனும் நய வசனிப்பினாலே உங்களை வஞ்சி. இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் பாருங்கள், ஒரு கூட்டம் திருச்சபைகளில் வசனமும் இல்லை, நய வசனிப்பும் இல்லை, ஒரு வசனிப்பும் இல்லை, கேட்குறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் இன்னும் ஒரு கூட்டம் திருச்சபை நய வசனிப்பு. அளவுக்கு அதிகமாக தேவனுடைய வல்லமையை, அளவுக்கு அதிகமாக தேவனுடைய அபிஷேகத்தை நய வசனிப்புன்னு சொல்கிறாங்களே ஒழிய, இதை வாழ்க்கையில் வந்து நம்ம செயல்படுத்தி ஆண்டவர் எதிர்பார்க்கிற விளைவுகளை ஏற்படுத்துவது சொல்லப்படவில்லை. அப்போ நய வசனிப்பு, இன்னும் 8 வாசிக்கும் பொழுது கொலோசியில் நம்ம பார்க்குறோம், லௌகிக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு. நீங்கள் கேட்கும் பொழுது உணர்ச்சி வசப்படுறீங்க, நீங்கள் கேட்கும் பொழுது எக்ஸ்ட்ரா ஃபீல் பண்ணுறீங்க, ஆனால் என்ன கேட்டீங்க, சத்தியத்தை அறிகிற அறிவை பெற்றீங்களா, அது உங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுதா? சத்தியத்தை இப்போ பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலன் அப்படிகள் 17:11 வாசித்து பார்க்கலாம், அப்போஸ்தலன் பவுல் பிரேயா என்கிற ஊரில் வந்து பேசுகிற பொழுது அந்த பிரேயா ஒரு மக்கள் மனவு வாஞ்சியோட அந்த வார்த்தைகளை கேட்டதை ஏற்றுக்கொள்கிறாங்க. அது மட்டுமல்ல, இவ்விதமாக இருக்கிற வேதத்தை ஆராய்ந்து பார்க்குறாங்க, அதனால தெசலோனிக்க திருச்சபையில் இருந்த மக்களை விட இவர்கள் அதிக நற்குணசாலிகளாக மாறினாலும் பைபிள் சொல்லுது. அப்போ இன்றைக்கு வசனம் இல்லைங்க, அபிஷேகம் தான் இருக்குது. வசனம் இல்லாத அபிஷேகம் போலி.
இன்னைக்கு அபிஷேகத்தை உங்களுக்குள் கொண்டு வருகிறவர்கள் வேத வசனத்தின் அடிப்படையில், அதாவது அதை எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா, இன்றைய ஊழியர்கள் பிரசங்கம் பண்ணுறதை நீங்கள் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கணும். அதை தான் பெரிய ஊருக்காரங்க செஞ்சாங்க. அவர் பேசுகிறதும் பைபிளில் சொல்லப்பட்டு சரிதானா அப்படின்னு என்ன அதை கம்பேர் பண்ணி அதை வெரிஃபை பண்ண விரும்புகிறாங்க. அதே மாதிரி நீங்கள் கேட்குற பிரசங்கங்கள் பேதரு பிரசங்கம் பண்ணது மாதிரி இருக்குதா, யோவான் பண்ணது மாதிரி இருக்குதா, இல்லை அப்போஸ்தலன் பவுல் பண்ண மாதிரி இருக்கா, அந்த அவருடைய நிருபங்கள் அவர்கள் பேசினதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குதான, அவங்க என்ன பிரசங்கம் பண்ணாங்க. இன்றைக்கு உங்கள் ஊழியர்கள் உங்களிடத்தில் வருகிறவர்கள் எந்த மாதிரி பிரசங்கம் பண்ணுறாங்க, இவர்கள் நம்மை உசுப்பி விடுகிறார்கள், உணர்ச்சி வசப்படுத்தி விடுகிறார்கள். ஒன்றுமே நாம் அடையவில்லை, ஆனால் அடையாததை அடைந்தது போன்று நம்மளை உணர வைக்கிறார்கள். இந்த வெறும் உணர்கின்ற அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்தாது. இன்றைக்கு திருச்சபைகளுக்கு நடுவிலே ஒரு போலியான அபிஷேகம், இந்த போலியான அபிஷேகம் பாவம் செஞ்சாலும் போகாது, தப்பு பண்ணாலும் போகாது, தவறு செய்தாலும் போகாது. அதனால் ஒரு பக்கம் மக்கள் இந்த அபிஷேகத்தையும் அதிகமாக விரும்பி இன்னொரு பக்கம் தவறான வாழ்க்கையில் இருக்கிறாங்க. ஏன்னா அவர்கள் தவறுகின்ற பொழுது அவர்களை உணர்த்தவில்லை. ஆனால் யோவான் 16 அத்தியாயத்தினுடைய 8 என்ன சொல்கிறது, பரிசுத்தாவினர் வந்தால் நீதியை கொடுத்து நியாயத்தீர்ப்பு கொடுத்து கண்டித்து உணர்த்துவார். ஆனால் இந்த அபிஷேகம் இவர்களை உற்சாகப்படுத்துகிறது, உத்வேகப்படுத்துகிறது, ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு உணர்ச்சியை பிறவிக்கிறது, ஆனால் உறுத்தவில்லை. இந்த அபிஷேகத்தோடு பாவம் செய்கிறார்கள், இந்த அபிஷேகத்தோடு பொய் சொல்கிறார்கள், இந்த அபிஷேகத்தோடு பணாசிக்கு அடிமையாகிறார்கள், இந்த அபிஷேகத்தோடு பொருளாசிக்கு அடிமையாகிறார்கள், இந்த அபிஷேகத்தோடு ஆடம்பரத்தில் மூழ்கிறார்கள், இந்த அபிஷேகத்தோடு நவநாகரிகத்திற்கு எத்தபடி இசைந்து போகிறார். அபிஷேகமும் இருக்குது, ஆனால் சாட்சியற்ற வாழ்க்கையும் இருக்குது. காரணம் என்றால் இது அபிஷேகமே கிடையாது, இது உணர்ச்சி வசப்பட்ட ஒரு நிலைமை ஒன்று, இன்னொன்று போலியான ஆவிகளினாலே. அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார் தானே 2 கொரிந்தியர் 11:4, வேறே ஆவி, அனதர் ஸ்பிரிட். அப்போ இது வேத வார்த்தைகள் சொல்லுகிற ஆவி அல்ல. அதனால் இந்த உணர்ச்சி வசப்படுவதைத்தான் இன்றைக்கு ஆவிக்குரிய வல்லமை என்றும் ஆவிக்குரிய அனுகிரகம் என்றும் ஆவிக்குரிய அபிஷேகம் என்றும் நம்புகிற நிலைமை. அதை எப்படி கண்டுபிடிக்கல, இவைகள் வாழ்க்கையில் தேவன் விரும்புகிற விதமான விளைவுகளை ஏற்படுத்தலை, நல்ல கரிகளை ஏற்படுத்தலை, நற்குணங்களை ஏற்படுத்தலை, நல்ல பண்புகளை ஏற்படுத்தலை. எனவே இப்படிப்பட்ட போலி அபிஷேகங்களுக்கு விலகி இருக்க வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் இந்த போலி அபிஷேக செயல்பாடுகளும் இந்த போலி அபிஷேக அனுபவிப்புகளும் பெருத்து போய்விட்டது. ஒரு கூட்டம் ஊழியக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எந்த சாட்சியும் இல்லாமல், ஆனால் எங்கு போனாலும் ஒரு கூட்டம் மக்களை அபிஷேகத்துக்கு உட்படுத்துகிறாய், அதை உணர்ச்சி வசப்படுகிறது உட்படுத்துகிற, அவர்களுடைய வாழ்க்கையில் உண்மையான மாற்றங்களை ஏற்படுத்த உதவாத ஒரு போலி அனுபவத்துக்கு உட்படுத்துகிற காரியங்களை செய்கிறார்கள். அதற்கு அவர்களுக்கு அவர் நல்ல சினிமாத்தனமாக பேசுவது, ரொம்ப அதாவது நயவசனிப்பாக பேசுறது, கவர்ச்சிகரமாக பேசுறது, அதாவது அவங்கள மனதை வந்து கேப்சர் பண்ணுற மாதிரி பேசுறது, அவங்கள வந்து ஒரு மெஸ்பரைஸ் பண்ணுறது மாதிரி. வாழ்க்கையில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கலையா, வாழ்க்கை மாற்றம் நடக்கவில்லையா, அந்த அபிஷேகங்கள் எல்லாம் போலியானது. அருமையானவர்களே, வல்லமையான அபிஷேகம் எந்த இடத்துலையும் இந்த மாதிரி அபிஷேகத்தை பார்த்து நீங்கள் சொல்லுகிற பொழுது இந்த அபிஷேகம் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கு? வார்த்தையை கேட்டிங்களா? வசனங்களை கேட்டிங்களா? வாழ்க்கையை புரிஞ்சிட்டிங்களா? என்ன மாதிரி ஆண்டவர் விரும்புகிறாங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அது உங்கள் வாழ்க்கையை மாற்றம். வெறுமனே உணர்ந்தேன், புரிந்தேன், அக்கினியை உணர்ந்தேன், அனுபவித்தேன், ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது, புதிய அனுபவமாக இருந்தது, இவைகளெல்லாம் வேஸ்ட்டுங்க, இவைகளெல்லாம் வேஸ்ட். உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கேற்ற விதமாக மாற்றாத எந்த அனுபவம் போலி அனுபவம், இந்த போலி அனுபவங்களை அடையாளம் கண்டு கொண்டு அவைகளை வேண்டாம் என்று ஆண்டவர்கிட்ட சொல்லி ஆண்டவர்களுக்கு புதிய அனுபவத்தை கேட்கணும். இந்த போலி அனுபவங்களை கொண்டு வருகிறவர்கள் தான் இன்றைக்கு மிக அதிகமாக பிரபலமாக இருக்கிறார்கள். இவர்கள் ஒரு பக்கம் பொய்யும் சொல்கிறாங்க, கள்ள தீர்க்க தரிசனம் உரைக்கிறாங்க, உரைத்து கொண்டு இன்னொரு இடத்துல அபிஷேகத்தையும் கொடுக்குறாங்க. ஏன்டா, இந்த அபிஷேகத்துக்கும் தேவனுக்கும் சம்மந்தம் இல்லை, பரிசுத்தாவியானவருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இது உணர்ச்சி வசப்படுத்தப்படுகிற நிலைமை, இன்னொன்று தவறான ஆவிகளால் உருவாக்கப்படுகிறது. இவை ரெண்டும் நமக்கு அபாயகரமானது. இவைகளால் உண்மையான அனுபவத்தை ஒருவரும் அடைய முடியாது, உண்மையான தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற முடியும். எனவே உணர்கிறோம், அனுபவிக்கிறோம் என்பதை விட்டுவிட்டு வாழ்க்கையை மாற்றுகிற அனுபவங்களை வேத வார்த்தைகள் வழியாக பெற்றுக்கொள்ள கவனம் செலுத்துங்கள். அவ்விதமான வார்த்தைகளை முக்கியத்துவம் கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை சரியான ஆவிக்குறிப்பால் வழிநடத்தி உங்களுடைய வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை காண செய்வார். தேவன் அவிதமாக உங்கள் வாழ்க்கையில் செய்வாராக.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: தாத்தாவும் பேத்தியும் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு விளம்பரத்தில் ஒரு சிறுவன் மேஜையில் இருந்த ரொட்டியை எடுத்து அதில் பீனட் பட்டர் தடவி ருசித்து சாப்பிட்டான். இதை பார்த்தவுடன் அந்த சிறுமியும் சமையலறைக்கு சென்றாள். ரெஃப்ரிஜிரேட்டரை திறந்து இரண்டு துண்டு ரொட்டியையும் பீனட் பட்டர் பாட்டிலையும் கொண்டு வந்து வைத்து பாட்டிலிருந்து அந்த சிறுவன் செய்தது போலவே பீனட் பட்டரை எடுத்து ரொட்டியில் தடவி சுவைத்து சாப்பிட்டான். மேலும் மற்றொரு விளம்பரத்தில் பற்பல விதமான இனிப்புகள் மேஜையில் வைக்கப்பட்டிருந்தன. அதை பார்க்கும் பொழுதே என்னை எடுத்து சாப்பிடுங்கள், நான் எவ்வளவு ருசியாயிருக்கிறேன் தெரியுமா என்று சொல்வது போல இருந்தது. இந்த விளம்பரத்தை பார்த்த தாத்தாவின் எண்ணத்தில் எழும்பிய சிந்தனை இதுதான். நாம் ஒவ்வொருவருமே உயிருள்ள விளம்பரங்களாய் இருக்கிறோம். நாம் செய்யும் செயல்களோ அல்லது நாம் பேசும் வார்த்தைகளோ ஏதாவது ஒரு விதத்தில் மற்றவர்கள் வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தத்தான் செய்கிறது. நம்பிக்கையூட்டும் வார்த்தைகளை நாம் பேசும் பொழுது அதை கேட்கிறவர்கள் வாழ்வில் நம்பிக்கை பிறக்கிறது. நாம் சந்தேகத்தோடு பேசுவோம் என்றால் கவனிப்பவர்களும் அந்த குறிப்பிட்ட காரியத்தை குறித்து சந்தேகப்பட ஆரம்பிப்பார்கள். நாம் பயத்தை வெளிப்படுத்தினால் நம்மை கவனிப்பவர்களின் வாழ்விலும் அது பயத்தை உண்டாக்கும். சோர்வான வார்த்தைகளை நாம் சொல்லுவோம் என்றால் நம் வார்த்தைகளை கேட்பவர்களும் சோர்வடைந்து விட வாய்ப்பு இருக்கிறது. நமது கோபம், நமது விசுவாசம், நம்முடைய அன்பு போன்ற காரியங்களும் நம்மை கவனிப்பவர்கள் வாழ்வில் ஒன்று நேர்மறையான தாக்கத்தை அல்லது எதிர்மறையான தாக்கத்தை உண்டு பண்ணிவிடுகிறது. எனவே எந்த சூழலிலும் நாம் கிறிஸ்துவின் சாட்சிகளாய் இருக்கிறோமா என்பதை கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவரே, உமை பிரதிபலிக்கும் ஒரு கண்ணாடியாக இன்று என்னுடைய வாழ்க்கை இருக்கட்டும் என்று இறைவேண்டலாம் செய்வோமா?